விளையாட்டு. மலேசிய சேப்பாத்தாக்குரோ கூட்டமைப்பு PSM 2025 சி போட்டியில் வெற்றி பெற்ற அதே 12 வீரர்களை 2026 ஐச்சி நகோயா ஆசிய விளையாட்டுப் போட்டி ஆடவர் அணியில் இடம்பெறச் செய்துள்ளது. விளையாட்டாளர்களின் தற்போதைய சிறந்த ஆட்டத்திறனை கருத்தில் கொண்டு இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டு இருக்கீங்க மணி 8:08 அப்படின்னா நல்லது ஏதோ நடக்கும் அப்படின்னு. ஏன்னா 3:08 கண்ணுக்கு தென்பட்டது, உங்களுக்கும் அது வந்து சேரணும். இன்னைக்கு செப்டம்பர் 4, 2026 வெள்ளிக்கிழமையில நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: மோகன் தெய்வீகன் இந்த பக்கம் இருக்கோங்க. இன்றைக்கு ஒரு கேள்வி நம்ம கேட்டிருப்போம், என்னன்னா வாழ்க்கையில இந்த சில முக்கியமான சில தருணங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம்.
0: ஆமா,
1: நம்ம ஆசைப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, சின்ன வயசுல இந்த வருஷத்துக்காக நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஆனா நம்ம வீட்டுல வந்து அதை விட்டுருக்க மாட்டாங்க,
0: விட மாட்டாங்க.
1: அந்த வீட்டுல விடாத அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்றது?
0: பொதுவாக நம்ம வளர்ந்த காலம், இன்னைக்கு சூழல் வேற மாதிரி இருக்கு. பிள்ளைங்களை எல்லாம் முடிவு எடுத்துறாங்க, பெற்றோர்கள் ஒரு நல்ல முடிவு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போறாங்க. அப்பயும் நம்ம மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா கல்வின்றது ஒரு பெரிய நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு அடித்தளமா இருந்ததுனால அதை தாண்டிதான் எல்லாமே அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா நம்மள வந்து விளையாட்டுக்கெல்லாம் அனுப்பியிருப்பாங்க, 12 வயசு வரும் நிறுத்திருவாங்க, UPSR இருக்குன்னு திரும்பி அனுப்புவாங்க, PMR வருது நிறுத்துவாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்ல, SPM பாரு அத பாரு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க.
1: அதாவது அவனுடைய பார்வையும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள்லாம் இருக்கு இல்லையா. இருந்தாலும் இப்ப யோசிச்சு பார்க்கும் போது ஆமா இல்ல, அதுக்கு ஆசைப்பட்டல, விட்டுட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது அழைத்து சொல்லுங்க.
0: உங்களுடைய அந்த சிறு வயதுல இல்ல வளரும் காலத்துல எதை செய்ய உங்க வீட்டுல விடல, வாங்க பேசுவோம்.

0: கண்ணை கண் மலையை பாடல் கேட்டு இருந்தோம். ஏழகமன் பாடி இருந்தாரு. 8:15 ஆயிருச்சு.
1: சின்ன வயசுல நமக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கும். ஆனா வீட்டுல வந்து அதுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில கதைகள் எல்லாம் அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: பவானி வந்திருக்காங்க சிரம்பான்ல இருந்து.
2: ரொம்ப ஆசை வந்து நான் காடி ஓட்டணும்னு தெய்வீகம். அது வந்து நான் பல வாட்டி எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டேன். ஐ மீன் ஆஃப்டர் ஃபார்ம் ஃபைவ் வந்து லைசன்ஸ் எங்க முடியாதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் எங்க ஃபாதர் வந்து எங்க கிட்ட காடி இல்ல அந்த டைம்ல. எங்களுக்கு மாதிரி வந்து 4 பொம்பளை பிள்ளைங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இருந்தாருன்னா நீங்க வாங்கி ஓட்டிங்க, எங்க என்னால வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடாவடித்தனமா நான் போய் படிச்சு முடிச்சிட்டு வந்து நான் கொஞ்சம் வேலை செஞ்சு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம். எங்க சிஸ்டர் வந்து திருநாள் இருந்தாங்க, அவங்க கிட்ட போன் அடிச்சு அழுத்து எனக்கு தயசிஞ்சு அவங்க கிட்ட பேசி நான் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், எனக்கு அது மட்டும் பெர்மிஷன் கொடுக்க சொல்லிட்டு. அந்த டைம்ல நான் வந்து 21
0: வயசு விடல
2: விடல அப்பயும் முடியாதுன்னு சொன்னாங்க. பேசி கேசி கேட்டு கூத்தாடி அப்புறம் விட்டாங்க.
1: ஆனா முடியாதுன்றதுக்கு என்ன காரணம், பயமா?
2: அவங்களுக்கு பயம். பொம்பளை பிள்ளைங்க காடி பொம்பளை பிள்ளைங்கன்னா நிறைய அடக்கொடக்கமா வீட்லயே இருக்கணும், காடி எல்லாம் ஓட்டக்கூடாது, வெளியே போயிட்டு வருவாங்க, ஏதாவது ஆயிரும், ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ், அந்த ஒரு பயத்துல அவங்க இருந்தாங்க. பட் அத வந்து நான் வந்து என்ன செஞ்சேன், அப்படி போய் லைசன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் காடி எடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி ஓட்டி பழகினேன். அட் 1 ஆஃப் டைம் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன், கையோட படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு 5,000 வாங்கிட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, நான் ஒரு ஃபர்ஸ்ட்
0: பாருங்க. அது ஒரு பயம் இருக்கும். அவங்களும் சொன்னாங்க, அந்த கால சூழ்நிலை 20-25 வருடங்களுக்கு முன்னதாக இருந்த காலகட்டத்தில வேற மாதிரி ஒரு சூழல் இல்ல.
1: ஏன்னா பெற்றோர்களும் சில வாழ்க்கை சூழல கடந்து வந்திருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் சமாளிச்சு இவங்க வருங்க. இப்ப அவங்க சொன்ன கதைகள் கேட்கும் போது சாதாரணமான விஷயம் தான், ஆனா அதுக்கே அவங்க பல போராட்டங்கள் கடந்துதான் வந்திருக்காங்க.
0: இன்னைக்கு பவானி வந்து மலேசியா முழுக்க சுத்துறாங்க, கார் எடுத்துட்டு போறாங்க, வியாபாரம் பண்றாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம், அது ஒரு வெற்றி. திரும்பி பார்க்கும் போது அன்னைக்கு சில தடைகள் விதிக்கப்பட்ட
1: நல்லதுதான்.

0: ஆனந்த அரவிந்தாக்ஷன் பாடிய பாடல் 8:21. இன்றைக்கு வந்து இந்த தலைப்பு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, சின்ன வயசுல ஒரு செயலையோ இல்ல ஒரு முறையையோ நீங்க கத்துக்கிறதுக்கு இல்ல நீங்க கடைபிடிக்கிறதுக்கு விட்டுக்க மாட்டாங்க உங்க வீட்டுல அப்படின்னு.
1: என்னதான் உங்களை விடல, என்னதான் காரணம் அப்படின்னு நம்ம நேர்களை கேட்டுட்டே இருக்கோம்.
0: இன்னைக்கு அது சம்பந்தமான ஒரு சந்திப்பு ஒன்று இருக்கிறது. திவாஷினி சிவகுமார் வந்திருக்காங்க. ஸ்லாங்கூருடைய கால்பந்து அணியில சுக்மால எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த விளையாட்டாளர் தான் இவங்க.
1: இவங்க கிட்ட நம்ம பேச போறோம். நமக்காக ஈபோல இருந்து வந்திருக்காங்க.
0: இன்னும் கொஞ்சம் கதைகள் கேட்கலாம். இப்ப ஜெகதீஷ் வந்திருக்காங்க, பேசுவோம்.
2: எனக்கு பரதம்னா ரொம்ப பிடிக்கும். பரதநாட்டியம் என்னோட நெய்பர் வந்து பரதநாட்டியம் சொல்லி தருவாங்க.
0: ஓ,
2: அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா வந்து கால் வலிக்கும் சொல்லிட்டு விடவே மாட்டாரு.
1: கால் வலிக்கும் காரணமா?
2: ஆமா, ஆடும் போது கால்லாம் வலிக்கும் சொல்லிட்டு பரதம் ஆடுறதுக்கு விடவே மாட்டாரு.
0: ரொம்ப செல்ல பிள்ளையோ.
2: ஆமா, ஆனா இப்பொழுது 40 வயசுக்கு பிறகு நான் பழக
0: ஆரம்பிச்சேன்.
2: நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரையும் நான் கோயில் எல்லாம் ஆடும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், இதெல்லாம் வந்து என்னோட ஆசை. எங்க அப்பா ஏதோ ஒரு நல்லதுக்குதான் வேண்டாம் சொன்னாரு, ஆனா இருந்தாலும் இப்ப வந்து என்னோட ஆசைகளை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு. அடுத்த ஆண்டு வந்து என்னோட சலங்க பூஜை, அது இன்னும் என்னோட பெரிய ஒரு வெற்றியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: இப்ப சின்ன வயசுல ஆசைப்பட்டீங்கல்ல, இப்போ 40 வயதுல இது திரும்பியும் நீங்க எடுப்பதற்கு, திரும்பி நான் கத்துக்கணும்னு எந்த விஷயத்துல எப்ப முடிவு பண்ணீங்க?
2: நான் என்னோட சிஸ்டரோட டாட்டர் வந்து அந்த மாஸ்டர் வந்து என்னோட ஸ்டூடண்டோட அம்மா, அவங்க கூட்டிட்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, ஏமா நீங்களும் இருக்கீங்க, வாங்க நீங்க ஆடுங்களே, வயசு இல்ல ஆடுறதுக்கெல்லாம் அப்படின்னாங்க. வயசே இல்லன்னு சொன்னாங்களா, சரி ட்ரை பண்ணுவோம் போயிட்டோன்னு
1: சின்ன வயசுல.
3: பூதகியாக பணித்திடுவாயா, பாபை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

0: பேராசிரியர் முனைவர் மு. ராசேந்திரன்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று ஒரு சின்ன கேள்வியில தொடங்கலாம். நம்மில் எத்தனை பேருக்கு நம்மை பற்றி முழுமையாக தெரியும்? ஆனால் மற்றவர்களை பற்றி நமக்கு நிறைய தெரியும். அவரு இப்படிப்பட்டவரு, இவரு இப்படிப்பட்டவர், அவரால் இது முடியும், இவரால் இது முடியும் அப்படின்னு ஒரு பட்டியலே போட்டுருவோம். யாராவது நம்ம பத்தி ஒரு குறை சொன்னா போதும், அப்படியெல்லாம் நான் இல்லை அப்படின்னு மறுக்கின்ற சூழலை தான் நம்ம அதிகமா பாக்குறோம். இங்கதான் வாழ்க்கையின் இனிய நகைச்சுவையே அடங்கி இருக்கு. உலகத்தையே ஆராய்ஞ்சிடறோம், எல்லாரையும் ஆராய்ஞ்சிடறோம், ஆனால் நம் மனதை மட்டும் ஆராய மறுத்து விடுகிறோம். இதைத்தான் குதம்பை சித்தர் வந்து ஒரு வரியில வாழ்வின் பேரறிவை வைக்கிறாரு. தன்னை அறியும் அறிவே அறிவு, பின்னை அறிவெல்லாம் பேயறிவு அப்படின்னு சொல்றாரு. என்ன பொருள்? நீங்க எவ்வளவு படித்திருக்கலாம், எவ்வளவு உயர்ந்த பதவியில இருந்தால் கூட இருக்கலாம், ஆனால் நான் யார், என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, எனக்கு கோபம் எப்பொழுது வருகிறது, என்னுடைய அகங்காரம் எப்போது தலை தூக்குகிறது என்று தன்னையே அறிய தொடங்கும் இடத்தில்தான் வாழ்க்கை அறிவு திறக்கிறது, ஆன்மீக அறிவு துளிர் விடுகிறது அப்படின்ற சூட்சுமத்தை சொல்றார். நண்பர்களே, தன்னை அறிந்தவனுக்கு உலகம் ஒரு போட்டிக்களம் அல்ல, ஒரு பொறுப்பு களம். அவன் பிறரை முந்தி ஓட எத்தனிக்க மாட்டான். தான் வந்த வேலையை சரியாக பார்த்து கொண்டே நடப்பான். அதனால் அவனுக்கு அமைதியும் நிறைவும் பெருகும். நாமும் தினமும் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிறோம் அல்லவா? ஒரு நாளாவது நாம் நம் மனதையும் பார்த்து பழக வேண்டும். ஏனெனில் தன்னை அறிந்தவன் வந்த வேலையை மறக்க மாட்டான், வந்த வேலையை அறிந்தவன் வாழ்க்கையை தொலைக்க மாட்டான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: ரொம்ப அழகான தருணங்களை கொடுத்த வாழ்க்கை தான் மலேசியா. அந்த மலேசியாவை பிரபலப்படுத்தக்கூடிய வகையில, நம்ம நாட்டுக்கு பெயரை கொடுக்கக்கூடிய வகையில நிறைய பேர் அவங்களுடைய சாதனைகளை வெளிக்காட்டிட்டு இருக்காங்க.
1: ஆமா, இன்றைக்கு நம்மோடு வந்து திவாஷினி வந்திருக்காங்க.
0: சரி, யார் திவாஷினி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்மா விளையாட்டு இருந்தது இல்லையா, அதுல இந்த கால்பந்து அணியில இந்த பொண்ணுடைய பெயர், இவங்களுடைய முகம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது, திவாஷினி சிவகுமார். இவங்க வந்து இப்போவை சேர்ந்தவங்க, இப்போ இங்கிருந்து தான் வந்திருக்காங்க, ஸ்லாங்கூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. நம்ம கூட பேச போறாங்க, வாங்க திவாஷினி கிட்ட பேசலாம்.
1: வணக்கம் திவாஷினி.
2: வணக்கம் வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். எப்படியாவது உங்களை அறிவிப்பறைக்கு கொண்டு வந்துடணும்னு பல வாரம் முயற்சி. இன்னைக்கு பயிற்சி இல்லையா, ட்ரைனிங் இல்லையா உங்களுக்கு?
2: இன்னைக்கு ராத்திரி இருக்கு.
0: இருக்கு. அப்போ எப்படி உங்களுக்கு நேரம்லாம் கிடைக்கும், எத்தனை நாள் நீங்க பயிற்சி எல்லாம் பண்ணுவீங்க? ஏன்னா இன்னைக்குனா அண்ணே பயிற்சி இருக்குன்னு வர முடியாதுன்னு, இன்னைக்கு முடியாதுன்னு,
1: காலையில மாலையில இரவுல விடியற் காலையில
0: எப்படி இருக்கும் திவாஷினி உங்களுடைய இதெல்லாம்?
2: எங்களுக்கு ட்ரைனிங் வாரத்துல 4-5 டேஸ்ல, ஒரு 5 நாள் ஓடும், எல்லாம் நைட் ட்ரைனிங் தான். சோ
0: முடியறதுக்கு
2: மணி 10:00.
0: காலையில உங்க வேலை என்னவா இருக்கும்? நீங்க படிக்கிறீங்களா, என்ன செய்றீங்க திவாஷினி?
2: நான் இப்ப யூனிவர்சிட்டி மலையாள படிச்சிட்டு இருக்கேன்.
0: ஓ, என்ன படிக்கிறீங்க?
2: நான் இப்ப டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், செகண்ட் இயர் பூர போறேன்.
0: அப்ப காலையில வகுப்பு.
2: ஆமா.
0: முடிஞ்சு எத்தனை மணிக்கு நீங்க பயிற்சிக்கு போவீங்க?
2: என்ன தங்குற இடம் வந்து பத்தாரஞ்சாயனால, சோ ஷாலாம் போறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும்.
0: பயிற்சி ஷாலாம் தான் போயாகணும்.
2: ஆமா.
0: இப்ப நார்மலா இருக்காது. எப்ப நீங்க ஈபோக்கு போவீங்க?
2: வீட்டுக்கு போறதே
1: பேச்சு. ஒரு தடவை இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இருக்குமா?
2: முட்டி அடிபட்டு படிச்சிட்டு இருக்காங்க. அம்மா இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்பா இப்ப ஆக்சிடென்ட்ல ரிகவரி பண்ணிட்டு இருக்காரு.
0: பேரு சொல்லுங்க. அப்பா பேரு சிவகுமார், அம்மா பேரு?
2: அம்மா பேரு ரங்கமா.
1: சரி, இப்போ தாசேக்ல உள்ளவங்க தான் நீங்க இல்லையா? சரி, இப்ப நீங்க சொன்னீங்க அண்ணன் தான் வந்து கார்பந்து விளையாடுவார் அப்படின்னு, அண்ணன் மூலமா தான் உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சா, இல்ல எப்படி இந்த கார்பந்துல?
2: ஆக்சுவலி ஆமா, உண்மையிலே அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுல நான் வீட்டுலதான் இருப்பேன். சோ வந்து எங்க அண்ணன் எப்போதும் எங்களோட நெய்பர்ஸ் கூட விளையாட போவாரு. சொல்லட்டி அப்பா சொன்னாரு, நீ மட்டுமே போயிட்டு இருக்க, தங்கச்சியை கூட்டு போடா அப்படின்னு சொல்லுவாரு.
1: அவர் நினைச்சிருப்பாரு பந்தலாடுறத பாக்க நினைச்சிருப்பாரு.
2: சோ அப்பதான் அண்ணன் சரி கூட்டு போன்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அப்புறம் அங்கதான் ஆரம்பிச்சு.
0: அப்படியே திவாஷினுடைய இந்த கதை கேட்டுட்டு இருக்கும் போது, திவாஷினுடைய தந்தை வந்து அவரு வந்து சொல்றாரு, எப்படி வந்து ஒரு பெண் பிள்ளைய இந்த விளையாட்டுக்கு அனுப்புனாரு அப்படின்னு கேட்டிருந்தோம். அதை தாண்டி எப்போதும் ஒண்ணு இருக்கும் இல்லையா, பெண் பிள்ளைக்கு காற்பந்து விளையாட்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா மோகன்?
1: பல பெற்றோர்களுக்கு யோசனை என்று, அதனாலதான் இந்த ஒரு தலைப்பை நம்ம எடுத்தோம்.
0: சின்ன
1: வயசுல ஒரு ஆசை வீட்டுல விடல அப்படின்னா, அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாக்கலாம்,
0: கேக்கலாம்.
3: இல்ல சார், முத நானும் மத்தவங்க மாதிரிதான், பொம்பளை பிள்ளை எங்க போய் விளையாடணும் அப்படி சொல்லிட்டு நான் அப்படிதான் விட்டுட்டேன். அப்புறம் நான் தடலுக்கு பக்கத்துல இருக்க தடல நான் கூட்டிட்டு போவேன். மகன் வந்து 3 வயசு பெரிய, அவரு ஒரு 10 வயசு இருக்கும், அவர் விளையாடுவாரு போயிட்டு. அப்ப நான் போய் நின்று பாப்பேன். அப்ப இதுவும் என் மதமும் விளாடணும் விளாடணும்னு சொல்ல, நான் எப்படி உள்ளுக்கு எப்படி போய் உள்ளுக்கு, எல்லாம் மலைக்கார பிள்ளைங்க, தமிழ் பயணம், ஆம்பளை பயணிங்க, எல்லாம் ஆம்பளை பயணிங்க தான். சோ அப்புறம் ஒரு நாள் நான் விளையாட விட்டேன். அதுல இருந்து அது வெறித்தனமான இது ஆர்வம் வந்துருச்சு அதுக்கு. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ஆரம்பத்துல. நான் சொல்லும் போது ஆளுங்க சொன்னாங்க, என்ன என்ன சிவானி இது பொம்பளை பிள்ளை விளையாடுற, விளையாட விடாத, இது என்ன போய் நாள் விளையாடுவாங்க, அப்புறம் 12 வயசுக்கு வந்தாக்கா அப்புறம் பருவமெல்லாம் அடைஞ்சிட்டாக்கா அப்புறம் விளையாட மாட்டாங்க, அவங்களே இது பண்ணுவாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன் சார். அப்புறம் நான் நினைச்சு என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் நாள் விளையாட்ட சின்ன பிள்ளையா இருக்க அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் அது 10 வயசு இருக்கும் போது தான் அது அது வந்து அங்க பேரா பேரால வந்து அங்க இப்போ பயங்கர செலெக்ஷன் இருந்துச்சு. 10 வயசு பிள்ளைங்கள்ல இருந்து 12 வயசு பிள்ளைங்களும் இருக்கும். பொம்பளை பிள்ளைங்களுக்கும் கூப்பிட்டு இருந்தாங்க, ஆம்பளை பிள்ளைங்களும் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சரி பொம்பளை பிள்ளைனாக்கா பகலை கூப்பிட்டு போனா அங்க போய் கூட்டிட்டு போயிட்டேன். அங்க போய் பார்த்தோன்னே அங்க பார்த்தாக்கா எல்லாம் ஆம்பளை பயணி தான் இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க யாருமே ரிஜிஸ்டர் பண்ண வந்து ஒரு மலையக்கார கொச்சிருந்தாரு. அவரு சொன்னாரு, கேட்டேன் அவர்கிட்ட போயிட்டு, பெண்கள் யாரும் வரலையா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னா யாரும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்ட்டாரு. சரி, நான் சொன்னேன் என் மக விளையாடணும் சொல்லி அழுகுது. அவர் சொன்னாரு, பரவாயில்ல நீ ஆம்பளை பயணி கூட விளையாட விடு அப்படின்னு சொன்னாரு. சரி, அப்புறம் என்ன பண்ண, அதே மாதிரி விளையாண்டுச்சு. போல் டச் எல்லாம் நல்லா இருக்கும் அவருக்கு. சரின்ட்டு நான் கூட்டிட்டு வந்துட்டேன். பெண்கள் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுல வந்து அது அங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனா எங்க ட்ரைனிங் பண்ணுவேன். அந்த 10 வயசு பிள்ளைங்களுக்கு. அதான் வீட்டுக்கு வந்துட்டோடனே விட மாட்டேன், மழை நான் தழுவுது, என்ன கூட்டி போய் காட்டுங்க, என்ன வெட்டு இறக்குங்க அப்படின்னு அந்த ஆர்வத்துல. சரி நான் என்ன பண்ணேன், நான் சும்மா ஏத்திட்டு போனேன், எங்க சேர்க்க போறாங்க அங்க ஆம்பளை பயணிகள்ன்ட்டு இது வற்புறுத்துன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு போய் அங்க நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்பா அந்த கோச் வந்தாரு, பசங்க ஏத்தியா நீங்க போயிட்டீங்க, உங்க மகளை நான் எடுத்திருப்பேன் விளையாட, நீங்க ஏன் போயிட்டீங்கன்னாரு. இல்ல அது பொம்பளை பிள்ளை எப்படி விளையாடுறது. அப்புறம் அவரு என்ன பண்ண, நீ பரவாயில்ல வாங்க கூட்டு வாங்க, நான் வச்சு ட்ரெயின் பண்றேன்னு. அந்த மலாய்க்கார பிள்ளைங்க அங்க வந்து ஒரு தமிழ் பையன் இருப்பான், சோ இவங்க ரெண்டு பேரும் தமிழவங்க வச்சு ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதுல இருந்து அப்படி இம்ப்ரூவ் பண்ணிடுச்சு, அது பயங்கரமா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடுச்சு.
0: இதெல்லாம் ஞாபகம் இருக்கா திவாசினிக்கு?
2: நல்லா ஞாபகம்.
0: எத்தனை வயசு அத்தனை? அப்ப அதெல்லாம் அந்த அப்பா சொன்ன கதையில
2: பாட்டுக்கு
0: பிறகு நம்ம பேசுவோம்.

0: சிலாங்கூர் கால்பந்து அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திவாஷினி சிவகுமார் கிட்டத்தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சுக்மால அரையிறுதி சுற்றுல இவங்க அடித்த கோல் தாங்க எல்லாருடைய கவனத்தை ஈர்த்தது. அது வந்து இவங்களை வந்து புகழின் உச்சிக்கு கொண்டுட்டு போயிருக்கு. எல்லாரும் திவாஷினி பத்தி பேசணும். இவ்வளவு வாரம் கழிச்சு இப்பதான் அவங்க ஓய்வா இருந்து இங்க வர முடிஞ்சிருக்கு.
1: ஆமா, சின்ன வயசுல அண்ணன் பந்து விளையாட போகும்போது கூட போனவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம். அப்படி பிடிவாதம் பிடிச்சு நான் இதை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இப்ப வருங்க. சமீபத்துல தான் இவங்க வந்து இந்த சுக்மா போட்டியில கலந்துருக்காங்க. சொல்லுங்க, இதான் முதன் முறையா சுக்மால கலந்துருக்கீங்களா? ஏற்கனவே கலந்துருக்கீங்களா?
2: இதுதான் முதல் தடவை.
0: முதல் முறை
1: எப்படி இருந்தது, இந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு?
2: ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு உண்மையில. ஏன்னா அவ்வளவு பேர் வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது பார்த்தோன்னா எனக்கே தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ உமன்ஸ் ஃபுட்பால் நிறைய வளர்ந்துருக்கு மலேசியால அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சுக்மா, வயசு வந்துருச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு எண்டிங் இருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: சரி, இப்போ திவாஷினி வந்து அரையிறுதி சுற்று வரைக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு, கால்பந்து ரசிகர்களுக்கு தெரியும் திவாஷினின்னு ஒரு நபர் இருக்காங்க அப்படின்றது. அப்போ நீங்க களத்துல இறங்குனீங்க, அந்த தடல இறங்குனீங்களே, அது வரைக்கும் திவாஷினி சிவகுமார் ஸ்லாங்கூர பிரதிநிதி சுக்குமால விளையாடுறாங்கன்னு தெரியும். ஆனா நீங்க விளையாண்டு முடிச்சோடனே ஒரு மலேசியா முழுக்க நீங்க பிரபலம் ஆயிட்டீங்க. எப்போ நீங்க அதை உணர்ந்தீங்க, எல்லாருக்கும் நம்மள தெரிய வந்துருச்சு அப்படின்றத எப்போ உணர்ந்தீங்க நீங்க?
2: எப்படின்னா நான் இடையில வீட்டுக்கு கிளம்புனேன். வீட்டுக்கு கிளம்புறப்ப வெளியே சாப்பிட போயிருந்தோம் ராத்திரி. அப்புறம் நான் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வந்துட்டு நீங்க தானே சுக்மால விளையாண்டீங்க அப்படின்னு. எனக்கு அப்படியே திக்கிச்சு போயிடுச்சு, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நானே ஆமா ஆமா சுக்மால விளையாண்டேன் அப்படின்னு. அப்புறம் கேட்டாங்க ஃபைனல் என்னாச்சுன்னு. நான் சொன்னேன் ரெண்டு கோசம் தேசிட்டோம் அப்படின்னு. அப்புறம் அவர் வாழ்த்து சொல்லிட்டு அனுப்பி போயிட்டாரு. எனக்கு நேரத்துக்கு அப்படியே
0: சொல்லுங்க எப்படி இருந்தது அந்த தருணம், அந்த தருணத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோதிவா.
2: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்கல்ல, எங்க அப்பாவும் இருந்தாரு, ஃபேமிலி எல்லாரும் இருந்தாங்க. இறங்குறப்ப நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், எப்படியாச்சும் எங்க அப்பா வந்திருக்காரு, அவருக்காக ஒரு கோலாச்சும் அடிச்சிடணும் அப்படின்னு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி எங்க அப்பா விளையாட, ஐ மீன் எங்க அப்பா பாக்க வரப்ப நான் ஒரு கோல் கூட அடிச்சது இல்ல. சோ அட்லீஸ்ட் திஸ் டைம் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும்னு ஒரு இது, ஒரு கோல் இருந்துச்சு.
1: ஒரு கோல் அதோ தரமான கோல் அடிச்சிருக்கீங்க.
0: அதே மாதிரி இறுதி சுற்று முக நீங்க வந்து கோல் புகுத்தல, ஆனா அந்த கோல் அடிக்கிறதுக்கு நீங்க தான் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கீங்க. ஸ்லாங்கூர் வந்து சாம்பியன் ஆகிறதுக்கு, அதாவது அதுல வந்து வெற்றி அடைகிறதுக்கு, அந்த தருணம் பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கும் விளையாடும் போது, நம்ம கோல் அடிக்கலனாலும் கூட பரவாயில்ல, அதுக்கு பின்னால நமது காரணமா இருக்கும். ஏன்னா வேர்ல்ட் கப்ல கூட இதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சுல, அந்த மாதிரிதான் நாங்களுமே உங்களை பார்த்தோம்.
2: அது வந்து கோல் அடிச்சதை விட இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஃபைனல் வர இப்படி ஒரு டீம் பிளேயரா இருக்க முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரெண்டு கோல் என்னால அசிஸ்ட் பண்ண முடிஞ்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்தேன். சபா கூட ஜெயிக்கணும் எப்படியாச்சும் ஒரு, ஏன்னா ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர்ல இருந்தே நான் டார்கெட் பண்ண ஒரு விஷயம் இது, சுக்மா ஜெயிக்கணும். சோ ஃபைனல் வரைக்கும் ஓட்டோன்னு விட்டுற முடியாதுல்ல. வேகமா ஓடுவேன். ஏன்னா நான் ஸ்கூல்ல ரெண்டா படிக்கிறப்ப நிறைய ஓட்டப்பந்தயத்துல ஓடி இருக்கேன். அப்புறம் ராஜபோப்பல் இப்போ வந்து நான் ஒரு 7 மாசம் ராஜபோப்பல்ல படிச்சேன். அப்புறம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃபர் கிடைச்சு மலேசிய பஹாங் அங்க. அப்புறம் என்னோட கல்வியை
1: சொல்லுங்க அவரை பத்தி, ஏன் அவரை முன்னோடியா தேர்ந்தெடுத்தீங்க?
2: ஏன்னா அவரோட கேம் பிளே வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கேம் பிளே, ஒரு மேஜிஷியன் கூட சொல்லலாம். அவரோட கேம் பிளே பாக்குறப்ப எனக்கு லைக் விளையாடணும்னா இவர மாதிரி தான் விளையாடணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அவரோட ஐடியா, பிளே மேக்கிங் ஸ்கில்ஸ், ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்புறம் ஈவன் லைக் லுவா படாங் ஓசோ, அவரோட ஹம்பிள், ரொம்ப ஒரு ஹம்பிளான பர்சன், ரொம்ப ஒரு கைண்டான பர்சன். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளும் நல்லதெல்லாம் கத்துக்கணும் இவர்கிட்ட இருந்து அப்படின்னு.
0: எப்படி அவரு அனைத்து உலக விளையாட்டு இன்டர்நேஷனல் கேம் எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு மனசு?
1: ஏன்னா
0: அவங்க விளையாடும் போது மெஸ்ஸி ரசிச்சுதான் விளையாடுவாங்களா, அந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு சந்திப்புல சொல்லி இருந்தீங்க.
2: ஆமா,
0: மெஸ்ஸி ரசிகர்களுக்கு எல்லாம் நீங்க தான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம்
1: அந்த மாதிரி தெரிவிக்கணுமா இல்ல எப்படி?
2: என்ன சொல்றது எனக்கு தெரியல, என்ன வருத்தமா இருக்கு.
0: சரி, ஒரு பாடலுக்கு எப்போ அந்த பாடலுக்கு பிறகு நம்ம மீண்டும் பேசுவோம்.

0: தோத்தாலும் ஜெயிச்சாலும்
1: தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையும் உருக்கு, அதுதான் நம்ம வெற்றி அடையணுன்றதுதான் நம்முடைய பெரிய எண்ணமாக இருக்கணும், லட்சியமாக இருக்கணும் அப்படின்றது அந்த பாடலுடைய வலியுறுத்தலும் கூட.
2: இன்றைக்கு நம்மோடு திவாஷினி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்லாங்கூர் மாநில சுக்மா பெண்கள் அணியில வந்து விளையாடி எல்லாருடைய பார்வையும் வந்து திரும்ப வச்சிருக்காங்க. யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம், ஏன்னா சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் கார்பந்து மேல.
1: ஆமா திவாஷினி, நம்ம சந்திப்பு ஏறக்குறைய நிறைவு செய்ய போகின்றோம். நீங்க சக விளையாட்டாளர்களை சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில, எத்தனை
3: ரொம்ப சந்தோஷமாக இந்த அளவுக்கு வந்து விளையாடுது. அங்க போனோடனே நிறைய பேர் வந்து என்ன அறிமுகம், அதால வந்து நிறைய பேர் எனக்கு தெரியுது. அங்க வந்து கை கொடுக்குறாங்க, இப்ப என்னக்கா இப்ப என்ன அப்படி மலாய்க்காரங்க நிறைய. சோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நான் வந்து என் மக வந்து இன்னும் நல்லா போகணும், அப்படி இன்னும் மேல வந்து பெரிய வரணும் ரொம்ப ஆசையா இருக்கேன். கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம். எல்லாம் வந்து கேட்பாங்க சமூகங்க, உங்க மகத்தானே அது, உங்க மகத்தானே அது. அனைவரும் கடையில சாப்பாடு கூட்டு போய் வந்துருச்சு. உடனே ஒருத்தர் வந்துட்டு நீங்க சும்மா விளையாண்டீங்க தானே, அந்த மாதிரி அந்த அறிமுகம் இதையாவே எனக்கு நிறைய பேர் வந்து பழக்கமாச்சு. இந்த விளையாட்டுல வந்து அவங்களோட ஆசை வந்து மலேசியாவில் விளையாண்டு பெரிய லெவலுக்கு போகணும், பெரிய ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பெரிய பேர் எடுக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசை. ஸோ நானும் நான் சொல்லுவேன், என்னைக்காவது விடாத முயற்சி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு விளையாது கிடைச்சே ஆகும் அவன் வெளிப்படாத அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இடையில வந்து அவங்க ஏசிஎல் அடிபட்டு கிட ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க, ஏசிஎல் ஆபரேஷனு. அப்ப ரிகவர் பண்ண ரொம்ப 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ரிகவர் பண்ண. ஏன்னா அந்த முட்டி வந்து பேலம் இல்லாம போயிடுச்சு. ரிகவர் பண்ணி வரும்போதே நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல எப்படி விளையாட முடியுமா இல்லையா எனக்கு தெரியாம போச்சு. ஏன்னா அந்த அடி அந்த மாதிரி எப்படி விளையாடுறோம், ஆனா அதோட முயற்சி பலமாக ஆயிடுச்சு. அது உடாது ஒரு வெறி ஒரு இது வந்துச்சுன்னா அது தம்ம கிவ்அப் பண்ணாது. அதிவாசனே மலேசியாவை வக்கீல் பண்ணி மேல மேல மேலும் போகணும். இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேயரா வரணும் மலேசியாவில, எனக்கு ரொம்ப ஆசை. மா ஐ லவ் யூ மா
1: திவாஷினி,
4: லவ் யூ பா, லவ் யூ பா.
2: எப்போதும் சொல்லுவாரா இல்ல இன்னைக்கு தான் சொல்றதா அப்பா?
4: அவரு இல்ல, அவர் என்கிட்ட சொன்னது இல்ல, ஆனா அவரோட சப்போர்ட் என்னைக்குமே எனக்கு இருந்துருக்கு. எங்க அப்பால இருந்து இதான் முதல் தடவை கேக்குறேன்.
2: ஏன்னா
4: எங்க அப்பா எப்படி சொல்றது, அழுவாருன்னு கேட்டிருக்க, ஆனா எப்படி சொல்றது
2: பாத்ததில்ல.
4: எங்க மண்ணுக்கு அவர் அழுந்ததில்ல, இதான் முதல் தடவை எனக்கு கொஞ்சம் அழுகுற மாதிரி போயிடுச்சு, பட் அழுவல. பா லவ் யூப்பா, நீங்க இல்லைன்னா நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். Thank you so much, pa.
1: உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்திய சமுதாயமும் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறது. நீங்க வெற்றி அடையணும்னு எங்களோட பாராட்டுகள் திவ்யாஷினி.
4: Thank you, thank you.
1: இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் நீங்க.
4: Thank you.
1: திவாஷினி சிவகுமார் இன்றைக்கு ஸ்லாங்கூருடைய கால்பந்து விளையாட்டாளர் பேசியிருந்தாங்க நம்ம கூட.
2: பெண்கள் பல துறைகள்ல பல சாதனைகள் படைச்சிட்டு இருக்காங்க. இவங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெண்மணினா, அவங்க படிக்கிறதோ விளையாட்டு துறை சார்ந்த ஒரு படிப்பு தான், இருக்கிறதோ விளையாட்டு துறையில் தான். விளையாட்டு துறை இன்னும் பல வெற்றிகள் உங்களுக்கு கொடுக்கட்டும்.
1: இந்த மாதிரி சாதிச்சிருக்கிற எல்லா பெண்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள் இந்த வேளையில.

0: பிரதமர் உடனான சந்திப்பு. இந்திய சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை நேரில் கேட்டறியும் அரசாங்கத்தின் தொடர் முயற்சி. மக்கள் தொகை சவால்களை கருத்தில் கொண்டே நாடாளுமன்றம் கொள்கைகளை வகுக்க வேண்டும். வணக்கம், சலாம், மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். கல்வி, பொருளாதார வாய்ப்புகள், நலத்திட்டங்கள், சமூக பொருளாதார மேம்பாடு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று இந்திய சமூக தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தினார். 2வது கட்டமாக நடைபெற்ற இந்த சந்திப்பில் 9 வர்த்தக சங்கங்கள், 14 அரசு சாரா அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்று இந்திய சமூகத்தின் தேவைகள், எதிர்பார்ப்புகள் குறித்த கருத்துக்களை முன்வைத்தனர். இதனிடையே 2027 வரவு செலவு திட்டம் தொடர்பான சமூகத்தின் பரிந்துரைகளும் இதில் இடம்பெற்றதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். இந்திய சமூகத்தினர் எதிர்கொள்ளும் சவால்களையும் அவர்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நேரடியாக கேட்டறியும் அரசாங்கத்தின் தொடர் முயற்சியாக இந்த சந்திப்பு அமைந்ததாக அவர் கூறினார். மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இருதரப்பு வாணிகம் 2026 அரையாண்டில் 30.6% அதிகரித்து 80.43 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இவ்வேளை சீனா தொடர்ந்து நாட்டின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக விளங்கி வருவதாக முதலீடு, வர்த்தக, தொழில் துணையமைச்சர் சிம் ஜீசின் தெரிவித்தார். இதனிடையே இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் அந்த பெருஞ்சுவர் நாட்டிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகள் 3.7 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மலேசிய சீன இருதரப்பு வர்த்தகம் 541.55 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவானது. ஆகஸ்ட் 26 நேபாளத்தில் நிகழ்ந்த பெருவெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்ட மலேசியர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவைப்பட்டால் உதவியும் உளவியல் சமூக ஆதரவும் வழங்க தயாராக இருப்பதாக மகளிர், குடும்ப, சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நன்ஷி சுக்ரி கூறினார். மேல் அதிக ஆதரவும் உதவியும் தேவைப்படும் நபர்களை கண்டறிவது உட்பட எந்தவொரு உதவியும் வெளியுறவு அமைச்சு மூலமாக ஒருங்கிணைக்கப்படும் என்றார் அவர். பேரிடர் ஏற்படும் போது அல்லது தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் போது அமைச்சின் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை எஸ்ஓபியின் ஒரு பகுதியாக உளவியல் ஆதரவு வழங்கப்படுவதாக டத்துஸ்ரீ நென்ஷி விளக்கினார். மக்கள் தொகை சவால்களை கருத்தில் கொண்டே நாடாளுமன்றம் சட்டங்கள், வரவு செலவு திட்டங்கள், கொள்கைகளை வகுக்க வேண்டும் என மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ ஜுஹாரி அப்துல் தெரிவித்துள்ளார். மூத்த குடிமக்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு, குடும்பங்களின் அளவு குறைந்து வருவது, தலைமுறைகளுக்கு இடையிலான தேவைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை அதில் அடங்கும் என்றார் அவர். இதனிடையே மக்கள் தொகை, நாட்டின் வளர்ச்சி தொடர்பான விவகாரங்கள் இறுதியில் அரசியல் சார்ந்த கேள்விகளாக மாறுவதாக அவர் கூறினார். மக்களின் தேவைகள் சட்டங்கள், நிறுவனங்கள், அரசாங்க செலவினங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆசிரியர்கள் செயற்கை நுண்ணறிவு AI, இலக்கவியல் தொழில்நுட்பம் புத்தாக்க துறைகளில் தங்களது திறன்களை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கம் NUTP வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வேளை கல்வித்துறையில் அதிகரித்து வரும் சவால்களை எதிர்கொள்ள ஆசிரியர்களின் திறன்களை வலுப்படுத்துவது அவசியம் என பொதுப்பணித்துறை துணை தலைமை இயக்குநர் டத்து மொமர் சைஃபுல் இப்ராஹிம் கூறினார். இலக்கவியல் தொழில்நுட்பம், AI வளர்ச்சி, உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் காரணமாக கற்றல் கற்பித்தல் முறைகளிலும் ஆசிரியர்கள் புதிய அணுகுமுறைகளுக்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் அவர். மலேசியாவுக்கான புதிய இந்திய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள சோம்நாத் கோஷ் நேற்று குவாலலம்பூர் வந்தடைந்து தனது பணிகளை தொடங்கினார். குவாலலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் அவரை துணை உயர் ஆணையர் ஹிதேஷ் ராஜ்பாலும் வெளியுறவு அமைச்சின் நிகராளிகளும் வரவேற்றனர். சோம்நாத் கோஷ் முன்னதாக சிகாகோவில் உள்ள இந்திய தூதரக தலைமை அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். அவர் BN ரெட்டிக்கு பதிலாக இந்த பொறுப்பை ஏற்றுள்ளார். தொடர்ந்து காற்று மாசு நிலவரம். இன்று காலை மணி 6 வரையில் சரவா சிரியானில் காற்று மாசு குறியீடு 485 அதிகரித்து மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியது. சுற்றுச்சூழல் துறையின் காற்று மாசு குறியீட்டு முறை அகப்பக்கத்தில் இத்தகவல் இற்றைப்படுத்தப்பட்டுள்ளது. இது தவிர கூச்சிங், சமரகன், ஸ்ரீ அமன் ஆகிய 3 பகுதிகளில் காற்றின் தரம் மிக ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. மேலும் 9 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் 2 பகுதிகள் சபாவை உட்படுத்தியுள்ளன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு, மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: ஜெர்மன் வாகன தயாரிப்பு நிறுவனம் வோல்ஸ்வேகன் மேலும் 50,000 வேலை வாய்ப்புகளை குறைக்க நிர்வாகமும் தொழிற்சங்கங்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 50,000 வேலைகளை குறைக்க ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது மொத்த வேலை இழப்பு 100,000 உயர்ந்துள்ளது. அமெரிக்க வரிகள், மின் வாகனங்களுக்கான சீரற்ற தேவை, சீனாவிலிருந்து அதிகரித்து வரும் கடுமையான போட்டி ஆகியவற்றால் வோல்ஸ்வேகன் பெரும் சவால்களை எதிர்கொண்டுள்ளது. இது அந்நிறுவனத்தின் உலகளாவிய பணியாளர் எண்ணிக்கையில் சுமார் 15 விழுக்காடு என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திபெத்தில் அண்மையில் நிகழ்ந்த நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கியூரோங் துறைமுக பகுதியில் தேடி மீட்கும் நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்பகுதியில் 30 மேற்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் தேடி மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்கள் அங்கு பேரிடருக்கு பின் குவிந்துள்ள சேற்றையும் கற்களையும் அகற்றுவதன் மூலம் தொடர் பாதிப்புக்கான இடர் குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக சீனாவின் தேசிய அவசர நிலை மீட்புக் குழு தலைவர் யூ ஜெங்ஜியாங் தெரிவித்தார். கியூரோங் பகுதியில் இதுவரை 16 பேர் பலியானதாக உறுதி செய்யப்பட்ட நிலையில் காணாமல் போனதாக நம்பப்படும் 546 பேரின் நிலை கேள்விக்குறியாக உள்ளது. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் மொரோக்கோ அரசு சியூட்டா பகுதிக்குள் குடியேறிகளை பெருமளவில் அனுப்பியதாக கூறுவதற்கு இதுவரை உறுதியான சான்று இல்லை என தெரிவித்துள்ளார். எனினும் சியூட்டா குடியேற்ற நெருக்கடி தொடர்பாக மொரோக்கோ அரசு அதிகாரிகள் வெளியிட்ட சில கருத்துகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். கடந்த ஜூலை 30-31 நாள்களில் மொரோக்கோவிலிருந்து 70,000 மேற்பட்ட குடியேறிகள் சியூட்டாவுக்குள் நுழைந்தனர். இந்த முன்னெப்போதும் இல்லாத பெருமளவிலான வருகையின் போது பலர் உயிரிழந்தனர். நைஜீரியாவில் நச்சு வாயுவை முகர்ந்த ஏறக்குறைய 40 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் எண்ணெய் வளம் மிகுந்த ரிவர்ஸ் ஸ்டேட் பகுதியில் பெட்ரோலிய தயாரிப்பு பொருளில் இருந்து அந்த நச்சு வாயு கசிந்ததாக உள்ளூர் செயலாக்க தரப்பு தெரிவித்துள்ளது. சம்பவத்தின் போது கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பகுதியில் பாதிக்கப்பட்டவர் அடர்த்தியான வாயுவை நுகர நேர்ந்ததை அடுத்து இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறை சுகாதார தரப்புடன் இணைந்து இச்சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. விளையாட்டு. மலேசிய செப்பாத்தாக்குரு கூட்டமைப்பு PSM 2025 சி போட்டியில் வெற்றி பெற்ற அதே 12 வீரர்களை 2026 ஐச்சி நகோயா ஆசிய விளையாட்டுப் போட்டி ஆடவர் அணியில் இடம்பெறச் செய்துள்ளது. விளையாட்டாளர்களின் தற்போதைய சிறந்த ஆட்டத்திறனையும் பன்னாட்டுப் போட்டி அனுபவத்தையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவெடுக்கப்பட்டதாக அதன் தலைவர் டாக்டர் மமர் சுமாலி ரெய்டுவான் தெரிவித்தார். இந்நிலையில் ஆசிய போட்டி இளம் வீரர்களை சோதனைக்கு உட்படுத்தும் களமல்ல என குறிப்பிட்ட அவர் நாட்டின் முக்கிய இலக்கு தங்கப்பதக்கம் வெல்வதே என்று குறிப்பிட்டார். பிரதமர் உடனான சந்திப்பு. இந்திய சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை நேரில் கேட்டறியும் அரசாங்கத்தின் தொடர் முயற்சி. மக்கள் தொகை சவால்களை கருத்தில் கொண்டே நாடாளுமன்றம் கொள்கைகளை வகுக்க வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இதோ கேட்டு இருக்கீங்க மணி 9:14. தெய்வீகன் மோகன் உங்க கூட பேசிட்டு இருக்கோம்.
1: வெள்ளிக்கிழமை காலை பொழுது நம்ம கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பள்ளி மாணவர்கள் எல்லாம் விடுமுறையில இருக்கிறதுனால இந்த வாரமே ஏதோ ஒரு விடுமுறை சூழல்லே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ
0: அப்படின்னு. அந்த சோகத்தன்னு ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு விடுமுறை முடியன்றாங்க பிள்ளைக்கு.
1: அதுதான் பிள்ளைங்களுக்கும் ஆர்வம், பெற்றோர்களுக்கும் ஆர்வம். அதனால கிடைக்கிற அந்த
0: பிள்ளைங்களுக்கு என்ன ஆர்வம், பள்ளி விடுமுறை நீண்ட அளவுல இருக்கணும்னு. பெற்றோர்களுக்கு என்ன ஆர்வம் தருமா, பா முடிஞ்சு
1: ஆரம்பிக்குது
0: போங்க நீங்க அப்படின்ற மாதிரி.
1: என்னன்னா இப்ப மகா கண்காட்சி பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா, நாளையும் நாளை மறுநாள் மட்டும் தான் நடக்க போகுது, இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறதுனால நீங்க போய் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.
0: சரி, இது வந்து விவசாய கண்காட்சி வேளாண் துறை பற்றி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சிறுடாங்கில இருக்கக்கூடிய மேப்ஸ்ல தான் வந்துட்டு இந்த கண்காட்சி நடக்குது. நீங்க ஒருவேளை ஸ்லாங் ஒரு கேல் பக்கம் இருந்த நெகுசிமிலா இருந்தா கூட நீங்க வரலாம், கொஞ்ச நேரத்துல வந்துடலாம். ஏன்னா கேல நெரிசல் அந்த அளவுக்கு இல்ல.
1: சரி, ஏதாவது பாதை இல்ல ஏதாவது இருந்துச்சா நீங்க தேவி என கேளுங்க, ஏன்னா அவர் பாதை நல்லா சொல்லுவாரு.
0: ஜிபிஎஸ் சேவை நடத்திட்டு இருக்கோம். காலி படத்துக்காக பாடலாம் இருந்து அரும்பே. இது வணக்கம் இன்னும்

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 to September 6 காலை 10 to 20 மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு 40
3: வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட சுமகன் துணை ரஹ்மா STR பெறுநர்கள் புக்கு B40 திட்டம் மூலம் இலவச சுகாதார பரிசோதனையை பெற தகுதியுடையவர்கள். அது மட்டுமின்றி 20,000 ரிங்கிட் வரையிலான மருத்துவ உபகரண உதவி, புற்றுநோய் சிகிச்சை ஊக்கத்தொகை மற்றும் போக்குவரத்து உதவித்தொகை ஆகிய நன்மைகளையும் பெறுங்கள். September 5, 6 தேதிகளில் நீங்கள் கோலாலம்பூரில் டேவான் பிளாட் ஸ்ரீ சபா திகு BKRT தமன்முடா பசாசத்து PPR பத்துமுடா சலாங்கூரில் ஸ்ரீ கமகான் தமாய் சுங்காய் பசி இண்டா பத்து கேவ்ஸ் தமன் ஸ்ரீ கோம்பா கஜாங் கம்போங் சுங்காய் சுவா கம்போங் பாரு அம்பாங் இந்த இடங்களில் வந்து சந்திக்கலாம். உங்கள் மை கார்ட் அட்டையை மட்டும் கொண்டு வந்தால் போதும்.
4: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
5: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, 1 நிமிஷம்.
4: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
5: வணக்கமா சொல்றது தானே? வர வர
4: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
5: 1 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
4: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
5: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
4: என்னாச்சு என்னாச்சு?
5: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
4: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
5: 5 நிமிஷமா?
4: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
3: இப்படிக்கு
4: மின்னல் FM.

0: ஜீன்ஸ் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் சரிதானே? ஜீன்ஸ் தானே?
1: ஆமா, ஜீன்ஸ் அதாவது ரெண்டு ஐஸ்வர்யா வருவாங்க, அப்புறம் காணா போயிருவாங்க.
0: ஆனா ஓகே, நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த AI தொழில்நுட்ப வளர்ச்சியில அதெல்லாம் வந்து சாத்தியமான ஒன்று. அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தாங்க பாருங்க.
1: ஆமா,
0: அது நகைச்சுவை கலந்துதான சிந்திக்க வச்சது. கணினி யுகம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு, ஏன்னா இந்த Y2K அப்படின்னு ஒண்ணு அறிமுகமானது 2000s பாத்தீங்கன்னா, மிலேனியல் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அந்த மிலேனியம்ல சொன்னாங்க திடீர்னு இருந்ததெல்லாம் இல்லாம போயிடும், புதுசா என்னமோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அது வரைக்கும் நம்ம வந்து சொந்தமா செயல்படுத்திக்கிட்டு இருந்தது, அதாவது இரண்டு கைகளை கொண்டு நம்ம செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்சம் கணினி மயமாக மாறும் அப்படின்றது உலகமே மாறி போக போது தலைகீழா ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனுடைய அர்த்தமே அதுதான். 2000s தான் இந்த கணினி யுகம் பெரிய அளவுல வந்து உலகத்துல ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தது. அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சான்று.
1: இப்போ செயற்கை நுண்ணறிவு தெரிஞ்சுக்கணும்லாம் தாண்டி கட்டாயம் இது தெரியாம நம்ம நகர முடியாது. ஏன்னா எல்லா துறைகளுக்கும் இப்போ செயற்கை நுண்ணறிவு AI அப்படின்றது இருக்கு. இதனால அரசாங்கம் வந்து இன்னும் மலேசியர்கள் மத்தியில் இதனுடைய விழிப்புணர்வு இருக்கணும், இதை நிறைய கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி எடுத்துட்டு வராங்க. இதுல 100,000 மலேசிய இளைஞர்களுக்கான இலவச பயிற்சி, இந்த AI செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பயிற்சியை வந்து அவங்க மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு முன்னெடுப்பா எடுத்திருக்காங்க. நீங்க என்னன்னா AI உந்தோர் ரக்யாட் அப்படின்ற ஒரு சிறப்பு அகப்பக்கம் இருக்கு. அங்க போனீங்கன்னா இந்த பயிற்சி எப்படி வழங்குறாங்க, யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம், இது வந்து என்னன்னா பயிற்சி அப்படின்னு சொல்லும் போது இப்போ Module 1, Module 2 அப்படின்னு பிரிவு பிரிவா இருக்கு. இதை பற்றி விவரங்கள்லாம் அந்த அகப்பக்கத்துல துல்லியமா இருக்கு, நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம்.
0: ஆமா, 100,000 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா நம்ம அதுல இருந்து தள்ளி இருக்க கூடாது. இளையோரே வாங்க, இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த செயற்கை நுண்ணறிவுல நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது எத்தனையோ இருக்கு. இன்னைக்கு ஒளிபரப்புல கூட பாத்தீங்கன்னா முன்பெல்லாம் எப்படி இருந்ததுன்னா இந்த CD மூலமா வந்து பாடல்களை உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. அது காலப்போக்கில் மாறி டிஜிட்டல் இலக்கவியல் ரீதியில வர ஆரம்பித்தது. இன்னைக்கு சில வானொலிகள்ல என்ன ஆகுது அப்படின்னா AI பேசுற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா கால ஓட்டத்துல நம்ம இருப்போம், அதுவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்கோம்ல.
1: அங்க மலேசிய இளைஞர்களே உடனடி என்ன பண்ணுங்கன்னா ரக்யா டிஜிட்டல் போர்ட்டல் அப்படின்ற ஒரு அகப்பக்கத்துக்கு போயிட்டு அங்க ஒரு QR கோட் இருக்கும், அங்க நீங்க போய் ஸ்கேன் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு தனி கணக்கு வரும், அதுல அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படும். நீங்க பயிற்சி பெற்று செயற்கை நுண்ணறிவை இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம்.
0: நீங்க ஸ்கேன் பண்றது அதுக்கான QR இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க.

0: கட இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றியுள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: சுவையத்து மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதான், இனங்களை ஒன்னா இணைக்குதான், அம்மாவை போல் உன்ன அணைக்குதான். ஆமண்ணா பாபாஸ்தான்.
2: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
3: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்குதான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
2: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
4: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், மணி 9:40 ஆயிருச்சு. நேபாள வெள்ள பேரிடர் தொடர்பான விவரங்களை அவ்வப்போது நாம வழங்கி வருகின்றோம். இன்றைக்கு காலையிலே செய்திகள் வாசிக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம், நேபாளத்தில் குறிப்பாக திபெத் நேபாள் அந்த பகுதியில் இருந்த 77 மலேசியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை காட்மாண்டுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து மலேசியாவுக்கு அழைத்து வருவதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தொடர்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு.
1: இப்போ நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ள பேரிடர் ஒரு வாரம் ஆகிய நிலையில் அது குறித்த விவரங்களை நம்ம தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். தற்போது நம்முடைய ஸ்மார்ட் அணியினர் வந்து இந்த தேடும் படலத்தில் அவங்களும் வந்து ஈடுபட நேபாள அரசு வந்து அனுமதித்திருக்காங்க. இதை பற்றி விவரங்கள் வந்து தொடர்பு அமைச்சு வந்து வெளியிட்டிருந்தாங்க.
0: சரி, நாளைக்கு அவங்க சுபாங்கில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தில் இருந்து புறப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 55 மலேசியர்களுடைய தொடர்பு இல்லை. அவங்களை தேடக்கூடிய அந்த படலத்தில் தான் நம்முடைய இந்த ராணுவ படை அப்புறம் ஸ்மார்ட் அணியினர் இவங்க எல்லாம் இறங்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் மலேசியா வந்து ஏறக்குறைய 1 மில்லியன் US டாலரை நேபாளுக்கு இந்த தேடும் படலத்திற்காக வழங்க விருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியுறவு அமைச்சு இதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாது, இந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த காணாமல் போனவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து அவங்களுக்கு உரிய ஆலோசனைகள் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
1: மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் தான் அதை பற்றி விவரங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. என்னன்னா, அவங்களுக்கும் மனதளவில் வந்து சில ஆலோசனைகள், உளவியல் ரீதியான சில ஆலோசனைகள்லாம் தேவைப்படுது. அதனால அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றது. நேபாள வெள்ள பேரிடர் அப்படின்றது உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். அதையொட்டிய அண்மைய நிலவரங்களையும் நாம வழங்கிக்கிட்டு இருக்கோம்.
0: என்னன்னா, இந்த சில பேர் இந்த புகைப்படங்கள் காணொளிகள்லாம் தொடர்ந்து பகிர்ந்து வரோம் இல்லையா, அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். நேற்று வந்து ஒரு காணொளியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது மோகன். செய்தி பகுதி ஒன்று வந்து அதை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த தேடல் பணியில ஈடுபடுறாங்களா, துப்புரவு பணிகளில் ஈடுபடுறாங்களா, ஏன்னா இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது என்ன சூழ்நிலைன்னு பார்க்கிறோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து வீடை இழந்து, சுற்றத்தாரை இழந்து, குடும்பத்தை இழந்த ஒரு சூழல்லாம் இருக்கு. இப்ப அவங்களுக்கு தங்குறதுக்கு கூட இடம் இல்லை. ஏதாவது மிஞ்சினது இருக்குமா அப்படின்னு வீட்டுள்ளுக்கு போய் தேடுறாங்க. எங்கேயுமே கால் வைக்க கூட பயமா இருக்கு அப்படின்னு, சேதாரத்தை ஏற்படுத்திடுவோமா இல்லை யாரையாவது மீட்டெடுத்துருவோமா அப்படின்னு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கு. சில பேர் அப்படி உள்ளிருந்து பாதுகாப்பு வழியில கொண்டு வரப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்போடு அத்தனை பேருமே வந்து காத்துட்டு இருக்காங்க.
1: சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற பிரார்த்தனை மட்டும் நம்ம கடவுள்கிட்ட வைப்போம்.
0: ஆமா,
1: அது பற்றிய அண்மைய நிலவரங்களுக்கும் தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்க.
0: உங்களுடைய நேபாள பயணங்களை கொஞ்சம் மீண்டும் பாருங்க, தள்ளி வைக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் பாருங்கன்னு வெளியுறவு அமைச்சு கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம கிருஷ்ணா ஜென்மாஸ்தமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியை வந்து அனுசரிக்கின்றோம். அவருடைய அவதாரம் எடுத்த நாள். அதனால இந்த உலகத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு இந்த நாள்ல நம்ம வேண்டிக் கொள்வோம். கொலோனியல் கர்சன்ஸ் ஒரு பாடல் வெளியிட்டாங்க, கிருஷ்ணா நிவேதனை அப்படின்னு, தேவனி அப்படின்ற அந்த பாடலை தான் அடுத்து உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருகின்றோம்.
1: இது வணக்கம் மின்னல்.

0: உறவுகள் தொடர்கதை கோவிந்தனின் 45 ஆண்டு கால நட்பின் தேடல். தேடிய அன்பழகன் இல்லை, நட்பு மட்டும் அப்படியே இருக்கின்றது.
1: அன்பழகன், 81 பிற்பாடு நான் உன்னை சந்திக்க முடியல. இப்ப நீ எங்க இருக்கிற? வயசாக கேட்கணும்னு ஆசையா இருக்கு.
2: ஹலோ அன்பழகன் மனைவி.
1: அன்பழகனுக்கு கடிதம் தைக்க கொடுத்ததெல்லாம் நான் தான். ஒரு பாடல் இருக்கு சார், ரெக்கார்டிங் பண்ணி அவனை அனுப்பிவிட சொன்ன, அவன் கூட
2: கொடுத்துட்டு வந்தான். ஞாபகம் இருக்கு.
0: என்ன பாட்டு?
2: அதான் நான் உன்ன என்ன நினைச்சேன்.
0: நல்ல பசுமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். சொல்லுங்கம்மா, அன்பழகன் என்ற அந்த முகம்.
2: எனக்கு அழுவுதான் வருது அவரை பத்தி சொல்றதுன்னா.
1: அவர் எங்க இருக்க?
2: அவரு இறந்துட்டேன். அவரு இறந்து 17 ஆகுதுண்ணே.
1: ஐயோ
2: நன்றிங்கண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி கண்டுபிடிச்சி நீங்க
1: ரொம்ப
2: நன்றி. சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பத்தி கேக்குறது.
1: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்ச போட்டா கூட என் கடவுள் என்னன்னு படம் பிடிச்சோம்.
2: இத்தனை வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, சந்தோஷமாவும் இருக்கு. அவரு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
1: என் கண்ணுல அவரோட இளமையான காட்சி அப்படியே முன்னுக்கு தெரியுது. உலகத்தோட தொடர்ந்து செய்ய நிச்சயமா தொடரும் சார்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சொல்லணும் ஐயா.
0: மின்னல் FM வானொலி அல்ல, வாழ்க்கை.

0: செல்ல மகளே, ஏன் இந்த பாட்டு அப்படின்னா வீட்டில் சேட்டை பண்ணாமல் நல்ல பிள்ளையாக இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தொந்தரவுலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது.
1: ஆமாம், விடுமுறை கால திட்டங்கள் நல்ல பயனான வகையில் இருக்கணும், அமையட்டும், அமைத்துக் கொள்ளுங்க. ஒரு சிறிய நினைவூட்டல் தான் உங்களுக்கு.
0: என்னண்ணே போங்கண்ணே, விடுமுறையே முடிய போகுது அங்கிள், இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அப்படின்றாங்க.
1: யாருன்னு சொல்லிட்டாதுண்ணா அங்கிள்,
0: நீங்கள் நினச்சி பாருங்க, நமக்கு 30 கடந்துருச்சு, அவங்க எல்லாம் ஒரு 10-15 வயசுல இருக்காங்க. அப்போ அதுதானே முகம், நமக்கு நியாயமா நடந்து
1: நியாயமா பேசுறீங்க. சரி, நியாயத்துக்கு கட்டுப்பட்ட சரி, அடுத்த ஒரு பாடலோடு இன்றைய வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவே கொடுக்க போறோம்.
0: அடுத்து உங்க கூட பேசுறதுக்கு நம்ம கிஷன் தான் காத்துட்டு இருக்காரு. எது எப்படி இருந்தாலும் சொல்வது எங்களுடைய பொறுப்பு. மழை ரொம்ப குறைவு, ஆனா வீசுற வெயிலும் அடிக்கிற காத்தும் அதுவும் குறவா இருக்கு. வெயில் தான் ரொம்ப அடிக்குது, அதனால தாங்க முடியாத ஒரு சூழல். அதை தாண்டி புகை மூட்டை வேற இருக்கு.
1: இந்த இலைகளை குப்பைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் எரிக்க வேணாம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறது உங்களுடைய கடமை, அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க.
0: தயவு செய்து எரிக்காதீங்க, முடியலங்க. இருக்கிற சூடு இருக்கிற புகைகளை அதை வேற பண்ணி நம்மளே நமக்கு பாதகத்தை ஏற்படுத்திக்கிறோம்.
1: மாறி இறுதி நாட்கள்லாம் வந்து நெடுஞ்சாலையில் பயணிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதிகமான நெரிசலாம் இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம்.
0: ஆமா, போன வாரம் போனவங்களாம் இந்த திரும்பி வருவாங்க, நினைச்சு பார்த்து உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். இப்போ நாங்க உங்ககிட்ட இருந்து விடை பெறுகின்றோம்.
1: நான் உங்கள் மோகன்,
0: தெய்வீகன் தாமரை செல்வன். 12 மணிக்கு மேல இன்னைக்கு மண்ணின் நட்சத்திரமும் காத்துட்டே இருக்கு. எப்போதும் சொல்றது போல உடம்பு மனசை பாத்துக்கோங்க. இசைஞானி அவர்கள் டாரோத்தி அப்படின்ற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: கார்த்திக் சுப்ராஜுடைய அந்த படம் பாட்டெல்லாம் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கிறது. இசைஞானியும் ஸ்வேதாவும் பாடிய பாட்டு தான் இன்னைக்கு நிறைவு பாடலாம் கேட்க போறோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசிய தாய்லாந்து எல்லை விவகாரத்தை உணர்வின் தூண்டுதல் அடிப்படையில் அணுக இயலாது. மாறாக அந்த இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான நடப்பு அணுகுமுறையை கொண்டே தீர்வு காண முயல்வது அவசியம் என உள்துறை அமைச்சர் டெத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இரு நாடுகளும் தனது மக்கள் மீதான நலனில் அக்கறை கொண்டுள்ளதால் இருதரப்பு நல்லுறவு மேலும் பதற்றம் அடைவதை தடுக்கவோ சந்தேகம் எழுவதை கையாளவோ இந்த அணுகுமுறை உதவும் என்றார் அவர். இவ்வாண்டு பிப்ரவரி 11 தொடங்கி ஜூன் 21 வரையில் நாடு முழுவதும் 35 மேக விதைப்பு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலக்கிடப்பட்ட இடங்களில் குறிப்பாக மழைநீர் சேகரிப்பு தடாகங்கள் பக்கம் மேற்கொள்ளப்படும் இந்நடவடிக்கை அணைகளின் நீர்மட்டத்தை அதிகரிக்க துணை புரிந்ததாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. இது வறட்சியை கையாள்வதற்கான தொடக்க நடவடிக்கையாக உள்ளதென அவர் கூறினார். பினாங்கு வட்டவத்தில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் படகு முனையத்தில் ஃபெரி பயணப்படகும் கப்பலும் மோதிக்கொண்ட சம்பவம் அந்த முத்தாய்ப்பான சுற்றுலா போக்குவரத்து சேவையின் நம்பிக்கையை எந்த அளவிலும் பாதிக்கவில்லை. இவ்வாறு மாநில சுற்றுலா கலை பொருளாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் வோங் ஹொன்வாய் தெரிவித்தார். இது வெறும் வழக்கத்திற்கு மாறான ஒரு சம்பவம் என அவர் குறிப்பிட்டார். எனினும் இது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாட்டு ராணுவத்தின் இடைக்கால செயலாளராக அடம் டெலை நியமித்துள்ளார். அவரது நியமனம் உடனடியாக நடப்புக்கு வந்துள்ளது. அவர் நீண்டகாலமாக கேபிட்டல் ஹில்லில் அரசியல் உதவியாளராக பணியாற்றியவர் என கூறப்படுகிறது. இந்த நியமனம் இராணுவ உயர்மட்ட பொது அதிகாரி டென் டிரிஸ்கோல் பதவி விலகிய சிறிது நேரத்திலேயே அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புகழ்பெற்ற பத்திரிகையாளர், எழுத்தாளர், பெண்ணுரிமை ஆள்வரர் குளோரியா ஸ்டெய்னம் தமது 92 வயதில் காலமானார். நியூயார்க் சிட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் குடும்பத்தினரும் அன்புக்குரியவர்களும் சூழ்ந்திருக்க அவர் உயிரிழந்ததாக குளோரியா அறவாரியம் தெரிவித்துள்ளது. மரணத்திற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல் வாழ்வு. வணக்கம்.

என்னென்ன விசேஷங்களை நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்களோ அது அத்தனைக்கும் மின்னலபம் சார்பா நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சரி, என்ன திட்டம் போயிட்டு இருக்கு? சில பேர் விடுமுறை இருப்பீங்க, சில பேர் வந்து இல்லங்க நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நெரிசல்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பீங்க. பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்கள் தான் நம்ம கேட்க போறோங்க. தொடக்க பாடல் உங்களுக்காக அச்சுன் சித்தாரா வராங்க, கேட்கலாம்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

ஓட்டம் துள்ளல் அப்படின்ற ஒரு குடும்ப கதை வந்து தயாராகி இருக்குங்க. அதுவும் வெளிவரப்போகுது. த பேரடைஸ், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் கூடிய விரைவில் செப்டம்பர் மாதம் கூடிய விரைவில் வெளிவந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக அஃப்சல் கொண்டு வராருங்க, கேட்கலாம்.

அஜய் சத்யன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தாங்க. மாலிவுட் பக்கமா மலையாள திரைப்படங்கள் செப்டம்பர் மாதம் என்னென்ன வெளிவர வெளிவர போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான நான்கு திரைப்படங்கள் இருக்குங்க. பிரதாம திருஷ்டிய குட்டக்கர் அப்படின்ற திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது. இது முழுக்க முழுக்க காவல் அதிகாரிகள் பற்றிய ஒரு கதைக்களமாக நகரப்போகுது அப்படின்றத அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைரா அப்படின்ற திரைப்படம் நம்ம பிருத்திவிராஜ் இதுலேயும் வந்து அவர் காவல்துறை அதிகாரியாக தான் நடிச்சிருக்கிறாரு. அதற்கு

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: இன்றைய வணக்கம் மின்னலில்,
4: எதுக்கு எடுத்தாலும் இது முடியாது, இதுக்கு நீ இது பண்ணாத, இது நடக்காது அப்படின்னுட்டு நம்ம உற்சாகமா இருந்தா கூட அவங்க நம்மள டவுன் பண்ணிடுவாங்க.
5: கூட இருக்கணுமா அவங்க எல்லாம், இல்ல வேணாம்னு நினைக்கிறீங்களா?
4: கூட இருக்கதான் ஆகணும், இல்லாம இருக்க முடியாது.
5: ஆமா, சமாளிச்சு போகணும்ன்றீங்க.
4: ஆமா, இதுவும் கடந்து போகணும்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போய்கிட்டே இருக்கோம். ரெண்டாவது வந்து உலகத்துல உள்ள கஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு மாதிரிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்ல நினைச்சு போய் மனசுக்குள்ளே, நானும் என் கஷ்டத்தை சொன்னா ரூட் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கணும் அடிவேல் சொல்லுவாரு. அந்த மாதிரி என்ன பண்றது, நம்மள சுத்தியும் இப்படி இருக்காங்க பாருங்க.
5: ஆமா ஆமா, நம்ம எல்லாம் இந்த வழிதான் சரியணும்.
4: நம்மளுக்கு தெரியும் அந்த இடம் வந்து ஓகேதான் இருக்கும்னுட்டு, ஆனா அவங்களே சொல்லிடுவாங்க, இல்ல இல்ல அது சரியா வராது முடியாது. ஆமா, அப்படியே மண்டைக்கு மணி அடிக்க பாருங்க, என்ன பண்றது.
5: உங்களுக்கே 1008 பிரச்சனை, இதுல இது ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க.
4: ஆமா,
5: பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை சாந்தமா போங்க, பொங்கி எழாதீங்க, அமைதி அமைதி.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

முல்லப்பூவினு கிட்டீத்ரே முத்து நிறச்சொரு பொஞ்சிப்பீ லெச்சுட்டியே உம்மா

அஜ்மல் அபிராமி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். மலையாள பாடல்களை தான் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, இப்போ காலை பசியாரெல்லாம் சாப்பிட்டீங்கல்ல, நேரம் ஆயிடுச்சுங்க. இதுவே வந்து ரொம்ப தாமதம் தான், சீக்கிரம் சாப்பிட்டுருங்க. அடுத்து மதியத்துக்கு என்ன சாப்பிடணுன்றத வேற யோசிக்கணும் இல்லையா. எதுவா இருந்தாலும் ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. போதுமான ஓய்வு அப்படின்றது நமக்கு ரொம்ப அவசியங்க. அந்த வாழ்க்கையில ஓய்வு அப்படின்றத சரியான நேரத்தில் நம்ம எடுத்துடணும். ஓய்வு இல்லாம வேலை செஞ்சுட்டே இருக்கிறது வந்து நம்முடைய உடலுக்கு நல்ல விஷயமே கிடையாது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 11 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? 03-2282-5733 அல்லது 4768-12 மணிக்கு பிறகு இன்றைக்கு மண்ணி நட்சத்திரம் நிகழ்ச்சி இடம்பெற போகுதுங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான இளைஞர் பட்டாளமே இங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய நேர்காணல் தான் இடம்பெற போகுது. மறக்காம அந்த நேர்காணல டிக்டாக் நேரலை வாயிலாகவும் நீங்க பாருங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக அமல் ராகுல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. நான் வர வரேன்
0: கிஷன். கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது, 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் FM.
2: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
3: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல, என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு கார தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
2: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
4: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்.

இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமையல் அறை இருக்கு இல்லையா, அந்த சமையல் அறையை சுத்தமாக எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அனுசரிக்கப்படுது. இப்படி ஒரு நாள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, நம்ம சமையல் அறையை எந்தெந்த பொருட்களை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்றது கூட இருக்குது. நீங்கள் அதை கூகுள் பண்ணிங்கன்னா, இல்லை நம்ம சட்ஜிபிதி நம் நண்பரே இருக்கிறாரு அவர்கிட்ட கூட நீங்கள் கேட்கலாம். அதற்கான ஒரு நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அதில் உங்களுடைய சமையல் அறையில் எந்தெந்த பொருட்கள், இது நம்ம சரியாக வச்சுருக்கோமா, இதை இங்கே வச்சா உதவியாக இருக்கும், சமையலுக்கு எதெல்லாம் கிட்ட வச்சா உதவியாக இருக்குமோ அதெல்லாம் அங்கங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே வந்து இருக்குங்க. அதற்கான ஒரு நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. சரியா, நீங்க அதை படித்து தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு உங்க சமையல் அறைய நீங்க எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்குங்க, வேற யாருக்கும் இல்லை, சமையலை செய்யற உங்களுக்கு அது வசதியா இருக்கும்னு சொல்ல வந்தோம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக என்ன கேட்ரினா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு தான், திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு இராணுவத்தின் இடைக்கால செயலாளராக அடம் டெலை நியமித்துள்ளார். அவரது நியமனம் உடனடியாக நடப்புக்கு வந்துள்ளது. அவர் நீண்ட காலமாக கேபிட்டோல் ஹில்லில் அரசியல் உதவியாளராக பணியாற்றியவர். இந்த நியமனம் இராணுவ உயர்மட்ட பொது அதிகாரி டென் ரிஸ்கால் பதவி விலகிய சிறிது நேரத்திலேயே அறிவிக்கப்பட்டுள்ளது. பென்டகோன் தலைமைத்துவத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து டென் ரிஸ்கால் பதவி விலகியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்துள்ள பிரம்மாண்டமான வெற்றி வளைவுக்கான கட்டுமான பணிகள் இம்மாதம் வாஷிங்டனில் தொடங்க உள்ளன. 250 அடி உயரம் கொண்ட இந்த வெள்ளை நிற மாபெரும் வெற்றி வளைவு உச்சியில் பெரிய தங்க நிற தேவதையும் கழுகுகளின் சிலைகளும் இடம்பெற உள்ளன. உள்துறை அமைச்சர் டாஃப் பர்கம் அடுத்த 2 வாரங்களில் வளைவு அமையவுள்ள பகுதியில் கட்டுமானத்துக்கான நில அகழ்வு பணிகள் தொடங்கும் என தெரிவித்துள்ளார். போட்டோமேக் ஆற்றின் அருகே போக்குவரத்து வட்டத்தின் மையப்பகுதியில் இந்த வளைவு அமைக்கப்பட உள்ளது. அமெரிக்காவின் புகழ்பெற்ற பத்திரிகையாளர், எழுத்தாளர், பெண்ணுரிமை ஆழ்வலர் குளோரியா ஸ்டெய்னம் தமது 92வது வயதில் காலமானார். நியூயார்க் சிட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் குடும்பத்தினரும் அன்புக்குரியவர்களும் சூழ்ந்திருக்க அவர் உயிரிழந்ததாக குளோரியா அரவாரியும் தெரிவித்துள்ளது. மரணத்திற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை. 1960களில் பத்திரிகையாளராக தனது பணியை தொடங்கிய அவர் அமெரிக்க பெண்கள் எதிர்கொண்ட பாலின பாகுபாடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். பல ஆண்டுகளாக பெண்களின் உரிமைக்காக போராடிய குளோரியா ஸ்டெய்மனின் மறைவு உலகெங்கிலும் உள்ள பெண்ணுரிமை ஆர்வலர்களிடையே ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரேசிலில் இருந்து இறைச்சி உள்ளிட்ட கால்நடை பொருள்களை இறக்குமதி செய்வதை ஐரோப்பிய ஒன்றியம் இயோ இடைநிறுத்தியுள்ளது. கால்நடைகளில் நுண்ணுயிர் கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படுவது தொடர்பான இயோ விதிமுறைகளை பிரேசில் முறையாக பின்பற்றுவதற்கான போதிய உத்தரவாதங்கள் வழங்கப்படவில்லை என பிரசல்ஸ் தெரிவித்துள்ளது. இந்த தடை நேற்று முதல் செயலாக்கத்துக்கு வந்துள்ள நிலையில் இறக்குமதி எப்போது மீண்டும் தொடங்கும் என்பது குறித்து இயோ எந்த தகவலையும் வெளியிடவில்லை. இந்நடவடிக்கைக்கு எதிராக ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ள பிரேசில் வெளிவிவகார வேளாண் அமைச்சர் இரு தரப்புக்கும் இடையிலான கலந்துரையாடல் மூலம் விரைவான வெளிப்படையான தீர்வு எட்டப்படும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளன. பெல்ஜியத்தில் இந்த கோடை காலத்தில் நிலவிய அதீத வெப்பத்தினால் ஏற்பட்ட பல்வேறு உடல் உபாதைகளால் ஏறக்குறைய 3000 பேர் பலியானதாக அந்நாட்டு பொது சுகாதார கழகம் தெரிவித்துள்ளது. ஜூன் 18 தொடங்கி ஜூலை 3 வரையில் நிலவிய முதற்கட்ட வெப்ப அலையின் போது 2035 உயிரிழப்புகள் பதிவாகின. இது 48.8% அதிகரிப்பை காட்டுகிறது. அதேவேளை 2ம் கட்ட வெப்ப அலையின் போது மரண எண்ணிக்கை 14.8% அதிகரித்து 535 பதிவானது. 3ம் கட்டமாக ஜூலை 28 தொடங்கி ஆகஸ்ட் 16 வரை பலியானோர் எண்ணிக்கை 7 அதிகரித்து 365 பதிவானது. விளையாட்டு கார்பந்து. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டத்தின் 25 விளையாட்டாளர்கள் பட்டியலில் இடம் பெறாததை தொடர்ந்து டோட்டனம் ஹாட்ஸ்பர் உடனான தமது ஒப்பந்தத்தை அதன் தாக்குதல் ஆட்டக்காரர் ரிச்சர்லிசன் நிறைவு செய்து கொள்வார் என கணிக்கப்பட்டுள்ளது. அவர் அணியிலிருந்து விலகுவதற்கான தமது விருப்பத்தை பலமுறை வெளிப்படுத்தியுள்ளதாக ஸ்பர்ஸ் நிர்வாகி ரொபேர்டோ டி ஜெர்பி கூறியுள்ளார். முன்னதாக ரிச்சர்லிசன் தமது முன்னாள் அணி அவர்டனில் இணைவது குறித்த பேச்சும் தோல்வியடைந்துள்ளது. இந்நிலையில் அவர் துருக்கி டிராப்ஸ் ஸ்வான்ஸ்போ அணியில் இணைவார் என்ற 6 வெளியிடப்பட்டுள்ளன. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

69வது தேசிய நாளை முன்னிட்டு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட்ட 6 அறிவிப்புகள் மலேசியர்களுக்கு பொருள் பொதிந்த பரிசாக அமைந்தது எனில் அது மிகையன்று. உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலை தொடர்ந்து நாடு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாலும் அந்த முன்னெடுப்புகள் பல்வேறு சமூகங்களின் நலனை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எரிபொருளுக்கான உதவித்தொகை, பள்ளி சீரமைப்பு, செயற்கை நுண்ணறிவு AI, சுகாதாரத்துறையில் இலக்கவியல் மயமாக்கல், மின் அணு விலைப்பட்டியல் இன்வாய்ஸ், சிறு தொழில் முனைவோருக்கான கடனுதவி ஆகிய முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இம்மாதம் தொடங்கி 95க்கான ஒதுக்கீடு 200 லிருந்து 300 லிட்டருக்கு உயர்த்தப்பட்டது மிக எதிர்பார்க்கப்பட்ட சீராக்கம் எனில் அது மிகையாகுமா? நாட்டின் எரிசக்தி விநியோகத்தின் தொடர்ச்சியை பாதுகாக்கும் நோக்கில் கடந்த ஏப்ரலில் அதன் ஒதுக்கீடு மாதம் 200 லிட்டர் என நிலைநிறுத்தப்பட்டது. குறிப்பிடத்தக்க நோக்கத்தை அந்த சீராக்கம் உள்ளடக்கியிருந்தது. இதனிடையே பல செயலாக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அதன் ஒதுக்கீடு மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ள வேளை, அதன் வழி 16 மில்லியன் பேர் பயன்பெறுகின்றனர். குறிப்பாக தினசரி பணிக்கு செல்வோர் அதன் பயனை நன்கு உணர்வர். இதற்கிடையில் டீசல் பயன்பாட்டை உட்படுத்தியிருக்கும் பிக்அப், ஜீப் ரக வாகன உரிமையாளர்கள் 500 மில்லியனுக்கும் அதிகமானோர் மாதாந்திர ஒதுக்கீடாக 400 லிட்டரை பெறுகின்றனர். பண வடிவில் இல்லை எனினும் அதன் ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் தினசரி செலவுகளை ஈடுகட்ட துணை புரிகிறது. இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP 6 விழுக்காடு வளர்ச்சி கண்ட வேளை, அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளும் மொத்த வாணிகமும் வரலாற்று சாதனையை பதிவு செய்ததை தொடர்ந்து நாட்டின் பொருளாதாரம் சாதகமான நிலையில் பதிவானதால் எரிபொருளுக்கான உதவித்தொகையின் ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டன. மேலும் அனைத்து வகை பள்ளி சீரமைப்புக்கான ஒதுக்கீடு 50 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டு 1.5 பில்லியன் ரெங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. தேசிய பள்ளி, தேசிய வகை சீன தமிழ் பள்ளி, சமயம், தஃபீஸ், சிறப்பு கல்வி என அனைத்து வகை பள்ளிகளையும் உட்படுத்திய மேம்பாட்டு பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பின்புலம் பாராமல் கல்வி அமைச்சின் கீழ் உள்ள ஒவ்வொரு மாணவரும் உகந்த கற்றல் சூழலில் கல்வி பெறுவதை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை இது வெளிப்படுத்துகிறது. மற்றொரு முனைப்பாக 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட இளையோர் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்ப திறனை வலுப்படுத்தும் நோக்கில் 3 மாதங்களுக்கு இலவச அணுகலை பெறுகின்றனர். அதன் வழி 100,000 பேர் உள்நாட்டு AI தளங்கள் மட்டுமின்றி அமெரிக்க, சீன, பன்னாட்டு AI தளங்களையும் அணுக இயலும். மக்களுக்கான செயற்கை நுண்ணறிவு திட்டம் மாணவர்கள், இளம் தொழில் முனைவோர் புதிய தொழில்நுட்பங்களில் திறனை வளர்த்து கொள்ள வழிவகுக்கும். அதே வேளை இலக்கவியல் பொருளாதாரத்துக்கான முக்கிய மைல்கல்லாகவும் அமைந்துள்ளது. இவ்வேளை பொது சுகாதாரத்துறையின் இலக்கவியல் செயல்திறனை வலுப்படுத்தும் வகையில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கூடுதலாக 350 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையில் இலக்கவியல் அணுகலை விரைவுபடுத்துவதற்கான ஒதுக்கீடு 1 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்போடு முதன்மை மருத்துவ மையங்களில் மின்னியல் மருத்துவ பதிவு முறை EMR முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 150 மருத்துவமனைகள் உள்ளிட்ட 2,000 சுகாதார மையங்கள் அருகலை வைஃபை வசதியை வழங்குகின்றன. EMR செயலாக்கத்தின் வழி மருத்துவர்கள் நோயாளிகளின் மருத்துவ குறிப்புகளை மின்னணு முறையில் அணுகும் நிலையில் காத்திருப்பு நேரம் குறைவதோடு சிகிச்சையும் விரைவுபடுத்தப்படுகிறது. அதனையடுத்து வணிகத்துறையை உந்தச் செய்யும் நோக்கில் ஆண்டு விற்பனை மதிப்பு 3 மில்லியன் ரிங்கிட் மிகாத வணிகங்களுக்கு மின்னணு விலைப்பட்டியல் இன்வாய்ஸில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அந்த அணுகுமுறை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு சுமையை ஏற்படுத்தாமல் வணிக வளர்ச்சியில் கவனம் செலுத்த வழிவகுக்கிறது. மேலும் சிறு வணிகங்களின் வளர்ச்சியை மேம்படுத்தும் பொருட்டு குறுங்கடன் கூடுதலாக 1 பில்லியன் ரிங்கிட் அதிகரிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டுக்கான மொத்த குறுங்கடன் ஒதுக்கீடு 6 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சாலையோர வணிகர்கள், இரவு சந்தை விற்பனையாளர்கள், வீட்டில் இருந்து வணிகம் செய்யும் தாய்மார்களுக்கு உதவும் நோக்கில் சுஜாத்ரா மடானி மானிய திட்டத்தின் மூலம் 200 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் வழி அத்தரப்பினர் தங்கள் வணிகங்களை வலுப்படுத்துவதோடு உள்நாட்டு பொருளாதாரத்தையும் மேம்படுத்த உதவுகின்றனர்.
எண்ணற்ற சவால்கள் இருந்தாலும் நாட்டு மக்களின் நலன் கருதி வளர்ச்சியின் பலன்களை அவர்கள் பெறுவதை உறுதி செய்யும் நோக்கத்தை பிரதமரின் அந்த முக்கிய அறிவிப்புகள் பறைசாற்றுகின்றன. அரசாங்கம் அறிவிக்கும் ஒவ்வொரு உதவியும் இரட்டிப்பு நன்மையளிக்க வல்லது. அதனை நனவாக்க அடுத்த மாதம் 9ஆம் நாள் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அறிவிக்கப்பட உள்ளது. அதே இரட்டிப்பு நன்மை மலேசியர்களுக்கு வாய்க்கும் என்ற எதிர்பார்ப்போடு நிறைவு பெறுகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் குலரட்சகி குணசேகரன்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து எஸ்டோலி வரிசை 873 ஆர்டிஎம் கிளிக் வாயிலா கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. அடுத்து போட்டி எங்க இடம்பெற போகுது? ஏஆர்கே விஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் அத்து ஜி கே ஐஸ்கியூப் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி, புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலைச்சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். இன்றைக்கு அந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான போட்டி உங்களுக்காகவே இடம்பெற போகுது. சரியான பதில சொல்லிட்டீங்க அப்படின்னா வழக்கம் போல உங்களுக்காக டிக்கெட்டை வழங்குறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். இன்றைக்கான கேள்வி என்னன்னு தானே கேட்கறீங்க. ரொம்ப சுலபமான கேள்வி தான். இப்போ நான் சொன்னதை நீங்க கேட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும். தளபதி கச்சேரியில் லைஃப் பேண்ட் வாசிக்க உள்ள குழுவின் பெயர் என்ன? இதுதான் இன்றைக்கான கேள்வி. பதில் தெரிந்தா

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: கையில் நாட்டு சர்க்கரை, இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், சுழியம் 3316721173.
2: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
3: मुझे इसकी परवाह नहीं।

0: இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் உங்களுக்காக வழங்க போறோம் சொல்லிருந்தோம். நம்ம கேள்விக்கு சரியான பதிலோட அடுத்து ஜெனி காத்துட்டு இருக்காங்க. ஜெனி என்ன பதிலா இருக்கும்?
1: சத்யாஸ் கீதாஞ்சலி.
0: சத்யாஸ் கீதாஞ்சலி, அப்பா என்ன வேகம்!
1: ஆமா ஆமா, எனக்கு பிடிச்சமான கான்செர்ட் ஆயிடுச்சு.
0: ஆர்வம் அதிகமா இருக்கிறதுனால பதிலும் சரியா வந்துருச்சு. ஜெனி எங்க இருக்கீங்க?
1: நம்ம ஜேபில இருக்கோம்.
0: ஜெய் அப்பனா ரொம்ப பக்கம், சீக்கிரமாவே போயிடலாமே.
1: ஆமா ஆமா ஆமா, விஜய் கான்செர்ட் ஆயிடுச்சு, கண்டிப்பா போகணும்.
0: சரியான பதில சொல்லிருக்கீங்க ஜெனி, உங்களுக்கு தான் அந்த டிக்கெட். மகிழ்ச்சியா போயிட்டு வாங்க. வெற்றியாளர் அவங்க தாங்க. ARK விஜன் ப்ரொடக்ஷன் அண்ட் அது ஜிகே ஐஸ்கியூ பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி இசை நிகழ்ச்சியை பார்க்க தயாரா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்து ஒரே மேடையில். இப்பொழுதே டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com அல்லது அழைக்கலாம் 03-3162-3321.

0: கொஞ்சம் சின்ன வீடுடா, இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாம.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM. Welcome to the club.

0: மேரி பேசிக்கிறேன், சிரம்பான்லேருந்து.
1: மேரி சொல்லுங்க, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: வீட்டுல விசேஷம் படத்துல சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன் அந்த பாடல் வந்து என் மகளுக்காக என்று, அவங்களுக்கு பிறந்த நாள், அவங்க பேரு வியாணி அகலியா, 23 வயது நிரம்புது, அவங்களுக்காண்டி விசேஷமாக இந்த பாட்டை அவங்களுக்காண்டி கேட்கிறேன் நானு.
1: வியாணி அகல்யா பேரே நல்லா இருக்குங்க. சரி, அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து. அந்த பாட்டு அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, நல்லா மகிழ்ச்சியா கொண்டாடுங்க இன்றைக்கு அவங்க பிறந்தநாள.
0: மிக்க நன்றியா, மிக்க நன்றி.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்க கேட்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் வந்து யது மித்ரா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க. யது மித்ரா, சரியா?
1: என்ன சமைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா எனக்கு ஸ்பெஷலி வந்து நெத்திலி வறுவல் செய்வாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும்.
0: சொல்லும் போதே எனக்கு பசிக்குதே.
1: ஆமா, நீங்க சாப்பிடலையா?
0: நானும் சாப்பிடலையே. சரி, கண்டிப்பாங்க. உங்களுடைய அன்புக்கு நன்றி. அப்புறம் யாருக்காக பாட்டு கேட்க போறீங்க?
1: நாங்க ரெண்டு பேரும் நேத்து ஒரு படம் பார்த்தோம், கத்தா குஸ்தி 2. அதுல இருந்து சம்பவக்காரி பாட்டு கேட்க ஆசைப்படுறேன்.
0: சரி, கண்டிப்பா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அம்மாவுக்கு நல்லா உதவி செய்யுங்க, சரியா? ஓய்வும் எடுத்துக்கோங்க.
1: ஓகே, நன்றி.

0: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைக்கலாங்க. அடுத்து யார் அழைப்பில் இருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்,
1: நான் மலர்விழி பேசுறேன், கிளங்கில இருந்து.
0: மலர்விழி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்?
1: எங்க அம்மாக்கு நீங்க பிறந்த நாளு. எங்க அம்மா பேரு அஞ்சல. அவங்களுக்கு எல்லாம் எங்க அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் சேர்ந்து வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு ஒரு பாட்டு கேட்கறேன்.
0: சரி, கண்டிப்பாக அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது?
1: அம்மா கிட்ட பேசி நல்லா சமைப்பாங்க. அவங்க அவங்களோட கைப்பக்குவம் தனி.
0: அதான் எல்லா பிள்ளைகளுக்குமே அதுதாங்க, அம்மா சமையல் தான்.
1: ஆமா. அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாட்டு கேட்கறேன், 1000 ஜன்னல் வீடு, அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, கண்டிப்பாக அம்மாவுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி,
1: நன்றியா.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தேர்தல் ஆணையம் நாட்டின் தேர்தல் செயல்முறையை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் உயர் நெறியுடனும் நிர்வகிப்பதில் தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த 69 ஆண்டுகளில் காலத்திற்கேற்ப தனது செயல்பாடுகளை மேம்படுத்தி தேர்தல்கள் மூலம் மக்களாட்சி வலுப்படுத்தி வருவதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. மத்திய பொருளகம் BNM நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இறுதி நிதியியல் கொள்கை குழு கூட்டத்திலும் நாள் வட்டி விகிதம் OPR 2.75 விழுக்காடாகவே நிலைநிறுத்தும் என ஆய்வு நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்றன. நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் BNM OPR-ல் மாற்றம் செய்யாமல் 2.75 விழுக்காட்டிலேயே தொடர முடிவு செய்தது. தங்கள் பணிகள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்கும் ஆசிரியர்கள் சட்ட செலவுகளை ஈடுகட்டுவதற்காக தேசிய ஆசிரியர் சேவை சங்கம் NUTP 1.5 மில்லியன் ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது. இதன் வழி சில சட்ட செலவுகளை ஈடுகட்ட 80,000 ரிங்கெட் வரை வழங்கப்படும் என அதன் தலைவர் அமீனுடீன் அவாங் தெரிவித்தார். சரவாக்கில் நிலவும் எல்லை தாண்டிய புகை மூட்டத்தால் செரியான் பகுதியில் காற்று மாசு குறியீடு API இன்று காலை 10 மணி அளவில் 518 பதிவாகியது. இது அபாயகரமான நிலையில் இருப்பதாக சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே குச்சிங்கில் API 310 கொத்த சபராஹானில் 281 சிரியாமானில் 245 பதிவாகியுள்ளது. சிங்கப்பூரின் சில பகுதிகளில் இன்று காலை காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக பதிவானது. அக்குடியரசு முழுவதும் காற்று மாசு குறியீடு 75 அதிகரித்த வேளை மத்திய பகுதியில் அது 104 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமின் ஹோச்சிமின் மக்கள் நீதிமன்றம் போதைப்பொருள் விநியோகம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட 227 பேரில் 11 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அக்கும்பல் பிரான்சிலிருந்து வியட்நாமிற்கு போதைப் பொருளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. விளையாட்டு கார்பந்து. மலேசிய கார்பந்து சங்கம் FAM முன்னாள் தலைவர் தான்சிரி ஹமிடின் முகமது அமீன் மீண்டும் அச்சங்கத்தை வழிநடத்தும் வாய்ப்பை தவிர்க்கும் முடிவு எளிதானது அல்ல என தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டின் கார்பந்து துறையின் எதிர்காலத்தையும் FAM-இன் நலனையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்ததாக அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: மணி நட்சத்திரம் அங்கத்தில் நாம் இணைஞ்சிருக்கோங்க. இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க உள்ளூர் பாடல்கள், பிறகு நம்ம உள்ளூர் கலைஞர்களின் சந்திப்பு இடம்பெற போகுது. முக்கியமாக இன்றைக்கு வந்து ஜுவாலா அப்படின்ற குறும்படத்தை இயக்கியிருந்த இயக்குனர், பிறகு அதில் நடிச்சிருந்த நடிகர்கள் வந்திருக்கிறாங்க, பிறகு பேச போகிறாங்க, துணை இயக்குனரும் வந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அந்த குறும்படம் சார்ந்து. ஆக தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு நன்றிங்க. அடுத்த பாடல் டாக்டர் பர்ன் ரோஷினி பாலச்சந்திரன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது, 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் FM
3: தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேர்கிலி, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:15. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:15.

0: என்ன விருந்து நடத்த போறோம்? பாபா சிரச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
1: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
0: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
1: நீ சொல்றது சரிதான்.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
3: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. விஷம் அப்படின்ற சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில இடம்பெற போகுதுங்க. அதுல நம்ம மின்னலஃபம் அறிவிப்பாளர் பொன் கோகிலம் நடிச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம். பொன் கோகிலம் சொல்லுங்க, இந்த விஷம் அப்படின்ற சீரீஸ் அதுல வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது?
4: அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் கிஷன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நம்ம மின்னலஃபம் உடைய தலைவர் அவருக்கு, நான் வந்து திரு குமரன் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அது ஒரு 7 படப்பிடிப்பு அப்படின்னும் போது அந்த 7 வந்து ஒரு விடுமுறையை கொடுத்து அதுக்கப்புறம் சரி இது புதிய முயற்சி மேற்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு உற்சாகத்தையும் கொடுத்திருந்தாரு. அவருக்கு வேலையில முதல் நன்றி. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடிஷனுக்கு போகணும். அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சீரீஸ்க்கான நடிகர்களை தேர்வு பண்றாங்க அப்படின்னும் போது நேரடியா அங்க போய் கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் அவங்க வந்து சில சீன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, சில சூழல்கள் கொடுத்தாங்க, நடிச்சு காட்ட சொன்னாங்க. அப்படி நடிச்சு காட்டும் போது கிடைக்குமா கிடைக்காதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது ஒரு நல்ல அனுபவமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் நேரடியா போனேன். அங்க போயிட்ட பிறகு நம்ம இந்த சீரீஸ் விஷம் அப்படிங்கிற இந்த தொடருடைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் எலினா அவங்க வந்து தொடர்பு கொண்டாங்க. ஒரு காணொலியும் அனுப்ப சொன்னாங்க. குறிப்பாக நான் என்னுடைய வேடம் அப்படின்னு என்னுடைய கதாபாத்திரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜெகா அப்படின்ற கதாபாத்திரம் ஜெகதீஸ்வரி, ஒரு செக்ரட்டரி, ஒரு என்னோட பாஸோட செக்ரட்டரி, சின்ன ஒரு ரோல் தான். ஆனாலும் கூட அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரமாவும் அமைச்சிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் வரக்கூடிய தொடர்கள் எல்லாம் பெண்களை மையப்படுத்தி இருக்கும். ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண் எப்படி எல்லாம் வந்து சித்தரிக்கப்படுறாரு, அவர் வந்து எப்படி எல்லாம் மாட்டிக்கிறாரு, ஏன்னா நான் சொல்லிடக்கூடாது இல்லையா கதையை, நிறைய பேர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால அது வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாவும் எடுத்திருக்காரு. இதோட இயக்குனர் ஷாலிக் அப்படின்றவரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நிரூஷன் அழகான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் நீங்க ஒவ்வொரு அந்த தொடர்ல பார்க்கும் போதே தெரியும், ஒவ்வொரு ஆளுடைய நடிப்பையும் ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த தொடருடைய ஒளிப்பதிவாளர் அவர் நன்கு அறிமுகமானவர் அப்படின்னு சொல்லலாம், தேவன் அவர்கள். ரொம்ப நல்லா அழகா செய்திருக்காங்க. இப்படி இந்த கூட்டணியே அப்படின்னும் போது புதிய முகங்கள், ஆனா இவங்க எல்லாருமே அனுபவம் மிக்கவர்கள். வெளியில வந்து தியேட்டர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த புது முகங்கள் மாதிரியே இருக்காது, எல்லாருடைய அனுபவமும் நடிப்பு திறமையையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எஸ்ட்ரோல நீங்க வந்து பார்க்கலாம் 9:30 ஒவ்வொரு நாளும். அதே வழியில நிறைய பேர் வந்து நான் நடிச்ச அந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எனக்கு அனுப்பி வைக்கிறீங்க சமூக வலைதளங்கள்ல, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வழியில தெரிவிச்சுக்கிறோம் மின்னலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. புதிய கலைஞர்கள், அனுபவம் வாய்ந்த கலைஞர்கள், ஆனா ஒரு பெரிய திரை அல்லது ஒரு தொலைக்காட்சியில முகம் காட்ட முடியாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன், குறிப்பா எலினா மேம் போன்றவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அது உண்மையிலே பாராட்டத்தக்க வகையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.
3: இன்றைக்கு மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில இந்த விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்முடைய அறிவிப்பாளர்கள், மின்னலப்பமுடைய அறிவிப்பாளர்கள்லாம் அடுத்தடுத்த கட்டமா நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திரேசால சார் வந்து ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க, பிறகு பிரவீன்குமார் நடிச்சிட்டு இருக்காரு, சசி நடிச்சிருக்காரு. இப்படி எல்லோருக்குமே வந்து இந்த திரைத்துறையில வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கும் அதே வாழ்த்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
4: நிச்சயமா அடுத்து உங்களே நாங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: நன்றி, நன்றி பொன் கோகிலம்.
4: நன்றி, வணக்கம்.
3: அடுத்து இந்த விஷம் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் ராபர்ட் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு, அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். சார்லஸ் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்லஸ். இந்த விஷம் அப்படின்ற சீரீஸ்ல வந்து நீங்க விஜய் அப்படின்ற ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதையை நீங்க தான் எழுதி இருக்கீங்க இல்லையா?
5: ஆமா,
3: அந்த அனுபவம், கதையை எழுதி இருக்கீங்க, நடிச்சும் இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
5: ஆக்சுவலி எனக்கு எது ஒண்ணு கஷ்டமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எழுத்தாளர் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எழுதுறது வந்து ஒரு சுலபமான விஷயமும் கிடையாது. அது வந்து என்ன கேரக்டரை பத்தி யோசிக்கணும், அந்த உலகத்தை பத்தி யோசிக்கணும், அந்த கதை எப்படி கொண்டு வரணும்னு வேற யோசிக்கணும்.
3: இன்னும் சொல்ல போனா அந்த கதைக்கு நீங்க நுழைஞ்சிடணும், அந்த உலகத்துக்கே போயிடணும்.
5: அதனாலதான் நடிப்பு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா நான் எழுதுனால எனக்கு அந்த நடிப்பு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பட் எழுதும் போது அது வந்து அந்த உலகத்திலேயே நான் கொஞ்ச நாள் ஊறி இருக்கணும், ஒரு 6 ஊறி இருந்தேன்னு நினைக்கிறேன். சம் நா மிஸ்டேக் பாட்டியா அது வந்து எழுதுறது. அது மட்டும் இல்ல, அந்த கதையில வந்து பிளாஷ்பேக்கும் இருக்கு, அப்புறம் 2-3 பிளாஷ்பேக் வரும், அப்புறம் திருப்பி பிரசன்ட் டைம்லயும் வரும். சோ அது எழுதுறதுக்கு நிறைய பிளாட்டிங் பண்றதா இருந்துச்சு. சோ வரியஸ் ரைட்டிங் வந்து ஒரு கஷ்டமான விஷயம்.
3: இந்த விஜய் அப்படின்ற கதாபாத்திரத்தை நீங்க எழுதும் போதே நீங்க தான் நடிப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா?
5: அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்.
3: ஓ தெரியும்.
5: அதனால நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு எது எதுலாம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வச்சு நான் அந்த கதையை எழுதுனேன்.
3: அந்த கதாபாத்திரம்

0: இதை சொல்ல போகுது இப்ப மக்கள்கிட்ட.
1: இந்த கதாபாத்திரம் நான் நினைக்கிறேன் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ஆணோட ஸ்ட்ரகிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஆண்கள் வந்து என்ன பிரச்சனைனா, நம்ம உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம எல்லாமே உள்ளுக்கு வச்சுக்குவோம். சோ அதுதான் விஜய்ன்னு நினைக்கிறேன். அந்த டெமோகிராஃபி என்ன ரெப்ரசென்ட் பண்றது, அது அதாவது சைலன்ஸ்ல சஃபர் பண்ணுவான்னு சொல்லுவாங்களே, சோ அதுதான் நான் ஆக்சுவலி போர்ட்ரே பண்ணலான்னு
0: இருந்தேன். பாக்குற ஆண்கள்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க, யாரு நீங்க மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா, and I hope so too.
0: நன்றி நன்றி. ஆண்கள் மனச புரிஞ்சு தெரிஞ்சு இந்த சீரிஸ்ல நீங்க நடிச்சிருக்கீங்க வேற முக்கிய கதாபாத்திரத்துல, அது பெரிய விஷயம் தான்.
1: நன்றி நன்றி.
0: இப்போ நம்ம மின்னல் FM கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: ஒரு மூணு வாரம் ஓடி இருக்குமா, அந்த மூணு வாரம் ஓடினதுல நான் நிறைய பேர் நல்லா இருக்கு, கதை அடுத்தது என்ன ஆக போகுது, என்ன அந்த சஸ்பென்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சோ தொடர்ந்து அந்த சஸ்பென்ஸ் பாக்கணும்னு தான் நான் விரும்புறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. I think everyone will be happy to watch it until the end. Astro Winmin, 9:30 manikku paakalam illana 9:30 manikku paakamullana Astro on demand illana Zoo kala kuda paakalam. Thank you Minal FM.

0: புகிமான் சைக்கோ மான்ஸ்டரா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு வந்து மண்ணின் நட்சத்திரம் அங்கம் எதை பேச போகுது அப்படின்னா, ஜுவாலா அப்படின்ற குறும்படத்தை பற்றி தாங்க பேச போகுது. இந்த குறும்படத்தை இயக்கியிருந்த இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர் இங்க நம்ம அறிவிப்பாளர் இருக்கிறாங்க, விமல் மற்றும் கேஷா. வணக்கம் இருவருக்கும், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். முதல் முறையா நீங்க மின்னலுக்கு வரீங்க இல்லையா?
2: ஆமா,
0: மகிழ்ச்சி. வாங்க, உங்களை வருக வருக அப்படின்னு நாங்களும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம ஜுவாலா அந்த குறும்படத்தை பற்றி பேசுவதற்கு முன்பதாக, முதல்ல உங்களுடைய இந்த திரை பயணம், இந்த கலை உலக பயணத்தை பற்றி நம்ம பேசிடலாம். விமல், நீங்க சொல்லுங்க, ஒரு இயக்குனராக நான் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு காரணம் என்னது? எப்படி அந்த ஆசை உங்க மனசுக்குள்ள வந்துச்சு, குறிப்பா இந்த குறும்படத்தை இயக்கலாம் அப்படின்னு முதல் எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
2: ஆக்சுவலி ஜுவாலாக்குன்னு தனியா பார்த்தா, நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஞ்ச் சீன் தான் வந்துச்சு. அந்த பஞ்ச் சீன்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளைமேக்ஸ்லேருந்து எழுந்துட்டு வந்தோம். அண்ட் இந்த ஃபிலிம் இதுக்குள்ளக்கே வர்றதுக்கு காரணம் என்னன்னா, மயக்கம் என்ன படம் பார்த்தேன். ஸோ அங்கே அந்த கோல் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க, அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் லைக் ஃபிலிம் மேக்கிங் இன்டூ ஃபிலிம் மேக்கிங் வந்தேன். ஏன்னா அது ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல. ஸோ ஒரு 9 to 5 இல்லாமல் ஒரு ஃப்ரீடமான ஒரு வேலை, நம்ம நினச்சதெல்லாம் இருந்தலாம், அதுதான்
0: நம்மளுடைய கற்பனைக்கு உயிர் கொடுக்கலாம் சுருக்கமா இல்லையா? ஆக வழக்கமா அந்த கேள்வியை கேட்டா எல்லாம் பதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இயக்குனரை பார்த்தேன், அவரை பார்த்து எனக்கு இந்த ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு திரைப்படத்தை பார்த்துருக்கீங்க, அந்த படத்தினுடைய தூண்டுதல் தான் உங்களை அந்த குறும்படத்தை இயக்க வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சரி, இப்ப நம்ம கேஷாக்கு வருவோம். கேஷா வந்து பாத்தீங்கன்னா உதவி இயக்குனரா இந்த ஜுவாலா அந்த குறும்படத்துல நீங்க வந்து வேலை செஞ்சிருக்கீங்க. நீங்க வந்து யூகேல திரைப்பட இயக்கம் வந்து படிச்சிருக்கீங்க இல்லையா? யூகேல படிச்சுட்டு இப்போ அங்க படிச்சதை இங்க நம்முடைய நாட்டுல வந்து நீங்க அதை பயன்படுத்தி திரைப்படத்துல நுழைஞ்சிருக்கீங்க, அதாவது இந்த கலை உலகத்துல நுழைஞ்சிருக்கீங்க. அதற்கு தூண்டுதலா இருந்த விஷயம் என்னது? எதனால வந்து இந்த திரைப்படத்துல நம்ம நுழையணும், அதாவது இந்த சினிமாக்குள்ள நம்ம இருக்கணும்னு நினைச்சதே?
1: ஆக்சுவலி இந்த இதில் ஃபிலிம்குள்ள வந்ததே வந்து அப்பானால தான். அப்பா ஒரு பெரிய சினி ஃபைல். ஸோ அவரு கூட சின்ன வயசுலேருந்து படம் பார்த்து பார்த்து, இப்போ அப்பா கிட்ட வந்து நம்ம எப்பயும் கியூரியஸாக கேட்போம், ஏன் அது இப்படி எடுக்கிறாங்க, ஏன் அப்படி. ஸோ நான் வந்து அவர் ஜாஸ் ஃபேன்னால ரொம்ப ஷாக்ஸ் படம் பார்ப்பாரு. ஸோ நான் வந்து பயப்படுவேன், பயந்து அவர் வந்து சொல்லுவார், இல்லை இது அனிமேட்ரானிக்ஸ் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்தது. அதில் ஒரு அப்படியே ஒரு ஆர்வம் வந்துருச்சு.
0: அப்பா சினிமாக்குள்ளே இருக்காரா?
1: இல்லை இல்லை
0: இல்லை இல்லை. ஆனால் அந்த கலை உலக ஆர்வத்தை உங்களுக்குள்ளே தூண்ட வச்சதே அப்பா தான்.
1: ஆமாம்.
0: இதை பண்ணுமா, வீட்டில் என்ன சொன்னாங்க முதல்ல நீங்கள் அதில் பண்ண போகிறது?
1: கண்டிப்பாக நிறையா சொன்னாங்க, பிகாஸ் ஒரு கேர்ள் வேறு அந்த ஸ்டீரியோ டைப்லாம் இருந்து. அப்படி இருந்தாலும் ஐ திங்க் எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவானவங்க. அன்டில் நவ் எது வந்தாலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸைட்டடாக ஷேர் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஃபேமிலி குரூப்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ யா, வெரி சப்போர்ட்டிவ்.
0: சரி, இந்த ஜுவாலாவில் நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சதுக்கு காரணம் என்னது? நீங்கள் வந்து உதவி இயக்குனர், அவர் இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இந்த கூட்டணி அமைஞ்சது, அதை சொல்லுங்கள்.
1: அவர் வந்து எனக்கு பிச் பண்ணினார். ஸோ நான் வந்து கொஞ்சம் பிக்கி தான், ஸ்டோரிலாம் வந்து எனக்கு பிடிச்சாதான் வேலை செய்வேன் அப்படின்னு. ஸோ இவங்க சொல்லும் போது, நாங்கள் பிகினர், இவ்வளோ இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம், லைக் அந்த கதையில் ஒரு சம்திங் ஏதோ வித்தியாசம் இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாட் பிகாஸ் ஓ நிறையா பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு கிடையாது, அந்த அப்ரோச் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்டாரி டெல்லிங் அப்ரோச் வேற மாதிரி இருந்தனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ அக்செப்டட் இட்.
0: ஜுவாலா கேட்டோடனே, சரி இதுக்கு உதவி இயக்குனராக நானும் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க.
1: ஆமாம். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாலும் நான் வந்து அசோசியேட் டைரக்டர். ஸோ அதுக்கு வித்தியாசம் இருக்கு. கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், 3 டிஃபரெண்ட் ரோல்ஸ். அது ஆல் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க எப்பயும்.
0: அது எப்படி, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டீங்கன்னா இப்போ கேட்குறவங்களுக்கு புரியும்ல?
1: கண்டிப்பாக. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஆன் செட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆன் த டே அந்த நாளோட ப்ரெப் இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் மேக்கப், வார்ட்ராப், லைட்டிங் அதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணிட்டாங்களா, அந்த ஆன் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். கோ டைரக்டர் வந்து அவங்க என்னால் ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ண முடியும், நிறைய விஷயம் வந்து அவங்க இன்புட்டும் இருக்கும் ரெண்டு டைரக்டர் இருக்கிற மாதிரி. அசோசியேட் வந்து மோர் லைக் அன் அட்வைசர், வேடா வந்து அவருக்கு ஒரு விஷயம் சொல்லலாம், எடுத்துக்கிறாரு இல்ல அவரோட பிரச்சனை, அந்த மாதிரி. எண்ட் ஆஃப் த டே அவரு தான் அந்த ஃபைனல் டிசிஷன் மேக்கர், நான் வந்து அட்வைசர் மாதிரி.
0: நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்போ மாற்றங்களுக்கு.
1: சொல்லிருக்கேன்.
0: குறும்படத்துக்குள்ள நுழைஞ்சிருவோமே. சூரவானம் அப்படின்ற ஒரு குறும்படத்தை இயக்கியிருந்தீங்க, அதற்கு பிறகு அனிமான்னு ஒரு திரைப்படத்தை குறும்படத்தை இயக்கியிருந்தீங்க. இந்த பெயர்கள்லாம் முதல்ல எங்கிருந்து எடுக்கிறீங்க? ஜுவாலா அப்படின்ற இப்போ ஒரு குறும்படம், இந்த அனிமா, சூரபானம், ஜுவாலா எப்படி கிடைச்சிச்சு? அந்த கரு எப்படி நீங்க தேடுனீங்க இப்படி ஒரு கதையை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி?
2: ஓ, ஆக்சுவலி பேர் வந்து சூரவானம் வந்து சீரீஸ், அது ஒரு சீரீஸ் மாதிரி போக வேண்டியது. ஸோ சூரவானமோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பேர் வந்து சைக்கா, அது ஜப்பனீஸில் வந்து ஓல்மோஸ்ட்னு அர்த்தம்.
0: ஓ, சைக்கா,
2: சைக்கா. ஸோ யூடியூப்லேயும் இருக்கும். ஸோ சூரவானம் சைக்கானே வந்துருக்கும். ஸோ எனக்கு வந்து லைக் அனிமேஸ், அதாவது ஜப்பனீஸ் அனிமேஸ் நிறைய பார்ப்பேன். ஸோ அங்கேருந்து தான் லைக் ஒரு மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி, ஏன்னா அவங்களோட ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் அட்டாக் ஆன் டைட்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ரைட்டிங் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி தான் சூரவானமோட இது வந்துச்சு. ஸோ சூரவானம் சைக்கானே வந்து சூரவானமோட மொத்த எபிசோடும் வந்து எல்லாமே வந்து ஜப்பனீஸோட எபிசோட் பேர் தான். ஸோ ரெண்டாவது வந்து ரெட் ஷூ, அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்புறம் அனிமாவும் வந்து ஒரு ஜப்பனீஸ் பேர் தான். அனிமாவோட மீனிங் வந்து எனக்கு ஆக்சுவலாக மறந்துட்டேன் அனிமாவோட, ஏன்னா
0: அதுவும்
2: ஜப்பனீஸ் தான். ஜுவாலா வந்து எனக்கு என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து படம் பேர் வந்து கோபாக்ஸ் லோகா தான் இருந்துச்சு. லைக் லாக் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருந்தோம் நாங்களாம். அப்போ எனக்கு வந்து எனக்கு ஃபயர்னே வேணும், ஆனால் அது தமிழில் இருந்தால் தீ, ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டாரு, அப்புறம் நெருப்புனே வச்சா நல்லா இருக்காது. ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ சாட்ஜிபிடி இருக்குல்ல, சாட்ஜிபிடியில் வந்து நான் போட்டு பார்த்தேன். சரி, நெருப்பு வந்து ஃபயர் வந்து வேறு லாங்குவேஜில் தேடி தேடி பார்த்தேன். ஜப்பனீஸில் அவ்வளோ நல்லா இல்லை, செட் ஆகலை. ஸோ ஜுவாலா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ரொம்ப சன்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வேறு. ஸோ ஜுவாலா நல்லா இருந்ததுனால நான் ஜுவாலா வச்சுட்டேன். அப்போ டீம் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொன்னேன் ஜுவாலா தான் படம் பேர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஜுவாலா வந்து செட்டில் வந்து ஜேவாலானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஜுவாலா இல்லை, ஜேவாலா, ஜுவாலா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதான்.
0: சரி, இந்த ஜுவாலா அப்படின்ற குறும்படம் இப்போ வெளியே வந்திருக்கு இல்லையா, யாரெல்லாம் வந்து இதில் நடிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செஞ்ச குறும்படத்தில் பணிபுரிஞ்சவங்களாம் இதிலும் இருக்காங்களா, இல்லை புது புதுமுகங்களாக அறிமுகப்படுத்திருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
2: இன் க்ரூ, க்ரூ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரூ வந்து மோஸ்ட்லி எல்லாமே சேம் தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான். டிபி நவீன், அவருக்கு இன்றைக்கி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே நவீன்.
0: ஸோ வாழ்த்துக்கள் நவீன்.
2: டிபி வந்து நவீன், மியூசிக் டைரக்டர் வந்து தர்ஷன். இவங்களாம் வந்து சேம் தான், மோஸ்ட்லி சேம். எடிட்டர் தான் இந்த டிப் வந்து வேற ஆள் பண்ணாங்க. சூரவானம்க்கு வந்து தரணிதரன் பண்ணார், அது தான் படத்தோட ப்ரொடியூசரும் வேறு. ஆக்டிங் காஸ்ட் சைடில் வந்துட்டு சூரவனமில் வந்து எல்லாமே புதுமுகம், ரவீன் அண்ணனை தவிர வேறு எல்லாருமே புதுமுகம். இங்கே வந்து ஜுவாலாவில் வந்து எனக்கு வந்து நான் கதை எழுந்தும் போதே அவங்கள தான் மைண்டில் வச்சு எழுந்திக்கிட்டு இருந்தேன். பேபி கோபாவையும் லோகவர்மனும் தான் வச்சு எழுந்திக்கிட்டு இருந்தேன். அதனால தான் கதை பேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னிக்கே கோபா எக்ஸ் லோகா தான் இருந்துச்சு. ஸோ அங்கேலேருந்து தான் ஆரம்பிச்சு, அவங்க ரெண்டு பேரும் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னே இருந்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பொம்மை கேரக்டர் எம்பிஎன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வரும்போதே, லைக் அது எழுந்தபோதே எழுந்துற ஸ்டார்டிங் ரைட்டிங் ப்ராசஸ்லேயே வந்து அவங்க தான் இருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. லைக் வேறு யாருக்கும் போகல, நான் டைவர்ட் ஆகலை, அண்ட் இது மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் வந்து சரி இது ஷார்ட் ஃபிலிமாக எடுக்காமல் ஒரு பைலட்டாக எடுத்துடலாம், பைலட் ஃபார் ஃபீச்சர், அதாவது ஒரு தியேட்டரிக்கல் படத்துக்கு பைலட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் தேவகுருவும் கர்ணனும் வந்தாங்க உள்ளுக்கு. அவங்களோட கேரக்டர் வச்சு ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரி வச்சிடலாம். ஸோ ஒன்றும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஒன்றும் கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆவாங்க. ப்ளஸ் மலேசியாவில் கேமியோஸ் இந்த மாதிரி என்டிங் பண்ணுறது கொஞ்சம் குறவு தான்.
0: ஆமாம்.
2: ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் நீ டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான்.
0: ஸோ ஜுவாலா எத்தனை நிமிடங்கள் போகும் அந்த குறும்படம்?
1: 42 minutes.
0: 42 நிமிடம் குறும்படம் இல்லை, ஒரு குட்டி திரைப்படமாகவே இயக்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒவ்வொரு திரைப்படத்தை இயக்கணுன்ற ஒரு கனவு இருக்கிற இயக்குநர்கள், அந்த சினிமாக்குள்ள நுழையிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த குறும்படங்களை தான் இயக்குவாங்க. அது வந்து ஒரு ஒரு திறமையை காட்டுறதுக்கான ஒரு களமாக இருக்கும், தளமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்களும் குறும்படத்தில் நுழைஞ்சிருக்கீங்க, அடுத்தடுத்து திரைப்படத்தையும் இயக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசையும் கூட. இப்போது ஒரு பாடல் கேட்டலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: பிரஷாந்த் இசையில் முகேன் ராவ் கொண்டு வந்த நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்டிருந்தோம். சரி, இன்றைக்கு வந்து ஜுவாலா குறும்படத்தின் இயக்குனர் மற்றும் துணை உதவி இயக்குனர் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க, கேஷா மற்றும் விமல். இப்போ முதல்ல விமல் சொல்லியிருந்தார் இல்லையா, அனிமா தானே, அனிமா வந்து ஜப்பனீஸ் மொழி, அதுக்கு அர்த்தம் வந்து மறந்துட்டேன்னு சொன்னீங்க. நான் வந்து கூகுளில் தேடிட்டேன், டக்குன்னு பதில் என்ன சொன்னா லைஃப் சோல் அப்படி சொல்லியிருக்கு, உண்மையா அதுதானே? அந்த ஒரு கதையை மையப்படுத்தி எடுத்திருக்கீங்க. சரி, இப்ப நம்ம கேஷா கிட்ட வந்துருவோம். கேஷா, நீங்க வந்து இந்த சினிமாக்குள்ள நுழையணும் அப்படின்றதுக்கு சில காரணங்கள் இருந்திருக்கும் இல்லையா, அதை நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க. எதிர வந்து உங்களுடைய பயணம் தொடங்குச்சு, எப்படி நுழைஞ்சீங்க அதை சொல்லுங்க.
1: ஸோ நான் வந்து டிப்ளமா இன் ப்ராட்காஸ்டிங் அண்ட் ஃபிலிம் செஞ்சேன் மலேசியாவில், ஒரு 3 இயர்ஸ் பண்ணிட்டு அதோட ஸ்டார்டிங்கில் ஒரு மூவி, ஒரு டெலிமூவி ஒர்க் பண்ணினேன். டெலிமூவி ஒரு சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டிகிரி செய்கிறதுக்கு யூகே போயிட்டு ஃபைனலி முடித்தேன், அது வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன். ஸோ இங்கே ப்ராட்காஸ்டிங் அண்ட் ஃபிலிம் படிச்சுட்டு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வந்து நான் மேஜர் பண்ணினேன். ஸோ இங்கே வந்து ரேடியோ டிவி எல்லாமே இருந்துச்சு இங்கே உள்ள காஸில். அங்கே போனாலும் மேஜர் ஃபில்ம் மட்டும்தான் பண்ணிவிட்டு, அங்கே ஃபியூ இண்டிபெண்ட் ப்ரோஜெக்ட்ஸ், ஷார்ட் ஃபில்ம்ஸ் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் யூனி ப்ரோஜெக்ட்ஸ். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்தால் அது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்போம். ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி அங்கே கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க, அவங்களோட இன்புட் இருக்கும், வெது ஜெயிக்கிறமோ இல்லையோ அதை அனுப்பி பார்த்துடணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அது நம்ம ஊரில் ரொம்ப யாரும் பண்ணுறதில்ல, படம் எடுக்கிறாங்க, படத்தை மார்க்கெட் பண்ணுறாங்க, அப்படியே விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் புஷ் பண்ணலாம், வேறு வேறு நாட்டுக்கு அனுப்பலாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு. அப்போ தான் மலேசியாவில் வந்து படம் எடுக்கிறோன்னே தெரியும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே யூனியில் போயிட்டு யூகேயில் வந்து ஓ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறப்ப, ஓ நான் மலேசியாவில் இது இது பண்ணியிருக்கேன் அப்படி சொன்னப்ப, மலேசியாவில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கா சின்ன வருத்தம் இருக்கும்ல அதுதான். படங்கள் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு புஷ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னோட மெயின் கோல் வச்சுக்கலாம்.
0: நிச்சயமா, இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய திரைப்படங்கள், நம்ம உள்ளூர் திரைப்படங்கள், பாடல்கள், இது எல்லாமே ரொம்ப தரமா வெளியிட்டு இருக்காங்க நம்முடைய கலைஞர்கள். அந்த வரிசையில நீங்களும் கலைஞர்களா இருக்கும்போது உங்களுக்கும் பாராட்டு நாங்க சொல்லி ஆகணும். நீங்களும் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய திரையில உங்களுடைய திரைப்படத்தை பார்க்கணும் நாங்க ஆசைப்படுறோம். இயக்குனர் விமல், அப்புறம் இணை இயக்குனர், இல்லைனா நீங்க கூட இயக்குனர் கேஷான் கூட நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா. சரி, இப்போ அந்த ஜுவாலா அப்படின்ற குறும்படத்துக்கு வந்துருவோம். அந்த குறும்படத்தை வந்து எங்க பாக்கலாம் அப்படின்றத சொல்லிருங்க.
2: ஜுவாலா வந்து யூடியூப்ல பாக்கலாம். ஜுவாலானே ஷார்ட் ஃபிலிம், ஜுவாலா ஷார்ட் ஃபிலிம் தட்டினாலே வரும். ஸோ அங்க பாக்கலாம். அண்ட் அங்கதான்
0: யூடியூப் பேர் வந்து,
2: யூடியூப் வந்து ஏத்தலைட் ஸ்டுடியோஸ்.
0: நிறைய படம் பண்ணிருக்காரு.
2: சூரவானமாக அவர் தான் மியூசிக் போட்டார், அனிமாவும் அவர் தான் மியூசிக் டிசைன் பண்ணார். ஸோ அது, அதுக்கப்புறம் டிபி வந்து நவீன், அவர் வந்து ஃபிலிம் ஸ்டூடெண்ட், இப்போ அவர் வந்து இன்டர்ன் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் ப்ரொடியூசர் வந்து சுரேஷர், என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் நம்புறதுனால தான் ஜுவாலாவே இருக்கு. ஸோ
0: புதுமுகங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் புதுமுகங்கள் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்க. நிச்சயமாக நம்ம லைஃப் பக்கமாகவும் நிறைய பேர் வந்து ரீபோஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுடைய நண்பர்கள் தான். அவங்க இப்போ காத்துட்டு இருக்காங்க இல்லையா, யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதில் சில பேர் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க பேர் சொல்லி கோச்சுப்பாங்கல்ல.
2: எல்லாரும் பேரும் ஸ்டார்டிங் சொல்கிறேன், குபேன் மகாதேவன், லோகவர்மன், ரவீந்திராவ் சந்திரன், தேவகுரு, கர்ணன், ஜெய்சிகன், டிவியன், அர்ஃபாட், டிவனேஷ், ஹரி, தஸ்வினி, எம்விஎன், நிவேஷ், பிரசாந்த், பிரசாந்த் மேனன்.
0: இப்போ நீங்கள் சொன்ன இந்த பேரில் இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம ஊர் இப்போ பேச போகிறாரு.
2: ஓகே,
0: யார் பேச போகிறாங்கன்னு கேட்கலாமா? ஜுவாலா அப்படின்ற குறும்படம் வந்து இப்ப வெளிவந்திருக்குங்க. இளைஞர்களின் கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த குறும்படத்தின் நேர்காணல் தான் இன்றைக்கு போய்கிட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நம்ம மினல் எஃப்எம் சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் திவ்யன் ராஜ் முருகன் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காருங்க. திவ்யன் தொடர்ந்து சொல்லுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது, இதுல நடிச்ச அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. இப்ப நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற விமல் கேஷா கிட்ட உங்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு சொல்லுங்க.
3: வணக்கம், என்னோட பேர் திவ்யன் ராஜ். இந்த ஷார்ட் பிலிம் ஜுவாலால வந்து நான் தி பாய்னு ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருக்கேன். சோ எப்படி முதல் இந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சிச்சுன்னா, டைரக்டர் விமல் வந்து எனக்கு வந்து காலேஜ்ல இருந்து தெரியும், அதாவது ஏபியூல நாங்களாம் ஒன்னா தான் படிச்சோம். சோ ஷார்ட் பிலிம்ஸ் பத்தி எல்லாம் பேசுவோம். சோ அதனால எங்களுக்கு அந்த மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவரே என்ன அப்ரோச் பண்ணிருக்காரு நிறைய வாட்டி ஷார்ட் பிலிம் பத்தி பேசினால. இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, இந்த கேரக்டர் பண்றீங்களான்னு முத முத வந்து அப்ரோச் பண்ணது. சோ ஒரு வனம் சைக்கான் கூட கூப்பிடலாம். இதுதான் நாங்க முத ஒர்க் பண்ண ஒரு ஷார்ட் பிலிம். அதுல ரவீந்திராவ் முக்கியமா நடிச்சிருக்காங்க, அப்புறம் எம்விஎன் நிவேஷ் நடிச்சிருக்காங்க. சோ அதுல வந்து ஒரு ரவீந்திராவோட ரோலோட ஃப்ரெண்டா நான் வருவேன். சோ அதுவும் வந்து நல்லா போச்சு, பிரீமியர் எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வருஷம் ஜுவாலான்னு ஒரு படம் இருக்கிறேன், ஒரு சின்ன ரோல் தான் வந்து பண்றீங்களான்னு கேட்டாங்க விமல். நான் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த பாய் வந்து எப்படின்னா, ஜுவாலால வந்து மெயின் பிளாட் என்னன்னா லோகவர்மனும் பேபி கோபாவும் நடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடக்கிற கிளாஷோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னோட ரோல் தான். அதாவது ஒரு கிட்னாப் இன்சிடென்ட் நடக்கும், அந்த கிட்னாப் இன்சிடென்ட்டோட ஒரு தூதுன்னு சொல்லலாம் நான். எப்படி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அந்த விக்டம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வில்லன் கேங் கிட்ட கொடுத்து அது ஆரம்பிக்கிற புள்ளி தான் நான். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சுது. ஸோ நான் இது முக்கியமாக விம்மலுக்கும் கேஷாக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க ரொம்ப வந்து ஸ்போர்ட்டிஃபாக ரொம்ப ஃபன்னாக இருந்தாங்க செட்டில். அதோ விம்மல் வந்து திரும்பி திரும்பி என்கிட்ட அந்த சான்ஸ், இந்த ஷார்ட் ஃபிலிம் நான் அவரோட ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிற சான்சஸ் கொடுத்தா ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ விம்மல், ஸோ தேங்க்யூ கேஷா ஃபார் சூப்பர்வைசிங், இந்த ஹோல் க்ரூவை சூப்பர்வைஸ் பண்ணது, உதவி பண்ணதுக்கு. ஸோ எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ கட்ட, அதாவது யார் கட்டியும் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் தரல. இப்போ எனக்குன்னா என்னோட ரோலுக்காக டயலாக் மட்டும் தான் இருந்துச்சு, அந்த மற்ற படமோட ஹோல் கதை எங்களுக்கு தெரியாது, படம் பார்க்கறது தான் தெரியும். அதே மாதிரி எல்லாத்துக்கும், பேபி கோபாக்கும் சரி, லோகவர்மனுக்கும் சரி, மற்ற ஆக்டர்ஸ்க்கும் சரி, இது ஏன் பண்ணீங்க, உங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன? நீங்க நினைச்சிருந்தா எல்லாத்துக்கிட்ட அந்த கதையை சொல்லியிருக்கலாம், பட் அவங்க அவங்களோட ரோலுக்கு மட்டும் தான் அந்த கதையை சொன்னீங்க. ஹோல் கதை யாருக்கிட்ட ரிவீல் பண்ணல, இந்த படத்துக்கு நடிச்சவங்க கட்டே, இது ஏன் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்க?
0: ஏன் எடுத்தீங்க அப்படின்னு திவ்யன் கேக்குறாரு. அதுக்கு பதில் கொடுங்க, எதனால அப்படி பண்ணீங்க?
4: அதாவது ஓகே, என்னோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, எல்லாரும் வந்து தியேட்டர்ல தான் வந்து படம் பாக்குறாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் தியேட்டர் ஆடியன்ஸே வந்து ஆக்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும். நான் அவங்ககிட்ட கதை சொல்லனே இல்லை, எல்லாருக்கிட்டே கதை சொன்னேன், ஆனால் தேவையான கதை, அவங்களுக்கு தேவையான கதை மட்டும் தான் சொன்னேன். ஸோ இந்த கேமியோலாம் அவங்ககிட்ட சொல்ல, யார் யார் நடிக்கிறாங்க, இந்த சைட் என்ன நடக்குது, அது ஒன்று என்ன நடக்கும்னா, இப்போ நான் இவங்கக்கிட்ட ஓகே இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னே அவங்க லைக் யோசிச்சிட்டாங்கன்னா அவங்களோட ஆக்டிங் லைட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ டிவ்யனுக்கு, இப்போ டிவ்யன் கேரக்டரே வச்சுக்கலாம், டிவ்யன் கேரக்டருக்கு இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ப்ராபப்ளி கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும் மூஞ்சி. ஸோ தெரியாது, கொஞ்சம் எக்ஸைட்டட் இருக்கும், ஓகே இவங்களாம் நடிக்கிறாங்க படத்தில் அப்படின்னே இருக்கும். ஸோ அது எனக்கு தெரியக்கூடாது. அதனால் அவங்க அவங்களுக்கு அவங்கள அவங்களோட சீன் மட்டும் சொன்னால் போதும். அண்ட் ப்ளஸ் அது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறது. இப்போ குபேன் அண்ணன் லோகானெல்லாம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியாது ஸ்டார்டிங் ஆஃப் த மூவியில் வந்து ரவீன் வருவார்னு, ரவீனுக்கே தெரியாது ரவீன் இருக்காருனே படத்தில். நான் வந்து சொன்னேன் இந்த இந்த சீன் நடிச்சிட்டு மட்டும் போயிருங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை இப்படி தான், நீங்கள் ஒரு நரேட்டர் சீன் நரேட் பண்ணுறீங்க கதை. ஸோ அவங்களுக்கு சொன்ன வரைக்கும் தான் தெரியுமே தவிர அந்த கதை உள்ளுக்கு என்ன நடக்குது அதெல்லாம் தெரியாது. தேவகுருக்கும் கர்ணனுக்கும் வந்து இந்த செட் என்ன நடக்குதுன்னே லைட்டாக தெரியும், அந்த ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி தான் தெரியும். அண்ட் குபேன் அண்ணனுக்கு வந்து அவர் சைட் தெரியும், லோகாக்கு வந்து அவர் சைட் தெரியும். இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து சாப்பிடிச்சிருப்பாங்க, அது வந்து குபேன் தான், அந்த மாதிரி அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா தியேட்டரில் வந்து பார்க்கும்போது இல்லை யூடியூப்பில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும், அது ஒரு நல்லாயிருக்கும்.
0: ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து பாக்குறவங்களுக்கு மட்டும் இல்ல நடிகர்களுக்குமே பண்றதுக்காக
4: தான் அவங்க தானே.
0: திவ்யனுக்கான கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும் நம்புறோம், திவ்யன் கேட்டுட்டு இருப்பாரு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்து நம்ம கேஷா கிட்ட வந்துருவோம். இப்போ திரைப்பட பயணம் அப்படின்னு சொல்லும் போது ஆரம்ப நிலையில தான் நீங்க இருக்கீங்க இல்லையா, ஒரு புதிய இயக்குனராக குறும்படம் உருவாக்கும் போது நீங்க சந்திச்ச பெரிய சவால்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க இப்போ இருவருமே?
1: இந்த காரணம் நான் எப்பயும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது வந்து ஆம்பளைங்க தனியா பெண்கள் தனியா அப்படின்னு பிரிச்சு பாகுபாடு
0: இருக்கக்கூடாது.
1: அது கண்டிப்பா இருக்கு, அந்த ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கு ஆன் செட்ல. ஆனா இப்போ பிகினர் ஃபில்ம் மேக்கர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் குறைவு. இப்போ வெளிநாட்டுல வச்சுக்கோ, யூகேல அங்க வந்து இங்க வந்து யாரும் டிபி வந்து பெண்கள் ரொம்ப குறைவு, ஒருத்தங்க ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில், பட் முக்கவாசி குறைவு தான். அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது இது வந்து இவங்களுக்கான வேலை, இது இவங்களுக்கான வேலை அப்படின்னு கிடையாது. அந்த ஸ்டெரியோ டைப் இருக்கா, அது ஒன்று. இன்னொன்று வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டிபியாக இருக்கட்டும், ஒரு ஸ்டைலிஸ்டாக இருக்கட்டும், ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஒருத்தவங்க கற்றுக்க வராங்கன்னா அதை வந்து கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த 30 வருஷத்தை வச்சு ஓ நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நீங்கள் படிச்சுட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்கன்னா எப்படி முடியும்? நாங்கள் கஷ்டப்பட்டோம்ல, நீங்கள் கஷ்டப்படலைல்ல, எங்களுக்கு எங்கே கஷ்டம் இருக்கும்? அதுதான் இப்போ அவங்க படிக்கல, ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படி அவங்க முயற்சி பண்ணி ஒரு இடத்துல இருக்காங்க இப்போது. அதே மாதிரி நாங்கள் படித்து அந்த இடத்துல இருக்கோம். ஸோ அது யாருமே வந்து டீக்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். யங் ஃபில்ம் மேக்கர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாலேயா இருக்கட்டும், லைக் ஆன் செட்டாக இருக்கட்டும். ஸோ அது அதுதான் எனக்கு தெரிஞ்சு சேலஞ்சஸ், எனக்குன்னு இல்லை நான் எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் சேர்த்து சொல்கிறேன்.
0: சரி, அவங்க ஒரு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்குமே இருக்கும் இல்லையா, அவங்களுடைய கருத்துடைய பார்வை அது. இப்போ விமல் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: என்னை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங்கில் இல்லை அந்த ஹோல் ப்ரொடக்ஷன் டைமில் எந்த சவாலும் இல்லை, ஏன்னா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் இறங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் சவாலெலாம் இல்லை. ஆனால் ப்ரொமோஷன்னே போகும்போது அங்கே தான் மெயினாகவே ஒரு மாதிரி ஒரு கஷ்டம் வரும். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சில சமயம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான், ஏன்னா இந்த ப்ரீமியரில் கேஷா சொன்னாங்க, நம்மளாம் ஒரே ரேஸில் தான் இருக்கோம், நம்மளாம் தனித்தனி ரேஸில் இல்லை, நம்மளாம் ஒரே ரேஸில் தான் இருக்கோம், நம்மளாம் லைக் நேஷன் தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒன்றா தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், நீங்கள் தனியாக நான் தனியாக அப்படிலாம் இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே அது நம்மளால் புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லைக் எல்லாரும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணும்
1: நிறைய பேர். மக்களே குறைவு,
2: ஆமா,
1: நம்ம சப்போர்ட் பண்ணலனா எப்படி?
2: பாப்புலேஷனே குறைவுனால நம்மளுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். இப்போ ஒரு படம் தியேட்டர்ல வெளியா இருக்குன்னா அந்த தியேட்டர் போய் பார்க்கணும். இப்போ நம்ம ஜுவாலானே வச்சுக்கணும், ஜுவாலா வந்து யூடியூப்ல தான் இருக்கு, யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஆனால் சில பேர் அதுவும் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கே அவங்களுக்கே தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு, ஆனால் அவங்களே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க.
0: புரியுது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய படைப்புகளுக்கு எப்படி நம்ம இங்கே வந்து அவர்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம உள்ளூர் படைப்புகள் நிறைய தனமான படைப்புகள் இருக்கு, பார்க்காம எதையுமே கருத்து சொல்லக்கூடாது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கல இல்லை பிடிக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ் வாயிலாகவோ இல்லை உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு அதன் வாயிலாகவோ தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு குட்டி இடைவேளை பாடல் கேட்கலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். புவேன் ஏடிகேஜியோ கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஜுவாலா குறும்படத்தை பற்றி தாங்க பேசிட்டு இருக்கோம். விமல் மற்றும் கேஷா நம்ம அறிவிப்பில் இருக்காங்க, முதல் முறையாக அங்கே வந்திருக்காங்க. நிறைய அனுபவங்கள் அவங்களுடைய இந்த திரைத்துறை சார்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வரப்போறோம். இப்போ உங்களுடைய அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகுது? இந்த ஜுவாலாக்கு பிறகு ஒரு திரைப்படம் ஒரு பெரிய திரையில வெளியாக்கணும், வெளியிடணும் அப்படின்னா எந்த கதை உங்க பக்கமா இப்ப இருக்கு அப்படின்றத கொஞ்சமா சொல்லிட்டீங்கன்னா நாங்க தெரிஞ்சுப்போம்.
1: ஓகே, ஸோ இப்ப நானும் கேஷாவும் சேர்ந்து ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு ப்ராப்பர் மலேசியன் படமா இருக்கும். லைக் இப்ப எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்த மாதிரி ஒரு படம் தான் நாங்க ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ப்ராபப்ளி ப்ரொடியூசர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கோம் பிச் பண்றதுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அது ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இருக்கும்.
2: எல்லாத்துக்குமே ஒரு ரிலேட்டபிளான ஒரு கதையா இருக்கும். ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒரு குடும்பத்துல எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க, அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு மலையாளம் மூவி ஜான்ரை வச்சுக்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டு
0: சொல்லும் நான் கற்பனைக்கு போகிறேன்
2: அந்த மாதிரி தான். அண்ட் ஐ திங்க் அது எல்லாத்துக்கும் பிடிக்கும். வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஃபைனான்ஸை கிடச்சா ஹோப்ஃபுல்லி பிக் ஸ்க்ரீனில் நம்ம அந்த படத்தை பார்க்கலாம்.
0: நிச்சயமாக, நல்ல தயாரிப்பாளராக உங்கள் கதைக்கு ஏற்ற தயாரிப்பாளராக இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறவங்க உங்களை தொடர்பு கொள்ளுவாங்கன்னு நாங்களும் நம்புகிறோம். அந்த திரைப்படத்தை எப்போ இயக்கலான்னு இருக்கீங்க? கூடிய விரைவில் அப்படின்னா இந்த வருடமா அடுத்த வருடமா?
2: ப்ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ப்ரீப்ரொடக்ஷன்ல தான் இருக்கோம். ஃபைனான்சஸ் கிடைச்சா
0: ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டாங்க.
2: டிசம்பர், இந்த வருஷம் டிசம்பர் இல்ல அடுத்த வருஷம் ஜனவரி.
0: மனமார்ந்த வாழ்த்து உங்கள் இருவருக்குமே. சீக்கிரத்தில் நாங்கள் பார்க்க அவ்வளோ காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வரணும் நீங்க மறுபடியும் நாங்கள் பார்க்கும்போது. இப்போ அந்த ஜுவாலா அப்படின்ற குறும்படம் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத மறுபடியும் ஒரு முறை இப்போ நேர்களுக்கு சொல்லிடுங்க நிறைவா.
1: ஏத்தலைட் ஸ்டுடியோஸ் சேனல்ல ஜுவாலா ஷார்ட் ஃபிலிம் பைலட் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்கும். ஸோ அது அங்கே தான் போய் பார்க்கலாம்.
2: ஜுவாலா ஷார்ட் ஃபிலிம் குபேன் மகாதேவன் ரோகவர்மன் தட்டினாலே கண்டிப்பாக வந்துடும். மறக்காம பார்த்துருங்க.
0: நன்றி விமலுக்கும், நன்றி. நிச்சயமா பார்ப்பாங்க நாங்களும் நம்புறோம், நானுமே பாக்குறேன், பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல சொல்றேன். இந்த அளவில் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சுங்க. அடுத்து இன்றைக்கு உங்களை இசையும் இசையும் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுக்காக பிரவீன் குமார் தயார காத்துட்டு இருக்காரு. அவருடைய நிகழ்ச்சியை கேளுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் புவனா வீரமோகன்.

0: சரவா செரியானில் காற்று மாசு குறியீடு 518 அதிகரித்துள்ளது. தேர்தல் செயல்முறையை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் தொடர எஸ்பிஆர் உறுதி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். சரவாக்கில் நிலவும் எல்லை தாண்டிய புகை மூட்டத்தால் செரியான் பகுதியில் காற்று மாசு குறியீடு ஏபிஐ இன்று காலை 10 மணி அளவில் 518 பதிவாகியுள்ளது. இது அபாயகரமான நிலை என சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கூச்சிங்கில் ஏபிஐ 310 கொத்த சமரஹானில் 281 சிரியாமானில் 245 பதிவாகியது. முன்னதாக ஏபிஐ அளவு 508 பகுதிகளை தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா அவசரநிலை பகுதிகளாக அறிவிக்க முடியும் என சரவா துணை முதல்வர் டத்தோ அமார் டக்ளஸ் உங்கா அம்பாஸ் தெரிவித்திருந்தார். எனினும் அவ்வாறு அறிவிக்கப்பட்டால் அது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் சரவா முழுவதும் பொருந்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நாட்டின் 42 பகுதிகளில் காற்றின் தரம் மிதமாகவும் 12 பகுதிகளில் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இவ்வேளை சரவாக்கில் புகை மூட்டம் மோசமடைந்து வருவதால் திங்கட்கிழமைக்கான பள்ளி செயல்பாடு குறித்து நாளை அறிவிக்கப்படும் என்று மாநில கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பெற்றோர், பாதுகாவலர், மாணவர் உட்பட பள்ளி வர்க்கத்தினர் கல்வி அமைச்சும் கல்வித்துறையும் வெளியிடும் அதிகாரப்படியான அறிவுறுத்தலை பின்பற்றும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதுமட்டுமின்றி குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தும் உறுதி செய்யப்படாத தகவல்களை பகிர்வதை தவிர்க்கும்படி அத்துறை வலியுறுத்தியுள்ளது. முதியவர்கள் அதிகம் கொண்ட நாடு என மாறிவரும் மலேசியாவின் மக்கள் தொகை மாற்றங்களை எதிர்கொள்ள 2027 வரவு செலவு திட்டத்தின் வாயிலாக அரசாங்கம் பல கட்டமைப்புகளை ஆராய்ந்து வருகிறது. எதிர்கால தலைமுறையினரை வலுப்படுத்துவது மட்டுமின்றி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் நீடித்திருப்பதும் உறுதி செய்யப்படும் என பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பொருளாதார ரீதியிலான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதும் இதில் அடங்கும் என்றார் அவர். தங்கள் பணிகள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்கும் ஆசிரியர்களின் சட்ட செலவுகளை ஈடுகட்டுவதற்காக தேசிய ஆசிரியர் சேவை சங்கம் NUTP 1.5 மில்லியன் ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது. இந்த உதவி உரிமையியல் உட்பட குற்றவியல் வழக்குகளை உள்ளடக்கியது. சில சட்ட செலவுகளை ஈடுகட்ட 80,000 ரிங்கெட் வரை வழங்கப்படும் என அதன் தலைவர் அமினுடின் அவாங் தெரிவித்தார். அரசாங்கம் உட்பட கல்வித்துறைக்கு எதிராக அல்லாமல் தற்போது ஆசிரியர்கள் மீது அதிகமான உரிமையியல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதாக அவர் கூறினார். கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை 16 வழக்குகள் NUTP-யின் சட்ட உதவிகளை பெற்றுள்ளன. மோடா வேளாண் மேம்பாட்டு வாரியம் மாடா பகுதியில் பாதிக்கப்பட்ட 40,000 விவசாயிகளுக்கு எஞ்சியுள்ள NPK கலப்பு உரத்தை விநியோகிக்கும் பணியை நிறைவு செய்யும் நடவடிக்கையை தேசிய குடியானவர் சங்கம் நாஃபாஸ் தீவிரப்படுத்தியுள்ளது. நெல் தடவு பணிகளை பாதிக்காமல் உர விநியோக தாமத சிக்கலை விரைவாக தீர்ப்பதை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் முடிவுக்கு ஏற்ப தமது துணை நிறுவனமான மலேசிய NPK உர நிறுவனம் வாயிலாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாஃபாஸின் தலைமை நிர்வாகி முகமது ஃபாரிஸ் அரிஃபின் குறிப்பிட்டார். 27 வேளாண் பகுதிகளுக்கு 40,000 மெட்ரிக் டன் உரத்தை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளன. தேர்தல் ஆணையம் SPR நாட்டின் தேர்தல் செயல்முறையை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் உயர்நெறியுடனும் நிர்வகிப்பதில் தொடர்ந்து உறுதிபூண்டுள்ளது. கடந்த 69 ஆண்டுகளில் காலத்திற்கேற்ப தனது செயல்பாடுகளை மேம்படுத்தி தேர்தல்கள் மூலம் மக்களாட்சியை வலுப்படுத்தி வருவதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. பொதுமக்களுக்கான சேவைகளையும் உயர் செயல்திறனையும் வெளிப்படைத்தன்மையுடன் தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாகவும் அது தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் 1957 ஆண்டு செப்டம்பர் 4 நாள் கூட்டரசு அரசியலமைப்பு பிரிவு 114 கீழ் நிறுவப்பட்டது. மத்திய பொருளகம் BNM நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இறுதி நிதியியல் கொள்கை குழு கூட்டத்திலும் நாள் வட்டி விகிதம் ஓபிஆரை 2.75 விழுக்காடாகவே நிலைநிறுத்தும் என ஆய்வு நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்றன. நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பிஎன்எம் ஓபிஆரில் மாற்றம் செய்யாமல் 2.75 விழுக்காட்டிலேயே தொடர முடிவு செய்தது. எதிர்காலத்தில் ஓபிஆரை மீண்டும் 3 விழுக்காட்டுக்கு உயர்த்தும் வாய்ப்பு இருப்பதாகவும் 25 அடிப்படை புள்ளிகள் உயர்வு 2027 நிகழக்கூடும் என்றும் ஹாங்லியாங் முதலீட்டு பொருளகம் கணித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
6: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
7: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: சிங்கப்பூரில் சில பகுதிகளில் இன்று காலை காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக பதிவானது. அந்நாட்டின் காற்றுத்தர குறியீடு PSI கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட கண்காணிப்பில் அக்குடியரசு முழுவதும் காற்று மாசு குறியீடு 75 அதிகரித்த வேளை மத்திய பகுதியில் அது 104 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மேற்கு பகுதியில் 88 வடபகுதியில் 78 தென்பகுதியில் 75 பதிவாகியது. PSI 24 தர குறியீட்டு முறை சிங்கப்பூரின் அன்றாட காற்று மாசு அளவை கண்காணித்து சுகாதார ஆலோசனை குழுவிற்கு அறிவுறுத்தி வருகிறது. வியட்நாம் ஹோச்சிமின் மக்கள் நீதிமன்றம் போதைப்பொருள் விநியோகம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட 227 11 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2023 10 கிலோவுக்கும் அதிகமான போதைப்பொருள் பர்பஸை டூப்பிற்குள் மறைத்து வைக்கப்பட்டு பாரிஸிலிருந்து வந்த 4 பணிப்பெண்களால் கொண்டுவரப்பட்டது. ஹோச்சிமின் நகரின் தன் சொன் ஹாட் விமான நிலையத்தை வந்தடைந்த போது அவர்கள் பிடிபட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை முடிவில் மிகப்பெரிய எல்லை கடந்த போதைப்பொருள் விநியோக கும்பலின் நடவடிக்கை வெளிச்சத்திற்கு வந்தது. அக்கும்பல் பிரான்சிலிருந்து வியட்நாமிற்கு போதைப்பொருளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. 57 உறுப்பு நாடுகளை கொண்ட இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OIC உலகளாவிய பங்கை வலுப்படுத்த தலைமைச் செயலாளர் இஸ்மாயில் அவுட் ஷேக் அமாட்டும் பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் டாரும் ஒருங்கிணைப்பை தீவிரப்படுத்த உறுதியளித்துள்ளனர். வட்டார அமைதி பாதுகாப்பு சவால்களுக்கு மத்தியில் அவர்கள் இந்த இணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். August 27 தலைமைச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்மாயிலுக்கு தொலைபேசி வாயிலாக அவர் வாழ்த்து கூறிய பின் OIC பாகிஸ்தானின் கடப்பாட்டினை மீண்டும் வலியுறுத்தினார். விளையாட்டு கார்பந்து. மலேசிய கார்பந்து சங்கம் FAM முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ ஹமிடின் முகமது அமீன் மீண்டும் அச்சங்கத்தை வழிநடத்தும் வாய்ப்பை தவிர்க்கும் முடிவு எளிதானது அல்ல என தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டின் கார்பந்து துறையின் எதிர்காலத்தையும் FAM நலனையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுத்ததாக அவர் கூறியுள்ளார். இவ்வேளை அச்சங்கம் தொடர்ந்து வலுவாகவும் ஒற்றுமையாகவும் செயல்பட்டு குறிப்பாக ரசிகர்கள் மத்தியில் மீண்டும் நம்பிக்கை பெற வேண்டும் என்பதே தமது விருப்பம் என கூறியுள்ளார். FAM தலைவர் பதவிக்கான தேர்தல் உறுப்பினர்களிடையே பிளவை ஏற்படுத்துவதையோ கார்பந்து துறையை உள்ளடக்கிய சீர்திருத்தம் மேம்பாட்டு பணிகளை பாதிப்பதையோ தாம் விரும்பவில்லை என்றும் தான் ஸ்ரீ ஹமிடின் தெரிவித்தார். நிறைவாக டென்னிஸ். கொக்கெயின் பயன்பாட்டை தொடர்ந்து 1 மாத இடைநீக்கத்திற்கு பின் ஆஸ்திரேலிய டென்னிஸ் வீரர் நி கிரியோஸ் மீண்டும் விளையாட அனுமதிக்கப்பட்டுள்ளார். சரவா செரியானில் காற்று மாசு குறியீடு 518 அதிகரித்துள்ளது. தேர்தல் செயல்முறையை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் தொடர SPR உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வாரத்துல கடுமையா உழைக்கிற ஒரு நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரி, வேலை கொஞ்சம் செய்ய வேணாம், நிப்பாட்டி வைப்போம், ஓய்வெடுப்போம், அந்த மாதிரி ஒரு நேரம் இருக்கும். ஆனா வந்து உழைக்கலாமா வேணாமா, வேலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பது இந்த வெள்ளிக்கிழமை மதிய உணவுக்கு அந்த அப்புறம்தான். அதன் பிறகு வீடுகள்ல பார்த்தோம்னா எல்லாரும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வார இறுதிக்கு என்ன திட்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வேளையில் வெள்ளிக்கிழமை மதியம் இசையும் இசையும் தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. நான் பிரவீன்குமார் இன்று மாலை 4 மணி வரை உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு வந்துள்ளேன். சரி, வெளியெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மதிய உணவு வாங்க வெளியே போறவங்க அலுவலகம் விட்டு ரொம்ப சூடா இருக்கு, வெயில் அப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, மேனிஃபெஸ்டேஷன் இருக்குல்ல, அதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்புவது, அந்த மாதிரி என்ன மாதிரி சூடா இருந்தாலும் உங்க மனம் எல்லாம் எப்போதும் குளிர்ந்தே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு பாடல், மழையை பற்றிய ஒரு பாடலை ஒளிபரப்ப போகின்றோம். தொடக்க பாடலாக கார்த்திக் மற்றும் சைந்தவி கொண்டு வராங்க, இதோ

இப்படி மழை அடிக்கணும், எல்லார் மனதும் குளிரணும், இந்த வெயிலில் இருந்து எல்லாரும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சரிங்க ஒரு தலைப்பு இன்று வெள்ளிக்கிழமை இல்லையா. எப்போதும் இந்த பயணம் சுற்றுலா இதை பற்றி எல்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு வந்து என்ன தலைப்பு, எதை பற்றி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, முன்பெல்லாம் வந்து இந்த வேஸ், கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அங்கே நம்மளுடைய மகிழுந்தை நிப்பாட்டி அங்கே உள்ள அந்த ஆட்கள் கிட்ட கேட்டு தான் நம்ம ஒரு இடம் போய் சேரணும்னா அங்கே போய் சேருவோம் இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்திற்கு நம்ம போக நினைத்திருக்கோம், ஆனா அந்த இடத்துக்கு போகாம தவறுதலா முற்றிலும் வேறுபட்ட ஒரு இடத்துக்கு வந்து போய் சேர்ந்திருப்போம். இந்த மாதிரி அனுபவங்கள் அப்ப உள்ளவங்களுக்கும் இருக்கலாம், இப்ப உள்ளவங்களுக்கு கூட சில பேர் இந்த வேஸ் செயலியெல்லாம் பயன்படுத்தி கூட தவறான ஒரு இடத்திற்கு போய் சேருவாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய நகைச்சுவையான சம்பவங்கள் அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? எந்த இடத்துக்கு தவறுதலா போனீங்க, யாருனால அது நடந்துச்சு, அதை தான் நீங்க அழைத்து எங்க கூட பகிர்ந்துக்க போறீங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 அடுத்த பாடல் கானா ஜெகன், செந்தில் தாஸ் மற்றும் அனைவரும் சேர்ந்தே கொண்டு வராங்க, பலரும் சேர்ந்தே கொண்டு வராங்க. அந்த பாடலை கேட்கலாம்.

0: மாட்டிக்கிச்சு.
1: கையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், சுழியம் 3 3 1 6 7 2

0: திவ்யா செப்பாங்கல இருந்து அழைக்கிறீங்க. மீண்டும் வந்து உங்க ஊர்ல இந்த கார் பந்தயம் நடைபெற போதுன்றாங்களா?
1: மிடில் ஆஃப் செப்டம்பர் நினைக்கிறேன்.
0: ஓ சரி சரி,
1: அக்டோபர்ல செப்டம்பர்ல
0: நடைபெறும். போவீங்களா? கூடிய விரைவில் நீங்க போய் கார் பந்தயத்தை பார்க்கணும். சரி சொல்லுங்க, உங்களுடைய அனுபவம் என்ன?
1: நாங்க வந்து ஃபேமிலியா போயிட்டு இருக்கிறப்ப வெயிட் பாச்சிட்டு தான் போயிட்டு இருந்தோம். எந்த இடம்னு பர்டிகுலரா மறந்துட்டேன். வெயிட் பாச்சு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஒரு நெருவான ஒரு ரோட்டுக்கு கூட்டி போனுச்சு. இருட்டா இருந்துச்சு அந்த இடம் ரொம்ப. நாங்களும் திருப்பி திருப்பும் குறைக்கா குறைக்க எந்த இடமா வெயிட் காமிக்குதுன்னு. அப்புறம் ஆமா, அவங்க கொடுத்த லொகேஷன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு போய் பார்த்தா ஜலன் மத்தி.
0: ஐயோ,
1: ஒரு மாதிரி பிளாக் மாதிரி போட்டு ஜலன் மத்தின்னு போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க இந்தாடா இது அப்படி இப்படி ஆயிடுச்சு, மித்தவங்க சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம். அவரதான் ஒரு ரோட்டு கோட்டு கூட்டிட்டு போயிருக்குன்னு
0: பேசு.
1: எங்களுக்கு நடக்கிறப்ப ஐயோ ரொம்ப லைக் எப்படி சொல்றது, பேசி நம்ப முடியாது, நம்ம ஆளுகிட்ட கேட்டுட்டு தான் பாக்கணும் அப்படின்னு ஒரு இது.
0: இரவு வேலையா?
1: ஆமா இரவு வேலையில.
0: அங்க வந்து சாலை இல்லன்னு தெரிஞ்சோடனே மனநிலை எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: பயம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அது ஒரு இருட்டான ஒரு பாதை, யாருமே நிக்கிறதுக்கு இல்ல. பஸ் பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டோம், ஓகே இருக்கு. அப்புறம் ரிவர்ஸ்ல எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா லைன் இருந்துச்சு போன்ல. அந்த ஜலன் மத்திக்கு போயிட்டோடனே வீசோட லைன் கொஞ்சம் குறைதலா ஆயிருச்சு. அப்புறம் வெளியே ஆயிட்டு அப்புறம் சொந்தக்காரங்களாம் கால் பண்ணி அவங்க அப்புறம் போன்ல அசிஸ்ட் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போனோம்.
0: ஏதோ ஒண்ணு எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. அது வரைக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. பாதுகாப்பா வந்துட்டீங்களா திரும்ப? சரி சரி, அடுத்த முறை எங்கேயாவது போகும்போது வேஸோட சேர்த்து மனிதர்களையும் அப்பப்ப கொஞ்சம் நம்புங்க, அவங்க கிட்டயும் கேட்டுக்கங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி திவ்யா, அந்த அனுபவத்தை இங்க கூட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.

0: ஸ்கை ப்ளூ வண்டாபாரில இருந்து அழைக்கிறையா? என் பேர் சகுந்தலா முனியாண்டி.
1: வணக்கம் சகுந்தலாமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். வெள்ளிக்கிழமை சமையல் எல்லாம் முடிஞ்சதா?
0: முடிஞ்சிருச்சு. எல்லாம் சமைச்சோம்.
1: என்ன சமைச்சீங்க இன்னைக்கு?
0: இன்னைக்கு வந்து ரசம் வச்சுட்டு பரங்கிக்காய் பிரட்டி அப்பளம் பொரிச்சு.
1: சைவமா இன்னைக்கு முழுக்க?
0: என்னோட பர்த்டே வேற இன்னைக்கு.
1: ஓ, பிறந்த நாள் வாழ்த்து உங்களுக்கு.
0: நன்றியா.
1: உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருக்கா?
0: ஆமா இருக்கியா. நம்ம கணவரோட பிள்ளைங்க எல்லாம் செந்தோப்பாக்கு போனாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு. அந்த வீடு தெரியாம தேடி தேடி தேடி தேடி கிடைக்கல. கடைசி வரைக்கும் அவங்க கிடைக்கவே இல்ல.
1: கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லையா? இப்ப வரைக்குமா கிடைக்கல? 20 வருஷம் ஆகியும் இப்ப கிடைச்சிருச்சா?
0: அன்னைக்கு அப்புறம் தேடி தேடிட்டு வெளியில வந்துட்டு கடையில சாப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் இந்த பேரை பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் பேசுனீங்களா? எல்லாம் என்ன சொன்னாங்க பிள்ளைங்க? அப்பா அம்மா அப்பா வந்து சுத்தி சுத்தி செஞ்சப்பா சுத்திட்டு
1: மறக்க முடியாத அனுபவத்தை பிறந்த நாள் அன்னைக்கு சொல்லிருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை பிறந்த நாள் வாழ்த்து உங்களுக்கு. ரொம்ப நன்றிமா.
0: நன்றியா.

0: வணக்கம் கணேசன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன். எங்க பயணிச்சிட்டு இருக்கீங்களா?
1: ஆமா சார், சாப்பாடு வாங்கி போயிட்டு இருக்கேன்.
0: அப்படியா, எப்படி இருக்கு? ரொம்ப வெயிலா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், பிணைங்களாம்? வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது குளிர்ச்சியா சாப்பிடுங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா?
1: ஆமா சார், ஒரு அனுபவம், ஒரு மறக்க முடியாத அனுபவம் வாழ்க்கையில ஒண்ணு. அப்படி நட்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடி வந்து நம்ம பிரேசியில் போயிருந்தோம். பிரேசியர் வந்து எல்லாம் லீவ் எல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது நம்ம என்ன வேஸ்ட் யூஸ்
0: பண்ணோம்
1: போறதுக்கு. என்ன ஆச்சுன்னா, அந்த வேஸ்ட் யூஸ் பண்ணி டோட்டல் வேஸ்ட் ஆச்சு.
0: கோர்வையா சொல்றீங்க, வேஸ்ட் பயன்படுத்துறது வேஸ்ட் ஆனிச்சு அப்படின்னு.
1: கடைசியில வந்து ரோட்ல ஒரு மனிதர் நின்று ஒரு வழியை கேட்டு அவரு மோட்டார் பைக்ல கூட்டிட்டு
0: போனாரு. மனிதர் தான் உதவி செய்யறாங்க கடைசி கடைசியில.
1: வாழ்க்கையில மறக்க முடியாது இன்ன வரைக்கும் சார். இன்னும் கண்ணு கண்ணு எதிரி பண்ணிட்டு பாத்துட்டுதான் இருக்கு.
0: எத்தனை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தீங்க? சரிங்க சார், ரொம்ப நன்றி சார் அந்த அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்து கொண்டதுக்கு. நன்றி நன்றி.

சிலம்பரசன் மற்றும் ஹரிப்ரியா அந்த ஒரு பாடலை கொண்டு வந்தாங்க. சரிங்க, இசையும் இசையும் தொகுப்பில் ஒரு தமிழ் சினிமா தகவலோடு வந்துள்ளோம். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஆண்டு காலமா, அதாவது சமீபத்திய ஆண்டுகளா பார்த்தோம்னா, இந்த 1000 கோடி திரைப்படம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் அப்படின்றது தமிழ் சினிமா இயக்குநர்களின் கனவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சென்ற வருடம் வெளியான நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வந்த கூலி திரைப்படம் அந்த 1000 கோடியை தொடும் அப்படின்னு அதிகம் எதிர்பார்த்தாங்க. ஆனா கொஞ்சம் அந்த தவறுதலா போயிருச்சு அவங்களுடைய கணிப்பு. ஆனா சென்ற வருடம் விட்டதை இந்த வருடம் நிறைவேற்றியே தீர வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படம் மூலமா இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய தகவல்கள் சமூக ஊடகங்கள்ல முக்கியமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில காட்சிகளை வந்து மீண்டும் படம் பிடிக்கிறாங்க. அதனால இந்த வருடம் இந்த திரைப்படம் வெளியாகாது, அடுத்த வருடம் தான் வெளியாகும். இந்த மாதிரி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கையில் அந்த தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் ரொம்ப சமீபத்துல அந்த போஸ்டரை வெளியிட்டு இருந்தாங்க. வெளியீட்டு தேதி மாற்றப்படவில்லை. 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த திரைப்படம் வெளியாகும், அதாவது அடுத்த மாதம் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. 1000 கோடியை ஏன் தொடும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கிறாங்கன்னா, எல்லா திரைத்துறைகளில் இருந்தும் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த திரைப்படத்துல ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்துல தோன்றுவாங்க. இது வந்து முதல் பாகத்திலேயே இருந்தது இந்த ஒரு யுக்தி. இந்த 2ஆம் பாகத்துல இன்னும் அதிகமா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா, மலையாளத்திலிருந்து நடிகர் மோகன்லால், கனடாவிலிருந்து நடிகர் சிவராஜ்குமார், இவங்கெல்லாம் முதல் பாகத்திலே இருந்திருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம இந்த முறை ஹிந்தி திரைப்பட உலகில் இருந்து ஹிருத்திக் ரோஷன் இந்த திரைப்படத்துல இணையிறாரு. அதுவும் இல்லாம தமிழ் சினிமா நடிகர் விஜய் சேதுபதி அவரும் ஒரு சின்ன கதாபாத்திரத்துல தோன்றாரு. இந்த மாதிரியான செய்திகள் வந்துள்ளது. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிந்த செய்திகள். இன்னும் தெரியாத நிறைய இந்த கேமியோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறப்பு தோற்றம், இந்த மாதிரியும் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த திரைப்படத்திலிருந்து முதல் பாடலை ரொம்ப சமீபத்துல வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பாடலை தான் அடுத்து கேட்க உள்ளோம். அனிருத் ரவிச்சந்தர் கொண்டு வராரு இதோ.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஜோஹோர் பினாவார் தஞ்சோங் லொம்பாட் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது மூழ்கி காணாமல் போன 4 இளைஞர்களில் முகமது அடிப் அஃபி கமாலின் உடல் காலை 11:15 மீட்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் ஒருவரை தேடும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூலையில் ஜகர்த்தாவில் மலேசிய விமானி போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து 6 உள்நாட்டினரை அரசு மலேசிய காவற்படை கைது செய்துள்ளது. August 20 தொடங்கி 28 வரை சில பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை வாயிலாக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக புகிட் அமானின் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ உசேன் ஒமர் கான் குறிப்பிட்டார். எரிபொருள் விலைகளின் தொடர் அதிகரிப்பினால் மலேசிய வான் போக்குவரத்து குழுமம் MAG 2026 நிதியாண்டில் குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளது. நேற்று ஜெட் எரிபொருளின் ஒரு கலன் விலை 160 அமெரிக்க டாலராக இருந்தது. இது நிதிநிலையை மோசமாக்கியுள்ளது என அக்குழுமத்தின் தலைமை நிர்வாகி நசருடின் வக்கார் தெரிவித்தார். நேபாளத்தை தாக்கிய பெருவெள்ளத்தை தொடர்ந்து நீர் மின்சக்தி சுரங்கத்தில் சிக்கிக்கொண்ட 2 தொழிலாளர்களை மீட்பு பணியினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். திரிசூலி 3A சுரங்கத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டதாக ஆற்றல் அமைச்சர் பிராஜ் பக்தா ஷெரேதா உறுதிப்படுத்தியுள்ளார். முன்னதாக ஒருவர் மீட்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் பின்னர் 2 என அறிவிக்கப்பட்டது. இவ்வேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக ஐக்கிய அரபு சீட்டரசு மீட்பு குழுவை அனுப்பியுள்ளது. பேரிடர் மீட்பு மருத்துவ முதலுதவி நிபுணர்களும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். முன்னதாக அது 2 விமானங்கள் மூலம் 128 டன் மனிதநேய உதவிப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ $10 மில்லியன் நிதி உதவியும் ஒதுக்கியுள்ளது. விளையாட்டு. அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. உலகின் 2nd நிலை வீராங்கனை கோகோ காஃப் 3rd சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் ஸ்பெயினைச் சேர்ந்த பவுலா பொடோசோவை வெற்றி கொண்டார். மற்றொரு ஆட்டத்தில் எலினா ரிபாகினா ஸ்பெயினின் ஜெசிகா போசஸ் மெனரோவை வீழ்த்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் பழம் பாடல்களுக்கான நேரம் இது. 60-ஆம் ஆண்டு பாடல்களை நீங்கள் அனைவரும் விரும்பி கேட்கும் இந்த ஒரு தருணம். இன்றும் உங்களுக்காக நிறைய பழம் பாடல்களை தொகுத்து எடுத்து வைத்துள்ளோம். நீங்க அழைத்தும் பேசலாம் என்று, உங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்கலாம். வெள்ளிக்கிழமை பொழுதில்லையா, நிறைய வீடுகளில் சைவமா சமைத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பழம் பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறது என்ன மாதிரி ஒரு பொழுது இது! எல்லாருக்கும் ரொம்ப அழகான ஒரு பொழுதா இருக்கும். அழைங்க, நிறைய பேசலாம். இசையும் இசையும் தொகுப்பில் பழம் பாடல்கள் தொடக்க பாடல் ஏ.எம். ராஜா மற்றும் பி. சுசிலா கொண்டு வராங்க. இதோ

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எதுக்கு எடுத்தாலும் இது முடியாது, இதுக்கு நீ இது பண்ணாத, இது நடக்காது அப்படின்னுட்டு நம்ம உற்சாகமா இருந்தா கூட அவங்க நம்மள டவுன் பண்ணிடுவாங்க.
2: கூட இருக்கணும் அவங்க எல்லாம் இல்ல வேணாம் நினைக்கிறீங்களா?
1: பாருங்க நம்மளுக்கு தெரியும் அந்த இடம் வந்து ஓகேதான் இருக்கும்னுட்டு, ஆனா அவங்களே சொல்லிடுவாங்க இல்ல இல்ல அது சரியா வராது முடியாது. ஆமா அப்படியே மண்டைக்கு மணி அடிக்க பாருங்க என்ன பண்றது.
2: உங்களுக்கே 1008 பிரச்சனை, இதுல இது ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க.
1: ஆமா
2: பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை சாந்தமா போங்க, பொங்கி எழாதீங்க, அமைதி அமைதி.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

காதலித்தால் போதுமா? நான் கேள்வி கேட்கலங்க. இது ஒரு திரைப்படத்தோட பெயர். இந்த திரைப்படத்துல இருந்து தான் அடுத்த பாடலை கேட்க போகின்றோம். நடிகர் ஜெய்சங்கர் அவர் நடித்த ஒரு திரைப்படம். ஜெய்சங்கர் அப்படின்னு சொன்னாலே நிறைய இந்த அதிரடி திரைப்படங்கள், கௌபாய் திரைப்படங்கள், இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? துப்பறியும் திரைப்படங்கள் வேற. ஆனா ரொம்ப நாள் இவர் இதே மாதிரி திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் இவங்க என்ன செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு மாற்றலுக்கு ஏதாவது ஒரு காதல் நகைச்சுவை கலந்த திரைப்படமா எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திரைப்படத்தை தயாரித்துள்ளார்கள். காதலித்தால் போதுமா அப்படின்ற திரைப்படம். அடுத்து வரும் பாடல் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நில்லடி அப்படின்ற ஒரு பாடல். இப்ப உள்ள காலகட்டத்தில் இசையமைப்பாளர்கள் நிறைய இந்த அயல் நாட்டு, இந்த அமெரிக்கா, ஐரோப்பா, அங்க உள்ள இந்த இசை துணுக்குகளை எல்லாம் பார்த்து அதை தழுவி சில பாடல்கள் எடுப்பது நம்ம நிறைய அறிஞ்சிருப்போம். ஆனா அந்த காலத்திலேயே 60களிலேயே இந்த பாடலை இசையமைத்த வேதா, அவர் வந்து ஒரு இத்தாலிய பாடலை மையமாக கொண்டு இந்த ஒரு பாடலை இசையமைச்சிருக்காரு. டானி ரெனிஸ் எனும் இசையமைப்பாளர் இசையமைத்த ஒரு பாடல். அந்த பாடலை தழுவி தமிழில் இசையமைக்கப்பட்ட ஒரு பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க. இதோ

0: செல்வராணிமா, எப்படி இருக்கீங்க?
1: நடிகர்
0: உங்களுக்கு பிடிக்குமா?
1: எனக்கு
0: சரி, கண்டிப்பா உங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல பாடலா நாங்க ஒளிபரப்புறோம். சரிம்மா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அவங்க அழைத்து நிறைய நேயர்கள் இந்த பாடலை இன்னைக்கு கேட்கலான்னு இருந்தமே, இந்த நேரத்தில் பார்த்து பாடலை மறந்துட்டேன்னு செல்வராணிமா சொல்லிட்டாங்களே அப்படின்னு யாரும் கோச்சிக்க வேண்டாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அடிக்கடி அழைப்பேன் ஆனால் வந்து அழைப்பு கிடைக்காது, இப்போ திடீர்னு கிடைச்சிருச்சா அந்த ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே ரொம்ப வந்து மகிழ்ச்சியாகி நமக்குள்ள மனிதர்களுக்குள் இந்த டோப்பமைன் இருக்கு இல்லையா, நம்ம மூளையில் சுரக்கும் ஒரு வகையான ரசாயனம், அது வந்து அதிகமாக மகிழ்ச்சியில் சுரக்கும் போது அப்போ சில நேரங்களில் நம்ம மறந்துடுவோம் என்னதான் கேட்கலான்னு நினைச்சேன் அப்படின்றது. இது எல்லா மனிதருக்கும் நடப்பது தான். சரி, செல்வராணிமா மறந்தாலும் நான் ஒரு நல்ல பாடல் உங்களுக்காக தொகுத்து எடுத்து வைத்துள்ளேன். ஏமலா மன்மதராஜு இவர் தான் கொண்டு வர்றார். என்ன பெயர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க, யாரு ஏமலா மன்மதராஜு? இந்த பெயரை கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க கேள்விப்பட்ட பெயர் தாங்க. நம்ம ஏம் ராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய முழு பெயர் ஏமலா மன்மதராஜு ராஜா. அவரோடு இணைந்து ஜமுனா ராணியும் கொண்டு வரும் ஒரு பாடல் நாக நந்தினி திரைக்காக. இதோ

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கம்யா, நான் பிள்ளைங்களேந்து அஞ்சலா பேசுறேன்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: மத்தியானம்
1: ஒரு மணில இருந்தா என்ன பாடல்
0: வேணும்? ரொம்ப சந்தோஷம், உங்க குரல் நல்லா இருக்கு. உங்களோட ராத்திரில வந்து நீங்க பேசும்போது நான் கேட்டுதாங்க படிக்கிறேன். நான் சின்ன பிள்ளையில அந்த பழைய பாட்டு பழைய இதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் 8 வயசுல கேக்குறையா.
1: அப்படியா?
0: 76 வயசு.
1: 70 வருடங்களா பழம் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க.
0: பழைய பாட்டுன்னு இல்லையா, அந்த எல்லா நிகழ்ச்சியும் உங்க நிகழ்ச்சி எல்லாம் கேட்டேன். ஆனா முன்ன உள்ள நிகழ்ச்சியோட இப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றேன்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி உங்க வாழ்த்துக்கு. கண்டிப்பா உங்களுக்காக அடுத்தடுத்த வரும் காலங்களிலும் வந்து இன்னும் நாங்க சிறப்பாக்கிக்கிட்டே போவோம்.
0: ரொம்ப நன்றி. அந்த குமரனுக்கும் ரொம்ப நன்றி.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: நீங்க தானே அது
1: சரி சரி சரி
0: பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: முதல் முறையா பேசுறமா?
0: நம்ம வந்து முதல் முறையா பேசுறோம்.
1: சரி சரி, நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா?
0: என்ன
1: பாடல் வேணும்
0: இன்னைக்கு? எனக்கு வந்து என்ன பாடல்னா காவேரிபுரம் அலைமோதும் நீலை கூறவா என்ன?
1: ஓ சுசிலாமா, நீங்களா? அக்னஸ் சொன்னீங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம்.
0: நீங்க அந்த ப்ரோக்ராம்
1: போட்டீங்க,
0: ஹஸ்பண்ட் வச்சுட்டு வாங்க வாங்க, இது யாரு குரல் கண்டுபிடிப்போம்னு மொத ஒண்ணு கண்டுபிடிச்சேன். அப்புறம் கடிச்சு எனக்கு உண்மையிலே தெரியல, ரொம்ப குரலா இருந்துச்சு. எனக்கு என்னோட பொழுதுபோக்கம் இதுதான். எனக்கு டிக்டாக்ல வந்து ஏன்னா பிள்ளைங்க பேர பிள்ளைய பாத்துக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு நான் ஒண்டிதான் இருப்பேன்.
1: சரி சரிமா,
0: டிக்டாக்ல நீங்க லைவ் பேசும்போது எனக்கு ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், உற்சாகமா இருக்கும்.
1: ரொம்ப நன்றி. கண்டிப்பா இன்னும் உற்சாகமான நிறைய அங்கங்கள் உங்களுக்காக எடுத்துட்டு வரோம், அந்த பாடலை கேட்கலாம். நன்றி நன்றி.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாபா பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
0: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபா சென் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.

ஜிக்கி கொண்டு வந்த பாடல் அது. சரி, நிறைய நம்ம நேயர்கள் அவங்களுடைய பெற்றோர்களை பற்றி, அவங்களை பிரிந்து சென்ற அவங்களுடைய உறவுகள், நிறைய பேரை பற்றி நிறைய அழைப்பு வாயிலாக நிறைய தருணங்களில் சொல்லியிருப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்று ஏன்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களின் புகைப்படங்கள் நிறைய வந்து நம்ம வைத்திருப்போம், கைபேசியில் கூட வைத்திருப்போம், இல்லை வந்து இந்த அட்டைகளாக கூட, புகைப்பட அட்டைகளாக அந்த காலத்தில் இருக்கும் இல்லையா, வைத்திருப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப சேதமடைந்திருக்கும். அவங்களுடைய முகங்கள், அந்த புகைப்படங்களோட தரம் வந்து அவ்வளவு நல்ல நிலையில் இருக்காது. அந்த புகைப்படத்தை மீண்டும் வந்து இலக்கவியல் வாயிலாக அவங்க அந்த தரத்தை மேம்படுத்துவதற்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி வந்திருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா, இந்த செயற்கை நுண்ணறிவோட பயன்பாடு நிறைய பேர் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாலும் அதில் சில நல்ல பயன்பாடுகளும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான பழைய சேதமடைந்த புகைப்படங்களை மீண்டும் வந்து நல்ல தரத்தில் நம்மால் வந்து உருமாற்ற முடியும், சீரமைக்க முடியும். அதை வந்து நம்ம விவேக கைபேசியிலும் வைத்துக் கொள்ளலாம். இதுக்கு வந்து ரொம்ப நேரம், கால அவகாசம் கூட எடுக்காதுங்க. ஒரு 30 வினாடிகளில் அந்த பழைய புகைப்படங்களை சீரமைத்து விட முடியும். இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலமாக நிறைய இணையதளங்கள்லாம் வந்துருச்சு இல்லையா, செயற்கை நுண்ணறிவுக்கு முக்கியமாக வந்து சேட் ஜிபிடி தளம். இதன் மூலமாக வந்து இந்த புகைப்படங்களை நீங்கள் மீண்டும் சீரமைக்கலாம். உங்களுக்கு தெரியாவிட்டாலும் கண்டிப்பாக உங்கள் பேரப்பிள்ளைகள், பிள்ளைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த புகைப்படங்களை அனுப்பி வைத்தாலே போதுமானது. அதை வைத்து ரொம்ப குறைந்த கால அவகாசத்தில் சீரமைக்கலாம். மீண்டும் அந்த பழைய நினைவுகளை உங்கள் கைபேசியில் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். அடுத்த பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி. சுசிலா கொண்டு வராங்க. இதோ

0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்? பழம் பாடல் அங்கத்தில்
1: ரொம்ப நீண்ட நாளாச்சு கேட்டு ரொம்ப குறவு. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலைமையே சொந்தமாடா.
0: இந்த நேரத்துல தத்துவ பாடலா கேட்டிருக்கீங்களே, பரவாயில்லையா?
1: தத்துவ பாடல் ரொம்ப நீண்ட நாளாச்சு.
0: சரி சரி, ஏன்னா வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி தத்துவ பாடல்களை ஒளிபரப்புனா எல்லாரும் டிக்டாக் நேரலையில என்கிட்ட கேட்பாங்க இரவு நேரத்துல, ஏன் வந்து திடீர்னு கொஞ்சம் சோகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சோகம் வந்து ஒளிபரப்புறது திரு கிருஷ்ணசாமிக்காக. அவருக்காக அந்த பாடலை ஒளிபரப்பலாம் நீர்க்குமிழி திரையிலிருந்து. ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நன்றி சார்.
0: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். காற்று தர குறியீடு API 500 மேற்பட்டு இருக்கும் பகுதிகளில் அவசர நிலையை அறிவிப்பது குறித்து மாநில அரசுகளுடனும் தொடர்புடைய நிறுவனங்களுடனும் ஆலோசனை நடத்தப்படும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிலவரத்தை முழுமையாக மதிப்பிட்ட பின்னர் ஒருங்கிணைந்த முறையில் முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மலேசியா முதியோர் நாடாக மாறி வரும் நிலையில் பொருளாதார அமைச்சு 2027 வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாட்டின் தயார்நிலை கட்டமைப்பை ஆய்வு செய்து வருகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் நிலைத்தன்மையும் தொடர்ச்சியையும் உறுதி செய்வதுடன் அடுத்த தலைமுறையினரை வலுப்படுத்தவும் இஃது அவசியமாவதாக அமைச்சர் அக்மால் நசருல்லா மொஹமட் நசீர் கூறினார். உயர்கல்விக்கான புதிய சட்டத்தையும் அதன் கட்டமைப்பையும் இயற்றும் பணிகள் முழுமையான முறையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய உயர்கல்வி அமைச்சு எல்லா துறையிடமிருந்தும் தொடர்புடைய தரப்பிடமிருந்தும் கருத்துக்களை பெறவுள்ளது. வலுவான சட்டத்தை வரைவு செய்வதற்கு உதவுவதில் பொது பல்கலைக்கழகங்களின் சட்ட ஆலோசகர்களின் கருத்துக்களும் நிபுணத்துவமும் மிகவும் முக்கியமானவை என்று அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். நேபாளத்தில் புதையுண்ட சுரங்கத்திலிருந்து தொழிலாளர்கள் இருவர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இமயமலை பகுதியில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தை தொடர்ந்து மீட்பு பணிகள் 10வது நாளாக நீடிக்கும் நிலையில் இது நம்பிக்கை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆகஸ்ட் 26ஆம் நாள் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் காணாமல் போன 100 நீர் மின் நிலைய தொழிலாளர்களுள் இந்த இருவரும் அடங்குவர். இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி போருக்கு பிந்திய இத்தாலியின் வரலாற்றில் நீண்ட காலம் நீடித்து அரசாங்கத்தை வழிநடத்தியவர் என்ற சாதனையை கொண்டாடுகிறார். கடந்த 80 இத்தாலியில் 68 அரசாங்கங்கள் மாறியுள்ள நிலையில் மெலோனியின் ஆட்சி தொடர்ந்து நீடிப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாக கருதப்படுகிறது. விளையாட்டு சீன பொதுப்பூப்பந்து. நாட்டின் தொழில்முறை கலப்பு இரட்டையர் ஹோ பாங்ரோன் லை பெங்ஜிங் அரையிறுதிக்கு முன்னேறினர். காலிறுதியில் அவர்கள் தைவானின் லியூ குவான் ஹேங் சு இன் ஹோயை வீழ்த்தினர். பாங்ரோன் பெய்ஜிங் சூப்பர் 750 தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறுவது இதுவே முதல் முறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மீண்டும் இணைகின்றோம் இசையும் இசையும் தொகுப்பில். மதிய உணவுலாம் முடிந்திருக்கோம், எந்நேரம் வந்து எல்லாரும் எப்ப வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ற ஒரு உணர்வுல இருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் உங்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான நேரம் இது, வாழ்த்து நேரம். யாருக்காவது பிறந்த நாளா, திருமண நிறைவு நாளா, இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா உங்க வீடுகளில், அதற்கு கூட நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாங்க. எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க 3328255347 4768 தொடக்க பாடல் சாதனா சர்க்கம் மற்றும் யுவன்.

0: உறவுகள் தொடர்கதை கோவிந்தனின் 45 ஆண்டு கால நட்பின் தேடல். தேடிய அன்பழகன் இல்லை, நட்பு மட்டும் அப்படியே இருக்கின்றது.
1: அன்பழகன், 81 பிற்பாடு நான் உன்னை சந்திக்க முடியல. இப்ப நீ எங்க இருக்கிற? வைகாயில கேட்கணும்னு ஆசையா இருக்கு.
2: ஹலோ அன்பழகன் மனைவி.
1: அன்பழகனுக்கு கடிதம் தைக்க கொடுத்ததெல்லாம் நான் தான். ஒரு பாடல் இருக்கு சார், ரெக்கார்டிங் பண்ணி அவனை அனுப்பிவிட சொன்னா கொண்டு கொடுத்து வந்தான்.
2: ஞாபகம் இருக்கு.
0: என்ன பாட்டு?
2: அதான் நான் ஒன்னு நினைச்சேன், நீ என்ன நினைச்சாங்க?
0: நல்ல பசுமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். சொல்லுங்கம்மா, அன்பழகன் என்ற அந்த முகம்.
2: எனக்கு அழுவுதான் வருது அவரை பத்தி சொல்றதுன்னா.
1: அவர் எங்க இருக்க?
2: அவரு இறந்துட்டேன். அவரு இறந்து 17 ஆகுதுண்ணே.
1: ஐயோ
2: நன்றிங்கண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் என்னை தேடி கண்டுபிடிச்சி நீங்க
1: ரொம்ப
2: நன்றி. சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பத்தி கேக்குறது.
1: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்ச போட்டா கூட கடவுள் படம் பிடிச்சோம்.
2: இத்தனை வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, சந்தோஷமாவும் இருக்கு. அவரு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
1: என் கண்ணுல அவரோட இளமையான காட்சி அப்படியே முன்னுக்கு தெரியுது. உலகத்தோட தொடர்ந்து செய்ய நிச்சயமா தொடரும் சார்.
2: ரொம்ப ரொம்ப நன்றியா.
0: நன்றி,
2: ரொம்ப நன்றியை சொல்லணும் ஐயா.
0: மின்னல் FM வானொலி அல்ல, வாழ்க்கை.

0: வணக்கம் பிரவீன்.
1: வணக்கம்.
0: சரோஜா பேசுறேன்.
1: கூச்சிங்கா?
0: பூச்சோங்.
1: ஓ பூச்சோங்க, நல்ல வேலை. கூச்சிங்ல ரொம்ப புகை மூட்டமா இருக்குன்னு கேட்டிருப்பேன். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: சாப்பிட்டாச்சு? நீங்க சாப்பிட்டீங்களா? யாருக்கு வாழ்த்து இன்னைக்கு?
0: இன்னைக்கு வந்து

0: பண்ணும் படம் உங்களுக்கு
1: போட்டாலே நல்லதுதான்.
0: அப்படியா, சரி அந்த பாடலை ஒளிபரப்பிடலாம். சொல்லுங்க, யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள்?
1: நாளைக்கு என் மருமகள் ரோஷிக்கு பிறந்த நாளு, 7ஆம் தேதி என் பேரனுக்கு ரோஷனுக்கு பிறந்த நாளு, 8ஆம் தேதி என் மகளுக்கு பிறந்த நாளு, 11ஆம் தேதி என் மகன் ரகுவிந்தன் மருமகன் தனபாலன் பிறந்த நாளு, 12ஆம் தேதி என் மகன் பிரேம்நாத் பிறந்த நாளு. ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பாடலா நீங்களே செலக்ட் பண்ணி போறீங்க.
0: கண்டிப்பாமா, அதான் பாடலை சொல்லிட்டோம்ல, இந்த பாடல் ஒளிபரப்பலான்னு. நீங்க இவ்வளவு சொல்றத பார்த்தா நானும் செப்டம்பர்ல பிறந்திருக்கலாமோன்னு எனக்கே ஆசை வந்துருச்சுமா.
1: நீங்க என்ன பிளான் போட்டு வரிசையா, இது வந்து என்ன எப்படி அதெல்லாம் நமக்கு தெரியாது.
0: ஆமா, எப்படி தெரியும், எல்லாம் இயற்கை தானே. இயற்கை நமக்கு கொடுத்த வரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு நல்ல வரம் கொடுத்துருக்கு. அது எல்லாரும் எல்லாருடைய பிறந்த நாளும் ஒரே மாதத்துல, அப்ப ஒரு நாள் எல்லாரும் கூடி பெரிய ஒரு பிறந்த நாள் விழாவே எடுக்கலாம் போலயே. வருட வருடம்
1: சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப மூணு பேத்தி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரே கேக், ஒரே மாதிரியா மூணு இதை அப்படியே சேர்த்து கேக் வச்சு
0: சரிமா. பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பா போகட்டும். ரொம்ப நன்றிமா.
1: ரொம்ப நன்றியா.
0: நன்றி.

0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் பிரேம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கமா. ஆனா என் பேர் பிரவீன்.
1: பிரவீன் தான். பிரவீன்.
0: ஓ, பிரவீன் நீங்க கூப்பிடுறதுதான் எனக்கு வந்து பிரேம்னு விளங்குது போல.
1: பிரவீன்.
0: பிரவீனா, சொல்லுங்க.
1: நம்ம சொந்த கற்பையின் பேரு அர்பின். அவரு உங்களை மாதிரியே இருப்பாரு.
0: ஓ, அப்படியா? இல்ல, உலகத்துல வந்து ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மின்னலுக்கு வந்த பிறகு என்ன மாதிரி 70 பேருக்கு மேல இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, எங்க வீட்டுல ஒருத்தர் உங்களை மாதிரி இருப்பாரு, உங்களை மாதிரி இருப்பாருன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா, யாருக்கு வாழ்த்து இன்னைக்கு?
1: தங்கிக்கு வந்து திருமண திருமணமாகி 27 வருடம் ஆகுது. அவங்க இப்ப புந்தம் திங்கியில இருக்காங்க. அவங்க சிவலிங்கம் மீனா தம்பதிக. வாழ்த்துவது மகன் பவித்ரன், அண்ணன் அண்ணி சண்முகம் ராணி, கோபால் இந்திரா, நடராஜன் சாந்தி, அக்கா ராஜேஸ்வரி, துரை ராஜேஸ்வரி, பெரியசாமி சுசீலா, மற்ற தனா ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாம்

0: வணக்கம் வணக்கம் தம்பி, நான் வந்து பாடம்பரியில இருந்து கிருஷ்ணவாணி பேசுறேன். பிரவீன் பேசுறீங்களா?
1: ஆமாமா, பிரவீன் தான் பேசுறேன்.
0: உங்க குரல் ரொம்ப கணிசமா பிடிக்கும் எனக்கு. உங்க குரல்
1: கேட்டியா, ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரி, என்ன விஷயம் என்று என்னோட மகனுக்கு வந்து பிறந்த நாள். அவன் பேர் வடிவேலன். அவங்க மனைவிக்கு வந்து போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு பிறந்த நாள். வேற பேச்சு சொல்லதான் இன்னைக்கு அழைக்கிறேன். அப்ப அவருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு நான் வந்து பெற்றோர்கள் வந்து கிருஷ்ணவேணி சுகுமாரன், அண்ணன் சரவணன், அண்ணி ராணி, அப்புறம் பூஜா தர்ஷினி, அக்கா சுஜாதா, செவகணபதி, நிரஞ்சனா நர்மதி, என் மருமகளாட அம்மா வந்து சரஸ்வதி, அக்கா வந்து புவனேஸ்வரி, மாமா வந்து சரவணன். இவங்க தான் வாழ்த்து சொல்றோம். வாழ்த்து வந்து அவங்க நல்லபடியா நோய் நொடி இல்லாம ஐஸ்வர் ஆரோக்கிய ஆயுள்பலத்தோட வாழணும். அதே சமயம் நீங்களும் வந்து நிறைய பேசுறீங்க, நீங்களும் ஐஸ்வர்யம் ஆரோக்கியமா நீங்களும் இருக்கணும்.
1: ரொம்ப நன்றிமா. நீங்க பேசுனதெல்லாம் கேட்கும் போது ஒரு கல்யாண பத்திரிகையை பார்த்த மாதிரியே இருக்கு. ஏன்னா வந்து இரு வீட்டார்லயும் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியில உங்க வாழ்த்தையும் சொன்னீங்க பாத்தீங்களா, ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. கண்டிப்பா அந்த வாழ்த்தை வந்து உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் தெரிவிச்சுட்டு அவங்களுக்காக என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: அவங்களுக்கு வந்து இந்த சுறா படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க. ஏன்னா விஜய் படம் ரொம்ப பிடிக்கும்.
1: சுறா படம்,
0: ஆமா,
1: அவரோட படம் எவ்வளவோ இருந்து வந்து உங்களுக்கு சுறா படத்துல இருந்து தான் பாட்டு வேணும்.
0: விஜய்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி சரி, கண்டிப்பா.

0: நவீன் குமார், ரொம்ப நேரம் முயற்சி பண்றேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நூர்ஜா பேசுறேன்.
1: எப்படிமா இருக்கீங்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஆமா ஐயா, நானும் ரொம்ப ட்ரை பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது.
1: ஆமா, முத காற்றின் மொழியில பேசுனீங்க எங்கிட்ட.
0: அப்புறம் ஆமா ஐயா, எவ்வளவு நாள் ஆச்சு பாருங்க.
1: அப்புறம் பாருங்க, தீரா இசையில கொஞ்ச நாள் நம்ம இது நம்ம நிர்வாகி திரு குமரன் அவர் கூட பேசிட்டு இருந்தீங்க.
0: ஒரு வாழ்த்து சொல்லணும். 23rd கல்யாணம் நினைச்சு தங்கச்சி மகளுக்கு. பேரு வந்து மாப்பிள்ள பேரு வந்து மனோஜ்குமார், மணமகள் பேரு வந்து தர்ஷினி. அவங்களுக்கு கல்யாணம் நாங்க எல்லாம் குடும்பத்தோட போயிருந்தோம் கிளைங்கள தான். அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன், நல்ல பாடலா அதுக்கு போடுங்க. எல்லாரும் வாழ்த்து சொல்லிக்கிறோம், சின்னம்மா, அண்ணனுங்க எல்லாரும். ஒரு ஒரு பேரை சொன்னமா ரொம்ப லேட் ஆகும், பாவம். நீங்க அதுக்கு பிடிச்சமான ஏதாச்சும் ஒரு நல்ல பாடலா போடுங்க.
1: சரி, அப்ப ஒட்டுமொத்த குடும்பத்தினர் சார்பாக
0: என் பேர் வந்து
1: நூர்ஜஹான். நூர்ஜஹான் குடும்பத்தினர் சார்பாக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாமா?
0: ரொம்ப நன்றியா.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அஹ்மது உசைன் அன்வரி.
3: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அன்பு நேயர்களே, இளைஞர்களின் பொறுப்பு சமுதாயத்தின் நம்பிக்கை என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் மனிதனுக்கு மூன்று பருவத்தை கொடுத்துள்ளான். முதலாவது குழந்தை பருவம், இரண்டாவது வாலிப பருவம், மூன்றாவது வயோதிக பருவம். குழந்தை பருவம் அறியாத பருவம், தான் நினைத்ததை எதுவும் செய்ய முடியாத பருவம், எல்லா நிலையிலும் அடுத்தவர்களுடைய உதவியோடு இருக்கக்கூடிய ஒரு பருவம்தான் குழந்தை பருவம். வாலிப பருவம் என்பது உடல் வலிமை, உடல் சக்தி முழுமை பெற்ற பருவம். எதை நினைத்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு பருவம். அடுத்தவர்களுடைய உதவியின்றி தான் நினைத்ததை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு பருவம்தான் வாலிப பருவம். மூன்றாவது வயோதிக பருவம். இந்த வயோதிக பருவம் என்பது பலகீனமான ஒரு பருவமாகும். அவர் எவ்வளவு விஷயங்கள் அறிந்திருந்தாலும் தெரிந்திருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிற போது அவரால் அதை செய்ய முடிவதில்லை. அவர் தெரிந்திருந்தும் தெரிந்த விஷயங்களே மறதியாகக்கூடிய ஒரு பருவம்தான் வயோதிக பருவம். அல்லாஹ் இந்த மூன்று பருவங்களிலே இந்த வாலிப பருவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். வாலிப பருவம் வாழ்க்கையில் சிறந்த பருவமாகும். மறுமையின் வெற்றிக்காக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு பருவம். அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு தேர்ந்தெடுத்த பருவம் இந்த வாலிப பருவம். இந்த வாலிப பருவம் எதிர்காலத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு பருவம். வயோதிகர்கள் மீண்டும் வாலிபம் திரும்பாதா என்று ஆசைப்படக்கூடிய ஒரு பருவம். அன்பானவர்களே, யார் இந்த வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிக்கின்றார்களோ அவர்கள் பாக்கியமானவர்கள், உன்னதமானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலம் வாய்ந்த மூமின், பலவீனமான மூமினை விட சிறந்தவர் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர். எந்த அளவிற்கு அவருடைய பலத்தின் மூலமாக நன்மைகள் செய்கிறாரோ அதே அளவு பாவம் செய்யலாம். ஆனால் அவர் அந்த பாவங்களில் ஈடுபட்டு விடாமல் நன்மையான விஷயங்களில் அவர் அதை பயன்படுத்துகிற போது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவராக ஆகிவிடுகிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பானவர்களே, இந்த இளைஞர்கள் சமுதாயத்தின் நம்பிக்கையை முழுமையாக பெறும் அளவிற்கு சிறந்தவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படியானால் சமூகத்தில் நடக்கும் பாவங்கள், அநியாயங்கள், அதுபோன்று அட்டுழியங்கள் எதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் புறம்பானதாக நடக்கின்றதோ அதையெல்லாம் அழகிய முறையில் எடுத்துரைத்து சரி செய்ய முயல வேண்டும். நமக்கென்ன, நாம் குற்றம் செய்யவில்லை, யாரோ எப்படியோ அவர்கள் நடந்து கொள்ளட்டும் என்பதாக பராமுகமாக அவர் இருந்தால் அவர் தன் வாலிபத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்பது பொருளாகும். அதற்கு நேர் மாற்றமாக நடைபெறுகிற தவறுகளை அழகிய முறையில் எடுத்துரைத்து, இது உங்களுக்கு மட்டுமல்ல, இது போன்ற தவறுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நடந்தால் அது நல்லோர்களையும் சேர்த்து பிடித்துவிடும் என்பதை உணர்ந்து அவர் செயல்படுகிற போது அவர் சிறந்தவராக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவராக ஆகிவிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தவறான, மார்க்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் நடப்பதை கண்டால் தன் கரம் கொண்டு அதை தடுத்து நிறுத்த முடியும் என்றால் அதை தடுத்து நிறுத்துங்கள். அதற்கு சக்தி இல்லை என்றால் தன் நாவால் நீங்கள் அதை சொல்லுங்கள், அழகான முறையில் நீங்கள் சொல்லுங்கள். அதற்கும் உங்களால் முடியவில்லை என்றால் அது நடைபெறுகிற அந்த செயல் அது தவறானது, அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமற்றது என்று நீங்கள் உங்களுடைய உள்ள தளவிலே அதை வெறுத்து அதிலிருந்து விலகி இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அது ஈமானின் கடைசி நிலை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அன்பானவர்களே, இன்று ஆபத்தான சூழ்நிலை என்னவென்றால், தவறுகள் நடக்கிற போது அது தவறு என்று தெரிந்தும் அதை நாம் சொன்னால் அதை நம்மை தவறாக நினைத்துக் கொள்வார்களோ, வேறு மாதிரி அவர்கள் நினைத்துக் கொள்வார்களோ என்றெல்லாம் நினைத்து தவறு என்று தெரிந்தவர்களும் அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவர்கள் எல்லோருமே ஈமானுடைய நிலையிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்பதை தான் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு சொல்கிறது. இதே நிலையை நீடித்திருக்குமானால், இதே பாவங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமான விஷயங்கள் உலகத்திலே தொடர்ந்து நடைபெறுமானால், அது நடைபெறுவதை கண்டு இதுபோன்ற இளைஞர்கள், தகுதி மிக்கவர்கள், துடிப்புள்ளவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் அதை தடுத்து நிறுத்த எந்த விதமான முயற்சிகளும் செய்யாமல் தன் வாழ்வையும் சீர்திருத்துக் கொள்ளாமல் இருப்பார்களேயானால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுனுடைய வேதனைகள் வருவதற்கு அது காரணமாகிவிடும். எவன் உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், சொல்லக்கூடிய விஷயம் பொய்யல்ல உண்மை என்பதை பெருமானார் அவர்கள் உணர்த்தும் பொழுது இது போன்ற சத்தியத்தை அவர்கள் முற்படுத்தி சொல்கிறார்கள். நன்மையான விஷயங்கள் நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள், பாவமான காரியங்களை தடுத்து கொண்டே இருங்கள். இதை நீங்கள் விட்டுவிட்டால் தன் ஆபத்தை, தன் தண்டனையை அல்லாஹ் உங்களுக்கு இறக்க நேரிடும். அதற்கு பிறகு நீங்கள், யா அல்லாஹ், நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம், நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், அந்த கஷ்டங்களை சிரமங்களை நீ தூரமாக்கிவிடு என்று நீ துவா செய்தால் உன்னுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நம்மளுடைய தேவைகள் நாம் துவாவின் மூலமாகத்தான் அல்லாஹ்வினிடத்திலே பெற முடியும். நமக்கு ஏற்பட்ட ஆபத்துகள் நீங்குவதற்கு துவாவின் மூலமாகத்தான் ரப்பிடத்திலே உதவி பெற முடியும். அந்த துவாவே அங்கீகரிக்கப்படாது என்று சொன்னால் யாரிடத்தில் சென்று நாம் பாதுகாப்பு தேடுவது, யாரிடம் சென்று நாம் உதவிகள் தேடுவது? மிகப்பெரிய சிரமத்திற்கு நாம் உள்ளாகிவிடுவோம். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் எல்லோரையும் காத்தருள்வானாக.

0: அன்பு நேயர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சிறிய வயதிலேயே அஸ்ஸாதிக் அல் அமீன், உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்ற பட்டத்தை பெருமானார் அவர்கள் அந்த மக்களால் சொல்லப்பட்டார்கள். அந்த மக்கள் எல்லோருமே அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்று சொன்னார்கள் என்றால், அவர்கள் தனது வாலிப அந்த காலகட்டத்தை அவ்வளவு தூய்மையானதாக, அவ்வளவு பாதுகாப்பாக அவர்கள் பாதுகாத்து வாழ்ந்ததால் தான் அவ்வளவு பெரிய உன்னதமான பெயரை அவர்கள் பெற்றார்கள். பெருமானார் அவர்கள் தனது சிறிய வயதிலேயே நேரத்தை அவர்கள் வீணாக்கியதில்லை. சிறு வயதிலேயே அவர்கள் வியாபார சிந்தனையில் இருந்தார்கள். 25 வயதில் திருமணம் செய்து கொண்டார்கள். சண்டையிட்டு கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள். இளைஞராக இருக்கும் பொழுதே ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற சங்கத்தை நிறுவி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவினார்கள். துரோகம் இழைக்கப்பட்டவர்களுக்கு, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு அநீதத்தை போக்கி நீதத்தை தேடி பெற்றுக் கொடுத்தார்கள். இளைஞர்களிடம் குடிகொண்டிருந்த குடி, கூத்து, போதை, சூதாட்டம், பெண்ணாசை போன்ற பெரும் பெரும் பாவங்களை இளைஞர்களிடம் இருந்து அவர்கள் களைந்தார்கள். அதன் காரணமாக சமுதாய நம்பிக்கையை பெற்று சிறந்த இளைஞர் என்ற பட்டத்தோடு சிறந்த இளைஞர்களையும் அவர்கள் உருவாக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களிடத்திலே அறிமுகப்படுத்துகிற போது பெருமானார் அவர்களுக்கு மிகவும் துணையாக பாதுகாப்பாக இருந்தவர்கள் இளைஞர்கள்தான். ஹசரத் அலி ரதியல்லாஹு தாலானுஹு, ஜாஃபர் இபுன் அபி தாலிப் ரதியல்லாஹு தாலானுஹு, முசாப் இபுன் உமைர் ரதியல்லாஹு தாலானுஹு, அப்துல்லா இபுன் மசூத் ரதியல்லாஹு தாலானுஹு, அப்துல்லா இபுன் உமர் ரதியல்லாஹு தாலானுஹு, அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதியல்லாஹு தாலானுஹு, இவர்கள் எல்லோருமே 20 வயதை விட மிக குறைவானவர்கள். அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப், சுஹைப், பிலால் ரதியல்லாஹு தாலானுஹும் இவர்களெல்லாம் 20-30 வயது உடையவர்கள். உஸ்மான் கனி, உமர் இபுனுல் ஹத்தாப், அபு உபைதா இபின் ஜர்ரா போன்ற தோழர்களெல்லாம் 30-35 வயது உடையவர்கள். முஆத் இபுன் ஜபல் ரதியல்லாஹு தாலானுஹு அவர்கள் 20 வயது இளைஞர், யமனுக்கு கவர்னராக அனுப்பினார்கள். 6 வருடத்தில் ஜக்காத்து பொருளை மதீனாவுக்கு திருப்பி அனுப்பினார்கள். 6 வருடத்தில் வறுமையை ஒழித்து பொருளாதாரத்திலே தன்னிறைவு கண்டார்கள் ஹசரத் முஆத் இபுன் ஜபல் அவர்கள். அதே போன்று உமர் இபுன் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, 39 வயது இளைஞர், 2 ஆண்டில் அவர்கள் செய்த ஆட்சி காலம் மிக குறைந்த காலம். ஏழைகள் இல்லை, கடனாளிகள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சி கண்டார்கள். இப்பேற்பட்ட இளைஞர்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அடிப்படையாக இருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வயது காலத்தை அவர்கள் பாதுகாத்து நம்பிக்கையை ஊட்டியதால் அவர்களை பின்பற்றி வந்தவர்களும் இதுபோன்ற புனிதர்களாக உருவானார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஹசரத் அபூசர் அல் கிஃபாரி அவர்கள் கடந்து செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் சொன்னார்களாம், இந்த போகக்கூடிய இந்த தோழர் அபூசர் அல் கிஃபாரி, அவர் மலக்குமார்களிடத்திலே மிக பிரபலியமானவர் உங்களை விட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், ஆனால் ஜிப்ரீல் அவர்கள் அபூசர் அல் கிஃபாரியை பெருமானாருக்கு அறிமுகப்படுத்தி சொன்னார்கள். இந்த அளவிற்கு அவர் சிறந்த ஒரு வாலிபராக ஆகுவதற்கு காரணம் அவர்களிடத்திலே 3 காரணங்கள் சொல்கிறார்கள். எல்லா ஆற்றல்கள் இருந்தும் அவர்களிடத்தில் இருந்த பணிவு, சாதாரணமாக தன்னை கருதுவார்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் மீது பேரன்பு கொண்டு குல் ஹுவல்லாஹ் வஹது என்ற இஹ்லாஸ் என்ற சூராவை அதிகமாக ஓதுவார்கள். நேரத்தை அவர்கள் வீணடிக்க மாட்டார்கள். இதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த அளவிற்கு உன்னத நிலையை பெற்றார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஆக அன்பானவர்களே, இப்படி இளைஞர்களை சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக உருவாக்குவதற்கு காரணம் பெருமானார் அவர்கள் அந்த சமுதாயத்திடத்திலே முழுமையான நம்பிக்கையை பெற்றார்கள். நம்பிக்கையை பெற்றதின் விளைவு அவர்களை பின்பற்றி வந்தவர்களும் உத்தமர்களாக சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இளைஞர்களிடம் இருக்க வேண்டிய குணங்கள், பண்புகள் என்று நாம் பார்க்கிற போது, இறை நம்பிக்கை, நேர்வழியில் நடக்க வேண்டும், கேளிக்கை விளையாட்டுகளை தவிர்க்க வேண்டும், இளமையில் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும், ஒழுக்கமான வாழ்க்கையை கையில் எடுக்க வேண்டும், தன் சிந்தனைக்கு ஒத்தவர்களை ஒன்று கூட்டி சமூக சேவை செய்ய வேண்டும். இன்றைய இளைஞர்களை 3 குணங்கள் ஆக்கிரமித்திருக்கிறது. முதலாவது, அவநம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வேண்டும், அந்த நம்பிக்கை குறைந்திருக்கிறது. 2வது, தவறான பார்வைகள், பாவமான காரியத்தின் பக்கம் அவர்கள் இருப்பது. 3வது, பெரியவர்கள், தன்னை விட சிறந்தவர்கள், உயர்ந்தவர்களை மரியாதை கொடுக்காமல் இருப்பது, இந்த மூன்றும் இருக்கிறதே ஒரு இளைஞர்களுடைய நம்பிக்கையை அது இழக்க செய்து விடுகிறது. இதை அவர்கள் இந்த பண்புகளை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிற போது அவர்கள் சமுதாயத்திடத்திலே நம்பிக்கையை பெறுகிறார்கள். அவர்களின் மூலமாக சமுதாயம் எழுச்சி பெறுகிறது. அவர்களின் மூலமாக சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. ஆக அந்த வாலிப பருவம் என்பது அது மிகப்பெரிய பாக்கியமாக கருதி அல்லாஹு தாலா அவன் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டானோ அதே அடிப்படையில் வாழ்ந்து அந்த இளைஞர்கள் பாதுகாக்கிற போது அதை பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக சிறந்தவர், நல்லவர், அவரை போன்று நாம் வர வேண்டும் என்ற ஆசை இயற்கையாகவே உருவாகிறது. அப்படிதான் பெருமானார் அவர்கள் இருந்தார்கள். தன் வாலிப வயதை பாதுகாத்தார்கள், நம்பிக்கையாளர் என்ற பட்டத்தை பெற்றார்கள். அவரை பின்பற்றி வந்தவர்களும் அதே போன்ற ஒரு உன்னத அந்தஸ்தை அடைந்ததை சரித்திரத்தின் மூலமாக நாம் தெரிந்தோம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் வாழ்ந்து நம்பிக்கையாளர்கள் என்ற பட்டத்தை பெற்று நம்மோடு இணைந்து வாழக்கூடிய சமுதாய மக்களின் வாழ்த்துக்களை பெற்று ரப்பிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்களே, இதுவரை இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அஹமது உசைன் அன்வரி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பர்ஞாரன் ஜாக்கிம்.
3: இளமை, புதுமை, இனிமை.
4: இன்றைய இசையும் இசையும் தொகுப்பும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள், தகவல்கள், நம்ம பேசினது எல்லாமே உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்க புவனா வீரமுகன் தயாராக இருக்காங்க. தீரா இசையையும் மறக்காமல் கேளுங்க. விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஜொஹோர், தஞ்சோங், லொம்பாள் கடற்கரை உட்பட டிசாருவின் கடலோர பகுதிகளில் சிவப்பு நிற கொடியும் எச்சரிக்கை பதாகையும் பொருத்தப்பட வேண்டுமென பெங்கராங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ அசரணா ஒட்மான் சைட் பரிந்துரைத்துள்ளார். ஆபத்துள்ள பகுதிகளில் பொதுமக்கள் குளிப்பதையும் நீந்துவதையும் தவிர்க்க இது நினைவூட்டலாக இருக்கும் என பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். இவ்வாண்டு டிசம்பர் 2 முதல் மலேசிய விமான நிறுவனம் MAS பூசானுக்கான பயணத்தை மீண்டும் தொடங்க உள்ளதாக MAG தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான நசருடின் பக்கார் தெரிவித்துள்ளார். முன்னதாக 1996 முதல் 1998 வரை அச்சேவை பயன்பாட்டில் இருந்தது. ஈரார் 25 நிதியாண்டில் சிங்கப்பூர் 97.3 பில்லியன் டாலர் வரி வருவாயை பெற்றுள்ளது. இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 9.4 விழுக்காடு அதிகமாகும். வலுவான பொருளாதார நடவடிக்கைகளும் பயணிட்டாளர் செலவினமும் இதற்கு பங்களித்துள்ளன. இந்த வரி வருவாய் அரசாங்கத்தின் செயல்பாட்டு வருவாயில் 74.8 விழுக்காடாகவும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 12.3 விழுக்காடாகவும் உள்ளது. சீனாவின் அவசர மாந்தநேய உதவியின் 3 தொகுப்பு காட்மாண்டுவில் உள்ள திரிபுவான் பன்னாட்டு விமான நிலையத்தை அடைந்துள்ளது. அதேவேளை மரபணு DNA நிபுணர்கள் 10 கொண்ட 4 குழுவும் அங்கு சென்றுள்ளது. அந்த அவசர உதவி தொகுப்பில் பிணப்பெட்டிகள், தொற்றுநோய் தடுப்பு பொருட்கள், நேபாளத்திற்கு அவசரமாக தேவைப்படும் இன்றியமையாத பொருட்கள் ஆகியவை அடங்கும் என்று நேபாளத்திற்கான சீன தூதர் ஜாங் மோமிங் தெரிவித்தார். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. திரங்கானு FC TFC முழுமையாக 3 வெல்ல நாளை சொந்த அரங்கில் நடைபெறும் ஆட்டத்தை சாதகமாக பயன்படுத்த வேண்டுமென தலைமை பயிற்றுநர் முகமது நஃபூசி ஜைன் நினைவூட்டியுள்ளார். சுல்தான் மீசான் ஜைனல் அபிடின் அரங்கில் TFC பினாங் FC களம் காண்கின்றன. இந்த பருவத்தில் நிர்ணயித்துள்ள இலக்கை அடைய TFC விளையாட்டாளர்கள் வெற்றி பாதையில் கவனம் செலுத்த வேண்டுமென முகமது நஃபூசி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கங்க, இனிய மாலை வணக்கம். மின்னலின் தீரா இசையில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். செப்டம்பர் 4ஆம் தேதிங்க, செப்டம்பர் மாதத்துக்கு வந்துட்டோம். ஆக இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் மின்னலின் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல நாளுங்க, எனக்கு எல்லாமே கை கூடி வந்த நாளுங்க அப்படின்னு சொல்றீங்களா? வாழ்த்துக்கள்ங்க. இதோ சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாம், பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு, எல்லாம் சரியாயிடும் சரிங்களா? ஆக இந்த நாளை அழகா நம்ம கண்டு கழிச்சுக்கிட்டு ரசிச்சு போய்கிட்டே இருப்போம். எல்லாமே நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தோம்னா நம்பிக்கையோடு கை கூடி வரும். அதனால வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம். எவ்வளையோ விஷயங்கள் மனசுல இருக்கலாம், அதெல்லாம் ஒரு ஓரத்துல வச்சுட்டு பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மேல கவனத்தை செலுத்தின நிச்சயமா ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தெரியும் அப்படின்னு நான் சொல்லலங்க, ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 20:08 வரைக்கும் இனிய பாடல்கள் உங்களுக்காக தீராயிசியில காத்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தோம். இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

தீராயிசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாலை மணி 4:14 நிமிடம் ஆயிருச்சு. தீராயிசில இந்த நேரத்துல நம்ம எப்போதும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் அழைக்கலாம், போட்டி அங்கம் இருக்குங்க. வழக்கம் போல உங்களுக்காக ஒரு பாடலோடைய ஒரு பகுதி இடம்பெறும். அந்த பகுதி இடம்பெற்ற பிறகு அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க பாடி காட்டலாம், சொல்லி காட்டலாம், இல்ல கவிதையா படிச்சும் காட்டலாம். ஒரு உங்க விருப்பம், ஆனா உங்களுக்கு அந்த வரி தெரிஞ்சிருக்கணும். அதுதான் போட்டியே. நீங்கள் எங்களுக்கு அழைக்கலாம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. இன்றைக்கு கேள்விக்காக, போட்டிக்காக உங்களுக்கு நாங்க தேர்ந்தெடுத்த பாடல் பாத்தீங்கன்னா முத்து முத்தான பாடல்கள். தாராளமா நீங்க நம்பி அனுப்பலாம், கண்டிப்பா நீங்க பாடுவீங்க அப்படின்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கோ இல்லையா எனக்கு இருக்கு. சரி, உங்களை அழைப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:22. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:22.

0: சரி, மாலினி அழைப்புல இருக்காங்க. முதல் நேயர் போட்டிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மாலினி.
1: வணக்கம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: பஹாவல இருந்து பேசுறேன்.
0: ஓ, பஹாவல இருந்து. வேலையா இன்னைக்கு இல்ல வீட்டுல இருக்கீங்களா?
1: நான் வீட்டுல தான் இருக்கேன்.
0: சரி, ஆக இன்றைக்கு முதல் போட்டி உங்களோட தான். நீங்க தான் வந்திருக்கீங்க. பாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான பாடல்கள். உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா?
1: ஓகே.
0: இதெல்லாம் நல்லா தான் இருக்கு கேக்குறதுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க?
1: அதேதான்.
0: சரி வாங்க, உங்களோட போட்டிக்கான அந்த பகுதி முதல் பகுதியை கேட்டுருங்க. அடுத்து வரி என்னன்னு இருக்கு, நீங்க பாடி காட்டணும்.
2: முகிலினங்கள் அலகிறது, முகவரிகள் தொலைந்தனவோ.
1: முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மலையும்.
0: உறுதியா?
1: உறுதி.
0: மீண்டும் ஒரு முறை கேட்கணும் நினைக்கிறீங்களா? என்ன?
1: கண்டிப்பா.
2: முகிலினங்கள் அலகிறது, முகவரிகள் தொலைந்தனவோ.
0: என்ன அடுத்த வரி பாடி கட்டுங்க திரும்பவும்.
1: முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மலையும்.
0: அப்படியா? அதனாலதான் மழைன்றாங்களா? என்ன
1: மழையே வர மாட்டேங்குது.
0: சரி, சரியான கேட்டுடலாம்.

0: எப்படிங்க, எப்படி?
1: ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: அப்படியா, சரி. அதனால உங்களுக்கு பிடிச்ச பாட்டே உங்களுக்கு போட்டியா வந்திருக்கு. உங்களுக்கு பரிசா அந்த பாடலே அடுத்து நாங்க குடுக்கறோம், சரிங்களா?
1: ரொம்ப நன்றி.
0: மகிழ்ச்சியா?
1: மகிழ்ச்சி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எதுக்கு எடுத்தாலும் இது முடியாது, இதுக்கு நீ இது பண்ணாத, இது நடக்காது அப்படின்னுட்டு நம்ம உற்சாகமா இருந்தா கூட அவங்க நம்மள டவுன் பண்ணிடுவாங்க.
2: கூட இருக்கணுமா அவங்க எல்லாம் இல்ல வேணாம் நினைக்கிறீங்களா?
1: பாருங்க நம்மளுக்கு தெரியும் அந்த இடம் வந்து ஒக்கியாதான் இருக்கும்னுட்டு, ஆனா அவங்களே சொல்லிடுவாங்க இல்ல இல்ல அது சரியா வராது முடியாது. ஆமா அப்படியே மண்டைக்கு மணி அடிக்க பாருங்க என்ன பண்றது.
3: உங்களுக்கு 1008 பிரச்சனை, இதுல இது ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க.
1: ஆமா
2: பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை சாந்தமா போங்க, பொங்கி எழாதீங்க,
3: அமைதி அமைதி.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இசையில் போட்டி அங்கம் இடம் பெற்று இருக்கு. முதல் போட்டி அங்க முடிஞ்சிருச்சு. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்கா, லட்சுமி இருக்காங்க. வணக்கம் லட்சுமி.
1: வணக்கம்.
0: எங்க இருந்து கூப்பிடுறீங்க? இப்ப வாங்க, உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப நல்ல பாட்டுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அந்த பாட்டு நினைக்கிறோம். அதனால அடுத்த வரி என்னவா இருக்கும் நீங்க பாடி காட்டணும். சமத்தா,
1: மாமன் பேசும் பேச்ச கேட்டு வேப்பங்குச்சி நிக்குது.
0: எப்படி
1: இந்த பாட்டு பைத்தியம்?
0: அப்படியா, பாருங்க அவரு பேசுற பேச்ச கேட்டு வேப்பங்குச்சி கூட இனிக்குதான். நம்புற மாதிரியா இருக்கு.
1: ஆமா ஆமா,
0: கேட்டுடலாமா உண்மையானு சரியான வரியான்ட்டு?
1: கேட்டுலாம் கேட்டுலாம்.

0: எப்படிங்க
1: நம்மலாம் வந்து அதெல்லாம் வந்து மிஸ் பண்றது இல்ல.
0: இந்த பாடெல்லாம் வந்து அடுத்த வரை என்ன நாங்க பாடுறோம் இப்ப அப்படின்ற மாதிரி சரியா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்ங்க.
1: ரொம்ப நன்றி.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடலை கொடுக்கறோம் சரிங்களா?
1: ரொம்ப நன்றி.

0: வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் MindApps e-Tuition.
1: MindApps e-Tuition குறித்து விவரிக்கிறார் MindApps அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
2: இப்போதைய மாணவர்களின் எடுகேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃப், ஹோம்வொர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் MindApps e-Tuition. முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பாக்கர். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடி சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே MindApps-ல் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டுமில்ல, MindApps e-Tuition-ல் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் க்வெஸ்சன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபுளா கிடைக்குமா? ஆம், அதுதான் MindApps e-Tuition இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபுள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். MindApps e-Tuition உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். MindApps e-Tuition, better learning, better results.
0: MindApps e-Tuition குறித்த விவரங்களை 0301 7291 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் MindApps e-Tuition.

முத்துமணி அப்படின்னு சொன்னோடனே இசைஞானி இந்த முத்துமணியோட நிறுத்தலங்க, இன்னொரு முத்துமணியும் உருவாக்கியிருக்கு. அவருடைய இசையில கார்த்திக் சுப்பராஜ் இந்த ஆண்டு டொரோத்தி அப்படின்ற ஒரு படத்தை இயக்குறாரு. இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக நம்ம இசைஞானி இளையராஜா தான் வந்திருக்கிறாரு. இரண்டு சிங்கிள்ஸ் வெளியாக்கிட்டாங்க, ஒன்று கல்யாண விருந்து, இன்னொரு பாடல் வந்து முத்துமணி. கல்யாண விருந்து பாத்தீங்கன்னா மாமாவும் பொண்ணு கூட பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏறக்குறைய அப்படி வருது. ஆக இது வந்து இளையராஜா ஏறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இளையராஜா ரசிச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் என்ன சொல்லியிருக்காரு, நான் வளரும் போது இசைஞானியோட ஒரு பாட்டு கேட்டு வளர்ந்தேன், இது என் கனவு, என் படத்துல அவர் இசையமைப்பாளராக ஒரு நாள் நான் வைத்து நான் ஒரு படத்தை உருவாக்கணும் அப்படின்னு என் கனவு நிறைவேறியிருக்கு. என்னுடைய அவர் ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்காரு, சோல் தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு இசைஞானி. அந்த மாதிரி என் கனவு நிறைவேறிய ஒரு படம் தான் இந்த டொரோத்தி. இசைஞானியை வச்சு என் படத்துக்கு வந்து இசையமைச்சது ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முத்துமணி அப்புறம் கல்யாண விருந்துன்னு இரண்டு பாடல் வந்திருக்கு. பாடலுடைய பின்னணி இசை எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்குது. அங்க படம் வந்த பிறகு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மின்மினி குரலில் பாடல் வருது, இது தீரா இசை.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: லிங்கம்ஸ் லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம், அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே.

0: மக்களின் நல்வாழ்வுக்கும் பொருளாதார மீட்சிக்கும் அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தும். ஏரார் 27 வரவு செலவு திட்டம், இளையோருக்கான புதிய பொருளாதார வாய்ப்புகள் ஆராயப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். பொது தேர்தல் முன்கூட்டியே நடத்தப்பட வேண்டுமென சில அரசியல் தலைவர்கள் முன்வைத்த பரிந்துரை குறித்து ஆராயப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் ஒப்புதலுக்கு முன் அவ்வகாரம் குறித்து கலந்துரையாடப்படும் என அவர் கூறினார். தற்போதைக்கு பொருளாதார முன்னேற்றம், மக்களின் நல்வாழ்வு, அதிகார முறைகேடு உட்பட ஊழலை துடைத்துளிக்கும் விவகாரங்களில் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். நாட்டின் நிர்வாகம் இன்னமும் நிலையாகவும் சீராகவும் இயங்குவதனால் மக்களின் அதிகாரம் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். இதனிடையே தபுங் ஹாஜி சட்ட திருத்தம் செய்யப்படுவதன் வாயிலாக அதன் நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையுடனும் விவேகத்துடனும் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டுமென டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். தேசிய பொருளாதாரம் உட்பட மலேசிய பங்கு ஆணையத்தின் பங்களிப்புடன் கண்காணிப்பு அணுகுமுறைகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்ற பரிந்துரை பரிசீலிக்கப்படும் என அவர் சொன்னார். அதன் வைப்பாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கு இந்நடவடிக்கை முக்கியமானது என்றார் அவர். இவ்வேளை செரியானில் காற்றுத்தர குறியீடு API 500 கடந்துள்ள நிலையில் பேரிடர் அவசர நிலையை அறிவிப்பது உள்ளிட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சரவா அரசுடன் கலந்தாய்வு செய்யப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார். இதுகுறித்து நேற்று மாநில முதல்வர் தான்சிரி அபாங் ஜோஹாரி துன் ஒப்பெங்குடன் தொலைபேசியில் கலந்துரையாடியதாக அவர் கூறினார். அவசர நிலை அறிவிக்கப்படுமாயின் முதன்மை அரசு நிறுவனங்களை தவிர்த்து அலுவலகங்கள், பள்ளிகளின் செயல்பாடுகளை இடைநிறுத்துவது உள்ளிட்ட உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஈரார்த்தி 27 வரவு செலவு திட்டத்தின் மூலம் இளையோர் புதிய பொருளாதார துறைகளில் பங்கேற்பதுடன் அதனை ஆராய்வதற்கான கூடுதல் வாய்ப்புகள் குறித்து பரிசீலிக்கப்படும். அவர்களுக்கு தெளிவான வழிமுறைகளை அமைத்து தருவதும் இதில் அடங்கும். அந்த வகையில் பங்குச்சந்தை, பங்கு உரிமை ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுவதாக பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் கூறினார். இஃது அந்த புதிய பொருளாதாரம் குறித்து அறிந்து கொள்ளவும் ஆராயவும் இளையோருக்கு வாய்ப்பளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே தற்போதைய நிதி நிலையை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு உள்ளது என்றும் அக்மால் நஸ்ருல்லா தெரிவித்தார். ஆற்றல் விநியோக நெருக்கடி, எண்ணெய் விலை உயர்வு காரணமாக ஏற்பட்டுள்ள அழுத்தங்களையும் கருத்தில் கொண்டு ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களும் முனைப்புகளும் நீடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். எதிர்காலத்தில் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சிகளுடன் நிதி நிர்வாகத்தையும் சமநிலைப்படுத்துவது அவசியம். குறிப்பாக இளையோருக்கான வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும். அங்காசாபுரியில் ஈரார்26 ஜூனியர் இனோவேட்டன் 2வது தொடரை தொடக்கி வைத்த பின்னர் அக்மால் நஸ்ருல்லா ஊடகத்தாரிடம் பேசினார். உயர்கல்விக்கான புதிய சட்டத்தையும் அதன் கட்டமைப்பையும் இயற்றும் பணிகள் முழுமையான முறையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய உயர்கல்வி அமைச்சு எல்லா துறையிடமிருந்தும் தொடர்புடைய தரப்பிடமிருந்தும் கருத்துக்களை பெறவுள்ளது. உயர்கல்வி சட்டத்தை உருவாக்குவதில் பொது பல்கலைக்கழகங்களின் சட்ட ஆலோசகர்களின் கருத்துக்களும் நிபுணத்துவமும் மிகவும் முக்கியமானவை என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் தெரிவித்தார். சட்டம் வலுவானதாக மட்டுமின்றி நடைமுறைக்கு ஏற்றதாகவும் உயர்கல்வித்துறையின் உண்மையான தேவைகளை நிறைவு செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். ஜோஹோர் தஞ்சோங் லொம்பார்ட் கடற்கரை உட்பட டெசாருவின் கடலோர பகுதிகளில் சிவப்பு நிற கொடியும் எச்சரிக்கை பதாகைகளும் பொருத்தப்பட வேண்டுமென பெங்கராங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து ஸ்ரீ அசிலனா ஒட்மான் சாயிட் பரிந்துரைத்துள்ளார். ஆபத்துள்ள பகுதிகளில் பொதுமக்கள் குளிப்பதையும் நீந்துவதையும் தவிர்க்க இது நினைவூட்டலாக இருக்குமென பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறியுள்ளார். பள்ளி விடுமுறை காலத்தில் இதனை செயல்படுத்துவது அவசியமென அவர் வலியுறுத்தினார். இம்மாதம் முதல் டிசம்பர் வரை காற்று பலமாக வீசும் என்பதால் கடற்கரை நடவடிக்கைகள் தவிர்க்கும்படி டாக்டர் ஸ்ரீ அசலினா அறிவுறுத்தியுள்ளார். ஜூலையில் ஜகார்த்தாவில் மலேசிய விமானி போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து 6 உள்நாட்டினரை அரச மலேசிய காவற்படை கைது செய்துள்ளது. கடந்த மாதம் 20 தொடங்கி 28 வரை சில பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை வாயிலாக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக புக்கிட் அமானின் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் உசேன் ஒமர் கான் குறிப்பிட்டார். அவர்கள் அனைவரும் 23 முதல் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 4 தாய்லாந்துக்கும் வியட்நாமிற்கும் தப்பிச் செல்ல முற்பட்டனர். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: கடந்த மாதம் தாய்லாந்து புக்கேட்டிலிருந்து டெல்லிக்கான பயணத்தின் போது கடுமையாக குலுங்கிய ஏர் இந்தியா விமானத்தின் விமானி மனநலம் தொடர்பான மருந்து உட்கொண்டிருந்தது முதற்கட்ட சோதனையில் தெரிய வந்துள்ளது. ஆகஸ்ட் 4 நாள் ஏர்பஸ் A320 விமானம் திடீரென தடுமாறி பின்னர் பாதுகாப்பாக தரையிறங்கியது. இதில் 24 பேர் காயமடைந்தனர். மொத்தம் 137 பயணிகளும் 8 விமான பணியாளர்களும் பயணம் செய்தனர். இதை மிக கடுமையான பாதுகாப்பு சம்பவமாக இந்திய வான் போக்குவரத்து அமைச்சு வகைப்படுத்தியது. ஹொர்மோஸ் நீரிணையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு முயற்சிகளில் பங்களிப்பதை பரிசீலிக்கும் தென்கொரியா ராணுவத்தினரை அனுப்பவும் திட்டமிடுகிறது. எனினும் எந்த ஒரு முடிவும் இதுவரை எட்டப்படவில்லை என தென்கொரிய அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்தில் முக்கியமானதாக கருதப்படும் அந்த நீரிணையின் பாதுகாப்பிற்கு உதவ சோல் நிராகரித்ததை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டிற்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். அப்பகுதிக்கு இராணுவத்தினரை அனுப்புவது குறித்து தென்கொரிய அரசாங்கம் பரிசீலிப்பதாகவும் நாடாளுமன்றத்தின் அனுமதியை கோரியுள்ளதாகவும் உள்ளூர் ஊடகம் JTBC செய்தி வெளியிட்டிருந்தது. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் ஜப்பானில் பணவீக்கம் நிறுத்தப்பட வேண்டுமென பொதுவில் அறிவிப்பு வெளியிட்ட போதிலும் டோக்கியோவின் நிதிநிலை கொள்கை தொடர்பில் எவ்வித கோரிக்கையும் முன்வைக்கவில்லை என ஜப்பான் நிதியமைச்சர் சட்சுகி கதயாமா குறிப்பிட்டுள்ளார். G20 நிதியமைச்சர் மாநாட்டின் போது அந்நாட்டின் பொருளாதார கொள்கைகள் குறித்து தாம் தெளிவுபடுத்தியதாக கதயாமா கூறினார். வலுவான பொருளாதாரத்தையும் நிதி நிலைத்தன்மையும் எட்டுவதே தமது தரப்பு முதன்மை நோக்கம் என்றார் அவர். கம்போடியாவின் 800 மில்லியன் ரிங்கியர் குழம்பு தொழில்துறை நெருக்கடியை சந்தித்துள்ளது. தீவிர எல்நினோ காலநிலை விளைச்சலுக்கும் விவசாயிகளுக்கும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. விளைச்சலை தற்காக்கவும் கடும் வானிலையை எதிர்கொள்ளவும் சிறு தோட்டக்காரர்கள் நீர் மேலாண்மையும் வடிகால் அமைப்புகளையும் மேம்படுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளனர். சுமார் 600 விவசாயிகள் காலநிலையால் அவதியுறுகின்றனர். அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை எல்நினோ நீடிக்கும் என உலக வானிலை ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு. கொக்கெயின் பயன்பாட்டை தொடர்ந்து 1 இடைநீக்கத்திற்கு பின் ஆஸ்திரேலிய டென்னிஸ் விளையாட்டாளர் நீக் கிரியோஸ் மீண்டும் விளையாட அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜூன் மாதம் ஸ்பெயின் மலோக்கோவில் நடைபெற்ற ஆட்டத்தின் போது ஊக்கமருந்து சோதனைக்கு பின் 31 வயதான அவர் பன்னாட்டு டென்னிஸ் உயர்நிலை நிறுவனத்தால் தற்காலிக தடைக்கு உட்படுத்தப்பட்டார். சிகிச்சைக்கு அவர் ஒப்புக்கொண்ட பின்னர் அவரது 3 இடைநீக்கம் 1 குறைக்கப்பட்டு செப்டம்பர் 3 நாள் அது முடிவடைந்தது. மக்களின் நல்வாழ்வுக்கும் பொருளாதார மீட்சிக்கும் அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தும். 2027 வரவு செலவு திட்டம் இளையோருக்கான புதிய பொருளாதார வாய்ப்புகள் ஆராயப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
4: முறுக்கு பலகாரம் நல்ல நாள் பெருநாள் மட்டுமல்ல ஆண்டு முழுதும் சுட்டு சுவைக்கலாம். மாறுபட்ட சுவையில் லிங்கம்ஸ் முறுக்கு மாவு நாடெங்கிலும் எப்போதும் கிடைக்கும். லிங்கம்ஸ்

இசையது மாலைமணி 5:15 ஆயிருச்சு. நீண்ட விடுமுறைக்கு பிறகு எல்லாம் வேலைக்கு வந்தோம். திரும்பவும் ஒரு வார இறுதினால நம்ம நெருங்கிட்டோம். சந்தோஷமா எல்லாம் வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்கும் இல்ல, அதாவது வார இறுதி நாள் விடுமுறையா உள்ளவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், இருந்தாலும் வார இறுதி நாள் எங்களுக்கு விடுமுறையெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பரவாயில்லைங்க. பாடல உங்களுக்கு அங்க பரிசை பொதுந்து தீரை இசையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதற்கிடையில இன்றைக்கு செப்டம்பர் 4 இந்த நாள் என்ன பாத்தீங்கன்னா, உலக அளவுல டெக்வாண்டோ டே, அனைத்துலக டெக்வாண்டோ டே கொண்டாடப்படுது. அதாவது தற்காப்பு கலையில அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக நம்ம தமிழர்கள் கலையில பாத்தீங்கன்னா சிலம்பம் அப்படின்ற ஒரு தற்காப்பு கலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பன்மையில சுக்மால கூட இடம்பெற்றிருந்தது. சரியாக இந்த சிலம்பம் குறித்து தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பேச போறோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்தாலே விளையாட்டு குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால சிலம்பம் துறையில ஈடுபட்டு சிறப்பா வெற்றி நடை போட்டுட்டு இருக்கிற ஒருவர் தான் காத்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா நீங்க கேட்கணும், யார் யாரெல்லாம் இந்த துறையில ஈடுபடணும் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் அவங்களுக்கான சில விஷயங்களை கொடுக்க காத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீரா இசை.

அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேவகுமார். நான் மலேசியா அடித்தள சிலம்ப கலைக்கழகத்தின் சிலம்ப ஆசிரியராகவும் பேரா மாநில தலைவருமா இருக்கேன். சிலம்பத்துல வந்து 13 வருடங்களாகவும் ஃபிட்னஸ் துறையில வந்து 8 வருடங்களாகவும் விளையாட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கீழே வந்து 6 வகுப்புகள் இருக்கு. அதாவது இப்போ சுமேசி போட்டி இந்த இடத்துல வகுப்புகள் இருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம பாலிடெக்னிக் மாணவர்கள், அதாவது நம்ம பாலிடெக்னிக் உங்குவாமா பேராலையும் வந்து இப்போலயும் வந்து ஒரு வகுப்பு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம பெரியவர்களுக்கும் வந்து ஃபிட்னஸா இருக்கட்டும் சிலம்பமா இருக்கட்டும் அது வந்து நம்ம பர்சனல் ட்ரைனிங் வந்து நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த சிலம்பம் மற்றும் ஃபிட்னஸ் துறையில வந்து நான் செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டால் நிறையவே இருக்கு. அதுல சிலம்பத்தை பத்தி முதல் முக்கியமா சொல்லணும்னா 2 சாலன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து நான் பங்கேற்றிருக்கேன். 2017 மலேசியால நடைபெற்ற சி கேம் போட்டியில வந்து ஓபனிங் செரமனிக்கு வந்து சிலம்பம் ஒரு ஈவெண்டா பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதன் பிறகு எவ்ரி இயர் KIU கோட் டேலண்ட் வந்து இந்த கிந்தா உத்தாரா இப்போல வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். இதுல வந்து 160 ஸ்கூல்ஸ் வந்து பங்கேற்றாங்க. அதாவது 2024 160 பள்ளிகள்ல என்னோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நான் டாப் 15 கொண்டு போய் அதன் பிறகு ஃபைனலுக்கு கொண்டு போயிருக்கேன். அதாவது இந்த KIU கோட் டேலண்ட் என்ன செஞ்சேன்னா மலாய் மாணவர்கள், சீன மாணவர்கள் மற்றும் என்னோட மாணவன் இந்திய மாணவனை சேர்த்து உஷு சீலா சிலம்பம் மூணுத்தையும் ஒரே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டாப் 15 கொண்டு போய் ஃபைனல் கொண்டு போயிருக்கேன். இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் பார்த்தோம்னா, அதாவது எஸ்பெஷலி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப குறவா இருக்கு. எஸ் இருக்காங்க, பட் ஆனா முந்தையோட கம்பேர் பண்ணும் போது ரொம்ப குறவா இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா உடல் நலம் மற்றும் மனநல கோளாறு. இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்கு. எதுனாலனா கரெக்டான பாத் இல்லாதனால. அதன் பிறகு இந்த டிசிப்ளினரி இஷ்யூ, அந்த பூலி கேசஸ், வேப்பு, சண்டை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் வந்து அவங்களுக்கு கரெக்டான பாத் இல்ல. இதுக்கெல்லாம் கரெக்டான பாத் எதுன்னு கேட்டோம்னா சிலம்பம் மற்றும் ஃபிட்னஸும் ஒன் ஆஃப் த ஒரு பாத். இந்த இளம் வயதுல நான் எப்படி இந்த மாதிரி பல பேருக்கு இந்த விஷயத்த போய் சேர்க்கணும், அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ அப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சிலம்பத்திலையும் சரி மற்ற ஸ்போர்ட்ஸ்லையும் சரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி உருவாகி நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். என்னோட வாத்தியார் திரு கங்கை அமரன் அவர்கள் மற்றும் இந்த கழகத்தோட தோற்றுநர் மகாகுரு PJK R தாமோதரன் அவர்களுக்கு இந்த பேர் புகழ் எல்லாமே போய் சேரும். நன்றி.

அருண்மொழி எஸ் ஜானகி குரல் அந்த பாடலை கேட்டோம். அடுத்து வரும் பாடலும் அருண்மொழி குரல்ல தான் வருது. அதற்கு முன்பா ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் வியாபாரம் தொடர்பாக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லை நம்ம தீராயிசில. அந்த வகையில் அடுத்து நம்ம ஒருத்தவங்களை சந்திக்க போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தவங்களை சந்திக்க போறோம். அதாவது ஒரு புதிய விஷயத்தை தொடங்குறதுக்கு வயசு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி, இப்போதான் புதுசாக ஊறுகாய் விற்பனை தங்கிட்ட இருக்கிற திறமையை கொண்டு ஒரு புதிய வியாபாரத்தை தொடங்கியிருக்காங்க. அவங்கள தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்திக்க போறோம். இதற்கு இல்லை ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, இந்த கார் திருட்டு சம்பவங்கள் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த கூட்டரசு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைவர் எடுத்த எம் குமார் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம கார் திருட்டுறதுக்கு ஒருத்தவங்களுக்கு எடுத்துக்கிற நேரம் 2-3 நிமிடத்துக்குள்ளார். ஏன்னா அவங்க ஒரு கருவி பயன்படுத்துறாங்க, அதை வச்சு சட்டுன்னு அவங்க வந்து அந்த காரை வந்து திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பொதுமக்களுக்கு என்ன ஒரு விஷயத்த அறிவுறுத்தி இருக்கிறாங்கன்னா, அந்த ஸ்டேரிங் லாக் இருக்கும் அது, அப்புறம் நீங்க கார் நிறுத்தும் இடம் வந்து சிசிடிவி இருக்கிற இடமா நீங்க நிறுத்தினீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா விசாரணைக்கு உதவும். அதே நேரத்தில் உங்க காரினுள் ஜிபிஎஸ் ட்ராக்கர் பதிவு நீங்க வந்து பொருத்தி இருந்தீங்கன்னா இன்னும் சுலபமா இருக்கும். ஆனாலும் காரை எங்க இடத்துல நிறுத்துறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப அவசரமா போவோம், ஏதோ ஒரு இடத்துல நிறுத்திட்டு வேக வேகமா நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம், லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கின கார் எங்க இருக்கு அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நம்ம மறந்துடும். அதனால கார் எங்க நிறுத்தி இருக்கும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப பாத்துங்க. ஏன்னா இப்ப திருடர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களை ரொம்ப சாதாரணமாலாம் இப்ப இடப்பட முடியல, அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு திறமையா என்ன விஷயத்தை எவ்வளோ குறுகிய நிலையில எடுத்துக்கலாம் இல்ல கொண்டு போயிடலாம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஆராய்ஞ்சி செய்யறாங்க. அந்த வேலையெல்லாம் ரொம்ப ஒரு நுட்பமா வேலை பண்றாங்க. அதனால பொதுமக்கள் ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கூட எங்க கார் நிறுத்த போறீங்க வீட்டுக்கு இல்ல வெளியோ இருந்தாலும் சரி, பாதுகாப்பா சரியான முறையில பயன்படுத்திங்க. இந்த சிசிடிவி, இந்த ஸ்டேரிங் லாக் இதெல்லாம் மறந்துடாதீங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள், இது தீரா இசை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 219 19.
1: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.
2: கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிதான் சமைக்க போறியோன்னு எங்க அம்மா அடிக்கடி அழுத்துக்குவாங்க. எங்க அப்பா என் மக அதிர்ஷ்டக்காரி, இஷ்டப்பட்டத கஷ்டப்படாம சமைப்பான்னு சொல்லுவாரு. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே
3: சமையல் பிரமாதம்.
2: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
1: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.
4: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
5: வணக்கம், என் பெயர் செல்வி, நான் காஞ்சாங்கலேருந்து பேசுறேன். இப்போ வந்து நான் ஊருக்கா வியாபாரம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து இந்த ஊருக்கா வந்து எங்க அத்தை வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நாளா அது வந்து நான் செய்து கொண்டு இருந்தேன். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, உறவினர்கள் அப்புறம் கிட்டத்தட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க ஊருக்கா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு. நான் ரொம்ப வருஷமா எல்லாரும் என்னைய வந்து ஆரம்பிக்க சொன்னாங்க. அப்ப வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கல. அப்புறம் என் மகளை கட்டி கொடுத்தா என் மருமக வந்தாரு. அவரும் வந்து இத சாப்பிட்டு எல்லா மீன வெளியே வாங்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பிடிச்சிருக்குது. அவங்க ஒரு உறவினர்களும் எல்லாரும் வந்து எப்ப நீங்க செய்ய போறீங்க, எப்ப நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த வருஷம் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, எனக்கு நேரமும் இருந்துச்சு, அதனால நான் ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப ஊக்குவிச்சது வந்து என் பிள்ளைங்க, என் மருமக மருமகன் இவங்கெல்லாம் என் கூட இருந்து நீங்க செய்து கொடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு இந்த பேக்கேஜிங் எல்லாம் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு இப்போ போன மாசம் வந்து இதை நம்ம ஆரம்பிப்போன்னு. இப்பொழுதுக்கு நாங்க ஆரம்பிச்சது வந்துட்டு எலுமிச்சம், எலுமிச்சப்பழம் ஊருக்கா தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலதான் நான் வந்து நல்லா செய்வேன். அப்புறம் இஞ்சி, இஞ்சி புளியும் செய்வோம், இதுவும் செய்வோம். இதுக்கப்புறம் தான் இப்பதான் நான் இதை ஆரம்பிச்சு ஒரு மாசம் தான். ஊருக்கா வேறு வந்து லெச்சு அண்ட் கோ வாங்கணும்னா நீங்க வந்து எங்களோட சோசியல் மீடியா போனோம், lechu.com போனீங்கன்னா இன்ஸ்டாலையும் இருக்கும், டிக்டாக்லயும் இருக்கும். அங்க வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். இது ரசாயனம் கலக்க மாட்டோம். போத்தல வந்து பிரிச்ச கையோட நீங்க வந்து ஒரே கரண்டி தான் பாய்க்கணும், நீங்க மாத்தி மாத்தி பாய்க்க கூடாது. அப்புறம் அது வந்து நீங்க பிரிட்ஜ்ல வச்சு 180 ml தான் இப்ப நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப நாங்க வந்து இது ஸ்மால் பேட்ச்ல தான் நாங்க செய்யறோம். ஏன்னா அந்த தரம் வந்து வேற மாதிரி போகாம இருக்கிறதுக்கு ஒரே தரத்துல நாங்க ஸ்மால் பேட்ச்ல நாங்க உருவாக்குறோம். இந்த சோசியல் மீடியால சொல்ற போனா நாங்க அனுப்பிடுறோம். இது வரைக்கும் நாங்க அனுப்பிட்டோம் நிறைய பேருக்கு, ஒரு 60-70 போத்தகத்தை நாங்க வெளியே அனுப்பிட்டோம். மின்னலுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.

இந்த பாடல் ஒளியேற்ற உடனேயே ஒரு இரண்டு பேர் நமக்கு அழைச்சிருந்தாங்க. பாடலை கேட்டோடனே தாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ஏன்னா எங்க ஊர்ல இன்னும் மழையே வரல அப்படின்ற மாதிரி. இன்னும் நம் நாட்டுல இந்த புகை மூட்ட பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால செயற்கை மழை திட்டங்களும் இப்ப வந்து யோசிக்கப்பட்டிருக்கிட்டு இருக்கு. அதற்கான திட்டங்கள் அமலாக்கத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த தூய்மைக்கேடு, காற்று தூய்மைக்கேடு இன்னும் அதிகமாயிருக்கு, அது காற்றுடைய தரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதற்கிடையில ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம அடிக்கடி இந்த வானொலியில சொல்லிட்டு இருக்கோம், வெளிப்புற நடவடிக்கைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு வெளியில இருக்கும்போது துர்நாற்றம், அந்த ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரியான துர்நாற்றங்கள் இருந்துச்சுன்னா உடனடியாக சுவாச கவசத்தை நீங்க அணியலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா வீட்டில் சிறு குழந்தைகள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கலாம், பெரியவங்க இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் குறிப்பா இந்த நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க, அவங்களாம் ரொம்ப அதிகமாக வெளியே போறத தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. மழை வந்துச்சுன்னா இதை துடைக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், பார்ப்போம், வரணும், நம்ம நாட்டில் மழைக்கா பஞ்சம் அப்படின்ற மாதிரி. சரி, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தீரா இசை அப்படின்னு சொல்லும்பொழுது 6 மணிக்கு பிறகு மனம் விட்டு நீங்க பேசக்கூடிய அங்கம் காத்துட்டு இருக்குது. என்ன வேணாலும் இப்போ உங்க மனசுல பாரமா இருக்கலாம், இது 6 மணிக்கு அப்புறம் நீங்கள் எங்ககிட்ட கொட்டி தீத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம், உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களிடம் பேச நாங்கள் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வரும் பாடல் SPB மற்றும் சித்ரா குரல்ல வருது.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: லிங்கம்ஸ்
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். குத்தகையாளர்களுக்கு பணம் செலுத்துவதில் ஏற்படும் தாமதங்கள் உள்ளிட்ட நிதி ஒதுக்கீட்டு விவகாரத்தை தீர்ப்பதற்கு அணுக்கமான பேச்சினை நடத்தும்படி நிதி அமைச்சையும் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சையும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்விவகாரத்தில் சுமூகமான பேச்சு அவசியம் என்றார் அவர். நடப்பு தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்ப பாடத்திட்டம் பொருத்தமாக இருப்பதை உறுதி செய்ய உயர்கல்வி நிறுவனங்கள் மானுடவியல் உட்பட அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு AI ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என உயர்கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். AI ஒரு கருவி மட்டுமல்ல, மாறாக உயர்கல்வி பாடத்திட்டத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய கற்றல் செயல்முறையின் ஒரு பகுதியாக உருவெடுத்துள்ளது என்றார் அவர். கடந்த ஜூலை ஸ்லாங்கூரில் மேற்கொள்ளப்பட்ட 4 வெவ்வேறு சோதனை நடவடிக்கை வாயிலாக 42.8 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 722.0 கிலோகிராம் எடையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மலேசிய சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. அதில் மிக அதிகமாக 505.6 கிலோகிராம் எடையிலான கெத்தமீன் போதைப் பொருள் அடங்கும் என சுங்கத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஸ்ரீ அம்ரன் அகமது குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவில் H5N1 பறவை காய்ச்சலை உட்படுத்திய முதல் நேர்வு பதிவாகியுள்ளதை அதிகார தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த மாத இறுதியில் சிட்னியின் கடற்கரை பகுதிகளில் மேற்கொண்ட சோதனையில் அப்பகுதியில் வாழும் பறவைகளிடமிருந்து அப்பறவை காய்ச்சல் பரவுவது கண்டறியப்பட்டதாக நியூ சவுத் வேல்ஸின் வேளாண் துறை அமைச்சர் தாரா மொரியர்டி தெரிவித்தார். ஏமனில் இராணுவத்துக்கும் ஹூதி தரப்பினருக்கும் இடையில் கடும் சண்டைகள் நீடிக்கின்றன. ஹூதி தரப்பில் இதுவரை 81 பேர் கொல்லப்பட்டதாக இராணுவ பேச்சாளர் கூறினார். தைஸ் செங்கடல் பகுதிகளில் கடும் மோதல்கள் தொடர்கின்றன. இவ்வேளை மோகா நகருக்கான பாதைகளை முடக்க ஹூதி தரப்பினர் முன்வைத்துள்ளனர். விளையாட்டு கோபா டு பிரேசில் கால்பந்து, அதன் காலிறுதி ஆட்டத்தில் களமிறக்கப்பட்ட சந்தோஷ் அணியின் வீரரான நெய்மார் மீண்டும் காயமடைந்துள்ளார். பால்மேரிஸுக்கு எதிரான ஆட்டத்தில் அவ்வணி கோல் ஏதும் புகுத்தவில்லை. இந்நிலையில் 3-0 எனும் திரட்டு புள்ளிகளில் தோல்வியடைந்து அவ்வணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை தவறவிட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலில் தீராயி செய்து மாலைமணி ஆறாகி 3 நிமிடம் ஆயிருச்சுங்க. தீராயி செய்யல் நினைவோ ஒரு பறவை 7 வரைக்கும் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. உங்க மனசுல என்ன ரொம்ப பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்களா, யாருக்கிட்டயாவது இதை கொட்டி தீக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இங்க நல்ல நண்பனா உங்க பேச்சை கேட்கறதுக்கு நாங்க இங்க இருக்கோம். சில பேருக்கு என்ன பெரிய மன உளைச்சலா, நம்ம பேச்சை கேட்கறதுக்குன்னே இங்க யாருமே இல்லை, நம்புற மாதிரியும் யாருமே இல்லை அப்படின்றது தான். தன்னை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம இவ்வளவு குறைவா இருக்கிறாங்களா, நம்ம நம்பிக்கையானவங்க அப்படின்ற ஒரு கேள்வியே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். யார் நம்புறது யார் நம்ப கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியல அப்படின்னு பல பேர் இருக்கலாம். அதே நேரத்தில் வீட்லயோ சரி வேலை இடத்துலயோ நம்ம சுற்றி உள்ளவங்க மத்தியிலோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து ரொம்ப பாதிக்க வச்சிருக்கலாம். அதை யாருக்கிட்டயாவது சொல்லணும், சொல்லி தீர்க்க முடியலையே அப்படின்ற ஒரு கவலை ஏக்கம் நிறைவே உங்க மனசுல இருக்கலாம். இங்க உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய அடையாளத்தை நீங்க சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சொல்லி தொலைபேசி வைக்கும் போது உங்க மனசு லேசா இருக்கு, இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுனா அதுதான் எங்களுக்கு வேணும். இங்க பேசின பிறகு தீர்வு கிடைச்சிருச்சுன்னா நாங்க சொல்ல மாட்டோம், ஆனா ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கும் போது என்ன நினைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வழியை தேடி போய்கிட்டு இருப்போம். அந்த தெளிவு கிடைத்து வழியை தேடி போனவங்க இந்த நிகழ்ச்சியில் அழைத்து பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி அவங்களுள் ஒருவராக நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இப்பொழுதே அழைக்கலாம். சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS e-Tuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS e-Tuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: கையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், 3331-6721-73.
2: நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.

0: தீரா ஈச இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல பாடல்களாகவும் உங்களை உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கடந்த வாரம் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வேலை இல்லாததே மிகப்பெரிய ஒரு பாரத்தையும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொன்னாங்க. அவங்க தொலைபேசி வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய அழைப்புகள் நமக்கு வந்துச்சு. நிறைய பேர் அவங்களுக்கு எம்என்சி கம்பெனிலேருந்து நாங்கள் அழைக்கிறோம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கூப்பிட்டுருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம மின்னலை நேயர்கள் உதவ முன் வர்றது வந்து இது ரொம்ப புதிய விஷயம்லாம் கிடையாது. எப்போதுமே நம்ம நேயர்கள், நம்ம நேயர்களுக்காகவே துணையா இப்போது இருந்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, அடுத்து ஒரு நேயர் அழைப்புல காத்துட்டு இருக்கிறாரு, அவர் சந்திப்போம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார்.
1: பிரச்சனை என்னன்னா, 25 வருஷம் கல்யாணம் பண்ணீங்க, இப்போ வந்து டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
0: இப்போ 25 வயசுக்கு பிறகுதான் உங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சா?
1: ஆமா, அவங்களே போயிட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க டைவர்ஸ். ஏன்னா இப்பதான் எனக்கே தெரியுது அவங்க வந்து ஒரு நர்சிசிஸ்டிக் பர்சன் அப்படின்ட்டு. நர்சிசிஸ்டிக் NPD சொல்லுவாங்க.
0: ஓகே,
1: நர்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் சொல்லுவாங்க.
0: அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: நான் நிறைய இதெல்லாம் பார்த்து படிச்சேன். அதுல இருந்து அவங்களோட குணம் எல்லாம் பார்த்தோன்னா, எல்லாம் அவங்க சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் போவாங்க. அப்ப நான் இதனால நான் முதல் தடவை ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன். 4 மாசம் ஜெயில தான் இருந்து இப்ப எங்க அங்கதான் நான் கத்துக்கிட்டேன் பாசம்னா என்ன, பசினா என்ன.
0: அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஆதாரப்பூர்வமா நீங்க பாத்தீங்களா, எழுத்து பூர்வமா?
1: அதான் ஏன்னா அவங்களோட குணம் எல்லாம் நான் வந்து மாறி, ஏன்னா ஆரம்பத்துல நான் கஷ்டப்பட்டேன் வேலை செஞ்சு அவங்களுக்காக 3 பிடிங்க. அப்ப எனக்கு தெரியாது ஆரம்பத்துல இருந்து அவங்க வந்து பல வருஷமா எனக்கு வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் கொடுத்துருந்தாங்க பல வருஷமா.
0: அது 25 வருடங்களுக்கு பிறகுதான் தெரியுது அவங்களுக்கு.
1: ஆமா, இது வந்து நான் படிச்ச வரைக்கும் இது உடனே தெரியாது. ஏன்னா அவங்க செய்யல வந்து அந்த மாதிரி நம்மள வண்டிதான் செய்வாங்க. மத்தவங்கிட்ட பார்வையில அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அது எப்படின்னா, 2 வருஷம் முன்னுக்கு அவங்க வேலைக்கு போனோம்னாங்க. அப்ப வேலைக்கு போனோன்னே அவங்களோட இதெல்லாம் மாறினோன்னே அப்ப நான் கவனிச்சேன். கவனிச்சுட்டு

0: அப்பதான் கண்டுபிடிச்சேன் அவங்க வந்து வேற ஆள் கூட எல்லாம் தொடர்பு வச்சிருக்காங்க வேலை கட்டுறதுல. அப்ப எனக்கு யாரு பிடிக்காதோ அவங்களுக்கு எல்லாம் பெரிய அவகாசம் வச்சுக்குவாங்க, எனக்கு வெறுப்பு ஏற்றுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க குணம் உள்ளவங்க என்பிடி. அப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சவொடனே அவங்களே போயிட்டு இந்த மாதிரி ஃபைல் பண்ணிட்டாங்க.
1: இப்ப உங்க பிள்ளைங்க எல்லாம் யாருகிட்ட இருக்காங்க?
0: பிள்ளைங்க ரெண்டு பேரும் வெளியே படிக்கிறாங்க. ஒருத்தர் மூத்த சபால படிக்கிறாரு 23 வயசு, மக 20 வயசு எம்எஸ்சிக்குள்ள படிக்கிறது. இன்னொரு மக தான் அவங்க கூட இருக்காங்க, பம்பாய் படிக்கிறாங்க.
1: உங்க கூட யாரு இருக்காங்க?
0: என் கூட யாரும் தான், அப்ப தனியா தான் இருக்கேன். எங்க வீட்டுல எங்க குடும்பத்திலயும் என்னை கண்டா பிடிக்காது. எங்க சொந்த அப்பா வீட்லயும் என்னை உள்ளதே விட மாட்டாங்க. தனியா இருக்க நான் வந்து எங்கேயுமே போறது இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போயிட்டு நான் செய்யல அப்படி இப்படின்னு அவங்க அவங்க வந்து நல்லா நடிப்பாங்க. அவங்க நடிச்சாங்கன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. எனக்கு ப்ரூஃப் இருந்தா கூட நான் வந்து கோர்ட்ல வந்து நான் காட்டல. ஏன்னா மானம் போயிடும், அவங்க மானம் போயிடும், அவங்க ஃபேமிலி மானம் போயிடும், அப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சா பிள்ளைங்களுக்கும் மானம் போயிடும். நான் அது வந்து காட்டல. அவங்க கேட்டோம்னா நானும் வேறு பண்ணிட்டேன்.
1: அதாவது உங்க பிள்ளைகளும் உங்களைதான் தவறு சொல்றாங்க, உங்க சுத்தி உள்ள உங்க சொந்தக்காரங்க உங்க அப்பா கூட உங்களைதான் தவறு சொல்றாங்க.
0: எங்க அப்பா இருந்தா இந்த மாதிரி வந்திருக்காரு, அவர் இருந்து 5 வருஷம் ஆச்சு. இப்ப அதனால எங்க அப்பா இதுக்கு போனாலே என்ன உள்ள கூட மாட்டாங்க, கேட்டே திறக்க மாட்டாங்க.
1: அதாவது இந்த இது வந்து குடும்ப பிரச்சனைங்க சார். ஏதாவது உங்கள் கணவன் மனைவிக்குள்ள விஷயம், நம்ம ஒரு பக்கம் தான் அந்த கதையை கேட்டிருக்கோம், அதனால இதுக்கு ஒரு முடிவு வரக்கூடாது. ஆனாலும் உங்களை சார்ந்து இவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கிற நீங்க, உங்களுக்கான உங்க மன நிம்மதிக்கான விஷயங்களை தான் எடுத்து நீங்க தேடி போகணும்.
0: சரி, உங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் தான் போயிருக்கேன். கவுன்சிலிங் போனேன், கவுன்சிலிங் ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் எல்லாம் போனேன்.
1: நீங்களும் போயிருக்கீங்க?
0: கொஞ்சம் போயிட்டு வந்தேன், சும்மாட்டி போயிட்டு வந்தேன்.
1: உங்களுக்கு உங்களுக்கு மருத்துவர் என்ன சொன்னாங்க?
0: அதாவது நான் என்னோட மனசு எல்லாம் கூட்டிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, நீ ரொம்ப பொறுமையா இருந்திருக்க அப்படின்ற. ஏன்னா நான் எதுவுமே காட்ட முடியாது வெளியே அவங்க செஞ்சதெல்லாம். அப்ப என்னன்னா, இப்ப வந்து சில சமத்துல அந்த முன்னெல்லாம் பாட்டு எல்லாம் நல்லா விரும்பி கேட்டேன். ஆனா இப்ப எல்லாம் பாட்டு கேட்கறதுக்கு அந்த இது ஞாபகம் வந்துடும். என்னதான், ஏன்னா நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். அவங்கள 2 வருஷம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். இது வந்து இதுக்கு வந்து மறந்தே இல்லை. இது ஆரம்ப காலத்துல இருந்து சைக்கிள் போயிருந்தா பாத்துருவான், ஆனா சொல்லல. ஆனா இப்படி செய்வாங்க நான் எதிர்பார்க்க.
1: சரி, உங்களுக்கு வந்து ஷோமஸ் என்ன சொல்றாரு அப்படின்றதே கண்டிப்பா கேளுங்க. சரிங்களா? இல்ல கவுன்சிலிங்க்கு போகணுமா அப்படின்னு போய்கிட்டு தான் இருக்கீங்க. சரி, கண்டிப்பா நிகழ்ச்சி கடைசி வரைக்கும் கேளுங்க. சரிங்களா?
0: ரொம்ப நன்றி.
1: உங்க உடம்பையும் பாத்துக்குங்க, மனசையும் பாத்துக்குங்க. ரொம்ப குழப்பிக்காதீங்க உங்களை நீங்க. நன்றிங்க,
0: ரொம்ப நன்றி.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 9 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சு தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு. பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா, இது மிளகு விற்கிறாங்க. தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும். பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
3: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் எங்கு வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
4: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

0: ஹலோ வணக்கம்மா,
1: எப்படி இருக்கீங்க?
0: என்னோட சூழ்நிலை மோசம் தான்மா. என்னோட சூழ்நிலை தான் சிரமமான சூழ்நிலைமா. இப்ப சற்று முன்பு வந்து அவர்கிட்ட நீங்க பேசினது உங்களோட கருத்து உங்க ஆலோசனை வந்து ரொம்ப அழகானதுமா.
1: நீங்க என்ன கடந்து போய்கிட்டு இருக்கீங்க ஐயா? நீங்க இப்போ
0: நான் கடந்து போயிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு கை இல்ல, ஒரு கால் இல்ல, வருத்தத்துலதான் இருக்கணும். உங்ககிட்ட எத்தனையோ ஆண்டா நான் பேசியிருக்கிறேன். நினைவில் ஒரு பறவை இரவு இருக்க சமயம் எனக்கு அக்கா
1: ஒரு ஆளு,
0: இன்னொருவங்க வந்து பெரிய அக்காவோட மக. அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, இது பண்ணிக்கிடுவாங்க. இருந்தாலும் மனசு சஞ்சலம் தான், பல சூழ்நிலை இருக்கு. மரால வேலை செஞ்சேன், அப்ப அடிபட்டது. இது காலு வந்து இப்ப 8 வருஷத்துக்கு வந்து இனிப்பு நீர் இருக்கு எனக்கு, டயபெட்டிஸ். காலு பாதத்துல புண்ணு இருந்து அதுல கிருமி ஏறி அப்படியே மேல வரைக்கும் வந்து காலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சு, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுதான் என்னோட பிரச்சனை. எனக்கு எந்த வருவாயும் கிடையாது, பஜிக்கல்ல தான் 300 வள்ளி தராங்க. அதை வச்சுக்கிட்டா சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே இது நீங்க அழைக்கும், நீங்க தேர்தல் இடைத்தேர்தலுக்கு வந்திருந்தீங்க, நான் உங்களை பாக்கலான்ட்டு அங்க வந்தேன், பாக்க முடியாம போயிடுச்சு.
1: எங்க வந்தோம்?
0: அழைக்குனிங் பேராக்கிறது தாப்பா, தாப்பா ஏரியா
1: என்னோட
0: மனக்கவலை பெருசு. எனக்கு பேச முடியல, இல்லைன்னாக்க நினைவில் ஒரு பறவையில அழகா பேசக்கூடிய ஆர்வம் இருக்கு. என்ன செய்வது?
1: கண்டிப்பா நிகழ்ச்சி எல்லாம் கண்டிப்பா கேளுங்க. உங்களுக்கு
0: இல்ல, நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் வரேன். எனக்கு ரொம்ப ஆசை உங்களோட நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறதுக்கு. நீங்களும் தெய்வீகனா காலையில பேசினாக்க ஐயோ குளிக்க கூட போக மாட்டேன், அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அது பிறகுதான் குளிக்க போகுமா.
1: ரொம்ப நன்றி.
0: எனக்கு இன்னைக்கு வந்து வானோடி வண்டிதான்
1: ரொம்ப சந்தோஷம். அந்த உங்களுக்கும் ஒரு துணையா நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிங்க, முத கூப்பிட்டு பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
0: சரிங்கம்மா, சரிங்க.
1: உடம்பு பாத்துக்குங்க சரிங்களா? இனிப்பெல்லாம் குறைச்சிருங்க.
0: எனக்கும் வயசு ஆயிடுச்சுமா, 73 வயசு ஆயிடுச்சு.
1: அப்படியா?
0: இன்றைக்கும் நாளைக்கோ என்றைக்கோ
1: அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா பாட்டு கேட்கணும், படம் பாக்கணும். சரிங்களா? நன்றி.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா.

40 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட சும்பாங்கன் துணை ரஹ்மா எஸ்டிஆர் பெறுநர்கள் பக்க B40 திட்டம் மூலம் இலவச சுகாதார பரிசோதனையை பெற தகுதியுடையவர்கள். அது மட்டுமின்றி 20,000 ரிங்கிட் வரையிலான மருத்துவ உபகரண உதவி, புற்றுநோய் சிகிச்சை ஊக்கத்தொகை மற்றும் போக்குவரத்து உதவித்தொகை ஆகிய நன்மைகளையும் பெறுங்கள். செப்டம்பர் 5-6 தேதிகளில் கோலாலம்பூரில் டேவான் பிளாட் ஸ்ரீ சபா 3B, KRT தமன் முடா பாசா சத்து, PPR பத்துமுடா, ஸ்லாங்கூரில் ஸ்ரீ கம்பாங்கன் தமன் சுங்கை பசி இண்டா, பத்திகேவ்ஸ் தமன் ஸ்ரீ கோம்பா, காஜாங் கம்பாங் சுங்கை சுவா, கம்பாங் பரு அம்பாங் போன்ற இடங்களில் நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் மைகார்ட் அட்டையை மட்டும் கொண்டு வந்தால் போதும்.

0: நினைவு ஒரு பறவை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தீரா இசையில். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இரண்டு பேர் அழைச்சிருந்தாங்க. இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆண்கள். பொதுவா ஆண்கள் ரொம்ப மனம் விட்டு பேச மாட்டாங்க. இன்றைக்கு இரண்டு பேர் பேசியிருந்தாங்க. இப்ப மனநல ஆலோசகர் சோமஸ் இருக்கிறார், அவர் சந்திப்போம். வணக்கம் சோமஸ்.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் போனா.
0: எப்படி இருக்கீங்க சோமஸ்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சோமஸ். ஆக இன்றைக்கு இரண்டு ஆண்கள் பேசியிருந்தாங்க, கேட்டீங்களா?
1: கேட்டும் போனா இரண்டு நம்பரும் நான் கேட்டேன். அதுல முதல்ல வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அவர் தனிமையா இருக்காரு அப்படின்னு. இடையிலதான் 25 வருஷத்துக்கு அப்புறம் விவாகரத்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருல. இது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரிதான், ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரிதான் போனா, அவங்க ரெண்டு பக்கத்தும் வந்துட்டு கண்டிப்பா கதைகள் இருக்கும்ல. அப்ப இவங்க வந்து வேற ஒரு லைஃப் வந்து அவங்க நோக்கி போயிட்டாங்க ரெண்டு பேரும். இப்ப வந்து இவங்க வந்து இப்ப இந்த நபர் வந்து என்ன செய்யலானாக்கா, இதுல இருந்து மீண்டு வர அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யலாம், வேலையில ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப லைஃப் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு, தனியா ஆயிட்டாரு. இப்ப அவர் தனியா வந்து நிறைய விஷயத்த வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து அவங்க பாக்கலாம். அவர் சொல்லியிருந்தாரு அவர் வந்து கவுன்சிலிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கேன்னு. கண்டிப்பா வந்துட்டு இது வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கும், அவரு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்காட்டினாலும் கண்டிப்பா ஒரு ஆறுதல் வந்து கிடைக்கும் அவருக்கு. அப்ப வந்து முக்கியமா தான் அந்த கவுன்சிலிங்க வந்துட்டு அவர் கண்டினியூ பண்றது ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு தோணுது. போனா
0: இன்னொன்னு, அவர் வந்து சிறைச்சாலை எல்லாம் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்க மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு, அது கேட்டீங்களா
1: நீங்க? கேட்டும் போவேனா. ஆனா வந்துட்டு நம்ம அதான் எப்பயுமே வந்துட்டு ரெண்டு பக்கத்தும் வந்துட்டு விஷயங்கள் இருக்கும்ல. இப்ப வந்துட்டு அவர் வந்து அதை சரிப்படுத்தணும்னு பாக்குனாக்கா வந்துட்டு முக்கியமா வந்துட்டு இப்ப மணி வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டாங்க. ஆனா அவருக்கு வந்து ஃபீல் அவங்களோட பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க. இப்ப அவர் என்ன சொன்னா, பிள்ளைங்களாம் வந்துட்டு என்கிட்ட பேச மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா எப்பயுமே வந்துட்டு வாழ்க்கையில ஒரு செகண்ட் சான்ஸ் ஒரு விஷயம் இருக்கும்ல, சில சமயம் அது எல்லாத்துக்குமே அமையாது. ஆனா வாய்ப்பு கிடைச்சா நம்ம அமைச்சுக்கிறதும் வந்துட்டு தப்பு இல்ல. கவுன்சிலிங் எல்லாம் போனா கண்டிப்பா இதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதனால வந்து அவர் அந்த ஆறுதலுக்காக வந்துட்டு அவர் வந்து அந்த கவுன்சிலிங் எல்லாம் கண்டினியூ பண்ணுனா ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது.
0: சரி, இரண்டாவது ஒருத்தர் அழைத்து பேசியிருந்தாரு, அவருக்கு கை இல்ல கால் இல்ல, இருந்தாலும் ரெண்டு பேர் இருக்காங்க, நான் போதுமான பாசல தனிமையா இருக்கேன் அப்படின்றத பத்தி பேசியிருந்தாரு. அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஆமா போனா, இப்ப வந்து அவர் வந்து என்ன தோணுதுன்னா வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு அவர் தனிமையிலதான் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இன்னொன்னு வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் வந்து நிறைய விஷயம் தேவைப்படுது. இதுல வந்து போனா கண்டிப்பா அவருக்கு கை இல்ல கால் இல்லைன்னா வந்து மருத்துவமனையில வந்துட்டு கண்டிப்பா சிகிச்சை எல்லாம் எடுத்துக்கிட்டு
0: இருப்பாரு.
1: முக்கியமா வந்துட்டு ரெண்டு விஷயம் வந்து அவர் மருத்துவமனையில வந்து இதுக்கப்புறம் அவர் கேட்டு பாக்கலாம். ஒண்ணு வந்துட்டு பகாவாய் சோசியல் ஒர்க்கர்னு இருப்பாங்க. இந்த சோசியல் ஒர்க்கர் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு இவருக்கான இப்ப வந்து இவருனால வந்துட்டு சீக்கிரமா வேலை செய்ய முடியும், இல்ல அவர் வந்து ஒண்ணி இருக்க முடியல அப்படின்னாக்கா அவங்களுக்கான வந்து ஹோம்ஸ தேடி கொடுப்பாங்க. அவருனால முடிஞ்ச வேலையை செய்யறதுக்கான இது பண்ணுவாங்க, வாய்ப்புகள் அமைச்சு கொடுப்பாங்க. இப்ப கை இல்ல கால் இல்லைன்னா வந்துட்டு இப்ப போலி கை போலி கால் எல்லாம் இருக்கும் பாருங்க, அதை கூட வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. கட்டணம்னா வந்து கட்டணும்னு அவசியம் இல்ல. இப்ப அவர் வந்து ஒரு B40 கேட்டகரியில சேர்ந்தவரா அப்படின்னு இருந்தாருன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து அதெல்லாம் அமைச்சு கொடுப்பாங்க. அதே வந்துட்டு அவருக்கான ஒரு ரூமாக்கு பஜிகான் கூட தேடி கொடுப்பாங்க, இல்ல மத்த NGO கூட வந்து அவங்க லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சோசியல் குரூபாத்தனோட வேலையே வந்து அதுதான். இப்ப வந்து அவர் தனி
0: தேவையான விஷயங்களை நீங்க கொடுத்திருக்கீங்க. இதே சூழல கடந்து போயிருக்கிறவங்களுக்கும் நீங்க சொன்ன விஷயம் உதவியா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சோமஸ் இந்த வாரத்திற்கான இந்த விவரங்களுக்கு.
1: நன்றி போனா,
0: வணக்கம், அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
1: ஓகே.

வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். சுகாதாரத்திற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் புகை மூட்டம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து சரவாக் சிரியான் முழுவதும் அவசர நிலையை அறிவிக்க பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளார். தொடர்புடைய பகுதியில் காற்றின் தரம் குறித்து பிரதமர், மாநில முதல்வர் ஆகியோரின் ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் கூறியது. இவ்வேளை மாலை 6 மணி நிலவரப்படி சிரியானிலும் கூச்செங்கிலும் காற்றின் தரம் தொடர்ந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. சிரியான் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் காற்று மாசு குறியீடு IPU 515 கூச்செங்கில் 306 பதிவாகியுள்ளதாக மலேசிய காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை அமைப்பின் தரவுகள் காட்டுகின்றன. சரவாக்கில் மேலும் 2 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு மிகவும் ஆரோக்கியமற்ற நிலவில் பதிவாகியுள்ளது. பினாங்கு துன் டாக்டர் லிம்சோங் யோ விரைவுச்சாலை, கட்லபு செசில் ஆகியவற்றின் சில பகுதிகள் செப்டம்பர் 7 முதல் 10 வரை இரவு 10 முதல் மறுநாள் காலை 5 மணி வரை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும். அப்பகுதியில் முத்தியாரா இலகு ரயில் திட்டம் LRT பணிகளுக்கு வழிவிடும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மலேசிய ரபிட் டிரான்சிட் நிறுவனம் தெரிவித்தது. சீன நேபாள எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பேரழிவுகரமான வெள்ளத்தில் நேபாளத்தில் குறைந்தது 1287 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை கூறியது. மேலும் 5083 பேரை இன்னும் காணவில்லை. கைலாஷ் மலையை காண சென்றவர்கள் உள்ளிட்ட 800 மேற்பட்ட வெளிநாட்டினரையும் இன்னும் அடையாளம் காணவில்லை. கேஎஃபில் இவ்வாரம் ராணுவ உளவு நிறுவனத்துக்கும் மாநில பாதுகாப்பு சேவைக்கும் இடையே நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு மோதலை யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி கடுமையாக சாடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உயர்நிலை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய அவர் முடிவெடுத்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைன் போராடும் இவ்வேளையில் மூண்ட இந்த உள்நாட்டு சண்டையில் அதிகாரிகள் சிலர் காயமடைந்தனர். விளையாட்டு. கடந்த மாதம் 2026 சுக்மா ஒட்டுமொத்த வெற்றியாளர் பட்டத்தை வென்ற ஸ்லாங்கூர் நாளை தொடங்கும் ஸ்லாங்கூர் பாரா சுக்மாவில் 60 தங்கங்களுடன் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இம்மாதம் 10 வரை நடைபெறும் இப்போட்டியில் 10 வகையான விளையாட்டுகளில் 369 போட்டிகள் இடம்பெற்றுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

69வது தேசிய நாளை முன்னிட்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட்ட 6 அறிவிப்புகள் மலேசியர்களுக்கு பொருள் பொதிந்த பரிசாக அமைந்தது எனில் அது மிகையன்று. உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலை தொடர்ந்து நாடு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாலும் அந்த முன்னெடுப்புகள் பல்வேறு சமூகங்களின் நலனை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எரிபொருளுக்கான உதவித்தொகை, பள்ளி சீரமைப்பு, செயற்கை நுண்ணறிவு AI, சுகாதாரத்துறையில் இலக்கவியல் மயமாக்கல், மின்னணு விலைப்பட்டியல் E-invoice, சிறு தொழில் முனைவோருக்கான கடனுதவி ஆகிய முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இம்மாதம் தொடங்கி BD95 ஒதுக்கீடு 200-300 லிட்டருக்கு உயர்த்தப்பட்டது மிக எதிர்பார்க்கப்பட்ட சீராக்கம் எனில் அது மிகையாகுமா? நாட்டின் எரிசக்தி விநியோகத்தின் தொடர்ச்சியை பாதுகாக்கும் நோக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் அதன் ஒதுக்கீடு மாதம் 200 லிட்டர் என நிலைநிறுத்தப்பட்டது. குறிப்பிடத்தக்க நோக்கத்தை அந்த சீராக்கம் உள்ளடக்கியிருந்தது. இதனிடையே பல செயலாக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அதன் ஒதுக்கீடு மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ள வேளை அதன் வழி 16 மில்லியன் பேர் பயன்பெறுகின்றனர். குறிப்பாக தினசரி பணிக்கு செல்வோர் அதன் பயனை நன்கு உணர்வர். இதற்கிடையில் டீசல் பயன்பாட்டை உட்படுத்தியிருக்கும் பிக்அப் ஜீப் ரக வாகன உரிமையாளர்கள் 500,000+ அதிகமானோர் மாதாந்திர ஒதுக்கீடாக 400 லீட்டரை பெறுகின்றனர். பண வடிவில் இல்லையெனினும் அதன் ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் தினசரி செலவுகளை ஈடுகட்ட துணை புரிகிறது. இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP 6% வளர்ச்சி கண்ட வேளை அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளும் மொத்த வாணிகமும் வரலாற்று சாதனையை பதிவு செய்ததை தொடர்ந்து நாட்டின் பொருளாதாரம் சாதகமான நிலையில் பதிவானதால் எரிபொருளுக்கான உதவித்தொகையின் ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டன. மேலும் அனைத்து வகை பள்ளி சீரமைப்புக்கான ஒதுக்கீடு 50% அதிகரிக்கப்பட்டு 1.5 பில்லியன் ரிங்கேட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. தேசிய பள்ளி, தேசிய வகை சீன தமிழ் பள்ளி, சமயம், தாஃபிஸ், சிறப்பு கல்வி என அனைத்து வகை பள்ளிகளையும் உட்படுத்திய மேம்பாட்டு பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பின்புலம் பாராமல் கல்வி அமைச்சின் கீழ் உள்ள ஒவ்வொரு மாணவரும் உகந்த கற்றல் சூழலில் கல்வி பெறுவதை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை இது வெளிப்படுத்துகிறது. மற்றொரு முனைப்பாக 18-30 வயதுக்குட்பட்ட இளையோர் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்ப திறனை வலுப்படுத்தும் நோக்கில் 3 மாதங்களுக்கு இலவச அணுகலை பெறுகின்றனர். அதன் வழி 100,000 பேர் உள்நாட்டு AI தளங்கள் மட்டுமின்றி சீன அமெரிக்க பன்னாட்டு AI தளங்களையும் அணுக இயலும். மக்களுக்கான செயற்கை நுண்ணறிவு திட்டம் மாணவர்கள், இளம் தொழில் முனைவோர் புதிய தொழில்நுட்பங்களில் திறனை வளர்த்துக் கொள்ள வழிவகுக்கும். அதேவேளை இலக்கவியல் பொருளாதாரத்துக்கான முக்கிய மைல்கல்லாகவும் அமைந்துள்ளது. இவ்வேளை பொது சுகாதாரத்துறையின் இலக்கவியல் செயல்திறனை வலுப்படுத்தும் வகையில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கூடுதலாக 350 மில்லியன் ரிங்கேட்டை ஒதுக்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையில் இலக்கவியல் அணுகலை விரைவுபடுத்துவதற்கான ஒதுக்கீடு 1 பில்லியன் ரிங்கேட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்போடு முதன்மை மருத்துவ மையங்களில் மின்னியல் மருத்துவ பதிவு முறை EMR முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 150 மருத்துவமனைகள் உள்ளிட்ட 1,000 சுகாதார மையங்கள் அருகலை Wi-Fi வசதியை வழங்குகின்றன. இதனிடையே EMR செயலாக்கத்தின் வழி மருத்துவர்கள் நோயாளிகளின் மருத்துவ குறிப்புகளை மின்னணு முறையில் அணுகும் நிலையில் காத்திருப்பு நேரம் குறைவதோடு சிகிச்சையும் விரைவுபடுத்தப்படுகிறது. அதனையடுத்து வணிகத்துறையை உந்தச் செய்யும் நோக்கில் ஆண்டு விற்பனை மதிப்பு 3 மில்லியன் ரிங்கெட் மிகாத வணிகங்களுக்கு மின்னணு விலைப்பட்டியல் E-invoice-லிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அந்த அணுகுமுறை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு சுமையை ஏற்படுத்தாமல் வணிக வளர்ச்சியில் கவனம் செலுத்த வழி செய்கிறது. மேலும் சிறு வணிகங்களின் வளர்ச்சியை மேம்படுத்தும் பொருட்டு குறுங்கடன் கூடுதலாக 1 பில்லியன் ரிங்கெட் அதிகரிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டுக்கான மொத்த குறுங்கடன் ஒதுக்கீடு 6 பில்லியன் ரிங்கெட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சாலையோர வணிகர்கள், இரவு சந்தை விற்பனையாளர்கள், வீட்டிலிருந்து வியாபாரம் செய்யும் தாய்மார்களுக்கு உதவும் நோக்கில் கரான் சுஜாத்ரா மடானி திட்டத்தின் மூலம் 200 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் வழி அத்தரப்பினர் தங்கள் வணிகங்களை வலுப்படுத்திக் கொள்வதோடு உள்நாட்டு பொருளாதாரத்தையும் மேம்படுத்த உதவுகின்றனர்.
எண்ணற்ற சவால்கள் எழுந்தாலும் நாட்டு மக்களின் நலன் கருதி வளர்ச்சியின் பலன்களை அவர்கள் பெறுவதை உறுதி செய்யும் நோக்கத்தை பிரதமரின் அந்த முக்கிய அறிவிப்புகள் பறைசாற்றுகின்றன. அரசாங்கம் அறிவிக்கும் ஒவ்வொரு உதவியும் இரட்டிப்பு நன்மையளிக்க வல்லது. அதனை நனவாக்க அடுத்த மாதம் 9ஆம் நாள் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அறிவிக்கப்படவுள்ளது. அதே இரட்டிப்பு நன்மை மலேசியர்களுக்கு வாய்க்கும் என்ற எதிர்பார்ப்போடு நிறைவு பெறுகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் குலரட்சகி குணசேகரன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:19. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:19.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்களுக்கு பிடித்த 80-90 பாடல்களை நீங்க அழைத்து கேட்கலாம். மறக்காம யாருக்கு விரும்பி கேக்குறீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். ஆக உங்களுக்காக திறக்கப்பட்ட கதவில் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பாடல்களை நீங்க விரும்பி கேட்கும் நேரம் இது. அழைக்கலாம் 03-2282-5733 அல்லது 4768. புதிய நேர்களை ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். வாங்க

0: சரி, பாட்டு கடைக்கு வந்தாச்சு. முதல் நேயர் அழைச்சிருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ரூபன் பேசுறேன்க்கா.
0: ரூபன் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க ரூபன்?
1: நான் வந்து டிங்கில இருந்து பேசுறேன்க்கா.
0: சரி, என்ன பாட்டு வேணும் ரூபனுக்கு இன்னைக்கு பாட்டு கடையில?
1: அந்த ஜீன்ஸ் படத்துல கொலம்பஸ் கொலம்பஸ்.
0: சரி, ஒரு பாட்டு இருக்குது. சரி, யார் யாருக்கெல்லாம் விரும்பி கேக்குறீங்க நீங்க?
1: கூட படிச்சவங்க எல்லாத்துக்கும், எல்லாரும் ஒன்னா போறோம். எல்லாருக்கும் சமர்ப்பணம்.
0: எல்லாம் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்ல மாட்டாங்க நமக்கு?
1: எல்லாரும் சேர்ந்தாக்கா. ஓகே, இப்ப சொல்ல சொல்றேன்க்கா. எல்லாரும் சேர்ந்து ஹாய் சொல்லுங்க.
0: சரி, ஆக இந்த ஹாய் அப்படின்ற சந்தோஷத்தோட அந்த பாடல் உங்களுக்கு கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி அழைச்சதுக்கு. கேட்கலாம் அடுத்தது.
1: ரொம்ப நன்றிக்கா.

0: 40 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட சும்பாங்கன் துணை ரஹ்மா எஸ்டிஆர் பெறுநர்கள் பக்க B40 திட்டம் மூலம் இலவச சுகாதார பரிசோதனையை பெற தகுதியுடையவர்கள். அது மட்டுமின்றி 20,000 ரிங்கிட் வரையிலான மருத்துவ உபகரண உதவி, புற்றுநோய் சிகிச்சை ஊக்கத்தொகை மற்றும் போக்குவரத்து உதவித்தொகை ஆகிய நன்மைகளையும் பெறுங்கள். செப்டம்பர் 5-6 தேதிகளில் கோலாலம்பூரில் தேவான் பிளாட் ஸ்ரீ சபா 3B, KRT தமன் முடா பாசா சத்து, PPR பத்துமுடா, ஸ்லாங்கூரில் ஸ்ரீ கம்பாங்கன் தமன் சுங்கை பசி இண்டா, பத்திகேவ்ஸ் தமன் ஸ்ரீ கோம்பா, காஜாங் கம்பங் சுங்கை சுவா, கம்பங் பரு அம்பாங் போன்ற இடங்களில் நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் மைகார்ட் அட்டையை மட்டும் கொண்டு வந்தால் போதும்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: சேதுபதி பேசுகின்றேன்.
0: எங்கிருந்து பேசுறீங்க சேதுபதி?
1: கோலஸ்லேங்கூர்ல.
0: சரி, இது முதல் தடவையா நீங்க வானொலியில் அழைச்சு பேசுறது?
1: ஆமாம்.
0: வானொலியில ஏன் இத்தனை நாள் அழைக்காம இருந்தீங்க?
1: வாய்ப்பு கிடைக்கல.

0: பாட்டு கடை இது. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: சிவா.
0: சிவா, சிவா எங்க இருந்து பேசுறீங்க?
1: நீலாயில இருந்து பேசுறேன்.
0: நீலாயில இருந்து பேசுறீங்க. சிவா, என்ன வேலை செய்றீங்க?
1: நான் வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன். இப்ப லீவுக்கு வந்து நீலாய்க்கு திருப்பி வந்திருக்கேன்.
0: ஓ, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஒரு மாசத்துல எத்தனை தடவை வருவீங்க சிங்கப்பூர்ல இருந்து?
1: மாசத்துல ஒரு வாட்டி.
0: ஒரு தடவை
1: கிடைக்கிற ஒரு வாட்டி லீவ்ல வந்து.
0: அதுவே பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு.
1: ஆமா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்றது, சம்பாதிக்கணும்ல.
0: சரி, என்ன பாட்டு வேணும் சிவாவுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு வந்து லேசா லேசா பாத்துக்கிறது அவள் உலக அறிக்கை பாட்டு.
0: சரி சரி, யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
1: லீவ்ல வந்தனால கேர்ள் ஃப்ரெண்ட் மிஸ் பண்றதுனால அந்த பாட்டு அவங்களுக்கு.
0: பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா என்ன?
1: சொல்லலாம்
0: இப்ப வேணாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: நம்ம பையன் இப்பதான் காய்ச்சல்ல இருந்து குணமாகிருக்கான். கோழி சூப் கொடுத்தா நல்லது. நான் போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன்.
1: ஏற்கனவே நான் பாபா சூப் மிக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். கோழி மட்டும் வாங்கிட்டு வாங்க.
0: அப்படியா?
1: பாபா சூப் மிக்ஸ்ல மல்லி, சோம்பு, சீரகம், வெள்ள மிளகு, கருப்பு மிளகு, லவங்க பூ, சுக்கு, கிராம்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்திருக்காங்க.
2: கோழி சூப், ஆட்டு சூப், சைவ காய்கறி சூப், இப்படி எல்லா சூப் வகைகளுக்கும் பாபா சூப் மிக்ஸ். செய்முறை பாபா சூப் மிக்ஸ் பாக்கெட்டில் அச்சிடப்பட்டுள்ளது. பாபா சன் யூ, வாழ்வியல் சுவைகள்.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079712119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: சரி, பாட்டு கடையை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து நவீன் ராஜ் அழைப்புல இருக்கிறாரு. வணக்கம் நவீன்.
1: வணக்கம்.
0: நீங்க எந்த ஊரு?
1: போட்டிக்சன்ல
0: இருக்கிறீங்க. சரி, எல்லா அழைப்பும் அந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்குது. சொல்லுங்க நவீன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு இருக்கு பாட்டு கடையில?
1: சொல்லாமல் தொட்டு செல்லும் அந்த பாட்டு போடுங்க.
0: தீனா படத்துல இருந்தா? சரி, யாருக்காக விரும்பி கேக்குறீங்க? மனைவிக்காக. கொஞ்சம் சோகமா கேக்குறீங்களே, பரவாயில்லையா? அவங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு, அவங்களுக்கு பிடிக்குமா அந்த பாட்டு?
1: எனக்கு பிடிக்கும்.
0: உங்களுக்கு பிடிச்சதுனால அவங்களுக்காக கேக்குறீங்க.
1: ஆமா.
0: சரி, மனைவி பேர் என்ன?
1: அவங்க பேர் நேச மாலதி.
0: நேச?
1: நேச மாலதி.
0: நேச மாலதி. சரி சரி, ஆக அவங்களுக்காக உங்களுக்கு அவங்க சேர்ந்து அடுத்த பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: சரி, பாட்டு கடையில அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், யுகன் பேசுறேன்.
0: யுகன், எங்க இருந்து பேசுறீங்க?
1: காஜாங்.
0: காஜாங்ல இருக்கீங்க, வேலையா உங்களுக்கு?
1: இல்ல, நீங்க நான் லீவ் எடுத்துட்டு கூட்டாளி கூட வெளியா வரோம்.
0: சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: செப்டம்பர் மாதம் அலை பைதலேசு.
0: சரி, ஏன் அந்த பாட்டை விரும்பி கேக்குறீங்க? யாருக்கு கேக்குறீங்க?
1: சிவா.
0: சிவாவுக்காக விரும்பி கேக்குறீங்களா? அடிக்கடி சந்திச்சுக்குவீங்களா நண்பர்கள்லாம்?
1: அடிக்கடி சந்திச்சுக்குவோம்.
0: சரி, உங்களுக்காக அடுத்து பாடல கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.

இசை பாட்டுக்கடை நிறைவு பாடலுக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவு பாடல் நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அங்க அடுத்து காற்றின் மொழியில உங்களை சந்திக்க அஸ்வினி ராஜசேகரன் வந்திருக்காங்க. இப்பொழுது விடையை பெறுகிறேன். புவனா வீரமோகன், வார இறுதி நாள் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா அமையட்டும். மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும்போது அவர்களுக்கு ஆரஞ்சு நிற உடை அணிவிக்கும் நடைமுறையை உடனடியாக நிறுத்தியுள்ளது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும் நடைமுறைகள் குறித்த தற்போதைய பரிந்துரைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக SPRM தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமன் தெரிவித்தார். சரவாக்கில் புகை மூட்டம் காரணமாக சில இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளதை தொடர்ந்து 647 தொடக்க இடைநிலைப் பள்ளிகள் வரும் திங்கட்கிழமை முதல் 5 நாள்களுக்கு தற்காலிகமாக மூடப்படும். இஃது 563 தொடக்க பள்ளிகளைச் சேர்ந்த 108,477 மாணவர்களையும் 84 இடைநிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 90,082 மாணவர்களையும் உள்ளடக்கியது என்று மாநில கல்வித்துறை தெரிவித்தது. டொரியான் தொங்கால் காம்புங் படாங்கிளாடியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்த தீ விபத்தில் 9 வாகனங்கள் அழிந்தன. நல்வாய்ப்பாக உயிரிழப்பு இல்லை என்றும் மாலை 4 மணிக்கு தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் மலாக்கா தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் மொஹமத் ஷாரோம் லஜி தெரிவித்தார். இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்தா ராஜபக்சவின் புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நமல் ராஜபக்ச 2013 ஏர்பஸ் விமான கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தெளிவாக வெளியிடப்படவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே குடிநுழைவு தடுப்பு மையங்களை அமைப்பது தொடர்பாக 4 ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சு நடத்திய டென்மார்க் புகலிடம் நிராகரிக்கப்பட்டவர்களை அடுத்த ஆண்டு முதல் திருப்பி அனுப்பும் மையங்களுக்கு அனுப்ப தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புலம்பெயர்ந்தோர் விவகார அமைச்சர் மோர்டன் போட்ஸ்கோஃப் கூறினார். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. நாளை இரவு லீகாஸ் அரங்கில் நடைபெறும் கூச்சிங் சிட்டி FC உடனான ஆட்டத்தில் பார்வையாளர்கள் தங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று சபா FC கேட்டுக்கொண்டுள்ளது. அவர்களின் வருகை தனது அணியினருக்கு கூடுதல் ஆற்றலை வழங்கும் என்று தலைமை பயிற்றுநர் ஹுவான் டாரெஸ்ட் கரிடோ கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் உங்களுடைய உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே இதனை தொடர்ந்து தெலுங்கு பாடல்களை நாம கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில தொடக்கமாக திலீப் தேவ்கன் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல் இதோ உங்களுக்காக.

மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 முதல் September 6 வரை, காலை மணி 10 முதல் 20 மணி 10 வரை, மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:29. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:29.

தல்கர் சல்மான் நடிச்சிருக்கிற ஐஎம் கேம் படத்தை வந்து நஹாஸ் ஹித்யாத் இயக்கியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா கயத் லோஹர், கதிர், ஆண்டனி வர்கேஸ் இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உட்பட 5 மொழிகள்ல இந்த படம் வந்து வெளிவந்திருந்தது. படத்தின் கதாநாயகன் தல்கர் சல்மான் பேசும்போது, இந்த படத்துல ஏராளமான தமிழ் நடிகர்கள் நடிச்சிருக்கிறதால தமிழ் படம் போன்ற உணர்வை ரசிகர்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எங்க நிறுவனம் மிகப்பெரிய பட்ஜெட்ல தயாரித்திருக்கிற பிரம்மாண்டமான படம் தான் இந்த ஐஎம் கேம் அப்படின்ற படம். இதை நாம எப்படி பண்ண போறோம் அப்படின்ற பயம் வந்ததுனாலதான் இந்த கதைக்கு ஒப்பே கொண்ட. வாழ்க்கையில எப்போதுமே எந்த ஒரு விஷயம் உங்களை பயமுறுத்துதோ அந்த விஷயத்த தேர்ந்தெடுத்தாலே நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்த இந்த திரைப்படத்திற்கான ஒரு நேர்காணல்ல அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெலுங்கு பாடல்களையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ கிருஷ்ணா தேஜஸ்வி கொண்டு வரும் பாடல் அடுத்ததாக உங்களுக்காக.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
2: குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடீஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம வந்து தேடலும் தெளிவும் அங்கத்தில் நலங்கு அப்படின்ற தலைப்புல பேச போறோம். நலங்கு தானே சொல்லுவாங்க, நீங்க என்ன நலங்கு சொல்றீங்க அப்படின்னா, இந்த நலங்கு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு, அதுதான் சரியான வார்த்தை அப்படின்றதையும் கடந்த வாரம் அந்த தலைப்பை பத்தி பேசும்போது நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஏன் நலங்குன்னு சொல்லி காலப்போக்கில் நலங்குன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்றத தொடர்ந்து நாம தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் 10 மணிக்கு மேல கேட்கலாம். தேடலும் தெளிவும் சார்ந்த நிகழ்ச்சியுடைய காணொலியெல்லாம் வினாலுடைய சமூக வலைதள பக்கமாகவும் பதிவேற்றம் செய்திருந்தோம், அங்கும் சென்று பார்க்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியில் நெசச்சவை பில்லா அப்படின்ற பாடல், இந்த பாடலை சித் ஸ்ரீராம் நமக்காக கொண்டு வராங்க. வாங்க பாடலை கேட்கலாம்.

நிறைவு பாடல்களை கேட்க போறோம். இந்த பாடல்களை கேட்ட பிறகு உங்களுக்காகவே 9 மணிக்கான செய்திகள், இஸ்லாமிய நிகழ்ச்சி தேடலும் தெளிவும், ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல்னு சொல்லி நிறைய அங்கங்களை உங்களுக்காகவே கைவசம் வைத்திருக்கோம். வாங்க பாடல்களை நாம கேட்டு ரசித்து வரலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

0: புகை மூட்டம். சரவாசரியான் முழுவதும் ஊரடங்கு உத்தரவை விதிக்க பேரரசர் ஒப்புதல். 2026 மகா கண்காட்சியின் முதலீட்டு மதிப்பு 9.3 பில்லியன் ரிங்கே. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சுகாதாரத்திற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் காற்று மாசுபாடும் புகை மூட்டமும் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து சரவா சரியான் முழுவதும் அவசர நிலையை அறிவிக்க பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளார். தொடர்புடைய பகுதியில் காற்றின் தரம் குறித்து பிரதமர், மாநில முதல்வர் ஆகியோரின் ஆலோசனைகளையும் இது தொடர்பான நிறுவனங்களின் கருத்துக்களையும் கருத்தில் கொண்ட பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் கூறியது. அரசாங்கம் நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பதுடன் பொதுமக்களுக்கு சுகாதார ஆலோசனைகளை வழங்கும் என பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. சரவாக்கில் புகை மூட்டம் காரணமாக சில இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளதை தொடர்ந்து 647 தொடக்க இடைநிலைப் பள்ளிகள் வரும் திங்கட்கிழமை முதல் 5 நாள்களுக்கு தற்காலிகமாக மூடப்படும். செப்டம்பர் 7 முதல் 11 வரை செயல்படுத்தப்படும் இந்த நடவடிக்கை 563 தொடக்க பள்ளிகளைச் சேர்ந்த 100,000 மேற்பட்ட மாணவர்களையும் 84 இடைநிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 90,000 மாணவர்களையும் உள்ளடக்கியது என்று மாநில கல்வித்துறை தெரிவித்தது. மாணவர்களின் கற்றல் செயல்முறை தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்ய குறிப்பிட்ட அந்த வாரம் முழுவதும் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் நடைமுறை மேற்கொள்ளப்படும். இதனிடையே புகை மூட்டத்தை தொடர்ந்து தூரம் பார்க்கும் சிக்கலை கருத்தில் கொண்டு கிழக்கு மலேசியாவிலும் மேற்கு கலிமந்தானிலும் சில பகுதிகளில் ஏர் ஏசியா விமான பயணங்கள் ரத்து செய்யப்படக்கூடும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயணம் பாதிக்கப்படும் பயணிகள் உடனடியாக இதுகுறித்து அறிவிக்கப்படுவர் அல்லது மூவ் செயலி மூலம் தங்களது விமான பயண நிலையை சரிபார்த்துக் கொள்ள அவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இவ்வேளை எல்லை கடந்த புகை மூட்டம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தீங்கு விளைவிக்கவில்லை, மாறாக வனவிலங்கின் இனப்பெருக்கத்திலும் சூழலமைப்பின் நீடிப்புத்தன்மையிலும் நீண்டகால பாதிப்புக்கு வித்திடுகிறது என மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் UPMன் சுற்றுச்சூழல் நிர்வாக நிபுணர் இணை பேராசிரியர் டாக்டர் ஹலிசா அப்துல் ரஹ்மான் கூறியுள்ளார். நாள்பட்ட சுவாச கோளாறு, இனப்பெருக்க விகித குறைபாடு, நீரிழப்பு, உணவு வள பற்றாக்குறை ஆகிய பாதிப்புகள் ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 2026 மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா கண்காட்சியின் மொத்த முதலீட்டு மதிப்பு 9.3 பில்லியன் ரிங்கேட்டை எட்டியுள்ளது என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். அமைச்சின் முதற்கட்ட இலக்கான 8 பில்லியன் ரிங்கேட்டை இது கடந்துள்ளது. கண்காட்சி தொடங்கிய 7 நாள்களில் பதிவு செய்யப்பட்ட இந்த தொகை இறுதி நாளுக்குள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். அதிகாரப்படி பணி தொடர்பில் சட்ட நடவடிக்கையை எதிர்நோக்கும் ஆசிரியர்களின் வழக்கறிஞர் செலவுக்கு உதவுவதற்காக தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கம் NUTP இவ்வாண்டு 1.5 மில்லியன் ரிங்கேட்டை ஒதுக்கியுள்ளது. NUTP உறுப்பினர்களாக பதிவு செய்த ஆசிரியர்களுக்காக இந்த உதவி முழுமையாக வழங்கப்படுகிறது என அதன் தலைவர் அமினுடின் ஆவாங் கூறியுள்ளார். கிளாந்தான் கோத்தாபாருவில் இன்று நடைபெற்ற 24வது NUTP பிரதிநிதிகள் மாநாட்டில் அவர் பேசினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும்போது அவர்களுக்கு ஆரஞ்சு நிற உடை அணிவிக்கும் நடைமுறையை உடனடியாக நிறுத்தியுள்ளது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும் நடைமுறைகள் குறித்த தற்போதைய பரிந்துரைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக SPRM தலைவர் டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் ஆமான் தெரிவித்தார். கைவிலங்கு அணிவிப்பது குறிப்பிட்ட சூழலுக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படும் என்றும் உடல்நலம் குன்றியவர்கள், உடற்பேறு குறைந்தவர்கள், முதியோர், சிறார் ஆகியோருக்கு அதிலிருந்து விலக்களிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்கும் நபர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும்போது ஆரஞ்சு நிற தடுப்பு கைதி உடை அணிவிக்க தேவையில்லை என பரிந்துரைத்திருந்தார். விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதுடன் தொடர்புடைய நபர்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் அதிகாரப்படியாக பதிவு செய்யப்படாத நிலையில் அவர்களை பற்றி சமூகத்தில் எதிர்மறையான எண்ணம் ஏற்படுவதை தவிர்க்க இந்த நடவடிக்கையை பரிசீலிப்பது நியாயமானது என்று அவர் கூறினார். இவ்விவகாரம் குறித்து பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களுக்கும் தாம் மதிப்பளிப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். தேசிய தற்காப்பு கல்வி மையம் புஷ்பஹானாஸ் வியூக சிந்தனை உருவாக்கத்திற்கான முதன்மை தளமாக தொடர்ந்து பங்காற்ற வேண்டும் என தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நொர்டின் கூறியுள்ளார். நடப்பு எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் திறனுடைய தற்காப்பு தலைமைத்துவத்தை உருவாக்குவதில் புஷ்பஹானாஸ் பங்களிக்கிறது என்றார் அவர். நெருக்கடியால் சூழ்ந்துள்ள உலக பாதுகாப்பு சூழலை எதிர்கொள்ள அது அவசியமாகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேயின் புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நமல் ராஜபக்ச 2013 ஆபாஸ் விமான கொள்முதல் தொடர்பான ஊழல் விசாரணையில் ஊழல் ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டார். அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தெளிவாக வெளியிடப்படவில்லை. 2016 அந்நாட்டின் புதிய அரசாங்கம் ரத்து செய்த 2.3 பில்லியன் அமெரிக்க டாலர் உடன்பாடு வழக்கில் அவர் பிடிபட்டுள்ளதை வழக்கறிஞர் நிஷாந்தா தயானந்தா உறுதிப்படுத்தியுள்ளார். 2027 ஆவணமற்ற புகலிடம் கோருவரை புலம்பெயர்ந்தோர் மையங்களுக்கு அனுப்ப டென்மார்க் தயாராகுகிறது. ஐரோப்பாவிற்கு வெளியே அந்த மையங்களை அமைப்பது குறித்து ஜெர்மன், நெதர்லாந்து, ஆஸ்திரியா, கிரீஸ் ஆகியவற்றுடன் பேச்சு நடத்தப்பட்டதாக டென்மார்க் புலம்பெயர்ந்தோர் விவகார அமைச்சர் மார்ட்டன் பாட்ஸ்கோஃப் கூறினார். மேம்பட்ட புகலிட புலம்பெயர்ந்தோர் அமைப்பை உருவாக்க இது அவசியமாகிறது என்றார் அவர். மத்திய கலிமந்தானில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட சதுப்பு நில பகுதியிலிருந்து இந்தோனேசிய அதிகாரிகள் ஒரு தாய் ஓராங்குத்தானையும் சுமார் 1 ஆண்டு வயதுடைய அதன் குட்டியையும் மீட்டனர். ராயா, ராயு என அறியப்படும் அந்த இரு விலங்குகளும் மீட்பு நடவடிக்கையின் போது அடையாளம் காணப்பட்டன. இருந்தும் இருள் தீ காரணமாக அந்த மீட்பு பணி சவாலாக இருந்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பரிசோதனைக்கு பிறகு அவை இரண்டும் அவற்றின் இருப்பிடத்தில் மீண்டும் விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு. முன்னாள் தேசிய உயரம் தாண்டுதல் வீரர் லீ ஹப்வே அண்மைய சுக்மா போட்டியில் இளம் விளையாட்டாளர்களின் சிறப்பான செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டு நாட்டில் மேலும் பல திறமையான உயரம் தாண்டுதல் விளையாட்டாளர்களை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குறிப்பாக மகளிர் பிரிவில் எட்டப்பட்ட அடைவு நிலை மிகவும் ஈர்க்கக்கூடிய வகையில் இருந்ததாக தற்போது தேசிய மாற்று வீரர் அணியினருக்கு பயிற்சி அளித்து வரும் ஹப்வே கூறினார். அடுத்த ஆண்டு சி போட்டியில் தேசிய உயரம் தாண்டுதல் அணி பதக்கம் வெல்லும் வாய்ப்பையும் கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிறைவாக, ஜப்பானில் இம்மாதம் நடைபெறும் ஆசிய போட்டியில் பங்கேற்கும் சீனாவின் 815 விளையாட்டாளர்களுள் நீச்சல் போட்டி வீராங்கனை 13 வயது யூசிடியும் அடங்குவார். கடந்த ஆண்டு உலக நீச்சல் போட்டி வரலாற்றில் தங்கப்பதக்கம் வென்ற 12 வயது இளம் வீராங்கனையாக அவர் திகழ்கிறார். 3 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற ஆசிய போட்டியில் சீனா 201 தங்கப்பதக்கங்களை வென்றது. இம்முறை 38 போட்டிகளில் அந்நாடு பங்கேற்கிறது. புகை மூட்டம். சரவா சரியான் முழுவதும் ஊரடங்கு உத்தரவை விதிக்க பேரரசர் ஒப்புதல். 2026 மகா கண்காட்சியின் முதலீட்டு மதிப்பு 9.3 பில்லியன் ரிங்கேன். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி, மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு, வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1983 இன்றைய நாளில் திருங்கானூர் டுங்குன் தஞ்சோங் ஜரா விடுதி சிறந்த வடிவமைப்புக்கான ஆகா கான் விருதை வென்றது. துருக்கி இஸ்தான்புல்லில் சோப்காபி அரண்மனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளவரசர் கரீம் அல் ஹுசைனி விருதை வழங்கினார். இந்த விடுதியின் வடிவமைப்பு திருங்கானுவின் பாரம்பரிய மிலாய் பண்பாட்டை அடிப்படையாக கொண்டு பாரம்பரிய திருங்கானு அரண்மனைகளின் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டது. மேலும் திருங்கானுவைச் சேர்ந்த உள்ளூர் தச்சர்களின் உழைப்பை கண்டு கபூர், பலாவ், ஞாத்தோ போன்ற மரக்கட்டைகளை பயன்படுத்தி இக்கட்டடம் உருவாக்கப்பட்டது. இந்த வெற்றி திருங்கானு மாநிலத்தின் பாரம்பரிய தச்சர்கள் சிற்பிகளின் நுட்பமான கலைத்திறனுக்கும் திறமைக்கும் உலக அளவில் கிடைத்த மிகச்சிறந்த அங்கீகாரமாக கருதப்பட்டது. தஞ்சோங் ஜரா விடுதியுடன் உலகின் பிற பகுதிகளைச் சேர்ந்த பல சிறந்த கட்டடக்கலை திட்டங்களுக்கும் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டன. அவற்றுள் நவீன பாரம்பரிய கட்டடக்கலை கூறுகளை இணைத்து தற்போது போஸ்னியா ஹெர்சகோவினா என்று அழைக்கப்படும் யுகோஸ்லாவியா நாட்டில் பிசோகோ நகரில் உள்ள ஷெரெஃபோர்டின் வெள்ளை மசூதியும் ஒன்றாகும். மேலும் துனிசியாவின் துனிஸ் மெடினாவில் உள்ள கட்டுப்படி வீடமைப்பு திட்டம், துருக்கியின் அக்யாகா கிராமத்தில் உள்ள நேல்ககிர் குடியிருப்பு, எகிப்து கிசாவில் உள்ள விசா வெசப் கலை மையம் ஆகியவையும் இந்த விருதை பெற்றன.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நேர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அஹ்மத் உசைன் அன்வரி.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக, ஆமீன். அன்பு நேயர்களே, இளைஞர்களின் பொறுப்பு சமுதாயத்தின் நம்பிக்கை என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் மனிதனுக்கு மூன்று பருவத்தை கொடுத்துள்ளான். முதலாவது குழந்தை பருவம், இரண்டாவது வாலிப பருவம், மூன்றாவது வயோதிக பருவம். குழந்தை பருவம் அறியாத பருவம், தான் நினைத்ததை எதுவும் செய்ய முடியாத பருவம், எல்லா நிலையிலும் அடுத்தவர்களுடைய உதவியோடு இருக்கக்கூடிய ஒரு பருவம்தான் குழந்தை பருவம். வாலிப பருவம் என்பது உடல் வலிமை, உடல் சக்தி முழுமை பெற்ற பருவம். எதை நினைத்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு பருவம். அடுத்தவர்களுடைய உதவியின்றி தான் நினைத்ததை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு பருவம்தான் வாலிப பருவம். மூன்றாவது வயோதிக பருவம். இந்த வயோதிக பருவம் என்பது பலகீனமான ஒரு பருவமாகும். அவர் எவ்வளவு விஷயங்கள் அறிந்திருந்தாலும் தெரிந்திருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிற போது அவரால் அதை செய்ய முடிவதில்லை. அவர் தெரிந்திருந்தும் தெரிந்த விஷயங்களே மறதியாகக்கூடிய ஒரு பருவம்தான் வயோதிக பருவம். அல்லாஹ் இந்த மூன்று பருவங்களிலே இந்த வாலிப பருவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். வாலிப பருவம் வாழ்க்கையில் சிறந்த பருவமாகும். மறுமையின் வெற்றிக்காக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு பருவம். அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு தேர்ந்தெடுத்த பருவம் இந்த வாலிப பருவம். இந்த வாலிப பருவம் எதிர்காலத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு பருவம். வயோதிகர்கள் மீண்டும் வாலிபம் திரும்பாதா என்று ஆசைப்படக்கூடிய ஒரு பருவம். அன்பானவர்களே, யார் இந்த வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிக்கின்றார்களோ அவர்கள் பாக்கியமானவர்கள், உன்னதமானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலம் வாய்ந்த மூமின், பலவீனமான மூமினை விட சிறந்தவர் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர். எந்த அளவிற்கு அவருடைய பலத்தின் மூலமாக நன்மைகள் செய்கிறாரோ அதே அளவு பாவம் செய்யலாம். ஆனால் அவர் அந்த பாவங்களில் ஈடுபட்டு விடாமல் நன்மையான விஷயங்களில் அவர் அதை பயன்படுத்துகிற போது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவராக ஆகிவிடுகிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பானவர்களே, இந்த இளைஞர்கள் சமுதாயத்தின் நம்பிக்கையை முழுமையாக பெறும் அளவிற்கு சிறந்தவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படியானால் சமூகத்தில் நடக்கும் பாவங்கள், அநியாயங்கள், அதுபோன்று அட்டுழியங்கள் எதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் புறம்பானதாக நடக்கின்றதோ அதையெல்லாம் அழகிய முறையில் எடுத்துரைத்து சரி செய்ய முயல வேண்டும். நமக்கென்ன, நாம் குற்றம் செய்யவில்லை, யாரோ எப்படியோ அவர்கள் நடந்து கொள்ளட்டும் என்பதாக பராமுகமாக அவர் இருந்தால் அவர் தன் வாலிபத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்பது பொருளாகும். அதற்கு நேர் மாற்றமாக நடைபெறுகிற தவறுகளை அழகிய முறையில் எடுத்துரைத்து, இது உங்களுக்கு மட்டுமல்ல, இது போன்ற தவறுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நடந்தால் அது நல்லோர்களையும் சேர்த்து பிடித்துவிடும் என்பதை உணர்ந்து அவர் செயல்படுகிற போது அவர் சிறந்தவராக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவராக ஆகிவிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தவறான மார்க்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் நடப்பதை கண்டால் தன் கரம் கொண்டு அதை தடுத்து நிறுத்த முடியும் என்றால் அதை தடுத்து நிறுத்துங்கள். அதற்கு சக்தி இல்லை என்றால் தன் நாவால் நீங்கள் அதை சொல்லுங்கள், அழகான முறையில் நீங்கள் சொல்லுங்கள். அதற்கும் உங்களால் முடியவில்லை என்றால் அது நடைபெறுகிற அந்த செயல் அது தவறானது, அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமற்றது என்று நீங்கள் உங்களுடைய உள்ள தளவில அதை வெறுத்து அதிலிருந்து விலகி இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அது ஈமானின் கடைசி

இன்று ஆபத்தான சூழ்நிலை என்னவென்றால், தவறுகள் நடக்கிற போது அது தவறு என்று தெரிந்தும் அதை நாம் சொன்னால் அதை நம்மை தவறாக நினைத்துக் கொள்வார்களோ, வேறு மாதிரி அவர்கள் நினைத்துக் கொள்வார்களோ என்றெல்லாம் நினைத்து தவறு என்று தெரிந்தவர்களும் அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவர்கள் எல்லோருமே ஈமானுடைய நிலையிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்பதை தான் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு சொல்கிறது. இதே நிலையை நீடித்திருக்குமானால், இதே பாவங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமான விஷயங்கள் உலகத்திலே தொடர்ந்து நடைபெறுமானால், அது நடைபெறுவதை கண்டு இதுபோன்ற இளைஞர்கள், தகுதி மிக்கவர்கள், துடிப்புள்ளவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் அதை தடுத்து நிறுத்த எந்த விதமான முயற்சிகளும் செய்யாமல் தன் வாழ்வையும் சீர்திருத்துக் கொள்ளாமல் இருப்பார்களையானால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுனுடைய வேதனைகள் வருவதற்கு அது காரணமாகிவிடும். எவன் உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், சொல்லக்கூடிய விஷயம் பொய்யல்ல உண்மை என்பதை பெருமானார் அவர்கள் உணர்த்தும் பொழுது இது போன்ற சத்தியத்தை அவர்கள் முற்படுத்தி சொல்கிறார்கள். நன்மையான விஷயங்கள் நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள், பாவமான காரியங்களை தடுத்து கொண்டே இருங்கள். இதை நீங்கள் விட்டுவிட்டால் தன் ஆபத்தை, தன் தண்டனையை அல்லாஹ் உங்களுக்கு இறக்க நேரிடும். அதற்கு பிறகு நீங்கள், யா அல்லாஹ், நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம், நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், அந்த கஷ்டங்களை சிரமங்களை நீ தூரமாக்கிவிடு என்று நீ துவா செய்தால் உன்னுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நம்மளுடைய தேவைகள் நாம் துவாவின் மூலமாகத்தான் அல்லாஹ்வினிடத்திலே பெற முடியும். நமக்கு ஏற்பட்ட ஆபத்துகள் நீங்குவதற்கு துவாவின் மூலமாகத்தான் ரப்பிடத்திலே உதவி பெற முடியும். அந்த துவாவே அங்கீகரிக்கப்படாது என்று சொன்னால் யாரிடத்தில் சென்று நாம் பாதுகாப்பு தேடுவது, யாரிடம் சென்று நாம் உதவிகள் தேடுவது? மிகப்பெரிய சிரமத்திற்கு நாம் உள்ளாகிவிடுவோம். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் எல்லோரையும் காத்தருள்வானாக.

அன்பு நேயர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சிறிய வயதிலேயே அஸ்ஸாதிக் அல் அமீன், உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்ற பட்டத்தை பெருமானார் அவர்கள் அந்த மக்களால் சொல்லப்பட்டார்கள். அந்த மக்கள் எல்லோருமே அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்று சொன்னார்கள் என்றால், அவர்கள் தனது வாலிப அந்த காலகட்டத்தை அவ்வளவு தூய்மையானதாக, அவ்வளவு பாதுகாப்பாக அவர்கள் பாதுகாத்து வாழ்ந்ததால் தான் அவ்வளவு பெரிய உன்னதமான பெயரை அவர்கள் பெற்றார்கள். பெருமானார் அவர்கள் தனது சிறிய வயதிலேயே நேரத்தை அவர்கள் வீணாக்கியதில்லை. சிறு வயதிலேயே அவர்கள் வியாபார சிந்தனையில் இருந்தார்கள். 25 வயதில் திருமணம் செய்து கொண்டார்கள். சண்டையிட்டு கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள். இளைஞராக இருக்கும் பொழுதே ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற சங்கத்தை நிறுவி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவினார்கள். துரோகம் இழைக்கப்பட்டவர்களுக்கு, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு அநீதத்தை போக்கி நீதத்தை தேடி பெற்றுக் கொடுத்தார்கள். இளைஞர்களிடம் குடிகொண்டிருந்த குடி, கூத்து, போதை, சூதாட்டம், பெண்ணாசை போன்ற பெரும் பெரும் பாவங்களை இளைஞர்களிடம் இருந்து அவர்கள் களைந்தார்கள். அதன் காரணமாக சமுதாய நம்பிக்கையை பெற்று சிறந்த இளைஞர் என்ற பட்டத்தோடு சிறந்த இளைஞர்களையும் அவர்கள் உருவாக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களிடத்திலே அறிமுகப்படுத்துகிற போது பெருமானார் அவர்களுக்கு மிகவும் துணையாக பாதுகாப்பாக இருந்தவர்கள் இளைஞர்கள்தான். ஹசரத் அலி ரதியல்லாஹு தாலானுஹு, ஜாஃபர் இபுன் அபி தாலிப் ரதியல்லாஹு தாலானுஹு, முசாப் இபுன் உமைர் ரதியல்லாஹு தாலானுஹு, அப்துல்லா இபுன் மசூத் ரதியல்லாஹு தாலானுஹு, அப்துல்லா இபுன் உமர் ரதியல்லாஹு தாலானுஹு, அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதியல்லாஹு தாலான்ஹு, இவர்கள் எல்லோருமே 20 வயதை விட மிக குறைவானவர்கள். அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப், சுஹைப், பிலால் ரதியல்லாஹு தாலான்ஹும் இவர்களெல்லாம் 20-30 வயது உடையவர்கள். உஸ்மான் கனி, உமர் இபுனுல் ஹத்தாப், அபு உபைதா இபின் ஜர்ரா போன்ற தோழர்களெல்லாம் 30-35 வயது உடையவர்கள்.

0: முஆதிபுன் ஜபல் ரதியல்லாஹு தாலானு அவர்கள் 20 வயது இளைஞர் யமனுக்கு கவர்னராக அனுப்பினார்கள். 6 வருடத்தில் ஜக்காத்து பொருளை மதீனாவுக்கு திருப்பி அனுப்பினார்கள். 6 வருடத்தில் வறுமையை ஒழித்து பொருளாதாரத்திலே தன்னிறைவு கண்டார்கள் ஹசரத் முஆதிபுன் ஜபல் அவர்கள். அதே போன்று உமரிபுன் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா 39 வயது இளைஞர், 2 ஆண்டில் அவர்கள் செய்த ஆட்சி காலம் மிக குறைந்த காலம். ஏழைகள் இல்லை, கடனாளிகள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சி கண்டார்கள். இப்பேற்பட்ட இளைஞர்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அடிப்படையாக இருந்தவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வயது காலத்தை அவர்கள் பாதுகாத்து நம்பிக்கையை ஊட்டியதால் அவர்களை பின்பற்றி வந்தவர்களும் இதுபோன்ற புனிதர்களாக உருவானார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஹசரத் அபூசர் அல் கிஃபாரி அவர்கள் கடந்து செல்கிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் சொன்னார்களாம், இந்த போகக்கூடிய இந்த தோழர் அபூசர் அல் கிஃபாரி, அவர் மலக்குமார்களிடத்திலே மிக பிரபலியமானவர் உங்களை விட. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீலுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஆனால் ஜிப்ரீல் அவர்கள் அபூசர் அல் கிஃபாரியை பெருமானாருக்கு அறிமுகப்படுத்தி சொன்னார்கள். இந்த அளவிற்கு அவர் சிறந்த ஒரு வாலிபராக ஆகுவதற்கு காரணம் அவர்களிடத்திலே 3 காரணங்கள் சொல்கிறார்கள். எல்லா ஆற்றல்கள் இருந்தும் அவர்களிடத்தில் இருந்த பணிவு, சாதாரணமாக தன்னை கருதுவார்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் மீது பேரன்பு கொண்டு குல் ஹுவல்லாஹ் வஹது என்ற இஹ்லாஸ் என்ற சூராவை அதிகமாக ஓதுவார்கள். நேரத்தை அவர்கள் வீணடிக்க மாட்டார்கள். இதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த அளவிற்கு உன்னத நிலையை பெற்றார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஆக அன்பானவர்களே, இப்படி இளைஞர்களை சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக உருவாக்குவதற்கு காரணம் பெருமானார் அவர்கள் அந்த சமுதாயத்திடத்திலே முழுமையான நம்பிக்கையை பெற்றார்கள். நம்பிக்கையை பெற்றதின் விளைவு அவர்களை பின்பற்றி வந்தவர்களும் உத்தமர்களாக சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இளைஞர்களிடம் இருக்க வேண்டிய குணங்கள், பண்புகள் என்று நாம் பார்க்கிற போது இறை நம்பிக்கை, நேர்வழியில் நடக்க வேண்டும், கேளிக்கை விளையாட்டுகளை தவிர்க்க வேண்டும், இளமையில் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும், ஒழுக்கமான வாழ்க்கையை கையில் எடுக்க வேண்டும், தன் சிந்தனைக்கு ஒத்தவர்களை ஒன்று கூட்டி சமூக சேவை செய்ய வேண்டும். இன்றைய இளைஞர்களை 3 குணங்கள் ஆக்கிரமித்திருக்கிறது. முதலாவது அவநம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வேண்டும், அந்த நம்பிக்கை குறைந்திருக்கிறது. 2வது தவறான பார்வைகள், பாவமான காரியத்தின் பக்கம் அவர்கள் இருப்பது. 3வது பெரியவர்கள், தன்னை விட சிறந்தவர்கள், உயர்ந்தவர்களை மரியாதை கொடுக்காமல் இருப்பது. இந்த 3 இருக்கிறதே ஒரு இளைஞர்களுடைய நம்பிக்கையை அது இழக்க செய்து விடுகிறது. இதை அவர்கள் இந்த பண்புகளை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிற போது அவர்கள் சமுதாயத்திடத்திலே நம்பிக்கையை பெறுகிறார்கள். அவர்களின் மூலமாக சமுதாயம் எழுச்சி பெறுகிறது. அவர்களின் மூலமாக சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. ஆக அந்த வாலிப பருவம் என்பது அது மிகப்பெரிய பாக்கியமாக கருதி அல்லாஹு தாலா அவன் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டானோ அதே அடிப்படையில் வாழ்ந்து அந்த இளைஞர்கள் பாதுகாக்கிற போது அதை பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக சிறந்தவர், நல்லவர், அவரை போன்று நாம் வர வேண்டும் என்ற ஆசை இயற்கையாகவே உருவாகிறது. அப்படிதான் பெருமானார் அவர்கள் இருந்தார்கள். தன் வாலிப வயதை பாதுகாத்தார்கள், நம்பிக்கையாளர் என்ற பட்டத்தை பெற்றார்கள். அவரை பின்பற்றி வந்தவர்களும் அதே போன்ற ஒரு உன்னத அந்தஸ்தை அடைந்ததை சரித்திரத்தின் மூலமாக நாம் தெரிந்தோம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் வாழ்ந்து நம்பிக்கையாளர்கள் என்ற பட்டத்தை பெற்று நம்மோடு இணைந்து வாழக்கூடிய சமுதாய மக்களின் வாழ்த்துக்களை பெற்று ரப்பிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்களே, இதுவரை இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அஹ்மத் ஹுசைன் அன்வரி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. #பஞ்சாரன் ஜாக்கின்.

அரசன் மற்றும் சுசித்ரா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம பாடல்களை கேட்க போறோம். பயணத்துல இருக்கிற நேயர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு குட்டி குட்டி நினைவூட்டு. நிச்சயமா விடுமுறை காலம் முடிஞ்சிருக்கும், பள்ளி விடுமுறை எல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த தருணத்துல வீட்டுக்கு போவீங்க, வேலைக்கெல்லாம் தயாராக தொடங்கியிருப்பீங்க. அப்படியும் இருக்கும், இன்னும் சிலர் என்ன சொல்வீங்க, இல்ல அஸ்வினி இன்னும் விடுமுறை முடியல, அடுத்த திங்கக்கிழமை வரையிலும் எங்களுக்கு விடுமுறை தான் அப்படின்னு சொல்றீங்கனாலும் உங்களுடைய நாள் சுமூகமா மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. சரி, தொடர்ந்து நாங்க உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்களை ஒளிபரப்ப போறோம். அடுத்ததாக கென் கருணாஸ் கொண்டு வரும் பாடலை நாம கிட்ட ரசிக்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எதுக்கு எடுத்தாலும் இது முடியாது, இதுக்கு நீ இது பண்ணாத, இது நடக்காது அப்படின்ட்டு நம்ம உற்சாகமா இருந்தா கூட அவங்க நம்மள டவுன் பண்ணிடுவாங்க.
2: கூட இருக்கணுமா அவங்க எல்லாம் இல்ல வேணாம் நினைக்கிறீங்களா?
1: பாருங்க நம்மளுக்கு தெரியும் அந்த இடம் வந்து ஓகேதான் இருக்கும்னுட்டு, ஆனா அவங்களே சொல்லிடுவாங்க இல்ல இல்ல அது சரியா வராது முடியாது. ஆமா அப்படியே மண்டைக்கு மணி அடிக்க பாருங்க என்ன பண்றது.
2: உங்களுக்கே 1008 பிரச்சனை, இதுல இது ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க.
1: ஆமா
2: பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை சாந்தமா போங்க, பொங்கி எழாதீங்க, அமைதி அமைதி.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

ரதிமா பாடலை நிகழ்ச்சியில் நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேடலும் தெளிவும் அங்கத்தில் உங்களுக்காகவே நாம வந்து நலங்க சார்ந்து பேச போறோம். என்னெல்லாம் நடக்க போது, என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க சித்ரா, ரக்கீட் மற்றும் அலம் கொண்டு வரும் பாடல் உங்க பக்கமா கொஞ்சம் மழை கொண்டு வரோம்.

பட்டாம் பூச்சி பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல் அங்கத்து ரத்தின் வசந்தி அவர்கள் நம்மோடு பேச போறாங்க. அவங்களுடைய பயணத்தை வந்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. என்னெல்லாம் பேச போறாங்க, என்னெல்லாம் பகிர்ந்து கொள்ள போறாங்க, இது எல்லாமே தொடர்ந்து நாம பேச போறோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க அடுத்ததாக யாசின், வந்தனா, ஸ்ரீனிவாசன் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மலேசியாவும் மக்காவும் பல்வேறு துறைகளில் வியூக ஒத்துழைப்பையும் இருவழி உறவையும் வலுப்படுத்தும் கடப்பாட்டை கொண்டுள்ளன. அத்துடன் மலேசிய நிறுவனங்கள் வணிக வாய்ப்பை தேடுவதற்காக மக்காவ், ஹெங்யின் ஆகியவற்றின் வியூக நிலை மூலம் பயன்பெறும் முயற்சிகளை இருதரப்பும் முன்னெடுக்கும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். புத்ராஜயாவில் டத்தோ ஸ்ரீ அன்வாரும் மக்காவ் சிறப்பு நிர்வாக கூட்டரசு தலைமை நிர்வாகி சாம் ஹோஃபாயும் சந்தித்தனர். கடாவில் அணைகளிலும் நீர்த்தேக்கங்களிலும் நீர் அளவை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட மேக விதைப்பு நடவடிக்கை படு, மூடா, பரிஸ் ஆகிய 3 அணைகளில் வெற்றிகரமாக மழை பொழிவை கொண்டு வந்தது. கடந்த 3 நாள் தொடங்கிய இந்த நடவடிக்கை நாளை வரை செயல்படுத்தப்படும் என மாநில வானிலை ஆய்வு அலுவலகத்தின் இயக்குநர் முகமது காலில் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 84,000 மேற்பட்ட மக்களுக்கு உதவ 50 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வழங்குமாறு ஐநா வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேலும் குளிர்காலம் நெருங்கி வருவதையடுத்து மீட்பு நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த உலக அமைப்பு கூறியது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ அடுத்த வாரம் கொலம்பியா, ஈக்வடோர், பெரு ஆகிய லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இந்த நாடுகளின் தலைவர்கள் அதிபர் டொனால்டு டிரம்புடன் நெருக்கமான உறவு கொண்டவர்கள். வெனிசுவேலாவின் பெரும் எண்ணெய் வளங்களில் சுமார் 1/5 பகுதியை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரும் சர்ச்சைக்குரிய உடன்பாடு எட்டப்பட்ட சில நாள்களுக்கு பிறகு இந்த பயணம் அமைந்துள்ளது. உயர்கல்விக் கழக விளையாட்டுப் போட்டி. தேசிய நீச்சல் வீரர் முகமது டூஹா சுல்கிஃப்ரி உபசரணை அணியான மலாயா பல்கலைக்கழகம் UMக்கு தங்கப்பதக்கத்தை பெற்றுத்தந்தார். 800 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் அவர் 8:21.31 போட்டியை நிறைவு செய்தார். முந்தைய ஆண்டின் பதிவை முறியடித்துள்ளது இனிப்பான தருணமாக அமைந்ததாக அவர் கூறினார். UCSI பல்கலைக்கழகத்தின் தியோசூன் செட் வெள்ளி பதக்கமும் மலேசிய நோத்திங்ஹாம் பல்கலை கழகத்தின் ஜோனஸ் லவ் வெண்கல பதக்கமும் வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: ஒவ்வொரு வாரமும் காற்றின் மொழி அங்கத்தில் தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்மோடு முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு பேசுவாரு. இன்றைக்கும் அவர் வந்து ஒரு முக்கியமான தலைப்பை ஒட்டி பேச வந்திருக்காரு, நலங்கு அப்படின்ற தலைப்பு. வணக்கம் ஐயா, முதல்ல எப்படி இருக்கீங்க?
1: அப்படின்னா நன்மை செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நன்மை செய்தல் அப்படின்னா, திருமணத்திற்கு முந்தி உடல் அளவிலும் உள்ள அளவிலும் அந்த மணமக்களை, பையனையோ பெண்ணையோ திருமணத்திற்கு அணியமாக்குதல் நன்மை செய்தல் அப்படிங்கிறதுனால நலங்குன்னு இருக்காங்க.
0: சரி,
1: அணியமாக்குதல்னா கொஞ்சம் பேர் சிந்திப்பாங்க, அணியமாக்குறதா அப்படின்னா என்ன அப்படின்னா, தயார் நிலைப்படுத்துவது திருமணத்திற்கு முன்பு. உள்ளபடியே சொன்ன சொல்ல போனால், இந்த திருமணத்திற்கு முந்தைய பயிற்சின்னு இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா, குருசுஸ் பர் கவினான் அப்படின்னு. அது அந்த கால வழக்கத்தில் ஒரு குருசுஸ் பர் கவினான் கொடுத்துருக்காங்க.
0: இது நலங்கு,
1: நலங்குலையா பாருங்க, நீங்களே கண்ணை விரிக்கிறீங்க இல்லையா? அப்போ ரொம்ப பேர் நலங்குன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சடங்கு சுற்றுறாங்க பார்த்தீங்களா, என்னென்ன பொருட்கள்லாம் தூக்கி சுற்றுறாங்களா, என்னென்ன பொருட்கள் சுற்றுறாங்க, ஏன் சுற்றுறாங்க, நம்ம பிறகு பார்க்க போகிறோம்.
0: சரி,
1: அதை தான் நினைக்கிறாங்க. அப்புறம் எப்போதும் கேட்பாங்க, எத்தனை நலங்கு, மூன்று நலங்கா, ஐந்து நலங்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் எத்தனை நாள் நலங்கு வைக்கிறதுன்னு கேட்பாங்க,
0: எத்தனை பேர் நலங்கு வைக்கணும்,
1: எத்தனை பேர் நலங்கு வைக்கணும்னு கேட்பாங்க. அப்புறம் எல்லா நலங்கையும் வீட்லேயே வச்சிடலாமா, இல்லை திருமண மேடையிலேயே நலங்கு வைக்கணுமா அப்படின்லாம் கேட்பாங்க.
0: சரி,
1: அப்போ அதெல்லாம் நம்ம சிந்திக்க போகிறோம். வழக்கமாக இந்த நலங்கு வைத்தல்ல மூன்று அல்லது ஐந்து நலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரி,
1: ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், ஒற்றைப்படையாக செய்தால் அது தொடர வேண்டும் என்பதற்காக ஒற்றைப்படையாக அந்த நலங்கு வைக்கிறது மூன்று அல்லது ஐந்து நலங்குன்னு சொல்லுவாங்க. வழக்கமாக திருமணத்திற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் செய்வாங்க, அந்த இறுதி வாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த இறுதி வாரத்தில் இந்த நலங்கு வைப்பது நடைபெறும்.
0: சரி,
1: அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்போ மூன்று நலங்கு அப்படின்னா ஒரு நலங்கு மேடையில் வைப்பது வைப்பாங்க. அப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, இப்போ நான் கூட திருமுறை திருமணங்கள்லாம் பண்ணி வைக்கின்ற போது இந்த நலங்கு வைக்கிறத பற்றி கொஞ்சம் பேர் கேட்பாங்க.
0: சரி,
1: நான் சொன்னேன் எல்லா நலங்கையும் வீட்லேயே வச்சுருங்க அப்படின்னு. அது என்னங்க, ஒரு நலங்கு மேடையில் வைக்கிறது இல்லையா, எல்லாத்தையும் வீட்லேயே வச்சுருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஏன் மேடையில் ஒரு நலங்கு இறுதியாக வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் அந்த நலங்கு வைக்கின்ற நிகழ்ச்சிக்கு வர இயலவில்லையோ, சிலர் வந்து தூரத்தில் இருப்பாங்க, அந்த காலகட்டத்தில் வர முடியாமல் போயிடும், அவர்களுக்காக என்ன செய்வாங்க, அந்த மேடையில் ஒரு நலங்கு வைக்கிறது ங்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குன்றது.
0: சரிங்க ஐயா, இப்போ நிகழ்ச்சியில இன்றைக்கு நாம தொடக்கமாகவே ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம், பிறகு நாம தொடர்ந்து பேசலாம்.
1: பேசலாம் பேசலாம்.

0: தேடலும் தெளிவும் அங்கத்தில் இன்றைக்கு நலங்கு அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். மலேசிய சைவ நற்பணி கழக தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. சரிங்கய்யா, நலங்குக்கும் நலங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பேசியிருந்தோம். நலங்கு என்றால் என்னன்னாலும் பேசியிருந்தோம். இப்ப இந்த நலங்கு எப்போ நடக்கும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: முதலே நான் குறிப்பிட்டது போல திருமணத்திற்கு ஒரு வாரம் இருக்கின்ற காலகட்டத்தில், சில நாட்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த நலங்கு வைக்கிறது நடைபெறும். வழக்கமா இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, திங்கட்கிழமையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இப்படி இடைப்பட்ட நாட்கள்ல ஒரு அந்த வாரம் முழுக்க இந்த மணமக்களுக்கு இந்த இறை சிந்தனையில இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்க, உறவினர்கள்லாம் வந்து வைப்பாங்க. குறிப்பா அந்த நலங்கு வைக்கிறது திருமணமான பெண்கள் தான் வைப்பாங்க, அவங்க தான் வைக்கணும். அதற்கு காரணம் உண்டு. அப்ப சிலர் கேட்கக்கூடும், பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏன் திருமணம் பண்ணாதவங்க வச்சா என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேங்க அஸ்வினி, இந்த திருமணமானவர்களுக்கு தான் திருமணத்தை பற்றிய நெறிமுறைகளை அவர்களுக்கு சொல்ல முடியும்.
2: நலங்குல மறந்துட்டாங்க. இந்த சடங்கோடு இன்னும் சொல்ல வேண்டிய சிலவை இருக்கின்றன, அவற்றை மறந்துட்டாங்க. அதை நம்ம பிறகு பார்க்க போறோம். அதனால தான் திருமணமான பெண்கள் மங்கள பெண்கள் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது தவிர இன்னும் கூட சிலர் கேள்வி கேட்பாங்க, இந்த கணவன் இல்லாத பெண்கள் இந்த சடங்கு செய்யலாமா அப்படின்னா, தாராளமாக செய்யலாம். ஏன்னா அவர்கள் இந்த திருமண வாழ்க்கையில் இருந்து அனுபவம் பெற்றவர்கள் இல்லையா. இப்ப யாரெல்லாம் பட்டறிவு உடையவர்களோ இந்த நலங்கு செய்வதற்கு தகுதி உடையவர்கள்.
0: சரி,
2: அப்ப அப்படி செய்கின்ற போது இந்த நலங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலரும் சொல்லுவாங்க என்னென்னமோ தூக்கி சுத்துவாங்கங்க அப்படின்னு. ஏன் சுத்துறாங்கன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்ப நம்ம முதல்ல பேசினோங்க அஸ்வினி, உடல் அளவிலும் உள்ள அளவிலும் இந்த மணமக்களை அணியப்படுத்துதல், தயார்படுத்துதல் அப்படின்னு
0: சொன்னோம்.
2: இப்ப இந்த தமிழருடைய அறிவை நம்ம ரொம்ப வியக்கணுங்க அஸ்வினி. சொல்லாம சிலவற்றை வந்து இந்த சடங்குகள் மூலமா செஞ்சிருக்காங்க.
0: சரி,
2: நீங்க பாத்தீங்கன்னா இந்த நலங்கு வைக்கிறதுல சடங்குகள் செய்யும் போது சில பொருட்கள்லாம் தூக்கி சுத்துவாங்க பாருங்களேன். இப்ப நம்ம எல்லாவற்றையும் சொல்ல முடியாது,
0: அம்மி இருக்கும், விளக்கு இருக்கும்.
2: ஆமா ஆமா, அது சில குல வழக்கப்படி கொஞ்சம் இடத்துக்கு இடம் வேறுபடும். இருப்பினும் அடிப்படையில பாத்தீங்கன்னா சில அடிப்படையான பொருட்களை தான் சுத்துவாங்க.
0: சரி,
2: இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பையன், அவரை வந்து உடல் அளவுல இப்ப நம்ம திருமணத்துக்கு தயார் பண்ணணும். ஏன் உடல் அளவுல தயார் பண்ணணும்னா, திருமணம்னாலே ரொம்ப பேருக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த காதல் பண்ணி திருமணம் பண்றவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த பார்த்து திருமணம் பண்றவங்க காட்டிலும் காதல் திருமணம் செய்கின்றவர்களுக்கு அந்த அளவு பதற்றமோ அல்லது உள்ளுக்கு ஒரு படபடப்போ, ஏன்னா திருமணம் நடக்க போகுது இல்லைங்களா. இப்போ பல்வேறு சிந்தனைகள் இருக்கும். என்ன சிந்தனைகள் இருக்கும்னா, ஆண்கள்னா அந்த செலவு, திருமண செலவு இல்லைங்களா, என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு பணம் கொடுக்கணும், இதை பார்க்கணும், போகணும், வரும். அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலைகளில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அவர் என்ன பண்ண போறாரு, இன்னொரு குடும்பத்தில் போய் சேர போறாரு. அப்படின்னா இன்னொரு குடும்பத்தை, இப்போ மனைவியினுடைய குடும்பத்தோடு சேர போறாரு. எப்படி இவரை அவர்கள் வரவேற்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், அது போன்ற சிந்தனைலாம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா. பெண்ணாக இருந்தால் அது இன்னும் ஒரு படி கூட, ஏன்னா இவங்க மருமகளாக ஒரு வீட்டுக்கு போக போறாங்க இல்லைங்களா. இவங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அந்த வீட்டில், இப்போ ஏற்கனவே பழகிட்டாங்கன்னா பரவாயில்ல. இருப்பினும் காதல் பண்ணுகின்ற போது வீட்டிற்கு போறதும், திருமணமாகி மனைவியாக போற, காதல் பண்ணும்போது என்ன செய்யும்னா கொஞ்ச நேரம் போயிட்டு பார்த்துட்டு, மாமி எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா
0: அப்படின்ட்டு ஓடி
2: வந்து அவங்க டீ கலக்கி கொடுப்பாங்க இவங்களுக்கு. இவங்க டீ குடிச்சிட்டு, டீ ரொம்ப நல்லா இருக்கு மாமி, சூப்பரா போடுறீங்க அப்படின்னு. திருமணமான பிறகு என்ன பண்ணணும்னா, மாமியை உட்கார வச்சு இவங்க டீ கலக்கி
0: கொடுக்கணும்.
2: அப்ப சூழல் மாறி போயிரும் பாருங்களேன். அப்ப காதல் பண்ணுகின்ற போது இருக்கின்ற சூழலும், திருமணமாகி ஒரு வீட்டுக்கு கணவன் மனைவி என்று போகின்ற போது இருக்கின்ற சூழலும் இருக்கின்றது,
0: அது வேறுபட்டு இருக்கு.
2: அதெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு ஒரு பதற்றம் ஏற்படும். சில வேளையில் உடம்புல வெப்பம் ஏற்படும், சில வேளையில் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படும். நம்ம வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்போம், நடக்கிறது ஒன்றா இருக்கும். இந்த திருமணம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் சொல்லுவாங்க, திருமணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு. அவ்வளோ லேசில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் இந்த இளைஞர்கள் எல்லாம் அவங்களே முன்னின்று நிறைய செய்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி வேணும், என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யணும், இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை விட இன்னொன்று ஒன்று சொல்லுங்க அஸ்வினி, இந்த பிரைடல்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ண போறாங்களோ, சேலை ரவிக்க
0: இது
2: ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பெண் பிள்ளைகளுக்கு அதுவே ஒன்று, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அழகாக வந்துருமான்ற தினத்தில் இல்லை ஏதாவது கோளாறு நடந்துருமா, இப்படிலாம் பல சிந்தித்து கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்கள நாம என்ன செய்ய வேண்டும், உடல் அளவிலும் உள்ள அளவிலும் தயார்படுத்த வேண்டும். அப்ப உடல் அளவுல முதல்ல நம்ம பார்ப்போம், உடல் அளவுல என்ன செய்ய வேண்டும் சொன்னா, பாட்டு போட நேரம் வந்தா சொல்லுங்க அஸ்வினி,
0: வரல ஐயா பேசலாம்
2: சார். உடல் அளவுலன்னா உடல் வெப்பத்தை தணிக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், இந்த சடங்கு சுத்துற பொருட்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த குடம் இருக்கு பார்த்தீங்க, நீர் குடம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீரை வச்சு என்ன செய்வாங்க, சின்ன சொம்புல இப்படி தலையை சுற்றி கொண்டு வருவாங்க. கொண்டு வருகின்ற போது அவர்களை சுற்றி இருக்கின்ற அந்த காற்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த காற்று என்ன செய்யும், குளிர்ச்சி அடையும். அப்படி குளிர்ச்சி அடைகின்ற போது அந்த குளிர்ச்சியான காற்றை அவர்கள் உள் வாங்குகின்ற போது உடலில் இருக்கின்ற வெப்பம் தணியும் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. அப்புறம் உடல் முழுக்க சந்தனம் பூசுவாங்க பாருங்க, சந்தனம்ங்கிறது ரொம்ப குளிர்ச்சி. அப்போ உடலில் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சந்தனம் உடல் அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிண்டலாக கேலியாக நகைச்சுவையாக உடம்பு பூரா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சந்தனத்தை பூசி உடம்பில் இருக்கின்ற வெப்பத்தை தணிப்பார்கள்.
0: சரி,
2: அப்புறம் இறைவன் இருக்கிறான், அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவான்னு சொல்லி நல்ல விளக்கு எடுத்து சுற்றுவாங்க. ஒன்று இந்த நல்ல விளக்கில் இருக்கின்ற நெய் விளக்காக இருக்குமானால் அந்த நெய்யினுடைய மனம் என்பது நமக்கு மன அமைதியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. மற்றது அந்த விளக்கை எடுத்து சுத்துகின்ற போது நம்மை அறியாமல் இறை சிந்தனை வருகின்ற போது நம்முடைய மனம் அமைதிப்படும் என்று சொல்லுவார்கள். அது தவிர பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் தெளிப்பாங்க பாருங்களேன், அந்த பன்னீருடைய மனம் இருக்கின்றத, அந்த மனம் மனத்தை அமைதிப்படுத்தும் என்று சொல்லுவார்கள். அதுக்கு மேல முதல்ல நீங்க சொன்னீங்க அஸ்வினி, குழவிக்கல்னு ஒண்ணு. இப்ப ரொம்ப பேருக்கு இந்த குழவிக்கல்னே தெரியாம போயிருச்சுங்க அஸ்வினி, குழவிக்கல்னு தெரியறது இல்ல ஆளுங்களுக்கு, அம்மி அம்மின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த பெரிய கல் இருக்குதுல்ல,
0: அது
2: அம்மி கல். அதுக்கு மேல அந்த உருண்டையா சின்னது இருக்கு குழவிக்கல், குழவின்னு குழந்தைன்னு சொல்றவங்களே பிள்ளை, அது பிள்ளைக்கல், அதனால அது குழவிக்கல் அப்படின்னு சொல்றது.
0: சரி,
2: தமிழ் சிறப்புங்க அஸ்வினி, குழவி குழவி குலவி என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி பொருள். தமிழனாய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு என்ன, அப்படி அந்த குழவிக்கல் எடுத்து சுத்துவாங்க. ரொம்ப பேர் சுத்துவாங்க, நீங்க சுத்தும் போது பாத்தீங்கன்னா அப்படியே மண்டையில போட்டா

0: கல் சுத்துறதுல இந்த குழவி கல்ல நம்ம முன்னோர் வாழ்த்து இருக்காங்க அஸ்வினி. இந்த குழவி கல் இருக்கு பாத்தீங்களா, அது பரம்பரை பரம்பரையாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பயன்படுத்திய ஒரு கல். அதனால தான் நம்ம அவங்க பாத்தீங்கன்னா இந்த உலக்கை உலக்கை உரல் அது ஒன்று, அடுத்து இந்த ஆட்டுக்கல் ஒன்று கொடுத்து விடுவாங்க, அப்புறம் அம்மி, இதெல்லாம் வந்து நம்ம சீதனமாக கொடுக்கின்றது ஒரு வீட்டில் வைத்து பாதுகாப்பாங்க. அது வந்து நம்முடைய முன்னோர்கள் வாழ்த்து அப்படின்வாங்க. அந்த குழவிக்கல்லை எடுத்து சுத்துகின்ற போது முன்னோருடைய வாழ்த்து அங்கே இருக்கின்றதுன்னுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அப்படி சுத்துகின்ற போது இந்த மந்திரங்களை சொல்லி சுத்தணுன்னுவாங்க. சிவாய நம நன்றாக இருக்க வேண்டும், நல்லா இருப்பா அப்படின்னு சுத்துகின்ற போது அந்த மந்திர ஆற்றலை வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த கருங்கல்லுக்கு இருக்குன்றது சொல்லுவாங்க. ரொம்ப வியப்பா இருக்கும், எப்படி அறிவியல் பூர்வமா நம்ம இப்படிலாம் சிந்திச்சிருக்கேன். இந்த அடைன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா சொன்னி, வெள்ளை துணியில பார்த்தீங்கன்னா அரிசியை மூட்டையாக கட்டி மூட்டுக்கு மூட்டு என்ன செய்வாங்க, குத்துவாங்க. அது உடம்புக்கு புத்தொழுப்பு. நீங்க சோர்ந்து தளர்ச்சியா இருக்கும் போது இப்படி அந்த மூட்டுக்கு மூட்டு குத்துகின்ற போது உடம்பு புத்துணர்ச்சி பெறுமா. இப்படி ஒவ்வொன்றும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல சுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அறிவியல் அடிப்படையில இல்லைங்களா, உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஊக்கம் அளிக்கக்கூடியதா நம்ம அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அப்படி செய்கின்ற போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நையாண்டியா கேலியா கிண்டலா அவங்க ஒரு பதற்றத்துல இருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள நம்ம என்ன செய்யணும், மகிழ்ச்சி படுத்தணும். இந்த ஆங்கிலத்துல சியர் பண்றதுன்னு சொல்றாங்க, அப்படி அவங்கள வந்து கிண்டல் பண்ணாங்க, அப்படியே போட்டனா பத்தியா, இடிச்சனா பத்தியா, ஒழுங்கா உக்காரு அப்படின்னு வேணும் பிடிச்சி சந்தனத்தை பூசி அது பண்ணி இது பண்ணி அவங்களை மகிழ்ச்சி படுத்துவார்கள். அது உடல் நிலையில் அவர்களை தயார்படுத்துதல். அடுத்து உள்ள அளவுல நாம தயார்படுத்த போறோம். நேரம் இருக்கிறதா,
1: பாடலுக்கு போயிருவோம். பாடலுக்கு போயிட்டு உள்ள அளவுல எப்படி நடக்கல தயார்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: காற்று வெளியீடு திரைப்படத்தில இருந்த அந்த பாடலை நாம கேட்டு ரசித்திருந்தோம். மலேசிய சைவ நற்பணி கழக தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு நலங்கு அப்படின்ற தலைப்புல வந்து பேசிட்டு இருக்காங்க. பொதுவாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னதாக நலங்கு வைப்பாங்க, போய் சேலை கொடுக்கணும், சீர்தட்டு கொடுக்கணும், சந்தனம் எல்லாம் வச்சுட்டு வரணும்ன்ற அளவுக்கு தான் தெரியும். இதற்கு பின்னாடி என்னெல்லாம் அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா விளக்கிட்டு இருக்கீங்க. இப்போ டிக்டாக் வாயிலாக சில கேள்விகள் வந்திருக்குங்க ஐயா, அதற்கு பதில் சொல்லிய பிறகு நம்ம கேள்விக்குள்ள மறுபடியும் போகலாம். காலையிலையும் மாலையிலையும் நலுங்கு வைக்கலாமா? ஒரு நாள் தள்ளி இப்ப அவங்களுக்கு வந்து திருமணம் வியாழக்கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நலுங்கு வச்சுட்டு புதன்கிழமை விட்டுட்டு வியாழக்கிழமை திருமணத்துக்கு போகலாமா? அப்படி எல்லாம் சரியா வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு என்ன பதில் ஐயா?
1: கண்டிப்பாக வைக்கலாம். நம்ம சொன்னது போல இந்த நலுங்கு வைப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, திருமணத்திற்கு அவங்கள அணியப்படுத்த, உடல் அளவிலும் உள்ள அளவிலும் அணியப்படுத்துதல், அது நம்ம வசதிக்கு ஏற்ப வைப்பது. இப்போ உங்களுக்கு காலையில் மாலையில் தான் ஒரே நாளில் இருக்குது, மறுநாள் இயலவில்லை, அதுக்கு அடுத்து ஒரு நாள் விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய விருப்பம். இதுக்குன்னு இன்றைக்கு தான் வைக்க வேண்டும் என்று சட்டத்திட்டம்லாம் இல்லை. இது குடும்ப நிகழ்ச்சி. குடும்ப நிகழ்ச்சி, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் அவங்களுக்கு எப்போ வசதிப்படுது அதை வைக்கலாம். இப்போ நீங்கள் செய்கிறீங்க நலங்கு எந்த நாள் வச்சிங்கன்றத பார்த்து நான் வைக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா உங்கள் வீட்டு குடும்ப சூழல், உறவினர்கள் சூழல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? ரொம்ப பேர் அச்சத்திலேயே இந்த மாதிரி இருக்காங்க அஸ்வினி. இது குடும்ப நிகழ்ச்சி, அவங்க குடும்ப நிகழ்ச்சி, நீங்க வைக்கிறது தான் நலங்கு.
0: சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா, உள்ளம் அளவில் வந்து நீங்க விளக்கறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நலங்கு இப்ப உடல் அளவுல எப்படி தயார்படுத்தி அனுப்புவாங்க அப்படின்ற விளக்கத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, உள்ளம் அளவுல என்ன பண்ணுவாங்க, இந்த நலங்குக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு?
1: இப்போ உள்ளம் சொன்னா, நீங்க முதல்ல குறிப்பிட்டீங்க அஸ்வினி, ஒன்று பரிசு பொருட்கள் எடுத்துட்டு வருவாங்க. இது வந்து நம்ம பரிசம் அதெல்லாம் தாண்டி, இப்ப உறவினர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா துணிமணி எடுத்துட்டு வராங்க, சட்டை எடுத்துட்டு வருவாங்க, ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்க,
0: சேலை வளையல் பொருட்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க.
1: அதெல்லாம் பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, பரிசு கொடுத்தா மகிழ்ச்சி ஏற்படும் தான். அப்ப அது ஒரு மகிழ்ச்சி. இப்ப மகிழ்ச்சி ஏற்படும் போல நம்ம சொன்னோம், அவங்கள வந்து உடம்ப உள்ள அளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்துதல் அப்படின்னு. இப்போ பரிசு பொருட்கள் கொண்டு வருவாங்க, நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, அதை பார்க்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதற்கு மேலே ரொம்ப முதன்மையான ஒன்று, நம்ம இப்போ தான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கிறோம், திருமணமான பிறகு வாழ்க்கை எப்படி இருக்க போகின்றது, அதற்கு நீங்கள் எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நெறிமுறை சொல்லுவார்கள். அந்த நெறிமுறையில ஆண்களா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ற சில எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம், எல்லாம் இங்க சொல்ல முடியாது. ஒழுங்கா நேரத்தோட வீட்டுக்கு வந்துட்டு தெரியுமா, திருமணம் ஆயிட்ட பிறகா காலி பையன் இல்ல, வீட்டுல ஒருத்தி காத்துக்கிட்டு இருப்பா.
0: சரி,
1: இதுக்கு முன்னாடி 12 மணி, 2 மணி, 3 மணின்னு வந்து தூங்கின மாதிரி தூங்காத, ஒழுங்கா வீட்டுக்காரனா நடந்துக்கணும் தெரியுமான்னு ஒரு இடி இடிச்சு கன்னத்துல சந்தனம் பூசுவாங்க.
0: சரி,
1: என்ன இன்னுமே நீ தனியா சாப்பிடக்கூடாது தெரியுமா, சாப்பிடும் போது வீட்டுக்காரிய நினைச்சுக்கணும் தெரியுமா அப்படின்னு இன்னொரு அத்தை வந்து இடிப்பாங்க.
0: சரி,
1: அப்போ இந்த திருமணத்திற்கு முன்னாடி பயிற்சின்னு சொல்றாங்களே, குர்சஸ் பர் கவின்னு, அதை சொல்லுவார்கள், அதை சொல்லணும். இன்னைக்கு போறவங்க நமக்கு பெரும் சிக்கலா இருக்கு அஸ்வினி, எதை முதல்ல எடுத்து சுத்துறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
0: உடம்பளவு
1: தயார் பண்ண போறோம், அப்ப எதை சுத்தனா என்ன, இதுல என்னன்னு வரைமுறை இருக்கா, இல்ல வரிசை கிரமம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பாத்துக்க, அந்த அண்டி எப்படி சுத்துறாங்கன்னு அதை குறிப்பா பாத்து வச்சுக்க அப்படின்னு, பெசகிராத, எதுவும் பண்ணிராத, அதுலதான் நம்ம குறிப்பா இருப்பாங்க இல்லைங்களா. விளக்கெடுத்து சுத்துறதுனால வரக்கூடிய பயன், முதல்ல சுத்தினாலும் அதே பயன் தான் வரும், இறுதியில சுத்தினாலும் அதே பயன் தான் வரும்.
0: சரி
1: இல்லைங்களா? அப்ப அதுக்குன்னு இதைத்தான் முதல்ல சுத்தணும், இது இரண்டாவது சுத்தணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை இல்லைங்களா. எதை வேண்டுமானாலும் முதல்ல சுத்தலாம். ஆனா வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல உள்ளவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டு அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா பெரும்பாலானவருக்கு தெரியாது, வழக்கமா வயதுல பெரியவங்க வந்து இதை செஞ்சு காட்டுவாங்க, அதை மற்றவர்கள் பின்பற்றுவாங்க. அது சொன்ன ஒன்று.
0: சரி,
1: ரெண்டாவது, பெண்ணுக்கும் இந்த நெறிமுறை சொல்லுவாங்க. என்ன நெறிமுறை சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இனிமே அவனுக்கு அம்மாவா இருக்க போறது நீ தான், தாய்க்கு பின் தாரன் தெரியுமா, நீ பாட்டுக்கு 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காத, ஒழுங்கா அந்த பையன் எழுந்திருக்க முன்னாடி எழுந்திருச்சு அவனுக்கு என்ன ஒரு டீ காப்பி கலை கொடுக்கறதா, ஏதாவது செய்யணுமா, போகணும் வரணுமா அப்படிங்கிறத பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாமியார் வீட்டுக்கு போற, நம்ம வீட்டில் தூங்கின மாதிரி தூங்காத அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மாதாங்களா அஸ்வினி, போற வீட்டுல எங்க மானத்தை வாங்காதுன்னுவாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. இதான் அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்பாங்க. அப்ப இது போன்ற நெறிமுறைகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி அவங்கள, நீ இனி திருமணமாகி விட்ட பெண்ணாக போகிறாய், திருமணமாகி விட்ட பெண்ணாக போகிறாய், ஒழுங்கா சட்ட துணிமணி போடணும் அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நலங்களையே அந்த பெண்ணுக்கு சேலை கட்டி தலையில பூச்சூடி சடையெல்லாம் போட்டு வளையெல்லாம் போட்டு இனிமே இந்த மாதிரி அரைக்கால் சொல்லுவார இதெல்லாம் போட்டு தெரியா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போன நாளைக்கு மாமியார் கேட்பாங்கடி, ஒழுங்கா இருந்த எங்க மானத்தை வாங்கி தொலைக்காத அப்படின்னு வாங்க. அப்ப அது கேட்டுக்கோ, ஆமா ஆ சரி சரி சரி சரி சரி இன்னும் இல்லைங்களா. அப்போ இவங்கிட்ட சொல்லுவாங்க, இனிமே நீ இங்க இருந்த மாதிரி இருக்காத பையன்கிட்ட இல்லைங்களா, மனைவி பேச்சும் கேளு, நல்லதா இருந்தா புரிஞ்சிக்க, அந்த பிள்ளை பார்த்தா படிச்சு பிள்ளை மாதிரி தெரியுது என்ன அதோட ஐடியாவும் கேட்டுக்க. திருக்குறள் திருவள்ளுவர் சொல்றாருல, நல்ல அமைச்சுன்னு சொல்றாருல, அப்படி திருக்குறள்லாம் சொல்ல மாட்டாங்க, அந்த கருத்தை அப்படி உள்வாங்கி சொல்லுவாங்கன்னு சொல்ல வர்றாங்க. அப்படி என்னென்ன நெறிமுறைகள் நெறிஉரைகள்னு அது சொல்றது, அந்த நெறிஉரைகள் சொல்ல முடியுமோ அவற்றை சொல்லணும் கண்டிப்பா. அந்த பகுதி இன்னைக்கு நலங்குல இல்லைங்க அஸ்வினி.
0: ஆமா,
1: இப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, யார முதல்ல நலங்கு வைக்க கூப்பிட்டாங்க, பாத்தியா
0: இல்லனா கோச்சுக்குவாங்க, அத்தைய முத கூப்பிட்டு என்ன கூப்பிடல பாத்தியா அப்படி.
1: ஆமாங்க அஸ்வினி, அப்படிலாம் நினைக்கூடாதுங்க. நம்ம நல்லது பண்ண போற இடத்துல போய் தீய எண்ணத்தோட போலாமா, யார கூப்பிட்டா என்ன என்ன சொல்லுவாங்க, இறப்புக்கு போனா நான் தான் புடமா இருக்கணும், கல்யாணத்துக்கு போனா நான் தான் மாப்பிளையா இருக்கணும். நம்ம ஒரு நல்லதுக்காக போறோம் அஸ்வினி, அங்க போய் குழப்பம் ஏற்படுத்தலாமா, அதெல்லாம் சிந்திக்கலாம் இல்லைங்களா. ஏற்கனவே பையனும் பொண்ணும் சிக்கல்ல உட்கார்ந்து இருக்காங்க, மன அழுத்தத்துல அப்படி இப்படி உட்கார்ந்து இருக்காங்க, நம்ம போய் இன்னும் கூடுதல் மன, ஏமா அத்தை வந்து என்னமோ கோச்சிட்டு போயிட்டாங்களாமே நலங்கள என்ன ஏது செய்தி அப்படின்னு. ஆமாண்டா, அவங்கள முன்னாடி கூப்பிடலன்னு கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு, யார யாரெல்லாம் கூப்பிட்டாங்களா, அவங்கள இறுதியா கூப்பிட்டாங்களா, இதெல்லாம் தேவைங்களா அஸ்வினி. அப்போ நாம நல்லது செய்ய அங்க போயிருக்கிறோம் இல்லையா, அப்போ நம்மால் முடிந்தால் நல்லது செய்யணும், இல்லைனா இருந்து பார்த்துட்டு வரணும், கூப்பிடலைன்னா கூட என்ன இல்லைங்களா. அப்போ நமக்கு முன்னிலை கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்திக்கிறதுலாம் தவறான கூற்று இல்லையா. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது போல அவர்களை திருமணத்துக்கு அணியப்படுத்தணுங்கிற சிந்தனையோட போகணும். இனிமேல நலங்கு வைக்க போறவங்க சிலவற்றை சிந்திச்சுக்கிட்டு போகணும், என்ன எதை சுத்துறது, என்ன யாரை முன்ன கூப்பிட்டாங்க, யாரை பின்ன கூப்பிட்டாங்க அப்படிங்கலாம் யோசிக்காம என்ன கருத்து சொல்லலாம். இப்ப எல்லாரும் கேட்பாங்க, ஐயா இந்த திருமணத்தெல்லாம் பத்தி பேசின குருசு பொற்காவி நான் எப்ப வைக்க போறீங்க, எப்போ இந்த கல்யாண பயிற்சி எல்லாம் வைக்க போறீங்க, ஒரு முறை வச்சாங்க அஸ்வினி, ஆனா யாரெல்லாம் வந்தாங்க நீங்க கேட்டீங்கன்னா வேந்து போயிருவீங்க. வந்தவங்க எல்லாம் 50 வயதுக்கு மேல 60 வயதுக்கு மேல அவங்க வந்து இருக்காங்க குருசுஸ்பர்காவி நான்கு. நான் இளைஞர்கள் இதை பத்தி சிந்திக்கிறதுக்கு தயாரா இல்லை. இப்ப திருமணமான பிறகு நமக்கு பல சிக்கல்கள் எல்லாம் இன்னைக்கு வருகின்றது போகின்றது. என்னன்னு சொன்னா, திருமணத்திற்கு முந்தி இது போன்ற சில நெறிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், அதை அவர்களுக்கு சொல்லணும். அதை ஏன் நம்ம நூல்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்றத காட்டிலும், இது போன்று உறவினர்கள் மற்றவர்கள் அவங்கள மகிழ்ச்சி படுத்தி கேலியும் கிண்டலுமா செய்கின்ற போது அது இன்னும் பதியும் என்று சொல்லி வைத்தார்கள். அப்ப இந்த சடங்கு செய்ய போகின்றவர்களுக்கும் இது பற்றிய தெளிவு இருக்கணும்.
0: இருக்கணும், நிச்சயமா. சரிங்க ஐயா, இங்க டிக்டாக் வாயிலாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நலங்கு முடிஞ்ச பிறகு ஏன் கும்மி அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுல ஏதோ காரணம் இருக்கு, அதுவும் மனதளவுல தயார்படுத்துறாங்களா.
1: ஆமா, மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி. ஒரு இப்ப எல்லாம் இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கும்மி அடிச்சா மகிழ்ச்சி வரும் இல்லைங்களா. அப்ப ஒரு ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டம் போலதான், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும், ஒரு கலகலப்பாக
0: இருக்க வேண்டும் அப்படின்றது
1: அப்படிங்கறதுதான்.
0: சரிங்க ஐயா, ஒரு பாடலை கேட்டு பிறகு தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில
1: நம்ம கேட்கலாம்.

0: சரி ஐயா, இன்றைக்கு நிகழ்ச்சி வாயிலாக நிறைய பேர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. முதல் முறையா நலுங்குன்னா என்னன்னு புரியுது, நன்றி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதனைத் தொடர்ந்து இன்னும் நம்ம பேசிட்டே இருக்கோம் ஐயா. இப்போ டிக்டாக் வாயிலாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த முகூர்த்த கால் நடுவது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும், இது வந்து மாப்பிள்ளை வீட்டார் நட்டு பிறகுதான் பெண் வீட்டார் வந்து நடனுமா, இல்ல எப்படி அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க ஐயா.
1: ஒரு செயலை தொடங்குவது அப்படின்னு பொருள். இத பந்தக்கால் ஊனுவதுன்னு கூட சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த பந்தக்கால்னா என்னன்னா, இது ஒரு நீண்ட தலைப்பு, நம்ம சுருக்கமா சொல்ல பார்ப்போம். ஏன்னா நம்ம தலைப்பை விட்டு வெளியே, முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பந்தல் போடுவதுன்னு திருமணத்துக்கு செய்வாங்க.
0: அப்படின்னா
1: என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பு வெட்டிக்கிட்டு வந்து பந்தல் போடுவாங்க. இப்போ நம்ம கெனோப்பி போன்றதெல்லாம் போடுறோம். இருப்பினும் கூட அந்த பண்பாட்டு அடிப்படையில் அந்த முகூர்த்த அல்லது முகிழ்த்த கால் ஊன்றுகின்ற அந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. அது என்னன்னா, அந்த பந்தல் போடுறதுக்கு முன்னாடி முதல் தூணை தான் முகிழ்த்த கால்னு சொல்கிறது.
0: சரி,
1: அப்போ அந்த முதல் தூணை ஊனி இந்த நிகழ்ச்சி நல்ல விதமாக நடைபெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி நடுகின்ற அந்த கால், அதை நட்ட பிறகு மற்ற கால்கள்லாம் நட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஓலை அது இதெல்லாம் போடுறது, மட்டையெல்லாம் போடுறது அதெல்லாம் செய்வாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், சுருக்கமாக வந்துடுவோம். அப்போ இதை யார் வீட்டில் முதல்ல செய்யறதுன்னு இல்லை,
0: யார் வீட்டில் எப்போ நட்டா,
1: எப்போ வேணா, நீங்கள் எப்போ பந்தல் போடுறீங்களோ அப்போ நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டில் போட போகிறாங்க அப்படின்னா அவங்க போட்டுக்கொள்ள
0: வேண்டியதுதான்.
1: இப்போ பெண் வீடு நீங்கள் முன்னாடி போட போகிறீங்க, போட்டுக்கொள்ள வேண்டியதா, இவங்க போட்ட பிறகு தான் போடணும் இல்லை. எதற்காக அப்படி செய்திருக்கின்றார்கள்னு சொன்னால், பந்தல் உறுதியாக இருக்க வேண்டும் ஒன்று, ரெண்டாவது அந்த நிகழ்ச்சி இறைவன் திருவருளால் நன்றாக நடைபெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி, ஏன்னா அந்த பந்தல்களை தான் அவ்வளவும் நடக்க போகுது. இப்போ திருமணங்கள் கூட பல இடங்களில் பற்றி மண்டபங்களில் நடக்குது, ஆனால் வீட்டில் ஒரு சடங்குக்காக என்ன பண்ணுவாங்க, பந்தல் போடுவாங்க.
0: சரி,
1: அப்போ யார் முதல்ல போடணுங்கிறது
0: இல்லை,
1: இறைவனை வேண்டி முதல் கால் ஊன்றது தான் பந்தல் கால் ஊன்றது. அவங்க ஊன்ற பிறகு தான் அவங்க ஊனணும்னு இல்லை.
0: நலங்கு
1: வைத்து அவங்கள திருமணத்திற்கு அணியப்படுத்துவது நம்ம சொல்லிட்டோம். உடல் அளவிலும் உள்ள அளவிலும் அவங்க தயார் நிலையில இருக்காங்க. இப்ப ஊர் எல்லையை தாண்டி போறது அப்படின்னு சொன்னா, அவங்க ஏதோ ஒரு பணி அடிப்படையில் தான் அவங்க போவாங்க. எதையாவது செய்யணும், போகணும், வரணும், நண்பரை பார்க்கணும், இல்லை வேறு எதையாவது ஒரு முதன்மையான செயலுக்காக போகணுன்றது. அப்போ அவங்களுடைய அந்த சிந்தனை எனப்படும் மாற்றமடையும், வேறு சிந்தனையில் இருப்பாங்க, வேறு ஒன்று சிந்திப்பாங்க. அதற்கு மேலே முந்திலாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை முறுக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா இப்போ நம்மலாம் பரவாயில்ல, இப்போ முந்தைய காலத்தில் இந்த நலங்கெல்லாம் வச்சுட்டாங்கன்னா அவர் எந்த செயலும் செய்ய மாட்டார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கத்தி எடுக்க மாட்டாரு, ஒரு ஆணி அடிக்க மாட்டாரு, அவர் பாட்டுக்கு மாப்பிள்ள உட்காந்துருப்பாரு. அவர் மாப்பிளப்பா, அவரை கூப்பிடாதன், மாப்பிள்ள ஒரு பந்தல்ல ஒரு மட்டையை கட்டுறாருன்னா அவர் மாப்பிள்ள, அவர் மாப்பிள்ள முறுக்குல இருக்காரு, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா எந்த வகையான இடர்பாடும் அவருக்கு ஏற்பட்டுற கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சொல்லி வச்சாங்க. ஊர் எல்லையை தாண்டக்கூடாது, நெடு பயணம், நெடுந்தூரம் போகக்கூடாது. இந்த நெடுந்தூரம் போனால் விபத்து எதுவும் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால சொல்லுவாங்க. இன்னும் கூட ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மாப்பிள்ளை விரதம் இருக்கலாம் கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கு அது ரொம்ப குறைவாக இருக்கு. மாப்பிள்ளை விரதம் இருப்பாங்க, வழிபாட்டில் இருப்பாங்க, ஓய்வு எடுத்து கொண்டிருப்பாங்க, பெண்ணையும் அப்படி இருக்க சொல்லுவாங்க. இப்படி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு எடுக்கிறதுங்கிறது மன அளவில் அவங்கள தயார்படுத்துவ, திருமணத்திற்கு முன்னாடி நீங்கள் வந்து மன அளவில் அமைதியாக இருக்க வேணும்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க.
0: இன்னும்
1: கூட நம்ம சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன், நேரம் குறைவாக இருக்கு.
0: நிச்சயமா ஐயா. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த பேச்சுலர் நைட் அப்படின்னு ஒன்று செய்கிறாங்க. இந்த நலுங்கு காலகட்டத்தில் தான் இது வந்து நடக்கும். இது எதற்காக, இது அவசியமா, இல்லை நலுங்கே அது அந்த மாதிரி ஒரு யோசனையில தான் வச்சிருக்காங்க, எதற்கு இது வேற அப்படின்றீங்களா, என்ன உங்களுடைய கருத்து?
1: பேச்சுலர் பார்ட்டி இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்கு. இந்த நலங்கு வைக்கிறது பேச்சுலர் பார்ட்டின்னா உங்களுக்கு தெரியுங்க அஸ்வினி, நம்ம சொல்லலாம், வெளிப்படையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ நண்பர்கள்லாம் கூடி மது அருந்துறது, நண்பர்கள்லாம் கூடி இந்த இரவு விடுதிகளில் ஏதாவது பண்ணுறது போகிறது வர்றது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கு நாம் எப்படி உடல் அளவிலும் மன அளவிலும் அவங்கள தயார்படுத்த வேண்டும், அவங்க இறை சிந்தனையாக இருக்க வேண்டும், நல்ல சிந்தனையில் இருக்க வேண்டும், தவறான எதையும் ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னு தயார்படுத்தின அத்தனையும் இந்த பேச்சுலர் பார்ட்டியில் போட்டு
0: முடிச்சிடுறாங்க.
1: நானே கண்கூடா பார்த்துட்டு இருக்கேன். சோ நீ சொன்ன தவறு இல்லை நினைக்கிறேன். மணப்பையன் வந்து முதல் நாள் அருந்திய மது தெளியாம மறுநாள் வந்து மணவறையில்
0: உட்கார்ந்துருக்கிறான்.
1: நான் கண்கூடாக பார்த்தது. பெண்களும் இருக்காங்க இன்னைக்கு பேச்சுலர் பார்ட்டின்னு பெண்கள் எல்லாம் கூடி அவங்களுக்கு அதில் நகைச்சுவேண்டாய் ஒன்று என்னன்னு சொன்னி ஒப்பாரி பார்ட்டின்னு ஒன்று இருக்கான். ஒப்பாரி பார்ட்டி அப்படின்னா இந்த பசங்கள்லாம் கூடி இந்த திருமண மாவனை பிடிச்சி அமுத்தி ஒப்பாரி வச்சு இதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு மச்சான் வாழ்க்கையில் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க?
0: இல்லை ஐயா, இதுவரையிலும் கேள்விப்படலை.
1: நம்ம பாருங்க, அவன் திருமணம் பண்ண போறவனை எப்படி உற்சாகப்படுத்தி மனைவி எப்படி பார்த்து கொள்றா, வாழ்க்கை எப்படி எதிர்கொள்றா, இப்படி நடந்து கொள்றான்னு சொல்றத விட்டுட்டு போய் எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சி கட்டி பிடிச்சி ஒப்பாரி வச்சு அவனுக்கு மது கொடுக்கறதான் ஒப்பாரி பாட்டி. அப்போ நம்ம எப்படி அறிவு தெளிவோட தெளிந்த சிந்தனையோட இறை சிந்தனையோட அறநெறியோட திருமணத்தை பண்ணி கொள்ள வேணும் தான் இவ்வளவு செஞ்சிருக்கோம் நாம. இதெல்லாம் செய்து திருமணத்துக்கு முதல் நாள் நீங்கள் பேச்சுலர் பார்ட்டின்னு வச்சு அவனை அறிவால் உடலால் உள்ளத்தால் இப்படி கெடுத்து அனுப்புறது நண்பர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்லதாக யோசிச்சு பாருங்க.
0: நிச்சயமாக கிடையாது.
1: ஒரு நண்பனாக இருந்தால் அவன் அதுக்கு தானே நம்ம நலங்கே வைக்கிறோம். இப்ப இவ்வளவும் பண்ணது வீணா போயிருங்களா லட்சுமி? சிந்தித்து பார்க்கணும். இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒன்றை செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னமோ புதுமை நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மவர்கள் செய்யறதெல்லாம் வந்து ஏதோ காலத்தால் பிற்பற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. பண்பாடு என்று சொன்னாலே பண்படுவதற்கு நம்மவர்கள் பாடுபட்டிருப்பதை தான் பண்பாடுன்னு சொல்றாங்க. இப்ப பண்பாடு என்கின்ற சொல்லே பண்படுவதற்கு நம்மவர்கள் பாடாற்றியவைனா உழைத்து இவை செய்தால் நலம் பெறுவோம்னு சொன்னது பண்பாடு. அப்ப பண்பாடு அப்ப என்ன பிற்போக்கு சிந்தனை நினைக்கிறாங்க பலர். ஆனால் அதற்கு பின்னால நாம் சிந்திக்கணும், இன்னும் கூட சிந்திக்கணும் அஸ்வினி. இந்த இந்த என்ன சொல்றது, இந்த ஒப்பனை கலைஞர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் திருமணத்திற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த பெண்களை கூட்டிட்டு போய் வைத்துக்கிட்டு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவங்கள தூங்க விடாம உட்கார வச்சு இல்லைங்களா, அந்த முடிந்த ஒப்பனை முடிந்ததோட அப்படியே திருமணத்துக்கு கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா. அந்த பெண்ணு மணமேடையில வந்து சாமி ஆடுது,
0: தூக்கம் வரும்.
1: ஆமாங்க அஸ்வினி, ஏன்னா நீங்க நலங்கு வச்சு கொண்டு போய் 10 மணி நேரம் 11 மணி நேரம் இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, தங்கு விடுதியில கொண்டு போய் வச்சிடறாங்க. இப்ப காலையில திருமணம்னா என்ன பண்றாங்க, முதல் நாள் இரவே 10 மணி 12 மணி போல அழிச்சிட்டு போய் வைத்துட்டு மறுநாள் காலையில 10 மணிக்கு திரும்ப எங்க இருந்துமா வர அப்படின்னா தங்கு விடுதியில. ஏன் எங்க இருந்து வரணும்? ஒப்பனை. ஒப்பனை பண்றது தப்பு இல்லைங்க அஸ்வினி, அழகா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது தவறு இல்லை. ஆனால் நீங்க ஒரு 10 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருந்து ஒப்பனை பண்ணிட்டு வரும்போது எப்படி வருவீங்க, என்ன உழப்பாங்கோட வருவீங்க சிந்திச்சு பாருங்க.
0: அங்கே உடம்பு அசதியாயிடும்.
1: அசதி. அப்ப நீங்க திருமணத்துல எப்படி உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, எப்படா முடிப்பாங்க, எப்படா கட்டுவான் தாலியே அப்படின்னு, எப்படா வீட்டுக்கு போகணும். அது முடிஞ்ச பிறகு நீங்க வீட்டுக்கு போய் சும்மா இருந்துட முடியாது. திருமணம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போகணும், வீட்டுல இன்னும் சடங்குகள் இருக்கு. நீங்க ஒரு வீட்டிற்கு போகும்போதே உற்சாகம் இழந்து தளர்ந்து சோர்ந்து போறீங்கன்னா இப்படி ஒரு திருமணம் நமக்கு எவ்வளவு ஒரு துன்பமான ஒன்றா இருக்கும். அது இன்பமான ஒன்றாக இருக்க வேணும் இல்லையா? அப்ப நம்ம அதெல்லாம் சிந்தித்து பாருங்க. அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல, அது ரொம்ப கூடுதல் கூடுதல் கூடுதலா போய் இன்றைக்கு பாத்தீங்க திருமணம்ங்கிறது என்னவோ அப்பாடா முடிஞ்சிச்சுரா அப்படிங்கிறது. அடுத்து 2 நாள் எலும்புல என் பொண்ணு, ஏன்னு கேட்டீங்கன்னா 3 நாள் தூங்கல இல்லைங்களா. அப்ப திருமணம் என்பது ஒரு அருமையான ஒன்று, நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒன்று, உற்சாகமாக இருக்க வேண்டிய ஒன்று. ஏன் இப்படி நம்மளை போட்டு நம்ம துன்பப்படுத்தி கொள்ளணும்? ஏன் பேச்சுலர் பார்ட்டி வைக்கணும் இல்லைங்களா? அப்ப நம்ம சொல்லலாம், அதுக்காகத்தான் நம்ம சைவமா இருந்தோம், விரதமா இருந்தோம். முந்தையெல்லாம் அந்த பெண்ணு மாப்பிள்ளை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு விரதம் இருப்பாங்க, சைவ உணவு உட்கொள்ளுவாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் தங்கும் விடுதியில இப்படி தொடர்பு இல்லாத பொருத்தம் இல்லாத உணவுகளை உட்கொள்ள சொல்லி மது அருந்துவது, இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் புதுமை இல்லை. இதில் என்ன புதுமை? நம்ம மேல்நாட்டில் இருக்கின்றவர்கள் மாதிரி கொண்டு வர்றதுதான் புதுமையா? எவ்வளோ பண்பாட்டோட எவ்வளவு சிறப்பாக நம்முடைய தமிழர்களுக்கே உரிய நெறிமுறைகள்லாம் சொல்றதுக்காகத்தான் நலங்கு வைக்கிறதுன்னு பார்த்தோம். அத்தனையும் கட்டு போற மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்ய போறோம்னு சொன்னா அதை சிந்தித்து பார்க்கணும் இல்லைங்களா அஸ்வினி?
0: நிச்சயமா.
1: அப்போ பெற்றோர்கள்லாம் சொன்னா இப்ப உள்ளவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அதை நாம அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். புதுமை புதுமை புதுமை, இதெல்லாம் உங்க காலம் இல்லை, இப்ப எங்க காலம் மாறி போச்சுன்னு. எப்படித்தான் மாறி போனாலும் திரும்ப நம்ம அங்கதான் வந்து
0: வந்து நிக்கணும். ஆமா
1: இல்லைங்களா?
0: சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஒரு கேள்வி மீண்டும் கேட்டிருக்காங்க, இதை பத்தி நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, முதல்ல கேட்டிருக்காங்க, நலங்க வந்து 3 நாட்கள் தான் செய்யணுமா, இந்த நாள் கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் நிறைவா கொடுக்குறீங்களா ஐயா?
1: முதல்ல நம்ம சொன்னோம், நம்ம என்ன சொன்னோம்,
0: இன்னொரு 5 நிமிடம் இருக்குங்க.
1: நம்ம முதலே சொன்னோம், நலங்கு என்பது நம்ம வீட்டு நிகழ்ச்சி. இது 3 நாளா 1 நாளா 5 நாளா? இப்ப 1 நாள் செஞ்சிடலாமான்னு செய்து விடலாம். அவங்களுடைய உறவினர்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் எப்ப வசதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க, 1 நாள் தான் அவனுக்கு இருக்கு. அப்படின்னா 1 நாள் முடிஞ்சு போச்சு. என்ன செய்தின்னா, நாம் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிவிட்டோமா? அவன் கேட்கறான்னு வச்சுங்க, 3 நாளைக்கு இதையே இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பீங்க, போதும் விடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவன் தயார் நிலையில இருக்கான். சில நிலையில இளைஞர்கள் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை.
0: ஆனா இதெல்லாம் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டத்துல நலுங்கு வைக்க போகும்?
1: சொல்றாங்க,
0: ஏன்னா வந்தோமா நலுங்கு வச்சோமா சிரிச்சோமா கிளம்பணுமான்ற ஆயிடுச்சு இல்லையா?
1: அப்போ நம்ம இன்னொன்னு சிந்திக்கணும் நாம. சரி, இந்த காலகட்டத்துல இப்படி இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா, இந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் இந்த நலங்கு வைக்கின்ற காலகட்டத்துல மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கிட்ட போட்டோம்.
0: சரி,
1: இன்றைக்கு இந்த கூகுள்லாம் இருக்கு, எடுத்து தட்டி பார்க்க, கணவனுடைய கடமை என்ன, மனைவியினுடைய கடமை என்ன, திருமணம் ஆன பிறகு சிந்திக்க வேண்டியவை என்னன்னு இந்த நலங்கு காலகட்டத்தில் யோசிக்கணும் இல்லையா? இப்ப யாரும் சொல்ல தெரியலன்னு வச்சுக்கொள்ளுங்க, அப்படி சொன்னாலும் சொல்லக்கூடிய நிலையில அவங்க இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்களாம் படிச்சவங்க, அவங்களுக்கும் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க ஒரு கணவனாக போறவன், கணவனவனுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்க வேண்டும் எல்லாம் தெரியலனாலுக்குள்ள ஒரு அடிப்படையா ஒரு பெண்ணை வைத்து எப்படி வாழ்வது என்பது, ஏன்னா அவளும் இதுவரைக்கும் ஒரு கணவனுடைய கணவனை பற்றி தெரியாது, இவருக்கும் ஒரு மனைவியை பற்றி தெரியாது. அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில விஷயங்களை அந்த 1 வார காலகட்டத்தில் தெரிந்து வச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு தேர்வுக்கு போகும்போது எவ்வளவு தயார் நிலையில போறோம்? இது ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போறோமே, இல்ல ஒரு ஒரு பையனுக்கு மனைவியாக போறோமே, என்ன தயார் நிலை வேணும், தயார் நிலை வேணுமா இல்லைங்களா?
0: ஆனா
1: இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, குடும்பமா எப்படி நடனம் ஆடுறது பயிற்சி 1 வாரம். இப்ப நாளைக்கு திருமணம் பண்ண உடனே குடும்பமா ஆட போறோம் இல்லைங்களா? தப்பா சில பேர் நம்ம தப்பா சொல்றோம்னு நினைப்பாங்க, நீங்க ஆடுங்க. ஆனால் எது அந்த 1 வார காலகட்டத்துல நம்ம முதன்மை கொடுக்கப்பட வேண்டும் சிந்திக்கணும் இல்லைங்களா?
0: அப்படின்னா
1: குடும்பத்தோட நாங்க போய் நடன பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க குடும்பத்தோட போய் இதை பண்ண போறோம் அப்படின்னா, அப்ப அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நலங்களை சொல்ல வேண்டிய செய்தி சொல்லணும் இல்லைங்களா அஸ்வினி?
0: நிச்சயமா.
1: அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய எது பயனுள்ளது என்பதை சிந்தித்து பார்க்கணும் இல்லையா?
0: நிச்சயமா. இன்றைக்கு நலங்கு அப்படின்ற தலைப்புல பேசியிருந்தோம், நலங்கு இல்ல நலங்கு அப்படின்றதே பலருக்கும் ஒரு புதிய விஷயமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இன்றைக்கு இதை பற்றி பேசிட்டோம், மற்றொரு தலைப்போடு அடுத்த வாரம் சந்திக்கலாமா ஐயா?
1: கண்டிப்பா அடுத்த வாரம் சந்திக்கலாம் அஸ்வினி, நல்ல ஒரு தலைப்போடு சந்திக்கலாம்.
0: நிச்சயமாக. நன்றி ஐயா.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 16வது பொதுத் தேர்தலை முன்கூட்டியே நடத்துவது குறித்த பரிந்துரை சீர்தூக்கி பார்க்கப்படும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். தற்போது பொருளாதார திட்டம், மக்களின் நலன் உள்ளிட்ட அதிகார முறைகேடு, ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். 2026 மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவையொட்டி எட்டப்பட்ட புரிந்துணர்வு உடன்பாடுகளின் மதிப்பு 9.3 பில்லியன் ரிங்கேட்டை எட்டியுள்ளது. இது தொடக்க இலக்கான 8 பில்லியன் ரிங்கேட்டை காட்டிலும் அதிகமாகும். இதற்கிடையில் 7வது நாள் வரை மகா 2.77 மில்லியன் வருகையை பெற்றுள்ளது. மேலும் விற்பனை மதிப்பு 16.3 மில்லியன் ரிங்கேட்டுக்கு உயர்ந்துள்ளது. நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடி மீட்கும் பணிகளுக்கு உதவ நேபாள அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்படி அனுமதி பெறப்பட்டதை தொடர்ந்து மலேசியா தனது சிறப்பு பேரிடர் மீட்புக்குழு ஸ்மார்ட்டை செப்டம்பர் 5 முதல் அனுப்பவுள்ளது. உயர்திறன் கொண்ட திருகுருதி சிறப்பு கருவிகளுடன் செல்லும் 11 பேர் அடங்கிய குழு நேபாள அதிகாரிகளின் தலைமையிலான மீட்பு பணிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் என்று விஸ்மபுத்ரா கூறியது. பிரான்ஸ் வெப்ப அலை, காட்டுத்தீ, வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 பில்லியன் யூரோவுக்கும் மேற்பட்ட அவசர நிதியுதவியை அறிவித்தது. எனினும் இந்த உதவி தொகுப்பு போதுமானதாக இல்லை என விவசாய அமைப்புகள் கூறுகின்றன. கோடைக்காலத்தில் ஏற்பட்ட கடும் இயற்கை பேரிடர்களால் பிரான்சின் சில பண்ணைகள், பயிர்கள், கால்நடை துறைகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளன. அமெரிக்காவில் கடந்த மாதம் வேலைவாய்ப்பு எண்ணிக்கை நிபுணர்களின் கணிப்பை கடந்து 162,000 அதிகரித்தது. வேலையில்லாதோர் விகிதம் தொடர்ந்து 4.1% பதிவு செய்யப்பட்டது. நவம்பரில் நடைபெறும் மத்திய தவணை தேர்தலில் ஜனநாயக கட்சியினரின் கடும் சவாலை எதிர்கொள்ளும் அதிபர் டொனால்ட் டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கு இது ஊக்குவிப்பாக இருக்கும் என கூறப்படுகிறது. நிறைவாக சீன மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி. நாட்டின் கலப்பு இரட்டையர் கோசூன் ஹுவாட், ஷெவான் ஜெமிலாய் அரையிறுதிக்கு முன்னேறினர். காலிறுதியில் அவர்கள் 21-15, 21-11 என்ற நேரடி செட்களில் உபசரணை நாட்டின் கவு ஜியாவ்ஸ்வான், வு மெங் யிங்கை வென்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழி அங்கத்தில் திருதனாவு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடல்கள் தகவல்கள் எல்லாமே ஒளிபரப்பி இருந்தோம். சற்று முன்னதாக நலுங்கு அப்படின்ற தலைப்புல பேசியிருந்தோம். அந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம். மலரும் நினைவுகளில் இன்றைக்கு ஒரு பிரமுகரின் தேர்வு பாடலை நாம கேட்க போறோம். யார் அப்படின்ற தகவல் எல்லாம் இன்னும் சிறிது நேரத்துல நீங்க கேட்க போறீங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சியில் தொடக்கமாக கே ஜே எஸ்தாஸ் மற்றும் பி சுசிலா கொண்டு வரும் பாடல்.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பியிருந்தோம். அதே சமயம் இன்றைக்கு ஒரு பிரமுகரின் தேர்வு பாடலை நாம கேட்க போறோம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டத்தின் வசந்தகுமாரி சுப்பிரமணியம் அவர்களோடு தான் பேச போறோம். அவங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்க போறோம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் அஸ்வினி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க அஸ்வினி?
0: நலமா சிறப்பா இருக்கும்மா. சரி, இந்த ஆண்டு 2026 எப்படி இருக்கு உங்களுக்கு? அதோட தொடங்குவாங்க.
1: இந்த 2026 வந்துட்டு எல்லாம் நல்லா இருக்குது. வெளியூருக்குலாம் ரொம்ப போயிட்டு வந்துட்டேன்.
0: சிறுபிள்ளை பருவம் இதை பற்றி எல்லாம் கேட்போம். அந்த மாதிரி உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா. இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க, எங்க பிறந்தீங்க, இதையெல்லாம் சொல்லுங்க.
1: பிறந்தேன், அப்புறம் வளர்ந்தது வந்துட்டு கேளுக்கு வந்துட்டோம். ஜிஹெச் இருக்குல்ல, கேள் கொலும் போல ஜிஹெச்ல வந்து இங்க வந்துட்டு அம்மாவோட அம்மா பாட்டி அவங்க வீட்டுல இங்க ஹாஸ்பிட்டல் குவார்டர்ஸ்ல தங்கி இங்கதான் வளர்ந்தேன். பாட்டி அம்மா சின்னம்மா எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க, எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் வேலை செஞ்சு செய்யறாங்க. அப்ப அங்கதான் இங்க தங்கி நான் அங்கதான் வளர்ந்து முத வந்துட்டு பிரைமரி ஸ்கூல் வந்துட்டு நான் ஜலங் குவந்தான்ல படிச்சேன். அப்புறம் செகண்டரி வந்துட்டு ஜலன் தமர்லு, இப்ப வந்துட்டு பித்ரி திதி வங்சான்னு பேரு அதுக்கு, முன்ன வந்து ஜலன் தமர்லு பேரு இருந்துச்சு. சோ அங்க படிச்சு முடிச்சோடனே அப்புறம் வந்துட்டு ஃபார்ம் 5 முடிச்சிட்டோடனே ரிசல்ட் நிக்கிறது நேரம் நான் என்ன செஞ்சேன், கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு கம்பெனியில வேலை செஞ்சேன். எலக்ட்ரிக்கல் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு அப்புறம் அதெல்லாம் முடிச்சோடனே அப்புறம் டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ணேன். கிண்டகரன் டீச்சர் வேலை கிடைச்சிச்சு எனக்கு.
0: அதோட உங்களுடைய ஆசிரியர் பயணம் தொடங்கி இருக்குன்னு சொல்றீங்க.
1: ஆமா,
0: சரிம்மா சரிம்மா. நிகழ்ச்சியில தொடக்க பாடலை கேட்ட பிறகு நீங்கள் செய்த வேலையை பத்தி நம்ம பேசலாம். என்ன பாடலை இன்றைக்கு தொடக்கமா கேட்க போறீங்க?
1: எனக்கு ரொம்ப ஆசை அந்த அன்னை இளம் படத்துல வந்து மடி மீது தலை வைத்து.
0: ஆஹா, ஏன் குறிப்பிட்ட அந்த பாடல்?
1: எனக்கு சிவாஜி சார் நடிக்கிற படத்தை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படம் எல்லாம் ஒன்னோட நான் பாத்துருவேன் முன்னில இருந்து. எனக்கு அவர் நடிச்சாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு அவனுக்கு அவரே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் நேர்லயும் பாத்துட்டேன் அவரை. அதனால எனக்கு அந்த படம் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரிம்மா, அடுத்ததான் நம்ம இந்த பாடலை கேட்டு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
1: சரி.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல் அங்கத்தில் டத்தின் வசந்தகுமாரி சுப்பிரமணியம் அவர்களோடு பேசிட்டு இருக்கோம். சரிங்கம்மா, நீங்க வந்து தொடக்கப்பள்ளியில வந்து ஆசிரியரா இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த பாலர் பள்ளி, தொடக்கப்பள்ளி இதெல்லாம் சொல்லும் போது கூடுதல் பொறுமை வந்து வேணும் அந்த ஆசிரியர்களுக்கு அப்படின்னு
1: சொல்லுவாங்க.
0: நீங்க பணிபுரிந்த காலத்துல எந்த சூழல்ல அதிக பொறுமை தேவைப்பட்டது?
1: அந்த டைம்ல வந்து கம்ப்யூட்டர் இதெல்லாம் இல்ல, பிளாக் போர்ட் தான், அப்புறம் ஒயிட் போர்டுன்னு வந்துச்சு. அப்புறம் பிள்ளைங்களை வந்துட்டு 5 வயசு பிள்ளைங்க, 6 வயசு பிள்ளைங்க,
0: சரி,
1: ப்ரீ ஸ்கூலும் கிண்டர் கார்டன் பிள்ளைங்களும் இருந்துச்சுங்க. சோ இவங்க எல்லாம் வந்துகிட்டு பாக்கணும்னு சொன்னாக்க லேசு பட்ட வேலை இல்ல இதெல்லாம். ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, பிள்ளைங்களாம் அப்படிதானே ஓடிட்டு அங்கிட்டு இங்கிட்டு. அது அப்பயே வந்துட்டு ரொம்ப பொறுமையா தான் இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு, அப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்குள்ள இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன செய்வாங்க, சில பேரு வந்துட்டு அவங்க அம்மா எல்லாம் வராங்கல்ல, அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் நிப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு. அவங்க அம்மா எல்லாம் வந்துட்டாக்கா பிள்ளைங்க வந்துட்டு சும்மா இருக்காதுங்க, அங்கிட்ட ஓடிடுவாங்க, அம்மா வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப நாங்க என்ன செய்வோம், கதவு எல்லாத்தையும் அடைச்சிட்டு எல்லாத்தையும் உள்ளுக்கு உட்கார வச்சு, கீழே உட்கார வச்சுட்டு அந்த ஒயிட் போர்ட்ல வச்சு நாங்க கொஞ்சம் ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டு, அவங்க இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு நாங்க அந்த போர்ட்ல வந்து எழுத சொல்லுவோம். அந்த நேரத்துல வந்துட்டு அவங்க பிள்ளைங்க எழுதி தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, பட் அது வந்து நம்ம திருத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவோம். இந்த மாதிரிதான் ஓடிட்டு இருப்போம், செஞ்சிட்டு இருப்போம்.
0: சரி, இப்போ ஆசிரியர்கள் அந்த காலகட்டத்திலயும் இந்த காலகட்டத்திலயும் நிச்சயமா வேறுபட்டிருப்பதை பார்த்திருப்பீங்க. என்ன மாதிரியான வேறுபாடுகள் வந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கம்மா?
1: வேறுபாடுகள் சொன்னாக்க முன்ன வந்து ரொம்ப பொறுமை கடைபிடிக்கணும். ஏன்னா முன்ன உள்ள பிள்ளைங்கள் வந்துட்டு இப்ப எல்லாம் வந்துட்டு ரொம்ப எல்லாம் புதுசா வந்துருச்சு, எல்லாம் கம்ப்யூட்டர் இருக்குது, அதுங்களுக்கு லேப்டாப் இருக்குது, டேப் இருக்குது, என்னெல்லாம் வச்சு பாய்க்கிறாங்க. ஆனா அப்ப வந்துட்டு ஒயிட் போர்ட் தான், பிளாக் போர்ட் ஒயிட் போர்ட் தான். சோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டு நம்ம ரொம்ப அந்த கலர் சாக்ஸ் எல்லாம் இருக்கோங்க பாருங்க, அந்த கலர் சாக்ஸ் எல்லாம் இருந்தாக்க அதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. ஏன்னா அதுல வரியெல்லாம் கலர் எல்லாம் அடிக்கலாம் அந்த பிளாக் போர்ட்ல.
0: சோ
1: அந்த மாதிரி அந்த கலர் சாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க வந்துட்டு என்ன செய்வோம், ஈவன் பிளாக் அந்த ஆர்ட் பிளாக் எல்லாம் இருக்குதுல்ல, அந்த ஆர்ட் பிளாக் எல்லாம் வந்துட்டு நாங்க என்ன செய்வோம், மேஜிக் கலர் நாங்களும் வச்சிருப்போம், மேஜிக் கலர் அவங்களும் கலர் பென்சில் எல்லாம் வச்சிருப்பாங்க பிள்ளைங்களை. நாங்க என்ன செய்வோம், இந்த பிளாக் அந்த ஆர்ட் அந்த மேஜிக் கலர் எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்வோம், அடிக்க சொல்லுவோம். நீங்க இந்த கலர் இந்த மாதிரி அந்த பிளவர் வந்து என்ன கலரு, சோ அந்த பிளவர் நாங்க பிளாக் போர்ட்ல வரைஞ்சாக்க அந்த ரெட் கலர் சாக்ஸ் சாக்கை வச்சுக்கிட்டு நாங்க அடிச்சுடுவோம். சோ அந்த பிளவர் ரெட் கலரா, சரி அதே மாதிரி அதுங்களும் வந்துட்டு பிள்ளைங்களும் என்ன செய்வாங்க, ஓ பிளவர் ரெட் கலர். சோ சில சமயத்துல வந்துட்டு பிள்ளைங்க கேட்குங்க, குனிங்களா அப்படின்னு கேட்குங்க. ஏன்னா மஞ்சள் பூவெல்லாம் இருக்கு
0: நீங்க பாருங்க அந்த ப்ளூ கலர் இருந்தாக்க நீங்க பத்தியே பண்ணிட்டு வாங்க நீங்க கொண்டு வாங்க ஸ்கூலுக்கு சோ மஞ்சள் கலர் இருந்தா நீங்க கொண்டு வாங்க சோ அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த கலர் பூலாம் இருக்குது அப்படின்ட்டு.
1: குரூம் இருக்கு, அதே சமயத்துல பிரவுனும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. அதே மாதிரி நாங்க எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கலர் அடிச்சு அடிச்சு கொடுப்போம். அந்த மாதிரி அடிச்சுதான் அவங்களுக்கு வந்து நாங்க புரிய வைப்போம்,
0: இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி.
1: ஆமா,
0: சரி,
1: பிள்ளைங்க அழுவுங்க ஸ்கூலுக்கு மொதல் வந்துருச்சுன்னு சொன்னாக்க அழுவுங்க, உட்காந்து பக்கத்துல உட்காந்து அதுங்களுக்கு பேசி அவங்களுக்கு என்ன வேணும். அது சமயத்துல நாங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன், பேக்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு வாங்கிட்டு வந்து இந்த சாப்பிடுங்க, சாப்பிட்டாதான் நீங்க வந்து நல்லா படிக்கலாம். நீங்க படிக்கலன்னு சொன்னாக்க நீங்க இப்படி அழுதுங்க உங்களுக்கு படிப்பு வராது, நீங்க நல்லா படிக்கணும், அப்பதான் நீங்க நல்லா படிக்கணும். ஏன் அழுகணும், நாங்க ஒண்ணுமே செய்யலையே உங்களே அப்படின்னு.
0: அந்த சிறு பிள்ளைகளுக்கு அது புரியுமா?
1: சில அது புரியும், பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த பிள்ளைங்களுக்கு புரியனால எனக்கு அதனால எனக்கு கொஞ்சம் வசதியா போச்சு, உட்காந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு. நாங்க உட்காந்து முன்னுக்கு கிளாஸ்மேட்டுக்கு உட்காந்துட்டோம் சொன்னாக்க பிள்ளைங்க எல்லாம் கீழே உட்காந்துருவாங்க, பாயெல்லாம் விரிச்சு போட்டுருவோம், உட்காந்துட்டு அப்ப கதை சொல்லுவோம். ஒரு கதை இந்த மாதிரி முன்ன உள்ள கதை எல்லாம் இருக்கும், அந்த பியூட்டி ஸ்லீப்பிங் பியூட்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்த பிள்ளைங்களை வச்சு நடிக்க வைப்போம்.
0: சரி,
1: அந்த மாதிரி.
0: சரிம்மா, இன்றைக்கு அடுத்ததாக நிகழ்ச்சியில இருந்து பாடல கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: அடுத்த பாடல் வந்துட்டு எனக்கு ஆசை அந்த சீருளாவும் இன்பநாதம் வடிவுக்கு வலை காப்பு படம் பாட்டுல இருந்து
0: ஈ குறிப்பிட்டு இந்த பாடல்.
1: அது வந்துட்டு அதுல அதுலயும் சிவாஜி சார் இருக்காரு. எனக்கு சாவித்திரி அம்மாவும் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் நடிச்ச படம் தான் அது. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த படம்.
0: நிச்சயம் பாட்டு அடுத்ததான் பாடல கேட்கலாம்.

0: இன்னைக்கு பசியற என்ன செஞ்சிருக்கீங்க?
1: மீ பரட்டி வச்சிருக்கேமா.
0: எப்பவும் இதுதானா? ரவா தோசை, உப்புமா, கேழ்வரகு புட்டி, இடியாப்பம், இப்படி மாத்தி மாத்தி செய்ய கூடாதா?
1: ரவா தோசை மிக்ஸ், உப்புமா மிக்ஸ், கேழ்வரகு மாவு, இடியாப்பம் மாவு, இப்படி எல்லாத்தையும் பாபா தயாரிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கவலை?
0: இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: எக்ஸ்பைரி டேட்டா பார்த்து வாங்கணும்.
0: சரிமா.
3: பாபாஸ் பொருட்கள் அனைத்தும் அனைத்துலக தரத்தில் தயாரிக்கப்பட்டவை. பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

0: இன்றைய மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து ரத்தின் வசந்தகுமாரி அவர்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். சரிங்கம்மா, இன்றைக்கு வந்து நிறைய நினைவுகளை பகிர்ந்திருந்தீங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த ஒரு சவாலான தருணம், அது வாழ்க்கையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஏதோ ஒரு சவாலான தருணம், அந்த தருணத்தை எப்படி நீங்க எதிர்கொண்டீங்கன்றதை இன்றைக்கு எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: சவால் சொன்னாக்க, நான் எங்க அம்மா அப்பாவை இழந்தது. ஆனா அது நினைக்கிறேன், அந்த அந்த அந்த அந்த டைம்ல வந்துட்டு அம்மா வந்து 4வது மாசம் இறந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்க. இறந்துட்டு முடிஞ்ச கையோட 3 மாசம் கழிச்சு அப்பா, அப்பாவும் 3 மாசம், 7வது மாசம் அப்பாவும் இறந்தாங்க. அப்பா இறந்த கையோட தம்பியோட பிள்ளை, தம்பி அப்பதான் பிறந்து 8 மாசத்து பிள்ளை, அவங்களும் வந்துட்டு மஞ்சள் கம்மாளத்துல வந்துட்டு அவங்களும் இறந்தோடனே, அப்புறம் அத்தையோட வீட்டுக்காரு, அத்தையோட ஹஸ்பண்ட், அவரும் அப்படித்தான். அந்த வருஷத்துல ஒரு 4 இறப்பு பாருங்க, அந்த 4 இறப்பு வந்தா எங்களுக்கு என்ன எடுத்துக்க முடியல அதெல்லாம். அந்த 1 வருஷத்துல வந்து 4 இறப்பு. ஆனா என்ன ஒண்ணா, நான் வந்துட்டு அதெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப அதுலயே நினைச்சிட்டு இருந்தேன்னு சொன்னாக்க, எனக்கும் பிள்ளைங்க இருக்கு, அவங்களையும் நான் வந்து கரிசிக்கணும். சோ அந்த பிள்ளைங்களும் வந்துட்டு நான் அதையும் பாத்துக்கிட்டு அவங்களுக்கும் அவங்களுக்குள்ள அவங்க பிள்ளைங்களுக்கும் நான் வந்துட்டு அந்த அந்த ஒரு இது அந்த அவங்களும் அந்த மனசு கஷ்டம் இல்லாம, எங்க ஏன்னா என் மகன் வந்து ரொம்ப வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, அவங்க அப்பாக்கு இழந்துட்டோன்னு அவரு. அப்ப நான் சொன்னேன், நீ வந்து படிப்பு முத கவனி, படிப்பு தான் உனக்கு ரொம்ப முக்கியம். சரி, அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, உன் பக்கத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நீ ரொம்ப அவங்கள ரொம்ப விருப்பமா நீ வந்துட்டு பாத்துக்கிட்ட, அவங்களதான் நீ கூட்டிட்டு போவ எப்போதும் ஹாஸ்பிட்டலுக்குலாம், எனக்கும் தெரியும். ஆனா நீ வந்துட்டு உன் படிப்பு முத கவனி, உன் படிப்பு தான். அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, வசந்தா பிள்ளை பிரேம்குமார நல்லா படிக்க வெய் அப்படின்னு சொல்லி, அவனை நல்லா படிக்க வெய், அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படி அப்படின்ட்டு. சோ அதனாலதான் நான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லி, இந்த படிப்பு மத கவனிச்சுக்க, உனக்கு ரொம்ப படிப்பு முக்கியம் சொல்லி, அதான் எனக்கு ரொம்ப இதா இருந்துட்டேன். அப்ப அவரு தான் ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதனால அவரையும் அவரே பேத்துக்கிட்டு சொன்னேன், பரவாயில்ல பாட்டி உன் பக்கத்துலதான் இருக்கிறாங்க, இல்லன்ட்டு இல்ல, பாட்டி உன் பக்கத்துல தான் இருக்கிறாங்க, பாத்துட்டு தான் இருக்கிறாங்க, நீ அவங்களே நினைச்சிட்டு நீ படி அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த அர்த்தத்தை வந்துட்டு இந்த என்ன, இன்று வந்த சொந்தமா பாட்டு இருக்குல்ல, இடையில் வந்த பந்தம், அந்த பாட்டு.
0: சரி, யாருக்காக இந்த பாடலை வந்து விரும்பி கேக்குறீங்கம்மா?
1: யாருக்கும் இல்ல, எல்லாத்துக்கும் கேக்குற மாதிரிதான் நான் கேக்குறேன்.
0: நிச்சயமா நிச்சயமா, அடுத்ததான் பாடலை கேட்டு வரலாம்.
1: ஓகே.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகளின் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சுங்க. நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். வசந்தகுமாரி அம்மா, ரொம்ப ரொம்ப இயல்பா ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கும் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நேயர்களுக்கு வந்துட்டு அவங்களும் நல்லா மின்னல் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயத்துல எல்லாரும் வந்துட்டு நான் தேர்வு செஞ்ச பாடலாம் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்பி நானும் அதை நான் கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் தான் நான் எழுதின பாட்டு வந்து இந்த பாட்டு எல்லாத்துக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன். நான் எழுதின பாட்டு அதான் நான் கேட்டுக்கிறேன்.
0: சரிம்மா, நிச்சயமா. அடுத்த தலைமுறையினருக்கு இந்த வேலையில் என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அடுத்த தலைமுறைக்கு சொன்னாக்க இப்ப பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த போனு அந்த போனே தான் பாக்குறாங்க. சாப்பாடு டைம்லயும் போனை தான் பாக்குறாங்க. உட்காந்து பேசக்குள்ள வந்து ஒரு குடும்பத்து கூட வந்துட்டு உட்காந்து சாப்பிடக்குள்ள வந்துட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாம போனே போனு போனு சொல்லிட்டு இருந்தாக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா தாய் தகப்பெல்லாம் வந்துட்டு எல்லாம் எதிர்பார்க்கறான். பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு உட்காந்து நல்லா மனச விட்டு பேசணும் அம்மா அப்பா கிட்ட. அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன குறைன்னு சொல்லி அவங்களுக்கும் புரிஞ்சுக்கணும் பிள்ளைங்களுக்கும். அதே சமயத்துல பிள்ளைங்களுக்கு என்ன குறைன்னு சொல்லிட்டு தாய் தகப்பனுக்கும் புரிஞ்சுக்கணும். அதத்தான் நான் கேட்டுக்கிறேன். என் பிள்ளைங்க வந்துட்டு எல்லாம் போன்லயே இல்லாம மனசு விட்டு பேசணும். மனசை விட்டு பேசினாதான் அவங்க மனசுல என்ன குறை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கும் கண்டுபிடிக்க முடியும் பிள்ளைங்க மனசுல என்ன குறை இருக்குன்ட்டு. அதனாலயே நான் சொல்றேன், எல்லாம் வந்துட்டு குடும்பத்தை வந்துட்டு நல்லபடியா பாத்துக்கிட்டா நல்லது.
0: நிச்சயமா, இன்றைக்கு எங்களோட பேசியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு நிறைய தகவல்களை பேசியிருந்தீங்க. நிகழ்ச்சியில ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா?
1: இது நான் வந்துட்டு என் மகனுக்கு தான் நான் சொல்றேன். ஆனா என் மகன் எனக்கு வந்துட்டு எனக்கு அவ்வளவு பாசமா என்னை பாத்துக்குவாரு. இன்ன வரைக்கும் என்னை எங்க கூட்டு போனாலும் என் கையை பிடிச்சிதான் கூட்டு போவாரு. எங்க போனாலும் அவருக்கு என்ன எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன குடிக்கும் சொல்லிட்டு என் மகனுக்கு தான் நல்லா தெரியும். அவருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். என் மகன் இல்லாம நான் வந்துட்டு எனக்கு உடன்பாடு இல்லை எதுலையுமே. அவர் தான் நான் எல்லாத்தையும் நானும் கேட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிறது.
0: ரொம்ப நன்றிமா இன்றைக்கு எங்களோட பேசியதற்கு.
1: ரொம்ப நன்றி அஸ்வினி என்னை பேட்டி கேட்டதுக்கு.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம் தொடர்வது
2: ஞானச்சுடர். வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு கோபுரத்துல சில நீல நிற புறாக்களும் சில வெள்ளை நிற புறாக்களும் வாழ்ந்து வந்துச்சோம். நீல நிற புறாக்கள் வந்து வெள்ளை நிற புறாக்களை விட கொஞ்சம் அழகாக இருப்பதாக எண்ணி எப்போதும் கர்வத்துடனே இருக்குமா. சில நாட்களுக்கு பிறகு இந்த கோபுரத்தை சரி செய்யக்கூடிய வேலைகள் ஆரம்பமானுச்சு. அதனால எல்லா புறாக்களும் அந்த கோபுரத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. புறாக்கள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, வேற இடம் தேடி ஒரே திசையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிச்சு. அது பறந்து போய் கொண்டிருக்கிற நேரத்துல வந்து ஒரு இடத்துல வந்து வெயில்ல உலர்த்துவதற்காக பரப்பப்பட்ட தானியங்களை பார்த்துச்சு. அப்ப அனைத்து புறாக்களும் என்ன செஞ்சிச்சு, அந்த தானியங்களை போய் சாப்பிட்டு தீர்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்துல போய் அப்படியே உட்கார்ந்துருச்சு. இந்த தானியத்தை காய போட்டு பரப்பிட்டு சென்னான அந்த விவசாயி அவன் திரும்பி வந்து பார்க்கும்போது தானிய மணிகள்லாம் ஒண்ணுமே இல்லை. பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். என்னடா இவங்கெல்லாம் எங்க போச்சு, யாரு எடுத்தா தெரியலேன்னு பார்க்கும்போது அந்த பறவைகளுடைய எச்சங்கள் அங்க இருப்பதை பார்த்ததுமே அந்த விவசாயிக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னு ஊகிச்சான். நாளைக்கு இந்த புறாக்கள் பறவைகள் கண்டிப்பா வரும், அதனால வலையை விரிச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு மறுநாள்ல என்ன செய்யலாம், அந்த மாதிரி தானியங்களை தயார் பண்ணி வச்சு அந்த ஒரு வலையையும் தயார் பண்ணி அந்த புறாக்களுக்காக அங்க போட்டு காத்திருக்கிறான். அடுத்த நாளும் அந்த புறாக்கள் வந்து தானியம் சாப்பிட்டு போயிடுச்சு இல்லையா, மீண்டும் அதே இடத்துல தானியம் இருக்கும்னு சொல்லி அதே போல அந்த புறாக்கள் வந்து அந்த தானியத்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சில மணிகள் தான் சாப்பிட்டு இருக்கோம், அந்த விவசாயி பிரிச்ச வலையில வந்து சிக்கிருச்சு. அப்ப இதை பார்த்ததுமே சற்று தொலைவில் மறைந்திருந்த விவசாயிக்கு தெரிஞ்சிருச்சு, புறாக்கள் வந்து மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த புறாக்கள் பிடிக்கிறதுக்காக ஓடி வரான். அந்த விவசாயி வர்றதை பார்த்துமே புறாக்களும் உணர்ந்துருச்சு. ஆபத்தை உணர்ந்து உயிர் மீது இருக்கக்கூடிய ஆசையினால எல்லா புறம் என்ன செஞ்சிச்சு, ஒன்றா ரெக்கை அடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பறக்க ஆரம்பிச்சதுமே அந்த வலையோட அந்த புறாவும் என்ன செஞ்சு அந்த வலையை தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த விவசாயி, புறாக்கள்லாம் போனாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு தயாரிச்ச வலையும் அதோட போகுது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கொண்டே அந்த பறந்து செல்லக்கூடிய அந்த புறாக்களுக்கு பின்னாலேயே ஓடினானா. பறந்து செல்லும் போதே அந்த நீல நிற புறாக்கள் கர்வத்தோடு சொன்னிச்சான், எங்களால தான் நீங்க எல்லாம் தப்பிச்சிங்க, நாங்க கஷ்டப்பட்டு சிறங்க அடிச்சு வேமா பறந்தனால்தான் நம்ம தப்பிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பெருமையா சொன்னிச்சான். உடனே வெள்ள நிற புறாக்கள் சொன்னிச்சான், எங்களுடைய பங்கு அதில் இருக்கு, நாங்களும் தான் வலிமையோட பறந்தோம், உங்களுக்கு அழகு இருக்கலாம் ஆனால் ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த புறாக்கள் ஒவ்வொன்றும் சண்டையிட ஆரம்பிச்சுச்சான். சண்டை போட்டதுனால அந்த புறாக்களுடைய பறக்கக்கூடிய அந்த வேகம் குறைஞ்சிருச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த புறாக்கள் வலையோட அங்க கீழே பறந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு மரக்கிளையில போய் அந்த வலை மாட்டிருச்சு. இதை பார்த்த விவசாயிக்கு பெரிய மகிழ்ச்சி, புறாக்களை நாம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து என்ன செய்யறான், அந்த புறாக்களை பிடிக்க தொடங்கினானா. இப்ப இந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் உண்டு. அதாவது என்னன்னு சொன்னா, தன்னை உயர்ந்தவனாக கருதி கொள்றதுதான். பெருமை என்ற குணம் எப்போதுமே நமக்கு இருக்கக்கூடாது. உலகத்தில் அநேக மனிதர்களிடம் இந்த குணம் இருப்பதை நாம் பார்க்கலாம். நான் தான் பெரிய ஆளு, என்னை மிஞ்சிய ஆள் இல்லை, நான் தான் பெரிய அறிஞன், என்னை மிஞ்சிய அறிஞன் இல்லை, நான் பெரிய வணக்கசாலி, என்னை மிஞ்சிய வணக்கசாலி இல்லை. இப்படி அறிவை வைத்தும் அழகை வைத்தும் ஆன்மீகத்தை வைத்தும் பொருளாதாரத்தை வைத்தும் குடும்ப பாரம்பரியத்தை வச்சும் சமூகத்தில் தனக்கு இருக்கின்ற செல்வாக்கை வைத்து பெருமைப்பட்டுக் கொள்கின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கும். இது ரொம்ப ஆபத்தான குணம். ஒருமுறை அபூதர் ரதியல்லாஹுங்க பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கும் சிறு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அபூதர் ரதியல்லாஹுங்க என்ன செய்யறாங்க, பிலால் ரதியல்லாஹுங்களை பார்த்து, அவங்க பிலால் ரதியல்லாஹுங்க வந்துட்டு கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க. அப்ப உடனே என்ன சொன்னாங்க, ஒரு கருப்பியின் மகனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால வருத்தப்பட்ட பிலால் ரதியல்லாஹுங்க என்ன செய்யறாங்க, ரசூல் ஆடதுல போய் சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த மாதிரி அபூதர் ரதியல்லாஹுங்க இந்த தோழர் வந்து என்னை இப்படி அழைச்சிட்டாரு, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூதர் ரதியல்லாஹுங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு கேட்டபோது ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. உடனே ரசூல்லா சொல்றாங்க, அறியாமை காலத்துல வந்து அந்த பெருமை என்னும் குணம் இன்னும் உன்னுடைய உள்ளத்துல மிச்சம் இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு சமூக அவலங்களுக்கும் குறிப்பாக அந்த ஒற்றுமை இல்லாம போனதுக்கு அடிப்படை காரணம் தன்னை உயர்ந்தவனாக நினைப்பதுதான், பிறரை மட்டம் தட்டுவதுதான். அதனால்தான் இஸ்லாம் பெருமை வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. இது அறியாமை காலத்து மோசமான குணம் என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமை என்ற தீய குணத்தை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: நேயர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கிம்.
5: இன்றைய காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒலிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு உங்களுக்காகவே இடைவிடாத இசை, அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள்னு மினலா ஃபேமில 24 மணி நேரமும் உங்களுக்காக உங்களுக்கு துணையாக நாங்க இருக்கோம். அதனால நீங்க 24 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சீக்கிரமே சந்திக்கலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண்ணிலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயமென்னடா யமனிடம்?

பழைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்?

பல இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம், நம் கைகளின் ஆலய

0: ஆர்டிஎம் இன்னும் கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது செய்யறது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் மின்னலசம் தான். அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்குமே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் அசைன்மெண்ட்.

0: அப்படியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணா ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடி மீட்கும் பணிகளுக்கு உதவ நேபாள அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்படி அனுமதி பெறப்பட்டதை தொடர்ந்து மலேசியா தனது சிறப்பு பேரிடர் மீட்பு குழு ஸ்மார்ட்டை இன்று தொடங்கி அனுப்பும். உயர்திறன் கொண்ட திருக்கூர்த்தி சிறப்பு கருவிகளுடன் செல்லும் 11 பேர் அடங்கிய குழு நேபாள அதிகாரிகளின் தலைமையிலான மீட்பு பணிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவர் என்று விஸ்மா புத்ரா கூறியது. புகைமூட்ட சிக்கலை தொடர்ந்து சரவாக்கில் உள்ள 647 ஆரம்ப இடைநிலை பள்ளிகள் மூடப்படுவதாக அம்மாநில கல்வித்துறை JPN அறிவித்துள்ளது. இம்மாதம் 7ஆம் நாள் தொடங்கி 11 வரை 5 நாள்களுக்கு இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். இக்காலகட்டம் நெடுகிலும் மாணவர்கள் இல்லிருப்பு கற்றல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவர். தடுப்பு விண்ணப்பத்திற்காக நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபர்கள் ஆரஞ்சு நிற ஆடையை அணிவிக்கும் நடைமுறையை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உடனடியாக நிறுத்தியுள்ளது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் நடைமுறைகள் குறித்த தற்போதைய பரிந்துரைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக SPRM தலைவர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் அலீம் அம்மான் தெரிவித்தார். சீனா நேபாள எல்லையில் உள்ள ஜீரோங் துறைமுகத்தில் கடந்த August 26ஆம் நாள் நிகழ்ந்த நிலச்சரிவில் 31 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 531 பேரை காணவில்லை என்று உள்ளூர் அவசரகால மீட்பு கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. G216 மீட்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் புவியியல் பேரழிவு இடர் உள்ள 58 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. 4 ஆண்டுகளாக நீடித்து வரும் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பரிந்துரையுடன் அமெரிக்க பேராளர்கள் சிட் விட்காஃபும் ஜெரட் குஷனேரும் மாஸ்கோவுக்கும் கியேவிற்கும் அனுப்பப்படுவர் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள கியேவ் நகருக்கு குஷனேரும் விட்காஃபும் பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என்று ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக். லிவர்பூல் 2-0 என்ற கோல்களை இப்ஸ்விச் டவுனை வெற்றி கொண்டு அண்டோனியோ இரோலா தலைமையில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஆட்டத்தின் முதல் 10 நிமிடங்களுக்குள் கோடி கக்போ உதவியின் மூலம் அலெக்சாண்டர் இஷாக் 2 கோல்களையும் புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன்ஸ் வை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீனா ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை.

நேர்களே, உலகில் எத்தனையோ மனிதர்கள் நாளும் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். பிற ஜீவராசிகளும் அன்றாடும் பிறக்கின்றன, இறக்கின்றன. ஆனால் மனிதனின் வாழ்க்கைக்கும் மற்ற ஜீவராசிகளின் வாழ்க்கைக்கும் வாழ்வின் அர்த்தங்கள், தேவைகள், நோக்கங்கள், முடிவுகள் வேறுபடுகின்றன. இவை அனைத்தும் எப்போது சாத்தியமெனில், மனிதன் மனிதனாக வாழ்ந்து மறைந்திருக்க வேண்டும். இல்லையெனில் மனிதனின் வாழ்க்கையை விட மற்ற உயிரினத்தின் வாழ்க்கை சிறந்ததாகிவிடும். எவ்வளவு காலம் நாம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமன்று, எப்படி வாழ்ந்தோம் என்பதே முக்கியம். இதுவே அல்லாஹுவின் நோக்கமும் கூட. இந்த உலகம் முழுவதும் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது என்கிறான் அல்லாஹ். உலகம் முழுவதும் நமக்காக இருந்தும் வாழ்வை அதன் முறையில் வாழத் தெரியாமல் சிரமத்தில் ஆழ்கிறோம். ஒரு அரசன் வாழ்க்கையை சரியாக அனுபவித்து வாழ வேண்டும் என தீர்மானித்து அறிஞர்களின் அவையை கூட்டினான். அவர்களை நாலாபுறமும் உலகின் தலைச்சிறந்த வாழ்வியல் நூற்களை சேகரித்து வர அனுப்பினான். அவர்கள் சென்று சேகரித்து வரவர, இது போதாது, இன்னும் சேகரிக்க வேண்டும் என்றான். இப்படி வாழ்வின் கலையை அறிய உதவும் நூற்களை சேகரிப்பதிலேயே தனது ஆயுளின் பெரும் பகுதியை கழித்தான். தற்போது அதுவே ஒரு சிறு மலையளவு கண்முன் இருக்க, அவை அனைத்தையும் தானே கற்பது சாத்தியமற்றது என்பதை உணர்ந்து மீண்டும் அறிஞர்களின் அவையை கூட்டினான். அவைகளை ஆய்ந்தறிந்து தொகுத்து வழங்க முயன்றான். அறிஞர்களும் அதில் ஈடுபட்டிருக்க வயோதிகத்தை அடைந்தான். அப்போதும் அவன் வாழ்வியலை அறியவில்லை. கடைசியில் இறுதி நேரம் நெருங்க அந்த அறிஞர்களை அழைத்து அதன் ஒட்டுமொத்த கருத்தை மட்டும் சொல்லுங்கள் என்றான். ஒரே வரியில் அறிஞர்கள் பதிலளித்தார்கள், அந்தந்த சமயத்தில் வாழ்வை அனுபவித்துவிடு. அதை கேட்டுக்கொண்டே அவன் மரணம் அடைந்தான். இன்று நம்மில் பலரின் நிலையும் அதுதான்.

நேயர்களே, வாழ்வை இதுதான் என தீர்மானிப்பதற்குள் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. வாழ நினைக்கும் போது வயது இருப்பதில்லை. வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும். எப்படி என்பதில்தான் மனிதர்கள் வேறுபடுகின்றனர். வாழ்க்கை இலகுவானதுதான். நாம் தான் அதனை ரசிக்காமல் வேண்டாத தன்மைகளையும் சிந்தனைகளையும் நம்மில் நுழைத்து வாழ்க்கையை கசப்பாக்கி விடுகிறோம். ஒரு மாளிகையின் அறையில் இருக்கிறோம். அவ்வறைக்கு 8 ஜன்னல்கள். அவற்றின் வழியாக தென்றலும் சூரிய ஒளியும் இதமும் மகிழ்ச்சியும் வந்து கொண்டிருக்கின்றன. நாம் என்ன செய்கிறோம்? நம்மை அறியாமல் கோபம், காமம், பொறாமை போன்ற கெட்ட எண்ணங்களால் அந்த அழகிய ஜன்னல்களை மூடிவிடுகிறோம். இப்போது இயற்கை காட்சி தெரிவதில்லை. அதன் இன்பமும் இருப்பதில்லை. ஒரே புழுக்கம், ஒளி இல்லை, பயங்கர நிசப்தம். இப்படி வாழ்க்கையின் இன்பகரமான ஜன்னல்களை மூடிவிட்டு அதன் காரணத்தையும் புரிந்து கொள்ளாமல் காற்றில்லை, ஒளி இல்லை என வாழ்க்கையையே குறைபட்டு கொண்டிருக்கிறோம். மனிதன் வாழ்வை தானாக கழிப்பது என்பது முடியாது. மக்களின் சமூகத்தின் கூட்டமைப்பில் இருந்துதான் மனிதன் தன் வாழ்வை கழிக்க வேண்டும். சமூகம் என்பதே தனி மனிதர்களின் தொகுப்புதான். அல்லாஹுவே இத்தகைய சமூக அமைப்பை ஏற்படுத்தினான். மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். மேலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கிளையினராகவும் பல கோத்திரங்களையும் நாம் ஆக்கினோம். அல் குர்ஆன் சூரா அல் ஹுஜ்ரத் வசனம் 13. மனிதன் சமூகத்தின் அமைப்பில் வாழ்ந்தாலும் வாழ்வின் முறை என்ன, எப்படி என்பது அறியப்பட வேண்டும். அல்லாஹ் மனிதனை படைத்து அப்படியே விட்டுவிடவில்லை. வாழ்வின் முறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறான். மக்களை நேர்வழி காட்டுவதற்காக வேதங்களை கொடுத்தான். அதன் மூலம் அல்லாஹ் நேரான பாதை எது என்பதை அறிவித்துக் கொடுக்கிறான். வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் என்று சோதித்து பார்க்கவும் அல்லாஹ் விரும்புகிறான். தனது திருமறையில் உங்களில் எவர் செயலால் மிக்க அழகானவர் என்று உங்களை அவன் சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் என்று சூரா அல் முல்க் வசனம் 2 இவ்வாறு கூறியுள்ளான். அதற்காக இந்த உலகம் கடினமானது, முழுக்க சோதனைகளும் துயரங்களும் நிறைந்தது என கருத்து கொள்ளக்கூடாது. அதே இறைவன் வாழ்க்கையை அலங்காரம் என்பதாகவும் மறுமையின் சேகரம் என்றும் கூறுகிறான். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தான் மார்க்கம் வழங்கப்பட்டது. அதன் வழியில் நடந்தால் மனிதன் இவ்வுலக வாழ்விலும் சுபிச்சத்தை பெறலாம். இந்த வாழ்விற்கு பின்னரும் நிரந்தரமான வாழ்விலும் வெற்றி பெறலாம். மனிதன் சமூக அமைப்பில் வாழும் முறையை கற்றுக் கொடுப்பதற்காகவே இஸ்லாத்தின் அனைத்து நடைமுறைகளும் இருக்கின்றன. இஸ்லாத்தின் சமூக அமைப்பு உயர்வானது. அது நற்பண்புகளின் மொத்த இணைப்பாகும். அப்பண்புகளை கைக்கொள்பவர் நல்லவராகவும் அவைகளை விடுபவர் குற்றவாளியாகவும் கருதப்படுவர்.

நேர்களே, உலக வரலாற்றில் குறுகிய காலத்தில் பெரும் மக்கள் தொகுதியை நிலத்தாலும் உள்ளத்தாலும் ஆட்சி செய்த வல்லமைக்கு சொந்தக்காரர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் மக்களை சம்பாதித்தது போன்று யாரும் உலக வரலாற்றில் பெறவில்லை. பெரும் பெரும் சீர்திருத்தவாதிகளும் தத்துவ ஞானிகளும் இந்த அவனியில் வந்து சென்றிருக்கின்றனர். அவர்களது மக்கள் ஈர்ப்பும் மக்கள் கூட்டமும் ஒரு காலம் வரை மட்டுமே இருந்திருக்கின்றன. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கள் சம்பாத்தியம் அன்று இருந்தது, என்றும் இருக்கிறது, நாளை மறுமையிலும் இருக்கும். நிலப்பரப்பை ஆட்சி செய்வது பலருக்கும் எளிது, ஆனால் மக்களின் உள்ள பரப்பை ஆட்சி செய்யும் திறன் அவ்வளவு எளிதல்ல. அத்தகைய உள்ள வெற்றியை பெற நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நிறைய குறிப்புகளை பெறலாம். வாழ்க்கையின் தேவைகளில் கட்டுப்பட்ட உணவு, உடை, உறைவிடம் இவை அனைத்திற்கும் செல்வம் மட்டும்தானே பிரதானம்? அப்படி இருக்கையில் வாழ்வின் வெற்றிக்கு மனிதர்களை ஏன் சம்பாதிக்க வேண்டும் என்ற கேள்வி எழலாம். முன்பே சொன்னது போல மனிதனின் வாழ்வில் வெற்றி என்பது இந்த சமூகத்தில் தான் நடைபெற வேண்டும். ஆனால் அந்த வெற்றி என்பது செல்வத்தை மட்டும் பிரதானமாக கொண்டதில்லை. மனிதன் பிறந்தது முதல் இறப்பது வரை பிற மக்களுடன் உறவுகள் என்ற அடிப்படையில் வாழ்ந்து வருகிறான். குடும்பத்தின் உறவுகள், நட்புகள், குறுகிய கால சிநேகிதங்கள் போன்றவை அவனது வாழ்வின் வழிபாதை எங்கும் நிறைந்திருக்கிறது. அவர்களுடன் இணைந்த இவனும் அவர்களும் மகிழ்ச்சியில் திளைக்க மக்களின் ஈர்ப்பும் மக்களை சம்பாதிப்பதும் தேவையாகிறது. உலகில் பண்பட்ட மக்கள் இணைப்பே உண்மையான வெற்றியை தரும். பேரரசர் கஜினவி வாலிபராக இருந்தபோது அவரின் தந்தை அவரை ஒரு பிரதேசத்திற்கு நிர்வாகியாக நியமித்திருந்தார். வாலிபரான கஜினவிக்கு தோட்டக்கலையில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. மக்கள் வியக்கும் ஒரு பிரம்மாண்டமான தோட்டம் ஒன்றை திறம்பட உருவாக்கினார். அதன் அழகை ரசித்தவர்கள் மத்தியில் ஒரு மாளிகை இருப்பின் இன்னும் அழகாக இருக்கும் என யோசனை கூற அழகிய கட்டிட வேலைப்பாடுடன் மாளிகை ஒன்றை கட்டினார் கஜினவி. அவரின் தந்தை அவரை காண வந்தபோது மாளிகையையும் தோட்டத்தையும் பார்த்தார். கஜினவியிடம், இது மிகப்பெரிய காரியம் என நீ நினைக்கிறாயா என்றார். மகனும், நிச்சயமாக என்றார். இது வேறு யாராலும் உருவாக்க இயலாதா என கேட்க, ஏன், யாரும் முயற்சித்தால் உருவாக்கலாம் என்றார் கஜினவி. யாரும் உருவாக்க முடியாத அல்லது கடினமான ஒரு வேலையை சொல்லட்டுமா என கேட்டார் அரசர். ஆம், சொல்லுங்கள் என்ற கஜினவியிடம், இவை அழிந்துவிடக்கூடியவை, ஆனால் பண்பட்ட மக்களை உருவாக்குவது பல சந்ததிகளுக்கும் பயனளிப்பவை என்றார். உண்மைதான் நேர்களே. அப்படிப்பட்ட பண்பட்ட மக்களாக உருவாவதற்கு மக்களின் இணைப்பு அவசியமாகிறது. அவ்வினைப்பை மனிதர்களை சம்பாதிப்பதன் மூலமே பெற முடியும். பொதுவாகவே நற்பண்புகளே நல்ல மனிதர்களை பெற்றுத்தரும். ஆகையால் நாமும் நட்பண்புடன் நடந்து நல்ல மனிதர்களை சம்பாதிப்போம். இருலக வெற்றியை அடைவோம்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேயர்களே. திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 19 நாள் 2026 செப்டம்பர் 5 சனிக்கிழமை இன்று உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நான் ரைசாலா சர். சில காலைகள் சூரியன் உதிப்பதற்கு முன்பே நம்ம மனசுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஏற்றிவிடும். இன்று அப்படி ஒரு காலை தான். செப்டம்பர் மாதத்தின் முதல் சனிக்கிழமை வாரத்தின் ஓட்டத்தில் கொஞ்சம் நின்று நம்மை நாமே ரசிக்க கிடைக்கும் ஒரு அழகான நாள் தான் இன்றைய நாள். கடந்த 5 நாட்களில் சந்தித்த சிரிப்புகள், சந்தித்த சவால்கள், கிடைத்த வெற்றிகள், கிடைக்காமல் போன வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஓரமாக வைத்துவிட்டு இன்று என்னை மகிழ்ச்சியாக்கப் போகிறது என்று நமக்கு நாமே கேட்போம். இன்றைய நாள் ஒரு சாதாரண சனிக்கிழமை இல்லை, நம்ம மனசுக்கு பிடித்தபடி வாழ ஆரம்பிக்க இன்னொரு புதிய வாய்ப்பு.

சரி, தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். லீசிய நண்பன் நாளிதழில் முதல் பக்கத்தில் எல்லா இணைய பத்திரிகை நாளிதழ்களிலும் வெளிவந்திருக்கின்றன. நேபாள பேரிடர் இன்றோடு 11 நாட்கள் கண்ணீரில் தத்தளிக்கும் லீசிய குடும்பத்தினர், அவங்களுடைய குடும்பத்தினர் அங்கிருந்து மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு பிரார்த்தனையோடு சேர்ந்து காத்திருக்கும் இந்த தகவல் வந்திருக்கின்றது. அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி, இந்தோனேசிய கரி நில காட்டு தீ தொடர்கிறது. மலேசியாவை சூழ்ந்து புகை மூட்டம், நாசா தகவல் தெரிவித்திருக்கின்றது. இந்தோனேசியாவில் கடுமையான வறட்சியை தொடர்ந்து தரை மேற்பரப்பிலும் நிலத்திலும் காட்டு தீ பரவி வருவதாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அந்த தீயின் புகைதான் இன்று மலேசிய வானத்தையும் சூழ்ந்து மூச்சு திணற வைக்கிறது. இப்போதான் ஒரு ஹேஸா புகை மூட்டமாக இருக்கின்றது அல்லவா, இதனை முன்னிட்டு இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் வந்து நாட்டில் இந்த புகை மூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த செயற்கை மழை பொழிவதற்கான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்ததாக மக்களோசை நாளிதழ் செய்திகளை பார்க்கலாம். முதல் பக்கத்தில், சரவாக்கில் 647 பள்ளிகள் மூடப்படும், ஸ்ரீயான் மாவட்டத்தில் அவசர கால பிரகடனம். புகை மூட்டம் அபாய கட்டத்தை தாண்டியது அடுத்து சரவா மாநிலத்தின் ஸ்ரீயான் மாவட்டத்தில் அவசர கால பிரகடனம் செய்யப்பட்டது. அதே சமயத்தில் சரவா மாநிலம் முழுவதும் 647 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. பிரதமர் சொல்லியிருக்கார். மற்றும் ஒரு செய்தி, எப்போது நாடாளுமன்றம் கலைக்கப்படும், சரியான நேரத்தில் முடிவெடுப்பேன், பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கம் அளித்திருக்கின்றார். சரி, தொடர்ந்து இணைய பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தியும் பார்க்கலாம். 2027 ஆண்டின் தொடக்கத்தில் முதியோர் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அந்த சட்ட மசோதாவின் ஆரம்பகட்ட வரைவு தயாராகிவிட்ட போதிலும் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் மாநில அரசுகளுடன் நடத்தப்பட்ட ஆலோசனைகளின் முடிவுகளை சேகரித்த பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியும் நாம பார்க்கலாம். இந்த புகை மூட்டம் தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. கூடவே வந்துட்டு இந்த நேபாள் பேரிடர் தொடர்பான அங்கு கடைசி நிலவரங்களும் வந்திருக்கின்றன. தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை வைக்கலாம். நேபாளில் இந்த வெள்ள பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்கள், நிலநடுக்கத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்கள், உயிரிழந்த குடும்பத்தினருக்கும், இன்னும் மீண்டும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பவர்களுக்கும் நிச்சயமாக வரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம பிரார்த்திக்கலாம்.

0: சரி, இன்றைக்கான குட்டி கதை இதுதாங்க. ஒரு மனிதன் எல்லாருக்கும் எல்லாருக்காகவும் வாழ்ந்தான். நண்பர்களுக்காக நேரம் ஒதுக்கினான், குடும்பத்துக்காக தன் ஆசைகளை விட்டு கொடுத்தான், அவனை தேவைப்படுபவர்களுக்காக எப்போதுமே ஓடி ஓடி உழைத்து இப்படி எல்லாருக்காகவும் வாழ்ந்தே இருந்தான். ஆனால் அவனுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் பலரும் இல்லை, தனியாக இருந்தான். முதல்ல அவனுக்கு வலிச்சது தான், நான் இவ்வளவு செஞ்சோம் என்னையே யாரும் நினைக்கல என்று அழுது இந்த இயற்கை கடவுள்கிட்ட கேட்டான். ஒரு நாள் கண்ணாடி முன் நின்று தன்னையே பார்த்து அந்த கேள்வியை கேட்டபோது தான் அவனுக்கான பதில் புரிந்தது. என்னை தேடி யாராவது வர வேண்டும் என்று காத்திருந்தேன், ஆனால் இத்தனை நாட்களாக என்னை நானே தேடலையே, அப்படி எப்படி மற்றவங்க தேடி வருவாங்க? அன்றிலிருந்து அவன் யாரையும் வெறுக்கவும் இல்லை, யாரையும் பழி வாங்கவும் இல்லை. ஆனால் அவன் செய்தது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன நினைக்கிறீங்க? மாற்றம். ஆமாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் தன்னையும் முக்கியமான ஒருவராக நடத்த தொடங்கினான். எல்லோருக்கும் பிடித்தவனாக இருப்பதை விட தனக்குள்ள உண்மையாக இருப்பதை தான் தேர்ந்தெடுத்தான். எல்லோருடைய தேவைக்காக ஓடுவதற்கு முன் தன் கனவுக்காக ஓடி அடி நடை எடுத்து வைத்தான். அப்போதான் அவன் புரிந்து கொண்டான், யாருடைய வாழ்க்கையிலுமே இரண்டாவது இடத்திற்காக பிறக்கவில்லை நாம, நம்முடைய வாழ்க்கையில நாமே முதலிடம். இது சுயநலம்லாம் கிடையாது. உன்னை நீ மதிக்க தொடங்கும் அந்த நிமிடம்தான் உன் வாழ்க்கையும் உன்னை மதிக்க தொடங்கும்னு இந்த குட்டி கதை இன்றைக்கு நமக்கு சொல்லுது.
1: தலை

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: நேபாள வெள்ளம் ஸ்மார்ட் குழுவினரை மலேசியா அனுப்புகிறது. விசாரணைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் ஆரஞ்சு நிற ஆடையை அணியும் நடைமுறையை எஸ்பிஆர்எம் நிறுத்தியுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேடி மீட்கும் பணிகளுக்கு உதவ நேபாள அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்படி அனுமதி பெறப்பட்டதை தொடர்ந்து மலேசியா தனது சிறப்பு பேரிடர் மீட்புக் குழு ஸ்மார்ட்டை இன்று தொடங்கி அனுப்பும். உயர்திறன் கொண்ட திருகூர்தி சிறப்பு கருவிகளுடன் செல்லும் 11 பேர் அடங்கிய அக்குழு நேபாள அதிகாரிகளின் தலைமையிலான மீட்பு பணிகளுக்கு உதவிகளை வழங்கும் என்று விஸ்மா புத்ரா கூறியது. நிகழ்விடத்தில் தொழில்நுட்ப நிபுணத்துவமும் சிறப்பு சோதனை ஆற்றலும் தேவைப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சின் கூடுதல் ஆதரவு குழுவினர் காட்மாண்டுவை சென்றடைந்துள்ளனர். அங்கு இன்னமும் தொடர்பு கொள்ள இயலாத 55 மலேசியர்களை தேடி அடையாளம் காணும் பணியில் மலேசிய தூதரகத்திற்கு அவர்கள் உதவுவர். அடையாளம் காணும் செயல்முறையில் மரபணு டிஎன்ஏ மாதிரிகளின் பயன்பாடும் அடங்கும். இந்நிலையில் சம்பந்தப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மரபணு மாதிரியை பெறும் பணியில் அரச மலேசிய காவற்படையும் மலேசிய வேதியியல் துறையும் ஈடுபட்டுள்ளன. சரவா அசரியானில் காற்று மாசு குறியீடு 477 என ஆபத்தான நிலையை எட்டிய பின் அங்கு விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கினை தொடர்ந்து காற்றுத்தர கண்காணிப்புகளையும் தயார் நிலைகளையும் சுற்றுச்சூழல் துறை JAS அதிகரிக்கும். அங்கு நிலவும் சூழ்நிலை கடுமையாக கருதப்படுவதால் தேசிய புகைமூட்ட நடவடிக்கை திட்டம் உட்பட நட்மா கட்டளையின் கீழ் கண்காணிப்புகள் வலுப்படுத்தப்படும் என JASன் துணை தலைமை இயக்குநர் அசூரி அசிசா சைடோன் தெரிவித்தார். சரியானில் நிலவியுள்ள புகைமூட்டம் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் சுகாதாரத்திற்கும் ஆபத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வேளை சரவாக்கில் உள்ள 647 ஆரம்ப இடைநிலை பள்ளிகள் மூடப்படுவதாக மாநில கல்வித்துறை JPN அறிவித்துள்ளது. இம்மாதம் 7ஆம் நாள் தொடங்கி 11 வரை 5 நாட்களுக்கு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதில் 563 ஆரம்ப பள்ளியைச் சேர்ந்த 108,477 மாணவர்களும் 84 இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த 90,082 மாணவர்களும் அடங்குவர். இக்காலகட்ட நொடிகளும் மாணவர்கள் இல்லிருப்பு கற்றல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவர். அது மட்டுமின்றி வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளும்படியும் JPN அறிவுறுத்தியுள்ளது. தடுப்பு விண்ணப்பத்திற்காக நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் நபர்களுக்கு ஆரஞ்சு நிற ஆடையை அணிவிக்கும் நடைமுறையை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உடனடியாக நிறுத்தியுள்ளது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் நடைமுறைகள் குறித்த தற்போதைய பரிந்துரைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக SPRM தலைவர் டாக்டர் அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்தார். கைவிலங்கு அணிவிப்பது குறிப்பிட்ட சூழலுக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படும். உடல் நலம் குன்றியவர்கள், உடற்பெயர் குறைந்தவர்கள், முதியோர், சிறார் ஆகியோருக்கு விலக்களிக்கப்படும் என்றார் அவர். முன்னதாக நீதிமன்றத்தில் அதிகாரப்படியாக குற்றம் சாட்டப்படும் முன் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்படும் தனிநபர் ஆரஞ்சு நிற தடுப்பு கைதி உடை அணிவிக்க அவசியமில்லை என பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் பரிந்துரைத்திருந்தார். விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது எந்த குற்றச்சாட்டும் அதிகாரப்படியாக பதிவு செய்யப்படாத நிலையில் சமூகத்தில் அவர்கள் குறித்து எதிர்மறையான எண்ணம் ஏற்படுவதை தவிர்க்க இதனை பரிசீலிப்பது நியாயமானது என்று அவர் கூறினார். இவ்விவகாரம் குறித்து பெறப்பட்ட கருத்துகளுக்கு தாம் மதிப்பளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். மலேசியாவும் மக்காவும் பல்வேறு துறைகளில் வியூக ஒத்துழைப்பினை வலுப்படுத்திக் கொள்ள கடப்பாட்டினை வெளிப்படுத்தியுள்ளதாக டாக்டர் அன்வார் கூறினார். முதலீடு, வர்த்தகம், நிதியியல், அறிவியல், தொழில்நுட்பம், கல்வி, மாநாடு, கண்காட்சி தொழில்துறைகளில் ஒத்துழைக்க இணைக்கியுள்ளன. அத்துடன் மலேசிய நிறுவனங்கள் வணிக வாய்ப்பை தேடுவதற்காக மக்கவ், எங்கென் ஆகியவற்றின் வியூக நிலை மூலம் பயன்பெறும் முயற்சிகளை இருதரப்பு முன்னெடுக்கும் என்றார் அவர். நேற்று புத்ராஜயாவில் பிரதமரும் மக்கவ் சிறப்பு நிர்வாக கூட்டரசு தலைமை நிர்வாகி ஹம் ஹோஃபாவும் சந்தித்தனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் barita.rtm.gov.my.
0: சீனா நேபாள எல்லையில் உள்ள ஜீரோங் துறைமுகத்தில் கடந்த ஆகஸ்ட் 26 நாள் நிகழ்ந்த நிலச்சரிவில் 31 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 531 பேரை காணவில்லை என்று உள்ளூர் அவசரகால மீட்பு கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. 987 பேரின் தனிப்பட்ட பொருள்களை மீட்பு படையினர் கண்டெடுத்துள்ளனர். இந்நிலையில் G216 மீட்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் புவியியல் பேரழிவு எதிர்வுள்ள 58 இடங்கள் கண்டறி இப்பேரிடரில் கட்டடங்கள் சேதமுற்ற நிலையில் மின் தடையும் ஏற்பட்டுள்ளது. இந்தோனேசியா கிழக்கு ஜாவா பகுதியில் அமைந்துள்ள பிரபலமான இஜேன் மலை சுற்றுலா தலத்திற்கு அருகில் காட்டுத்தீ ஏற்பட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் அதனை தற்காலிகமாக மூடியுள்ளனர். வரையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பயுவாங்கி, போடுவோசோ மாவட்டங்களை உள்ளடக்கிய இயற்கை காப்பக பகுதியில் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போரின் போது தொடர் தாக்குதலுக்கு ஆளான சவுதி அரேபியாவுக்கு $5 பில்லியன் மதிப்பிலான குண்டுகள், வழிகாட்டி கருவிகள் உட்பட இதர உபகரணங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா இணங்கியுள்ளது. இந்நடவடிக்கை தற்போதைய உட்பட எதிர்கால வட்டார அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள சவுதியின் வான் தற்காப்பு திறனை மேம்படுத்தவும் அதன் உள்நாட்டு தற்காப்பை வலுப்படுத்தவும் துணை புரியும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க படைகளும் இதர வளைகுடா வட்டார பங்காளிகளும் இயக்கும் அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் திறனை மேம்படுத்தவும் இந்த விற்பனை திட்டம் உதவும் என்று அத்துறை குறிப்பிட்டுள்ளது. 4 ஆண்டுகளாக நீடித்து வரும் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான பரிந்துரையுடன் அமெரிக்க பேராளர்கள் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜெரட் குஷேனரும் மோஸ்கோவுக்கும் கியேஃபுக்கும் அனுப்பப்படுவர் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள கியேஃப் நகருக்கு குஷேனரும் விட்கோஃபும் பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என்று ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தாம் முன்பு குறிப்பிட்டது போல இந்த திட்டத்தில் கியேஃப் தனது நிலப்பரப்பை விட்டுக் கொடுக்க வேண்டுமா என்பதை டிரம்ப் கூற மறுத்துவிட்டார். ஆனால் தம்மிடம் அமைதிக்கான ஒரு திட்டம் உள்ளதாக அவர் மேலும் கூறினார். விளையாட்டு 2026-2027 சூப்பர் லீக் கட்பந்தாட்டம். நேற்றிரவு சொந்த அரங்கில் விளையாடிய ஜோஹோடார் தாசிம் JDT 3-0 என்ற கோல் கணக்கில் DPMMFC-யை வெற்றி கொண்டுள்ளது. அந்த தென்வேங்கை அணி முதல் 30 நிமிடங்கள் முழுவதும் கடுமையாக போராட வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது. 37வது நிமிடத்தில் அரிஃப் ஐமன் முகமது அனாமி தட்டி கொடுத்த பந்தை பெர்கசன் டா சில்வா கோலாக்கினார். 4 நிமிடங்கள் கழித்து அரிஃப் பெனால்டி கட்டத்திலிருந்து 2வது கோலை புகுத்தினார். ஆட்டத்தின் 78வது நிமிடத்தில் அவனிக்கான வெற்றி கோலை ஹுவான் டியாகோ மொலினா மார்டின்ஸ் பெற்றுத்தந்தார். இந்த வெற்றியைத் தொடர்ந்து JDT 12 புள்ளிகளுடன் பட்டியலில் முன்னிலை வகிக்கின்றது. நிறைவாக இங்கிலீஷ் பிரிமியர் லீக். லிவர்பூல் 2-0 என்ற கோல்களில் இப்ஸ்விச் டவுனை வெற்றி கொண்டு அண்டோனி எரோலா தலைமையில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஆட்டத்தின் முதல் 10 நிமிடங்களுக்குள் கோடி அக்பு உதவியின் மூலம் அலெக்சாண்டர் இஷாக் 2 கோல்களையும் புகுத்தினார். இந்த வெற்றியின் மூலம் லிவர்பூல் 5 புள்ளிகளுடன் பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. நேபாள வெள்ளம் ஸ்மார்ட் குழுவினரை மலேசியா அனுப்புகிறது. விசாரணைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் ஆரஞ்சு நிற ஆடையை அணியும் நடைமுறையை SPRM நிறுத்தியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2014 ஆண்டு இன்றைய நாளில் தேசிய அண்டார்டிக் ஆய்வு மையம் NARC இயக்குனர் பேராசிரியர் டத்து டாக்டர் அசிசான் அபுசாமா ஆசிய வட்டாரத்தை நிகழ்த்து அண்டார்டிக் ஆய்வுக்கான அறிவியல் குழு ஸ்கா துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் மலேசியர் என்ற பெருமையை பெற்றார். அவரது நியமன அறிவிப்பை கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுல்தான் மீசான் அண்டார்டிக் ஆய்வு அறக்கட்டளையின் நிகராளி வெளியிட்டார். பேராசிரியர் டத்து டாக்டர் அசிசான் 1999 ஆண்டு அண்டார்டிக் ஸ்காட் பேஸ்க்கு மேற்கொள்ளப்பட்ட மலேசியாவின் முதல் அறிவியல் ஆய்வு பயணத்திற்கு தலைமையேற்றிருந்தார். அவரது நியமன அறிவிப்புடன் 2016 ஆண்டு ஸ்காரின் ஈராண்டு கூட்டமும் அறிவியல் மாநாடும் முதன்முறையாக மலேசியாவில் நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. 1958 ஆண்டு நிறுவப்பட்ட ஸ்கா அமைப்பில் 31 நாடுகள் உறுப்பியம் பெற்றுள்ளன.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

வணக்கம் நேர்களே, சனிக்கிழமை வணக்கம் மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். காலை 9:15 மேல் உங்களுக்கு தெரியல ஹலோ மின்னல் நிகழ்ச்சியும் உங்களுக்காக இடம்பெற போகின்றது. இன்று சந்திக்க போகும் அந்த செல்லம் உண்மையிலேயே எப்படி சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதிலிருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பெரிய வாழ்க்கை பாடத்தை இது சின்ன வயதில் நம்ம மலேசிய மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. யாராக தான் இருக்கும், என்ன சொல்ல போகிறார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இன்றைய ஹலோ மின்னலை கேட்க மறந்துடாதீங்க.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலைமணி 9:15
2: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா
3: தெரிஞ்சு. இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
4: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜாமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜாம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற காரை எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
2: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

அவங்களுக்கு சமைத்து கொடுக்க மழைக்காலம் நமக்கு இருக்கும் இல்லையா, அதுவும் அவங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து சமைப்போம். இதற்கிடையில் நேற்று சமூக வலைத்தளங்களில் ஒரு காணொலி ஒன்று பதிவாகி இருக்கு. அதாவது மாமியார் மருமகள் அவங்களுக்கு இடையிலான அந்த ஒரு காணொலி தான். அவங்க அந்த கேசரி இருக்குல்ல, அந்த கேசரியை தான் வந்து இந்த காணொலியில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்க வந்து கேசரி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த கேசரி வந்து கேசரி எப்படி இருக்கும், நல்ல மெதுவாக பார்க்குறதுக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்கும் இல்லையா, ஆனால் அது ரொம்ப கடினமாக இருந்திருக்கு, கல் மாதிரி இருந்திருக்கு. அப்போது எல்லாரும் அந்த காணொலியை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம கேசரி கேட்டால் இவங்க வந்துட்டு கல் கேசரி செஞ்சு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விளையாட்டாக நீங்களுமே மறக்காமல் இந்த கேசரியெல்லாம் செய்து பாருங்கள், இதே மாதிரி கல் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன அப்படி பார்க்குறப்ப எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னா, மாமியார் மருமகளுக்கு இடையிலான அந்த ஒரு உறவு கலகலப்பு, அவங்க நினைச்ச மாதிரி அந்த உணவு வரல, அது உண்மைதான். இருந்த போதிலும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சி தான் எல்லாருடைய குடும்பத்திலும் இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இன்று கூட நீங்க புது ஒரு உணவு முயற்சி செய்ய யோசிச்சிருக்கலாம், தயக்கம் வேண்டாம், தாராளமா நீங்க வந்துட்டு களத்துல இறங்கி முயற்சி செய்து பாருங்க. வந்தா சாப்பிடலாம், வராட்டினாலும் சாப்பிடலாம், ஆனா அதோட சுவை எப்படி இருக்கு அப்படின்றது நீங்க கூட சமூக வலைத்தளங்களை பதிவு செய்யலாம். இது போன்ற காணொலிகளை பார்க்கும் போதுதான் குடும்ப உறவுகளுக்கு இடையே இருக்கும் அந்த அழகான உறவை நம்மால் பார்க்க முடிகின்றது.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய சனிக்கிழமை உங்க எல்லாருக்கும் இனி தரும் பொழுதாக அமைய மின்னலுடைய வாழ்த்துங்க. சரி, பொதுவாக வார இறுதி நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது குடும்ப உறுப்பினர்

0: உறவுகள் தொடர்கதை கோவிந்தனின் 45 ஆண்டு கால நட்பின் தேடல். தேடிய அன்பழகன் இல்லை, நட்பு மட்டும் அப்படியே இருக்கின்றது.
1: ஹலோ அன்பழகன் மனைவி.
2: அன்பழகனுக்கு கடிதம் ஒரு பாடல் இருக்கு சார், ரெக்கார்டிங் பண்ணி அவன் அனுப்பிவிட சொன்னேன்.
0: என்ன பாட்டு
3: அதான் நினைச்சேன்.
0: நல்ல பசுமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். சொல்லுங்கம்மா, அன்பழகன் என்ற அந்த முகம்
3: எனக்கு அழுத்தம் வருது. அவரை பத்தி சொல்றது என்ன?
2: அவர் எங்க இருக்க?
3: அவரு இறந்துட்டேன். அவரு இறந்து 17 வருஷம் ஆகுது.
2: ஐயோ
3: நன்றிங்கண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் என்னை தேடி கண்டுபிடிச்சி நீங்க நன்றி. சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பத்தி கேக்குறது.
2: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்ச போட்டா கூட அந்த கடவுள் நின்று படம் பிடிச்சோம்.
3: இத்தனை வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, சந்தோஷமாவும் இருக்கு. அவரு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
2: என் கண்ணுல அவரோட இளமையான காட்சி அப்படியே முன்னு தெரியுது. புரோகத்தோட கருத்து தொடர்ந்து செய்ய நிச்சயமா தொடரும் சார்.
3: ரொம்ப ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றிய சொல்லணும் ஐயா.
0: வானொலி அல்ல, வாழ்க்கை. ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: 40 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட சுமங்கன் துணை ரஹ்மா எஸ்டிஆர் பெறுநர்கள் பெக்கா B40 திட்டம் மூலம் இலவச சுகாதார பரிசோதனையை பெற தகுதியுடையவர்கள். அது மட்டுமின்றி 20,000 ரிங்கிட் வரையிலான மருத்துவ உபகரண உதவி, புற்றுநோய் சிகிச்சை ஊக்கத்தொகை மற்றும் போக்குவரத்து உதவித்தொகை ஆகிய நன்மைகளையும் பெறுங்கள். செப்டம்பர் 5-6 தேதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் எங்களை வந்து சந்தியுங்கள். கோலாலம்பூரில் D1 பிளட் 3 சபா 3B, KRT தமன் முடா பசாசத்து, PPR பத்துமுடா, ஸ்லாங்கூரில் சொழிக்கமங்கன் தமன் சுங்கைபசி இண்டா, பத்து கேவ்ஸ் தமன் ஸ்ரீகும்பா, காஜாங் கம்போங் சுங்கை சுவா, கம்போங் பாரு அம்பாங். வரும்போது உங்கள் மைகார்ட் அட்டையை மட்டும் கொண்டு வந்தால் போதும்.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
2: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

சென்னை கூச்சிங் மற்றும் சிறியான் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் மோசமான புகை மூட்டம், இதன் காரணமாக வருகின்ற செப்டம்பர் 16 நடைபெறவுள்ள மலேசிய தினம் ஹரி மலேசிய கொண்டாட்டங்களின் திறந்தவெளி நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடைபெறாது என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபமி ஃபாசில் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த பக்கமாக வந்துட்டு அவசர கால பிரகடனமும் வந்து இப்போ வந்து அமலில் இருக்கு இல்லையா. திறந்தவெளி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்ட போதிலும் முக்கிய மலேசிய தின கொண்டாட்டம் செப்டம்பர் 16 இரவு கூச்சிங் போர்னியா மாநாட்டு மையத்தில் உள்ளரங்க நிகழ்வாக திட்டமிட்டபடி நடைபெறும். நிலைமையை சமாளிக்க சரவாக்கில் தேவைப்பட்டால் மீக விதைப்பு மூலம் செயற்கை மழை பொழிவதற்கான ஆயத்தங்களையும் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு செய்துள்ளது. அது மட்டும் இல்ல, மலேசியாவில் பல மாநிலங்களையும் இந்த சுழல் புகை மூட்டம் இருக்கின்றது. எனவே வார இறுதி நாட்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து இதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக கடைசி இதனுடைய அந்த காற்று குறியீடு இருக்கு இல்லையா, API, அது எந்த அளவுக்கு இருக்கு அந்த தரம் அப்படின்றத கொஞ்சம் சரி பார்த்து திட்டமிட்டு வெளிப்புற நடவடிக்கைகளை முடிந்தால் தவிர்த்து விடுங்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் சுவாச கவசம் அணிந்து செல்ல மறந்துடாதீங்க. அதிகமாக தண்ணீர் அருந்துதலையும் கருத்தில் கொள்வோம்.

0: பெருமையும் சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
1: இந்த தேசிய மாதத்தில் ஜாலூர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகரா தான், இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

வணக்கம். சல மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். சரவாக்கில் காற்று மாசும் புகை மூட்டமும் மிகவும் மோசமான நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது அங்குள்ள மக்களின் உடல்நலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இதனைத் தொடர்ந்து சரியான் மாவட்டத்தில் அவசர நிலையை அறிவிக்க பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளார். இன்று காலை நிலவரப்படி சரியானில் காற்று மாசு குறியீடு IPU 514 என ஆபத்தான நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வேளை சரவாக்கில் நிலவும் புகை மூட்டத்தை தொடர்ந்து அண்மைய தகவல்களையும் முன்னேற்றங்களையும் அறிந்து கொள்ள மாநில கல்வித்துறை JPN-இன் அதிகாரப்படியான வழிமுறைகளை பின்பற்றுமாறு பெற்றோரையும் பள்ளி ஊழியர்களையும் கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபரின் அசிடிக் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குழந்தைகளின் உடல்நலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டுமென அவர் கூறினார். 2026 மலேசிய வேளாண் தோட்டக்கலை சுற்றுலா கண்காட்சி மகாவுடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மதிப்பு 9.3 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இது தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட 8 பில்லியன் ரிங்கிட் இலக்கை கடந்துள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். மகா கண்காட்சிக்கு பொதுமக்களிடமிருந்து கிடைத்துள்ள சிறந்த வரவேற்புக்கு ஏற்ப அந்த அடைவு நிலை அமைந்துள்ளது. தென்கிழக்கு லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 3 கொல்லப்பட்டனர். 23 பேர் காயமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 5 பகுதிகள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் சிறார், பெண்கள் உட்பட மீட்புக் குழுவினரும் அடங்குவர்.